0: அதிகாரம் பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக நாகம் 1 அதிகாரம் அதனுடைய 3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம்.
1: கர்த்தர் நீடிய சாந்தமும்
0: மிகுந்த வல்லமையும் உள்ளவர், மிகுந்த வல்லமையும் உள்ளவர்,
1: அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார்,
0: அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். அடுத்த வார்த்தையை கவனிங்கள்,
1: கர்த்தருடைய வழி,
0: கர்த்தருடைய வழி
1: சுழல் காற்றிலும்
0: பெரும் காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய
1: பாதத்தூளாய் இருக்கிறது.
0: இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த செய்திக்குள்ளே போறதுக்கு முன்பதாக அந்த முதல் வார்த்தையை நீங்க பாருங்க, கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். இது அல்ல இன்னைக்கு செய்தி, ஆனா இந்த வார்த்தை எனக்குள்ள நேற்று இரவுல இருந்து ஏதோ பண்ணிட்டே இருந்துச்சு, அதனால அதை நான் டச் பண்ணிட்டு செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை தந்து நமக்குள்ளே பொங்க விடுறார்னா யாருக்கும் அதை விளம்பணும்னு விரும்புறார். ஹல்லேலூயா, ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நம்ம ஒரு லெவலுக்கு பொங்குதுன்னா அது நமக்கு, லெவலை தாண்டி பொங்குதுன்னா வேற யாருக்கும் கொடுக்கிறார். ஆமென். ஒரு ஒரு சகோதரி, ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரரின் மனைவி, ரெண்டு பிள்ளைகளை உடையவா, எலிசா கிட்ட வருவாங்க, வந்து சொல்லுவாங்க இப்படி கடன்காரங்க வந்துட்டாங்க, பிள்ளைகளை பிடிச்சிட்டு போக நிக்கிறாங்க, என்னன்னு தெரியல, என்ன பண்ணும் தெரியலன்னு சொல்லும் போது அவர் சொல்லுவோம், உண்ட எண்ணெய் இருக்கு, ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, நீ போய் காலி பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி வை, காலி பாத்திரத்தெல்லாம் வாங்கி வச்சு, காலி பாத்திரம்லாம் முடிஞ்சதும் பைபிள் என்ன சொல்ல தெரியுமா, அந்த எண்ணெய் நின்று போயிட்டு. அதன் அர்த்தம் என்ன, அந்த எண்ணெய் அவளுக்கான எண்ணெய், ஆனா சில எண்ணெய் வந்து நிக்காது, அது கூடிட்டே இருக்கும். அதன் அர்த்தம் என்ன, இந்த எண்ணெய் நீ யாருக்கும் கொடுக்கணும். 4 குஷ்டரோகிகள் சீரியா தேசத்துக்கு, சீரியாவுக்கா சமரியாவுக்கு, சீரியா நினைக்கிறேன், வருவாங்க. அவங்களுக்கு பார்த்தா ஃபுல்லா ஆகாரம் நிரம்பி இருக்கும், இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிப்பாங்க, முடிச்சுட்டு சொல்லுவாங்க இது நற்செய்தி அறிவிக்கனா, ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டோம் ஆனா இன்னும் ஆகாரம் இருக்கு, அப்போ நம்ம இதை என்ன செய்யணும், போய் ஜனங்களுக்கு சொல்லணும். அது போலதான் சில வார்த்தைகள் வந்து பர்சனலா ஆண்டவர் பேசிட்டு இருப்பார், செய்தி தரது அது வேற, ஆனா அதையும் தாண்டி சில வார்த்தை பர்சனலா பேசி அது நம்மையும் தாண்டி ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னா யாரோ சிலருக்கு கர்த்தரதை கொடுக்க விரும்புகிறார். எனவேதான் இந்த வார்த்தையை டச் பண்ணிட்டு நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். ஆண்டவர் ரொம்ப அமைதியா இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவர் அவர் அப்படியே தான் நினைக்காதீங்க, அவர் செயல்பட ஆரம்பிச்சார்னா மிகுந்த வல்லமை உள்ளவராய் செயல்படுவார். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையில் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார். அவர் ரொம்ப அமைதியா இருந்த போது அவனுடைய வஸ்திரம் கிழிக்கப்பட்டது, அவன் குழியில் தூக்கி போடப்பட்டான், அவன் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்ட, அவன் கை கால்கள் விலங்கிடப்பட்டது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் தான் இருக்கும், அவன் தயவு கிடைக்க பண்ணினார் இருக்கும், ஆனா வேற ஒண்ணுமே செய்யல. ஆனா அவனுக்கான நாள் வந்தபோது கர்த்தர் மிகுந்த வல்லமையாய் கிரியை செய்தார், விலங்குகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது, பார்வோனுக்கு நிகராய் அவன் உட்கார வைக்கப்பட்டான். மோசேயின் வாழ்க்கையிலே கர்த்தர் ரொம்ப அமைதியா இருந்தார். ரொம்ப அமைதியா இருந்ததுனால தான் வரவன் போறவெல்லாம் கேள்வி கேட்டான், ஆனா அவன் வாழ்க்கையில கர்த்தர் மிகுந்த வல்ல ஆரம்பித்தார் செயல்பட்டார். பவுலை ஊழியக்காரன் ஆக்கும் வரைக்கும் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார். ட்ராக் மாறி ட்ராக் மாறி ஓடினான், எத்தனை ட்ராக் மாதிரி ஓடணும், ரொம்ப அமைதியா இருந்தார். அவர் வல்லமையா கிரியை செய்தார் பாருங்க, பவுல் ஊழியம் செய்யறார். ஹல்லேலூயா. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா, உங்க விஷயத்துல கர்த்தர் ரொம்ப அமைதியா இருக்கிறார்னு கவலைப்படாதீங்க, அவர் மிகுந்த வல்லமையா மிகுந்த. எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நல்ல கரங்களை சாட்டி. ஆமே ஆமே. அதனாலதான் என்னைக்குமே பாருங்க, ஆமான் யூதருக்கு விரோதமாக மோர்தேக்காய் தான் அவன் டார்கெட். ஆனா மோர்தேக்காய் இவனை அடிச்சா எப்படி, அவன் எந்த அளவுக்கு மோர்தேக்காயை பார்த்தா பாருங்க. அதனால இவன் கூட்டத்தையே நம்ம இல்லாம ஆக்கிரும். அதாவது நம்மளை ஒரு கொசு கடிச்சுன்னு வைங்கள, நம்ம கையில கொசு பேட்டை எடுக்கிறோம், என்ன கடிச்ச கொசு யாரும் ஒழுங்கா முன்னாடி வா அப்படியே சொல்லுவோம், நம்ம கண்ணில் மாட்டுற எல்லாத்தையும் அடிப்போம், விட்ட பக்கத்து வீட்டுக்கும் போய் அடி வாங்கிட்டு வருவோம், அது வேற எல்லாத்தையும் நம்ம அடிப்போம். சி அவன் மோதி இந்த இவனை அடிக்கிறத மொத்தம் அவன் அவன் பிளான் பண்ணும்போது கத்தர் அமைதியா இருக்கிறார், ராஜா கிட்ட போய் சொல்லும் போது கத்தர் அமைதியா இருக்கிறார், ராஜா கையில இருந்து முத்திரை மோதிரம் வாங்கும் போது அமைதியா இருக்கிற ஒரு மிகுந்த நீடிய சாத்தம், நீடிய சாத்தம். ஆண்டவரே நாங்கள் மடிகிறோமே உமக்கு கவலை இல்லை அப்படிதான் நமக்கு தோணும், அப்படிதான் நமக்கு தோணும், ஆனா அப்படி இல்லை அப்படிங்கறத ஆண்டவர் சொல்ல இருக்கிறார், நீடிய சாத்தம். அவன் ராஜா முத்திரை மோத கொடுக்கும் போது அவர் அமைதியா இருக்கிறார், இவங்களுக்கு விரோதமாக எழுதும் போது அமைதியா இருக்கிறார், முத்திரை போடும் போது அமைதியா இருக்கிறார், மோர்தேக்காய்க்கு தூக்கு மரத்தை உண்டு பண்ணும் போது அமைதியா இருக்கிறார். ஆனா சத்துரு நினைத்தது நிறைவேறும் நாள் நெருங்கின போது அவர் மிகுந்த வல்லமையா, அவர் மிகுந்த வல்லமையா. எத்தனை பேர் நம்புறீங்க சத்துரு குறித்தது நடக்காது கர்த்தர் குறித்தது நடக்கும், நம்புறவங்க மட்டும் சத்தமாவே. அதே போல இதனுடைய இன்னொரு பக்கத்தையும் கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும். பைபிள் எப்பவுமே பேலன்ஸ்டா, நம்ம வழி மாறி போகும் போதெல்லாம் அவர் ரொம்ப அமைதியா இருக்கிறார் தெரியுமா, அதன் அர்த்தம் நீ எப்படி போனாலும் பரவாயில்லடான்னு கிடையாது. ஆமென், ஆமென். அவர் மிகுந்த அமைதியா இருக்கும் போதே நம்ம டிராக்ல வந்துட்டோம்னா நல்லது, அழகா சொன்னீங்க நல்லது. அந்த வசனம் இப்படி இருக்கு, கர்த்தர் நீடிய சாந்தமும், அடுத்த வார்த்தை அவர்களை ஆக்கீனை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். அதனால ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் பண்ணனே, அன்னைக்கு நீங்க தலையில எல்லாம் தட்டினீங்க, இன்னைக்கு நீங்க அமைதியா இருக்கிறீங்க, போன வாரத்துக்கு முந்தின வாரம் செய்தி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், விலையாம் போலாமா போ அப்படின்ட்டாரு, போன்ட்டாரு. ஆமே நேத்து என்ன சொன்னார், போகாத. ஆமே நல்ல கிருபை பெற்றவங்க, எங்களுக்கு இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்காது, பழையன ஒளிந்தன. ஆண்டவர் போய் அவங்க கூட போகாத, இன்னைக்கு வந்து நிற்கிறான், என்ன கீதியோனே சார் விளையாமே போறியா போ, என்ன இப்படி அமைதியாயிட்டாரு. ஆனால் போகும்போது தான் தெரியுது வழியில் எப்படி நிற்கிறார் தெரியுமா, மிகுந்த வல்லமையோட நிற்கிறார். வேண்டாண்டவரே சி நம்ம ட்ராக், நான் இன்னமும் பண்ணுறேன், ஃப்ரைடே ஆனால் அப்படி வந்து உட்காந்துருக்கிறேன், எனக்கு இடம் கிடைக்கிது, உபவாசத்தோடு வரவங்களுக்கெல்லாம் இடம் கிடைக்கல, காலையிலேயே எல்லாம் முடிச்சுட்டு வர எனக்கு இடம் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது, நான் பெருசாக ஆராதிக்கவும் மாட்டேன் மேக்சிமம் தான், ஆனால் எனக்கு எல்லாம் கிடைக்குது, ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு அவர் என் விஷயத்தில், என்னெல்லாமோ பண்ணுறேன், விட்டால் சர்ச்சிலேருந்தே கேமும் விளையாடுவேன், எனக்கு மட்டும் ஹல்லேலூயா. இதாவது அவருடைய கிருபை இருக்குது தெரியுமா, பவுல் விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக, தீமோத்தேயுக்கு எழுதும்போது அதெல்லாம் படிக்கும்போது எவ்வளோ பொறுமையாக, ஆனால் அப்படி எழுமினார் பாருங்க, போத்துன்னு விழுந்தான் ஒருத்தன். ஆமே ஆண்டவரே உண்மையில் அவனுக்கு ஒன்றுமே தெரியல, நீர் யார் அப்படின்னா ஆண்டவர் அமைதியா இருக்கிறார், நான் என்ன பண்ணாலும் நான் ஜெபிக்கல அமைதியா இருக்கிறேன், நான் துதிக்கல அமை, எனக்கு வேண்டிய செய்தல நான் மாறிடணும், நம்ம மாறிடணும், இல்லை கோவிட் வந்தாதான் மாறுவோம்னா, இல்லை யோனா போல என்ன கடல்ல தூக்கி போட்டாதான் மாறும், இல்லை அமைதியா இருக்கும் போதே மாறிடணும். அவர் எழும்பிட்டார்னு வைங்கள, அவர் அந்த வல்லமையோட எழும்பும் போது, அதாவது அவருக்கு அவர் இரக்கம் உள்ளவர்னாலும் பர்வதங்கள்லாம் எப்படி மெழுகு போல, அப்போ நிறைய காரியம் உரிக்கிறோம், அந்த அதான் பைபிள் ஒரு கர்த்தருடைய நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோன் இருக்கு. அவர் அம்மை நம்ம என்ன சங்கீதம் 50 இருக்குல்ல, நீ இதைகளெல்லாம் செய்யும் போது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, மௌனமாக இருந்தேன், நீ என்ன நினைச்சிட்ட, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி, இல்லை நான் மிகுந்த வல்லமையை எழும்பிட்டேன்னா நீ தாங்கிட மாட்டேன். ஆமே சொல்லுங்க, இந்த யோசேப்பு மோசையெல்லாம் சொல்லும் போது என்ன தூக்கி போட்டு அப்படி கைதட்டினீங்கல்ல, இப்ப ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க, இப்ப நீங்க மிகுந்த அமைதி ஆயிட்டீங்களா, ஏன்னா எப்பவுமே இந்த ஆண்டவர் வந்து பேசும்போது எல்லா சைடையும் நமக்கு பேசுவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே இப்ப நம்ம செய்திக்குள்ள வர போறோம். ஹல்லேலூயா. அவருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காட்டிலும் இருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற பெருங்காற்று, சுழல் காற்று, அதுல என்ன இருக்கிறது? கர்த்தருடைய வழி. என் நினைவுகள் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஹல்லேலூயா. பொதுவா அந்த கடல்ல மீன் பிடிக்க போறவங்க பார்த்திருக்கீங்களா, காற்று பலமா இருக்குன்னு வைங்களேன், போக மாட்டாங்க. பயங்கர காற்று, எச்சரிப்பு வரும், யாரும் போக வேண்டாம். கடல்ல மட்டும் இல்ல, நம்மளே அப்படிதான். சிலர்லாம் இருக்கிற சைஸுக்கு எளியாவ மாதிரி சுழல் காற்று வந்து தூக்கிட்டு போற ரேஞ்சில தான் இருப்பாங்க. இந்த காற்றுல உலகத்தின் பார்வையில ஆண்டவர் என்ன உங்களை ஆராதிக்கிற உங்க பிள்ளைலப்பா, ஏன் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இந்த சுழல் காற்று, ஏன் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இந்த பெருங்காற்று? பெருங்காற்று, இந்த சுழல் காற்று என்பது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியது, பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியது. கடந்த நாள்ல இந்த வார்த்தையை ஆண்டவர் நினைவிலே வைத்து வைத்த வார்த்தை, இதுல என்னுடைய வழி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியத்தை நீங்க க்வெஸ்சன் பண்ணாதீங்க. ஆரம்பத்தில் அது புரியாது, ஆரம்பத்தில் நஷ்டம் போலதான் இருக்கும், ஆரம்பத்தில் இழப்பு போலதான் இருக்கும், ஆரம்பத்தில் வேதனையானதுதான் இருக்கும். ஆனால் இன்று நிர்மலமாகாமல் இருக்கிறோமே. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வழி பிறக்கும். ஏசாயா 27:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் ஜனத்தை துரத்தி விடுகையில் மட்டாய் அதனோட வழக்காடுகிறீர். மட்டாயின்னா அவர் அவர் வந்து ஒரு லிமிட்டா தான் வழக்காடுறார். ஏன்னா அவருடைய ஜனம் அழிஞ்சிடக்கூடாது. என்ன ரொம்ப வேதனை, சாரி, ரொம்ப தியானிக்க வைத்த வார்த்தைகள் ஒன்று, எகிப்திலே பண்ணாத தப்பையா இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் பண்ணிட்டாங்க? எகிப்திலே கர்த்தர் யாரையாவது இஸ்ரவேலரை அழித்தார்னு பைபிள்ல இருக்கா? இல்ல. ஏன்னா எகிப்தில் அழிஞ்சான் எங்களை அவன் ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்காது. எகிப்தில் அழிஞ்சானா முடிஞ்சது. ஆனா எங்க கொண்டு வந்து பனிஷ்மெண்ட், அவர் பனிஷ்மெண்ட் எகிப்தில் பனிஷ்மெண்ட் பார்வோன்றால கிடைச்சது. வனாந்திரத்துல பனிஷ்மெண்ட் யாரால கிடைச்சது தெரியுமா? கர்த்தரால. சங்கீதத்தில் இருக்கு, அவர்கள் கேட்டதை கொடுத்தார்கள், அவர்கள் ஆத்துமாக்களிலும் இழைப்பை அனுப்பினார் அப்படின்ற. நீ போதண்டா வாழ்ந்த மோசையே சொல்லுவார்கள், நீ போதவா? எகித்து எகித்துல டீல் பண்ணது வேற, வனாந்திரத்துல டீல் பண்றது வேற. இந்த காற்று ஒரு பக்கம் தண்டனையாக தான் இருக்கும், ஒரு பக்கம் சிலதெல்லாம் அடிச்சுட்டு போறது போல தான் இருக்கும், ஒரு பக்கம் எடுத்துட்டு போறது போல தான் இருக்கும். ஆனா இதுல என்ன இருக்கிறதுன்னா, காட்ஸ் வே, தேவனுடைய வழி. நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழி. ஜனத்தை வழக்காடுகையில் மட்டாய் அதனுடைய வழக்காடு. கொண்டல் காற்று அடிக்கிற நாளிலே கடுங்காற்றினால் அதை என்ன செய்கிறார் தெரியுமா? விலக்கி போடுகிறார். ஒரு கடுங்காற்றை அனுப்புகிறார், ஒரு கடினமான சூழ்நிலை அனுப்புகிறார். என் ஜனமாகிய குமாரத்தை நான் எந்த வேறு எந்த பிரகாரம் நடத்துவேன்? உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து எடுத்தேன். கடுங்காற்று. இதனால் என்ன உண்டாகிறது? 9 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் அதினால் அவர் அடிக்க அனுப்புறார் பாருங்க, ஒரு கடுங்காற்று, ஒரு கடினமான சூழ்நிலை. அதினால் யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும். இதனுடைய ரிசல்ட் தான் 6 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆண்டவர் அனுமதித்த சுழல் காற்று பெருங்காற்றினால் உண்டான நஷ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற சில உள்ளங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தை இது. உனக்கான நஷ்டத்தின் காற்று மட்டுமல்ல, இதுல கர்த்தருடைய வழி இருக்கிறது. இந்த பெருங்காற்றிலே கர்த்தருடைய வழி இருக்கிறது. இந்த சுழல் காற்றிலே நம்புறவங்க மட்டும் கர்த்தருக்கு மகிமை. இழப்பை மட்டும் பார்த்து, நஷ்டத்தை மட்டும் பார்த்து, வேதனையை மட்டும் பார்த்து, சோதனையை மட்டும் பார்த்து, ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படி ஒரு காற்று அடிக்குது, அடிக்கு மேல அடி காற்று அடித்துக் கொண்டே இருக்கிறது. ஆமா, எத்தனை போராட்டம், எத்தனை சேதங்கள், எத்தனை சேதங்கள். ஹாலலூயா, ஆமென். எத்தனை சேதங்கள் கர்த்தர் இன்னைக்கு தருகிற வார்த்தை. இதுல இருக்கிற நஷ்டத்தை நீ ரொம்ப பார்த்துட்ட, இழப்பை நீ ரொம்ப பார்த்துட்ட.

எல்லாருமே அதை தான் விரும்புவோம். ஆமே. அதாவது இன்னும் நிறைய பாடுவோம். அதில் ஒரு மழையும் தோறாதிருந்திட்டில்ல, ஒரு காற்றும் மட. சி, இதுதான் நம்பிக்கை. ஏ, உன் வாழ்க்கையில காற்று நிற்கும்பா, நம்ம காத்து நிற்கிறது இல்லை, இதை காற்று அடிக்கும் தெரியுமா, அது நிற்கும், அதுக்குறத நம்பிக்கை. புயலுக்கு பின் ஆமை, இதெல்லாம் வந்து நமக்கு ஹோப்பு கொடுக்குது. ஆனா ஆண்டவர் ஏன் இந்த புயல், ஏன் இந்த பெருங்காற்று வாழ்க்கையில? ஆமை, ஒரு பெருங்காற்று திடீர் நடிக்கும் பாருங்க, திடீர் நடி. கஷ்டப்பட்டு கூரை எல்லாம் போட்டிருப்பாங்க, அடிக்கிற அடியில கூரையை காணாது. எத்தனை ஏன் இதுல ஒரு ஒரு பக்கத்துல இருக்கிற நஷ்டத்தை மட்டும்தான் நம்ம, அதாவது ஒரு பக்கம்தான் நம்ம பார்த்துருக்குறோம். இதுதான் அப்படி கண்ணை வந்து திறக்க வைக்குது. அதாவது மொத்த பக்கமும் முடிஞ்சுன்னு நினைக்கிறோம். ஒரு காற்று அடிச்சதுல ஒரு மரம் விழுந்து, மரம் முறிஞ்சு கூரையில விழுந்ததும் மொத்த பக்கமும் முடியுதுன்னு நினைக்கிறோம். ஒரு காற்று, ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம் எல்லாம் வந்ததும் மொத்த பக்கம் அல்ல, ஒரு பக்கம் தான் நீ பார்த்துருக்குற. 2025 வர நீ ஒரு பக்கம் தான் பார்த்துருக்குற, இதன் மறுபக்கத்தை பார்க்க போகிறார். இதிலே கர்த்தருடைய வழி இருக்கிறது என்பதை. இப்போ பவுலும் 275 பேருமாக கப்பல்ல பயணிக்கிறாங்க. பவுல் சொல்றார், இந்த ட்ராக் வேண்டாம், இந்த ட்ராக்ல பயணிப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. ஆனா மாலுமி சொல்றா, ஏ, வெதர் வந்து நமக்கு சாதகமா இருக்கு. வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 27 அதிகாரம் அதனுடைய 13 வசனத்தை வாசிக்கலாம். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கை கூடி வந்தது என்று எண்ணி கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். காற்றை வைத்து நாம டிசைட் பண்றோம், ஆண்டவர் டிசைட் பண்ணி காற்று அனுப்புகிறார். நான் மறுபடியும் இந்த வேட சொல்றேன், காற்றை வைத்து நாம டிசைட் பண்றோம், அல்லது சிச்சுவேஷனை வச்சு நாம தீர்மானம் எடுக்கிறோம், ஆண்டவர் தீர்மானித்து கிளைமேட்டை சேஞ்ச் பண்றார். ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி, எத்தனை பேர் நம்புறீங்க, என் ஆண்டவர் சூழ்நிலையை வைத்து தீர்மானிக்கிறவர் அல்ல, தீர்மானித்து தீர்மானித்து காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. தென்றல் மெதுவாய் அடித்ததனால் அவங்க என்ன டிசைட் பண்ணிட்டாங்க தெரியுமா? காரியம் நாங்க கோரினது, நாங்க என்ன மனசுல தீர்மானித்தோமோ, என்ன நாங்க டிசைட் பண்ணோமோ, அது எங்களுக்கு கை கூடி வந்தது. அப்படி ஓடும் போது அந்த கப்பல்ல யார் இருக்கிறா தெரியுமா? ஏதோ நீங்க இருக்கிறது போல. அந்த கப்பல்ல யார் இருக்கிறா தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, பவுல் இருக்கிறான். அப்ப பவுல் எங்க போகணும்னு தீர்மானிக்கிறது யார் தெரியுமா? கர்த்தர். அழைக்கப்பட்டவன் எங்க போ, அழைக்கப்பட்டவனை நல்ல கவனிங்க. உங்க மேல அழைப்பு இருக்கும் பட்சத்தில் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ட்ராக் மாதிரி கூட்டிட்டு போனாலும் கர்த்தர் காற்றை அனுப்பி. இங்க பவுல் சொல்றாரு, போகாதீங்க வேண்டாம். ஆனா பவுலுக்கு வாய்ஸுக்கு இங்க வேல்யூ கிடையாது. இப்ப அவங்க எங்க கூட்டிட்டு போறாங்களோ அங்கதான் இந்த பவுல் போய் ஆகணும். ஆனா பவுலு, இப்ப நீ இருக்கிற நிலைமை ஒரு அடிமைத்தனம். ஏன்னா அவங்க அவனை கைதியா தான் கொண்டு போறாங்க, அடிமையா தான் கொண்டு போறாங்க, ஒரு கட்டப்பட்ட நிலைமை. ஆனா ஓமேல இருக்கிற அழைப்பு பெருசு, ஓமேல இருக்கிற அபிஷேகம் பெருசு. உன் உறவுகள் எல்லாம் சேர்ந்து, உன் சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை ட்ராக் மாதிரி கொண்டு போக உன்னை கூட்டிட்டு போனாலும் கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பி. ஆமே. ஏமேல இருக்கிற அழைப்பு பெருசுன்னு சொல்றவங்க சத்தமா, ஏமேல இருக்கிற அபிஷேகம் பெருசுன்னு சொல்றவங்க சத்தமா. ஹல்லேலூயா. ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. எல்லாம் மெதுவான தென்றல் காரியம் வந்து அவங்க ஓடினாங்க.

0: ஓட்ட வந்து வேகமா செலுத்துறாங்க. அடிக்குது பாருங்க யூரோ கிளித்தான், கொடுங்காற்று அடித்து போட்ல மோதும் போது எல்லாருக்கும் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போன போது, மெதுவான தெண்டல் அடிக்கும் போது அமைதியாக இருந்த பவுல் யூரோ கிளித்தான் என்னும் கொடுங்காற்று அடிக்கும் போது எழுந்து நின்று சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்டபடியே கர்த்தருடைய வழி பெருங்காற்றிலும் சுழல் காற்றிலும் இருக்கிறது. எனக்கு சொல்லப்பட்டபடியே, எனக்கு சொல்லப்பட்டபடியே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு சொல்லப்பட்டபடியே திடமனதாயிருங்கள். எனக்கு சொல்லப்பட்டபடி பவுல் ஆரம்பத்திலே சொல்லுவாருங்க, போகாதீங்க, இது இது சரியில்லை, இது சரியா தெரியல, இல்லை இல்லை இல்லை. ஏன்னா சிச்சுவேஷன் எவங்க போறது பிரச்சனை இல்லை, இவனையும் கூட்டிட்டு போறாங்க. ஆண்டவருடைய ப்ரோக்ராம்ல இது இது உனக்கான ட்ராக் இல்லை. ஆண்டவர் பார்த்தார் இவனை, ஏன் பார்த்து கர்த்தருடைய வழி சுழல் காற்றில் பெரும் காற்றில். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை அனுமதித்ததெல்லாம் இந்த பவுல் தான் சொல்லுவார். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒன்னு ரெண்டு காரியம் இல்ல, சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். சில பெருங்காட்டு அடிக்கப்பட்டு சேதம், இங்க சேதம் உண்டாச்சு, சேதம் உண்டாச்சு. சேதம் உண்டானது மட்டுமல்ல, அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை, காற்று அடிச்சது பாத்தீங்களா? 15வது வசனத்தை பாருங்கள்.
1: கப்பல் அதில் அகப்பட்டுக் கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே,
0: காற்றின் போக்கிலே
1: கொண்டு போகப்பட்டோம்.
0: மெதுவான தெண்டல் அடித்த போது எந்த போக்கில போனாங்க? கரெக்டா சொன்னீங்க, சத்தமா சொல்லுங்க. அவங்க போக்கில போனாங்க. ஆண்டவரே ஒரு தெண்டலை பார்த்து தெண்டல் அடிக்க வைக்கலாம் பாரு, நீ ஓம் போக்கில போவ. சிலர் போனா ஒரே போக்கு தான். ஆமே ஹல்லேலூயா. இப்ப என்ன போக்குல போறாங்க? காற்றின் போக்கு. ஓ ஜீசஸ், நம்மளை எப்படி கொண்டு போறாரு தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் என்று சொன்ன எலியாவ இந்த சுழல் காற்று கொண்டு போச்சு. எங்க போனான்னு தெரியல, தெரியணும்னா மத்தைய 17 படிங்க, எடுக்க வேண்டாம். அங்கே மகிமையில இயேசுவோடு கூட நின்று பேசி கொண்டிருக்கிறான். காற்றின் போக்கில கொண்டு போகப்பட்டார்கள், அப்படியே கொண்டு போகப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது 33வது வசனம், பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அதனுடைய 39 பாருங்கள்.
1: பொழுது
0: விடிந்த பின்பு
1: இன்ன
0: பூமி என்று அறியாதிருந்தார்கள். அறியாத வழியில தான் கொண்டு போவார். இவங்க கிரேத்தா தீவுக்கு போனோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கும் போது இவர்களை எங்க கொண்டு போய் சேர்த்தார் தெரியுமா? மெலிதா தீவுல கொண்டு போய் சேர்த்தார். இவங்க பிளான் பண்ணது சிச்சுவேஷனை வச்சு கர்த்தர் பிளான் பண்ணி சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணிட்டார். ஆமா, உங்க லைஃப்ல திடீர்னு எல்லாம் ஒரு காத்தடிக்குது, திடீர்னு ஒரு சூழல். இந்த யூரோ கிளித்தான் வந்து திடீர்னு தான் அடிக்கும். 14வது வசனம், கொஞ்ச நேரத்துக்குள்ளே, கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளித்த திடீர்னு அடிக்கும். ஏன்னா நம்ம ட்ராக் மாறிட்டோம் இப்போ. ஆமே ஹல்லேலூயா. இப்போ தூரத்துல ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு வைங்கள, தூரத்தில் ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஆமாம், இப்போ அந்த பின்னாடி டோர்கிட்ட ஒருத்தங்க இருக்கிறாங்க, நான் கூப்பிடணும். இப்போ டைட்டஸ் வந்து பின்னாடி டோர் பக்கத்தில் நிற்கிறான். இப்போ என்கிட்ட மைக் இருக்குது, மைக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருந்து நான் டைட்டஸ் எப்படியா கூடுவேன், எப்படி கூடுவேன், ஆ சத்தமாக கூடுவேன். ஹல்லேலூயா. சில அப்போ தான் அது போய் அடிக்கும், இல்லைன்னா அடிக்காது. அவங்கள கைத்தட்டி கூடும், எப்படி கைத்தட்டி கூடும், சர்ச்சில் கைத்தட்டுற மாதிரியா எப்படியா? சிலர்லாம் இப்படி தட்டிட்டு அடுத்த பாட்டு தானே, சிலர்லாம் இப்படி தட்டிட்டாங்கன்னா அடுத்த பாட்டு முடிந்த வரை எடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. முடிஞ்சதுக்கப்புறம் சி அவன் தூர் ட்ராக் மாற மாற மாற சவுண்டு ஜாஸ்தியாகுது, எல்லாமே அதிகமாகுது. இப்போ ட்ராக் மாறி கப்பல் போயிட்டு இருக்கும்போது இப்போ மெதுவான தெண்டல் அனுப்பி தூங்கு இப்படியா இல்லை. ஆனா நம்ம ஆள் ஒருத்தர் புயல்லையும் தூங்கினாரு. அது அடுத்து வரேன், அடுத்து வரேன். ஹல்லேலூயா. See, அப்போ இந்த இடத்துல என்ன அனுப்பிதான் ஆகணும் தெரியுமா? நீ ஓம் போகிற புனி ஓம் பாட்டுல போற பாரு, ஓம் போக்குல போற பாரு. அத ஸ்டாப் பண்ணணும்னா இனி உன் வாழ்க்கையில கொஞ்ச நேரத்துக்கு என்ன அடிச்சுதான் ஆகணும் தெரியுமா? ஆனா உனக்கு ஒரு கேரண்டி, கப்பர் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் வராது. ஏன் வராது? 27 அதனுடைய 24 பவுலே, பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நிற்க வேண்டும். பெருங்காட்டுல நிக்க முடியுமா? சுழல் காட்டுல நிக்க முடியுமா? முடியாது. ஆனா கர்த்தர் இப்ப காற்று அனுப்புறது எதுக்கு தெரியுமா? நிக்கிறதுக்கு. நிக்கிறது பக்கத்துல ரெண்டு பேரை பா, கை படிச்சு நிக்கணும், நிக்கணும். எப்படி நிக்கணும் தெரியுமா? காட்சியா இல்ல, சாட்சியா நிக்கணும், சாட்சியா நிக்கணும். என்ன நாளைக்கு சாட்சியாய் நிறுத்த இன்னைக்கு கர்த்தர் அனுமதித்த பெரும் காற்றுக்காக, சுழல் காற்றுக்காக ஸ்தோத்திரம். சாட்சியா நிக்கணும். ஹல்லேலூயா. ஆமே. See major. Thank you Jesus. எதிர்காற்று வீச, எதிர்போர் பேச, என்னோ உடரவா சத்த

0: நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் அதை பண்ணி பார்த்தேன், இது பண்ணி பார்த்தேன், அப்படி செஞ்சு பார்த்தேன், இப்படி செஞ்சு பார்த்தேன், இப்போ ஆண்டவர் எப்படி நடத்துறாரோ அப்படியே நடத்துங்கன்னு விட்டு. இதுதான் காற்று போற போக்கில், இந்த காத்து போற டைம்ல விடப்படாது. அதனால பன்றியை பார்த்துருக்கீங்களா, அது வாழ்க்கை ஃபுல்ல தரையதான் பார்த்துட்டே இருக்கும். ஆனா ஈஸ்டருக்கு முந்தின நாள் அதை கெட்டி அதான் வானத்தை பார்க்குது. வெரி ஃபர்ஸ்ட் டைம் பன்றி வானத்தை பார்க்கறது எப்போ தெரியுமா, ரெண்டு காலையும் கட்டிட்டு அப்படி தூக்கிட்டு போவோம். இதை நான் முதல்ல பார்த்துருக்க மாட்டேன். அது அந்த காத்து போற கேப் டைம்ல வந்து விடப்படாது, அது மொத்தமா விட்டது. அதான் கர்த்தர் வாழ்ந்திருக்கும் போதே ஆண்டவர் பார்க்கற, நான் அமைதியா இருந்தா நீ வரமாட்டாப்போ, நான் வல்லமையா எழும்பினாதான் நீ அமைதியாவே வந்துரு. பெருங்காட்டுல சேதம் உண்டு, அந்த சேதம் நமக்கு பாதிப்பு கிடையாது. 27வது, இது ஆல்ரெடி ரீசன்ட் டைம்ல பேசினதுனால நான் இது ரொம்ப போகல. 27வது அதிகாரத்துல கப்பல்லாம் உடஞ்சி கட்டையில போனாங்க. 28வது அதிகாரத்துல திரும்ப எதுலதான் போறாங்க தெரியுமா, கப்பல்ல தான் போறாங்க. ஏன்னா அந்த காட்டுல என்ன இருக்கு தெரியுமா, கர்த்தருடைய வழி இருக்கிறார். ஆமே ஆமே. சுழல் காற்று, பெருங்காட்டு, வாழ்க்கையில மோதி அடித்த காற்று, இது ஒரு பக்கத்தை தான் பார்த்திருக்கீங்க. அது எப்படி நீங்க சொல்லலாம், ஒரு பக்கத்தை தான் பார்த்திருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம்ல. நிர்மூலமாகாமல் காத்தார் நிற்கத்தம் கிருபைகள் தந்தார். அதனாலதான் பவுலிங்க எழுந்து சொல்றாரு, பயப்படாதீங்க. ஆமேன். அதனுடைய 25வது ஆமேன். கப்பர் 22வது வசனம்,
1: ஆகிலும் திடமனாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன், கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணசேதம் வராது.
0: பிராணசேதம் வராது. இனி அடுத்த வார்த்தையை கவனிங்க,
1: ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும்,
0: நல்ல கவனிங்க, என்னை ஆட்கொண்டவரும்
1: நான் சேவிக்கிறவருமான
0: தேவனுடைய தூதனானவர்
1: இந்த ராத்திரி
0: என்னிடத்தில் வந்து, எந்த ராத்திரியில, எந்த நீங்க அந்த ராத்திரி எந்த ராத்திரி அப்படி பார்க்கணும்னா அதனுடைய 20வது வசனத்தை பார்க்கணும். அதனுடைய அநேக நாளையாவது சூரியனாவது சந்திரங்களாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டு இருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போன அந்த ராத்திரியில என் பக்கத்துல வந்து நின்று, பயப்படாத பயப்படாத, இந்த காற்று உன்னை அழிப்பதற்கான காற்றல்ல, இந்த காற்றுல உனக்கான பாதை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில எத்தனை பெருங்காற்று சுழல் காற்று அடிக்கும் போது ஹல்லேலூயா, எத்தனை பேர் கை தூக்க சொன்னா, எல்லாரும் கை தூக்கும், எல்லாரும் கை தூக்கும்.

நீ படுத்து அழுது பயந்த எத்தனை இரவுகள். திடீர்னு எழுப்பி பார்க்கும் போது ஒருத்தர் பக்கத்துல இருந்து தேட்டுவார். தூக்கம் வராம அழுத இரவுகள் நம்மை அறியாமல் தூங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த இரவிலே அவர் பக்கத்திலே வந்து நின்று, ஐயோ நாளைக்கு நான் எப்படி பேஸ் பண்ணுவேன் என்று பயந்த இரவுல நம்மையும் தாண்டி அந்த இரவை கடந்தது எப்படி தெரியுமா? அந்த நாளை கடந்தது எப்படி தெரியுமா? அந்த வாரத்தை கடந்தது எப்படி தெரியுமா? அந்த மாதத்தை கடந்தது எப்படி தெரியுமா? நான் சேவிக்கிறவர், என்னை ஆட்கொண்டவர் என் அருகே வந்து நின்று

0: அப்பா பக்கத்துல தான் இருக்கிறார். அதான் சத்துருக்கள் சூழும் போது தாவீது சொல்லுகிறார், நான் படுத்தேன் விழித்துக் கொண்டேன், நீர் என்னை தாங்குகிறேன். ஆமென். ஆண்டவர் அப்போ நல்ல புரிஞ்சுக்கோங்க, அழைக்கப்பட்டவன் அவன் ட்ராக் மாறினாலும் காத்தடிக்கும், அவன் கூட இருக்கிறவங்க அவனை ட்ராக் மாத்தினாலும் காத்தடிக்கும். இந்த வேர்ட் நான் என்ன சொன்னேன், அழைக்கப்பட்டவன் அவன் ட்ராக் மாறினாலும், அவன் கூட இருக்கிறவங்க அவனை ட்ராக் மாத்தி கொண்டு போனாலும் காற்றடிக்கும். அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறின ஒருத்தன் உண்டு, யாரு தெரியுமா? யோனா. நம்ம அதனால நமக்கு வாயில உடனே பேர் வரும், யோனா. யோனா. ஆமே. யோனா புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை பார்க்கும் போது, யோனா வந்து வழி விலகி அவர் சமூகத்திலிருந்து விலகி ஓடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோட கூட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏற, இது அவனா ட்ராக் மாறினான். அப்பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? 4வது வசனம்,
1: கர்த்தர் சமுத்திரத்தின் மேல்,
0: கர்த்தர் சமுத்திரத்தின் மேல்
1: பெரும்
0: காற்றை வரவிட்டார், பெரும் காற்றை வரவிட்டார், அதனால் கப்பலிலே கடலிலே
1: கப்பல் உடையும் என்று,
0: கப்பல் உடையும் என்று
1: நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு,
0: பெரிய கொந்தளிப்பு. அமைதி திடீர்னு ஒரு கொந்தளிப்பா வருதுன்னா அதுக்கு பின்னாக ஒரு காற்று இருக்கிறது. அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறினா காற்றடிக்கும், அழைக்கப்பட்டவன ட்ராக்க மாத்த முயற்சித்தாலும் காற்றடிக்கும். எனவேதான் ஆமே ஹல்லேலூயா, அந்த அந்த அழைக்கப்பட்ட தேவனுடைய அழைப்பு இருக்குல்ல, இது புரிந்து கொள்ள வேண்டும். இவங்களுக்கு புரியல. ஆமே. இந்த யோனா என்ன பண்றான் தெரியுமா? கப்பலின் அடித்தட்டிலே போய் படுத்துக்கொண்டான். அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க? அவங்க அவங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனா யோனாவுக்கு என்ன செய்ய முடியல தெரியுமா? சொல்லுங்க. ஜெபிக்க முடியல. நல்ல கவனமா கேளுங்க. அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறிட்டான்னு வைங்களேன், அவனுக்கு ஜெபிக்க தெரிஞ்சாலும் அவனால ஜெபிக்க முடியாது. பாதை மாறி நிக்கிறவனுக்கு ப்ராஃபெட்டுங்க, அவரு சாதாரண ப்ராஃபெட்டு கிடையாது. தீர்க்க தரிசி, அதாவது ஞானத்தை பத்தி சொல்லும் போது புதிய பாட்டுல எக்ஸாம்பிளுக்கு யாரு சொன்னாங்க தெரியுமா? சாலமோனிலும் அவர் பெரியவர். தீர்க்கதரிசின்னு சொல்லும் போது யார சொன்னாங்க தெரியுமா? யோனாவிலும். யோனா என்ன அக்னி இறக்குனாரா? தண்ணி ரத்தம் ஒண்ணுமே இல்லை, ஆனா பெரிய ப்ராஃபிட், பெரிய ப்ராஃபிட். அப்ப சமம், எப்படி எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிற மனுஷன், எவ்வளவு நேரம் முழங்கால நிக்கிறவன், ட்ராக் மாறினா பாருங்க, ஒரு பாயிண்ட் ஜெபிக்க முடியல. இன்னைக்கு ஆரம்பத்தில் நல்ல நான் ஜெபம் பண்ணக்கூடியவன், நல்ல வேதம் வாசிக்கக்கூடியவன், நல்ல ஆண்டவரோட அந்நிய பாஷையில் பல மணி நேரம் பிஜபி, இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண முடியாததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? பாதை மாறி நிற்கிறோம். ஆண்டவர் பேசுகிறாரு, பேசுகிறாரு. காற்றடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சரியான பாதையில் வந்தால் அநேகர் காப்பாற்றப்படுவார்கள். எனக்கு இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, நிறைய 5 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் ஆவியானவர் இப்படி கொண்டு போகிறதுனால நான் இப்படியே பேசிட்டு இருக்கிறேன். இது என்ன ஆச்சரியம்னா, பவுல கொண்டுட்டு போறாங்க பாருங்க, அது பவுல் சம்மதம் இல்லாம. ஆனா இங்க யோனாவை கூட்டிட்டு போறாங்க பாருங்க, யோனாவின் முழு சம்மதத்தோடு. பவுல் சம்மதம் இல்லாம அழைக்கப்பட்டவனை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனாங்க பாருங்க, அதனால அடிச்ச காத்துல என்ன உடஞ்சு தெரியுமா? கப்பல் உடஞ்சு. இங்க அதே போல ஒரு பெரிய காற்று, ஆனா என்ன உடையல தெரியுமா? கப்பல். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு முழு காரணம் யாரு? இங்க கர்த்தர் யாரதான் உடைக்க பிளான் போட்டார்? யோனாவை. ஆனா எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிப்பு எதுவா மாறுது தெரியுமா? பெரிய நஷ்டமா மாறுது. இவங்க அவங்கவுங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடும் போது மேலையும் கீழையும் போய் பார்த்துட்டு இருந்தா கீழே லோயர் பத்துல ஒரு ஆளு, இதான் சொன்ன, எந்த புயல் அடிச்சா என்ன, ஒரு தேவ மனுஷன் சாட்சி. நிறைய ஊழியக்காரங்க சொல்லியிருக்கிறான், அவர் தூங்கிட்டு இருக்கும் போது கதவை வந்து சாத்தான் தட்டினானா, நல்ல தூக்கம், எழுப்பி போய் திறந்து பார்த்தா, நான் சாத்தான், நீ நான் வேற யாரோ நினைச்சேன், அடுத்து ஏன் தூக்கத்தை நானும் வேற யாரோ தட்டுறாங்க. இவர் தூங்கிட்டே இருக்கிறார். உடனே அந்த கப்பல் மாலுமி சொல்றான், அதனுடைய 6வது ஆறாவது வசனத்தை பாருங்கள்.
1: அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்திருவார் என்றான். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து?
0: அவங்களுக்கு இன்னும் ஆண்டவரே தெரியல. இப்போ அவங்க யார் நிமித்தம் இந்த ஆபத்து என்று அறியும்படி சீட்டு போடுறாங்க. சீட்டு யார் பேர்ல விழுந்துச்சு தெரியுமா? யோனாவின் பேர்ல விழுந்துச்சு. உடனே வந்து கேக்குறாங்க, உன் தொழில் என்ன, நீ எங்க இருந்து வர, நீ உன் தேசம் என்ன, நீ எந்த ஜாதி? அன்னைக்கும் கேக்குறாங்க, இன்னைக்கும் கேக்குறாங்க. அதற்கு அவன் சொல்றான், நான் எபிரேயன், நான் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து, நீ ஏன் இப்படி பண்ண? நல்லா புரிந்து கொள்ளுங்க, பாதை மாறி போனா நாளைக்கு யாரெல்லாம் நம்மளை கேள்வி கேட்பாங்கன்னே தெரியாது. இன்னைக்கு நல்லா தான் பாதை மாறி போனதும் புயல்ல, பாதை மாறி போனதும் லோயர் பெர்த் கிடைக்குது. நீங்க ட்ராக் பண்ண நிறைய சீட்டு உங்களுக்கு கிடைக்கும், நிறைய சலுகை உங்களுக்கு இருக்கு உலகத்துல, நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க. ஆனால் திடீர்னு அடிக்கும் பாருங்க பெருங்காற்று, அன்னைக்கு அத்தனை பேரும் க்வெஸ்சன் பண்ணுவான், நீ யாருன்னு கேட்பான், ஏன் எங்களுக்கு இப்படி பண்ண அப்படிங்க. ஒன்னால தான் என்பார். அப்படி கேட்கும்போது 11வது வசனம், பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால், அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவன் சொல்றான், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்று நான் அறிவேன் என்றார். அந்த மனுஷர் என்ன பண்ணாங்க தெரியுமா? கரை சேரும்படி வேகமாய் தண்டுவல். என்ன நல்லவங்க, இதே இது ஒரு சபை விசுவாசியா இருந்தா இவன் சீட்டு விழுந்து கேட்கவே வேண்டாம், தூக்கி போட்டுட்டு தான் அடுத்த வேலை. நல்ல வேலை, இவங்க ரட்சிக்கப்படாத கூட்டம் இல்ல, இவங்க புறஜாதிகள், அதனால அவங்க அந்த பாவத்தை உடனே. ஆமே, நான் உங்களை சொல்லல, சில பாக்குறாங்க என்ன நம்மள. ஆமே பாருங்க, அவங்க வந்து இவன் சொல்றான் நீங்க என்ன தூக்கி போடுங்க, ஆனா அவங்க வேற ட்ரை பண்றாங்க. நல்ல மக்கள், ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறிட்டான். அவன் ட்ராக்ல வர்றதை தவிர அவனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க மாற்று வழி என்ன எடுங்க, கொந்தளிப்பு கூடுமே தவிர குறையாது. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு எடுத்துட்டு வந்த அந்த செர்மன் ஃபார்மெட் இது கிடையாது. ஆனா ஆவியானவர் இதுலதான் பிடிச்சு நிறுத்துறார். யார்டியோ நீ ட்ராக்ல வா, உன்னாலையும் இன்னொருத்தையும் பாதிக்கப்படணும். அது மட்டுமல்ல, அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மை ஒரு வழிக்கு கொண்டு வர கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பினால் அந்த வழியில நம்ம வந்துடும். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்த பலி எங்கள் மேல சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற கொந்தளிப்பு, என்னை சுத்தி இருக்கிறவங்க கர்த்தர் தான் தேவன் என்பதை அறிவார் என்றார். ஆமே, வழி பிறக்குது பாருங்க. உமக்கு சித்தமா இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து, சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 5வது வசனம், அவன் அவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து. ஆமேன். இப்போ யோனா தவறான பாதையில் இருந்து மாற்றப்படும் போது, அதாவது இனி அவன் எங்கதான் போறான் தெரியுமா? சரியான பாதையை நோக்கி தான் ஓட போறான். இனி அவனுக்கு ஒரு சின்ன பிரேக் இருக்கு. அந்த பிரேக்குக்கு அப்புறம் அவன் எங்க ஓட போறான் தெரியுமா? ஆமா, எங்க ஓட போறான்? நினிவேக்கு ஓட போறான். அந்த ஓடுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெங்க் தேவை. அதனால அவனை 3 நாள் பிடிச்சு என்ன வைக்கிறார் தெரியுமா? அடைச்சு வைக்கிறார். நீங்க டிராக்ல இருந்து உள்ள வந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு பிரேக் வச்சிருக்கிறார். எடுத்ததும் ஓட விட மாட்டார். ஆண்டவரே நீர் என்னை அழைத்தீர்னு சொல்லி நான் இங்க வந்துட்டேன் ஆண்டவரே, ஆனா உட்கார வச்சிருக்கிறீர். ஆமே, நாம் பாக்கியம் பெற்றவர்கள். யோனாவை மீன் வயிற்றுல வச்சா நம்மையும் அவர் சமூகத்துல வச்சிருக்கிறார். இனி ஒரு ஓட்டம் இருக்கிறது. பக்கத்துல ரெண்டு பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, அவன் விரும்பினா சொல்லுங்க, இனி ஒரு ஓட்டம் இருக்கிறது, இனி ஒரு ஓட்டம் இருக்கிறது. ஆமே, அந்த ஓட்டத்துக்கான ஆயத்தம் தான் இப்ப உங்களை உட்கார வச்சிருக்கிறா. அதற்கு தான் இந்த பெருங்காற்றை கத்தர் அனுப்பினா. ஆமே, உங்களை சுத்தி இருக்கிறவங்க அவங்க தெய்வத்தை கூட்ட நாட்கள்லாம் போய் இனி நீங்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று சொல்லும் நாட்களை கத்தர் வைத்திருக்கிறா. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருக்கிறவர்களுக்கு காற்றை அனுப்புவார். ஆமே, ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இனி யோனா லைஃப் எங்கும்போது தெரியும். நான் இப்ப அங்க ரொம்ப போக விரும்பவில்லை. இப்ப யோனா சமுத்திரத்தில் தூக்கி போடப்படுகிறான். யோனாவை விழுங்கும்படி கத்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கத்தர் என்ன செய்தாரா? ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஹல்லேலூயா. எனக்கு மீனை ஆயத்தப்படுத்தி விரண்டு பார்த்தால் மீனுக்கு என்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அதுக்குதான் இந்த காற்று, அதுக்குதான் இந்த மும்முரமாயிட்டே இருக்கு. அப்போ நல்ல கவனிக்க எந்த, அப்போ சமுத்திரம் என்பது பெரியது. ஆமே, அப்ப மீன் எந்த இடத்துல இருக்குதோ அங்க வந்து தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா. ஒருவேளை இந்த மீனும் கப்பல் கூட டிராவல் பண்ணியிருந்தா இந்த மீன் நினைச்சிருக்கும், ஆண்டவரே நீங்க இந்த விசுவாசிய ஆண்டவரே அவனால நானும் கெட்டு அவனும் கெட்டு அந்த கப்பலும் கெட்டு. எனக்கு இதுல என்ன ஆச்சரியம், இந்த கப்பல் உடையல. அவரால் பெருங்காற்றுல சேதம் இல்லாமலும் நடத்த முடியும். ஆனா பெருங்காற்றுல சேதம் உண்டானா ட்ராக் வேறன்னு அர்த்தம். ஆண்டவர் நடத்துற விதங்கள் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். மூணு நாள் உட்கார வைக்கிறார் மீனின் வயிற்றுக்குள்ள. மீனுக்கு இப்போ டைஜஷன் ப்ராப்ளம். அவ்வளோதான், ஒன்றும் சாப்பிடவும் முடியாது. ஆமே, உள்ளே இருக்கிற ஆள் அவர் விசாலமாக அங்கங்கே நடந்து நடந்து அங்கே போவார் இங்கே வருவார். அந்த மீன் சொல்லும், உள்ள ஒழுங்கா இருக்கவும் மாட்டேங்க, கப்பலில் படுத்து உறங்கினான். இங்கே இருந்து அண்டவரை முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணுவார். சிலருக்கு எங்கே விட்டால் ஜெபம் ஓடணும் அவருக்கு தெரியும். சொல்றான் பாருங்க, ரெண்டாவது அதிகாரத்தின் மூன்றாவது வசனத்துல, சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளி விட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. என்ன, எப்படி லாக் பண்றார் பாருங்க. நீரோட்டம் அவனை சூழுது. உம்முடைய வெள்ளங்களும் உம்முடைய அலைகளும் எல்லாம் என் மேல. அப்போ அவனை ஒரு அந்த தண்ணீர் சுழல்ல அவனை நிக்க வச்சுட்டு மீதி எல்லாம் மேல போக வச்சு ஆயத்தம் பண்ண மீன் வாய்க்குள்ள அப்படியே அந்த தண்ணீர் எங்க கொண்டு போய், அந்த நீரோட்டம் அப்படியே அவனை சூழ்ந்து அப்படியே தூக்கி உள்ள கொண்டு போய் வச்சுட்டு பார்த்த ஆண்டவர். இப்படி ஒரு சர்ச்சை நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. ஆனா சவுண்ட்ஸ் தான் இல்ல ஆண்டவர், பாஸ்டரையும் காணும். நீ தான்டா பாஸ்டர், நீ முழங்கால் போட்டு ஒழுங்கா ஜோகம் பண்ண. இப்போ உக்காந்து இருந்த ஜோ தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை எப்படியெல்லாம் சுற்றுறாரு பாருங்க. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே என் பிராணனை அழிவுக்கு தப்ப வைத்தே. இத்தனை காற்றடித்தோம், நான் உயிரோடு இருக்கிறேனா? இந்த காற்றில உம்முடைய வழி இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காற்றடிக்கிறோம், இப்போ காத்திருக்கிறான். உலகமே அழிய போகுதுன்னு சொல்லும் போது பேழையை உண்டு பண்ண வைத்து நோவாவையும் அவன் குடும்பத்தையும் மட்டும் நாட்டு ஜீவன் காட்டு ஜீவன்கள் மிருகங்கள் எல்லாவற்றையும் உள்ளே விட்டு பேழையின் கதவை அடைத்து காத்திருக்கிறார்கள். காத்திருக்கிறார்கள் எல்லாத்தையும் விட்டு மொத்தமா அந்த பேழைக்காக செலவு பண்ணிட்டார். காத்திருக்கிறார்கள். ஜலம் அடிந்து கொண்டே இருக்கிறது. பிரவாகத்துக்கு பேழை அப்படி அந்த போக்கில் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்தது. ஆதியாகமம் 8வது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
1: நினைத்தருளினார்
0: தேவன் பூமியின் மேல். ஆண்டவர் நினைத்திருக்கிறார் அர்த்தம். கர்த்தர் ஒரு காட்டை வீச பண்றாருன்னா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நினைத்திருக்கிறார். அப்பொழுது ஜலம் என்ன செய்தது தெரியுமா? அமர்ந்தது. அதனுடைய மூன்றாவது வசனத்திலே சொல்ல, ரெண்டுல சொல்ல, ஆழத்தின் ஊற்று கண்களும்
1: அடைப்பட்டன.
0: ஜலம் பூமியில் இருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே இருந்தது. ஏழு கடைசி பாருங்கள்.
1: ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறது மருதுகளுமாய் இருந்தது.
0: சாரி, ஏழாவது அதிகாரத்தின் கடைசி வசனம்.
1: ஜலம் பூமியின் மேல் 150 நாள்
0: மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆண்டவரே உங்களுக்கு தான் இப்ப காத்திருக்கிறேன். ஆண்டவரே வார்த்தைங்கிற பேழைக்குள்ள என்னையும் குடும்பத்தையும் அடைச்சி வச்சிருக்கிறீங்க. ஆனா ஜலம் எப்படிதான் இருக்குது தெரியுமா? பிரவாகத்தி தான் இருக்கு. ஒரு காற்று போதும், காற்றிலே அவருடைய வழி இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம், ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம். இப்ப ஜலம் வடிய ஆரம்பிக்குது. நாளுக்கு நாள், இப்ப 8-3 நாளுக்கு நாள் வற்றி கொண்டே இருந்தது. அடுத்த வார்த்தை பேழை, நாலாவது வசனம். பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல்
1: தங்கிட்டு.
0: ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்ப இந்த பேழை எங்க தங்கணும்? ஆமா, இந்த பேழை ஏன் இதுவரை தங்கல? ஜலம் என்ன பண்ணிருந்தது? ஜலம் பிரவாகித்து கொண்டிருக்கிற பிரவாகித்து கொண்டிருக்கும் போது இந்த பேழையில இருக்கிறவங்களுக்கு தெரியுமா, இங்கதான் மலை இருக்கு, இங்கதான் மலை இருக்கு. அப்ப இவங்க நிக்க வேண்டிய இடத்தை, இவங்களுக்கான ஸ்தானத்தை எது மூடி போட்டது? ஜலம் மூடி போட்டது. அதுவும் பிரவாகிக்கிற ஜலத்துக்குள்ள இருந்து எதாவது தூக்க முடியுமா? தூக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் நினைத்தான், கர்த்தர் நினைத்தான். நீங்க ஆண்டவருடைய சிருஷ்டிப்பே அப்படிதானாங்க. மனுஷனை இப்படி படைத்தார், கரெக்டா சொல்லுங்க. மண்ணுனால படைத்தார். மண் எங்க இருந்துச்சு? பூமி எப்படி இருந்துச்சு? அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை, தேவன் எதன் மேல் அசைவாடிட்டு இருந்தா? அப்ப பூமி ஸ்டார்டிங்ல ஃபுல்லா எப்படி தான் இருந்துச்சு? ஜலம். ஆண்டவர் பிளான் போட்டார் மண்ணில் மனுஷனை உருவாக்கணும்னு. மண் இப்ப எங்க இருக்கு? சும்மா இந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்குள்ள எல்லாம் கிடையாது. ஜலம் ஆழம், அதாவது ஜலம் இருள் ஆழம், அதுக்கு கீழே தான் என்ன இருக்கு? மண் இருக்கு. இப்ப ஆண்டவருடைய பிளான் என்ன? மண்ணுனால் மனுஷனை. மண்ணு எங்க இருக்கு தெரியுதா? ஏன்னா மேல தண்ணி இருக்கு, கீழே என்ன இருக்கு? இருள் இருக்கு, அதுக்கு கீழே என்ன இருக்கு? ஆழம் இருக்கு, அதுக்கு கீழே என்ன இருக்கு? அந்த மண்ணை தூக்குனாரா இல்லையா? எடுத்தாரா இல்லையா? எனக்கு வேண்டிய, என்ன உருவாக்க வேண்டிய மண்ணை எதை மூடி இருந்தாலும் எடுத்தவர். என்ன உருவாக்க வேண்டிய மண்ணை இவ்வளவு மூடி இருக்கு, தூக்குனாரா இல்லையா? உங்களை உருவாக்க வேண்டியதை இவ்வளவு ஆழத்திலிருந்து தூக்குவார்னா, உங்களுக்கு வேண்டியது அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் விசுவாசிக்கிறவங்க மட்டும். எத்தனை ஜலம் மூடி இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஜலத்தை எல்லாம், தண்ணீர் எல்லாம் ஒரு பக்கமா என்ன பண்றார் தெரியுமா? ஒதுக்கிட்டார். என்ன ஆண்டவருங்க! அவருடைய திட்டத்துக்கும் இருக்கிற சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். ஆனா அதான் இப்படிப்பட்ட டவுட் வரும்போதுதான் கர்த்தர் சொல்றார், நான் கர்த்தர் அப்படின் பாரு. ஹல்லேலூயா! அப்படியே ஒதுக்குறார், எல்லாத்தையும் ஒதுக்கி இப்ப மண்ணை எடுக்கிறார். எவ்வளவு சிம்பிளா எடுக்கிறார் அவர். அப்படி ஆழத்துல எழுப்பி முங்கி அவெல்லாம் கிடையாது, அவ்வளவு கிடையாது. மூச்சு உள்ள போன ஒண்ணுமே தெரிய மாட்டேன், தள்ளிப்போ. ஆமே, அப்படி வெளிச்சத்தை உண்டாக்குறார். ஆமே, ஆமே, ஹல்லேலூயா! வெளிச்சத்தையும் இருளையும், தண்ணீரையும் நிலத்தையும். ஆமே, ஹல்லேலூயா! இப்போ அதாவது அவர் திட்டம் போடும் போதும் மண்ணை எடுக்கிறது என்பது அசாதாரணமான காரியம். அவர் திட்டம் போட்ட பிறகு அது ரொம்ப லேசா கொண்டு வந்துட்டார். ஆமே, எனக்கான பெரிய திட்டங்கள் இருக்கிறது. அந்த திட்டத்தை பல ஜலம் மூடி இருக்கிறது, ஆழம் இருக்கிறது, இருள் இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரியும், தேவ ஆவியானவர் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேல அசைவாடி கொண்டிருக்கிறதுனால எனக்கு வேண்டியதை அவருடைய கரம் எடுக்கும், எனக்கு வேண்டியதை அவருடைய கரம் எடுக்கும், எனக்கு வேண்டியதை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் பெரியவர், என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அதனாலதான பாடுவோம்.

0: இன்னைக்கு ஆண்டவர் நிறைய வேர்டு தந்திருக்கிறார், ஆனா அதெல்லாம் இப்படிதான் மூடி இருக்கு. நிறைய நிறைய மூடி இருக்கு. இது நமக்கு அசாதாரண பேழைக்குள்ள இருக்கிறவனுக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். ஒரு காற்ற வீச பண்ணும் போது உடனே பேழை பறந்து வந்து இல்ல இல்ல இல்ல இல்ல, அந்த பேழை அப்படி மிதந்து மிதந்து அர்ராத் மலை பக்கத்துல வரும்போது கர்த்தர் காற்ற வீச பண்றார். அது அப்படி வற்றி வற்றி வற்றி வற்றி வற்றி வற்றி ஆண்டவர் என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்த எனக்காக ஒரு காற்றை எனக்காக ஒரு காற்றை கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அனுமதிக்கிற காற்று அது ஒரு பக்கத்தை தான் இதுவரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், இன்னொரு பக்கத்தை காத்திருக்கிறவர்களே பார்க்க போகிறீர்கள். வழி மாறுகிறவனுக்கும் காற்றை அனுப்பி அவர் வழியிலே கொண்டு வருகிறார். காத்திருக்கிறவனுக்கு காற்றை அனுப்பி நாமே காத்திருந்த காரியத்தை கண்குளிர காண பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அரராத் மலையிலே போய் நின்றது. வேதம் சொல்லுகிறது சிகரங்கள் காணப்பட்டது. அதன் பிறகு நம்பிக்கைக்கு அடையாளமாக ஒரு ஒலிவ இலை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு ரேமா அவன் பேழை கதவை திறந்து வெளியே வரான். அப்படியே உயரமான ஸ்தலத்தில் நிற்கிறான். குடும்பமாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்தினார். ஆமே ஆமே. குடும்பமா குடும்பமா குடும்பமா குடும்பமா போடாரா பாக்காரா சரா பாக்காரா பாலாரா தாரா அஞ்சாராலாரா தடாரா பாக்காராமா. நீ மட்டும் ஓடுறேன்னு கலங்கிட்டு இருக்கிற குடும்பமா, நீ நிக்க போற குடும்பமாக சரா பாக்காரா பாலாரா தாரா. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நடத்துகிறது எல்லாமே நன்மைக்காக. பெருங்காற்று சுழல் காற்று அடித்துப்பட்ட நஷ்டம் ஒரு வார்த்தையை சொல்லி நான் அப்படியே ஜெபிக்கிறேன். யோபுவின் வாழ்க்கையில ஒரு பெருங்காற்று அடித்தது. அந்த பெருங்காற்றுல எல்லாமே நஷ்டமானது. அந்த காற்று எப்படி வந்துச்சு? யோபு 1:19 வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்துச்சு. இந்த காற்று வந்ததுக்கு அப்புறம் தான் யோபு போய் சாம்பல்ல உட்காந்துட்டான். நான் நிர்வாணியாய் வந்தேன். நிர்வாணியாக்கிட்டுனா ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கின காற்று. இது காற்றின் ஒரு பக்கம், காற்றின் மறுபக்கம் உண்டு. யோபுவின் புஸ்தகம் 40:1-46. ஆமே ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் பெருங்க காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக 40:6 அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவு. அதுதான் நான் சொன்ன ஆரம்பத்திலிருந்து ஆவியானவர் இதான் சொல்ல வச்சிட்டு இருக்கிறார். நீ ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிற, இன்னொரு பக்கத்தை பார்க்க போற. நீ ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிற, அந்த இன்னொரு பக்கம் தான் யோபு 42 அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை. ஆமே. இன்னைக்கு அடிக்கிற புயல்ல நிறைய இழப்பு, நிறைய நஷ்டம், நிறைய வேதனை, நிறைய நிந்தை, நிறைய பரிகாசம். எத்தனை பேர் அது நடுவில்தான் இருக்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும் இதற்குள்ளே எனக்கான வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார், நான் வாழ்வதற்கான மார்க்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புறவங்க நம்புறவங்க சத்தம் ஆமென் சொல்லி. சாத்தானுக்கு இது தெரியாது. பெருங்காற்று எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது அவரு. அவன் நினைச்சிட்டான் நம்ம இந்த காற்று வனாந்திரத்து பெருங்காற்று. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அது அது அது ஒரு பக்கம் தான், இது நடுவில் தான். இன்னொரு பக்கம் யோபுவின் வாழ்க்கையில வரணும். அதுவரை இவனை கொண்டு வருவதற்கு தான் யோபுவே சொல்றார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை அப்படி பொத்தி பொத்தி பொத்தி பொத்தி கொண்டு வந்தது. ஒரு பக்கத்தை பார்த்தாச்சு, மறுபக்கத்தை பார்க்க போறோம். ஜீசஸ் துன்பத்தை கண்ட வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக, துன்பத்தை வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக, சங்கீதம் 90:15 சங்கீத 90:15 நினைக்கிற அந்த வசனத்தை வாசிங்க, ஜெபிக்கலாம். தேவர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் சரியாய். சங்கீதக்காரன் கேட்கிறது சரியா தாங்க, ஆண்டவர் தர்றது டபுளா தருவார். Glory, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும். உங்க லைஃப்ல இப்படிப்பட்ட காற்று அடிச்சு என்னென்ன என்னென்ன துன்பத்தை கண்டீங்க? ஒரு 5 நிமிஷம் ஜோம் பண்ணலாமா? ஆமா, கண்களை மூடி உங்களுக்கு எப்படி வசதி நிக்கணும்னு நினைங்க. மிளகாய் பண்ண போடுங்க, ஒரு 5 மினிட்ஸ் தான். இப்ப யாரும் கைத்தட்ட வேண்டாம். உங்க லைஃப்ல அந்த ஒரு பக்கம் இருக்கலாம், அந்த ஒரு பக்கம். ஆமென், ஆமென். அதாவது எல்லார் வாழ்க்கையிலும் இப்படி பெருங்காற்று அடிச்சான்னு எனக்கு தெரியாது. நான் சில உள்ளங்களை ரொம்ப நேசிச்சாண்டு ஒரு பேசுறத ஆவியில உணர். ஆமென். இந்த செய்தி எடுக்கும் போது எப்படி இதை கன்க்ளூட் பண்ணணும் பேசணும் ஒன்றும் தெரியாம தான் 5 பாயிண்ட் எடுத்து வச்சேன். அதான் ஆண்டவர் ரொம்ப பிரைஸ் பண்றேன். ஆமே, இது இது அவர் தான் செய்யறார். அவர் தான் யாரோட பேசி கொண்டிருக்கிறார். ஆமே, யோபு வாழ்க்கையில எல்லாம் போச்சு ஆண்டவரே, இல்லப்பா அது ஒரு பக்கம்ப்பா. ஆமே, இந்த பெருங்காட்டுல நான் அவனுக்கு வச்சிருக்கிற ஆன்சரை நீ பார்க்க போற. அந்த உத்தரவு வரும்போது முதல்ல பெருங்காற்றின் ஒரு பக்கத்தை பார்த்த போது, கவனிங்க, பெருங்காற்றின் ஒரு பக்கத்தை பார்த்த போது யோபு என்ன சொல்றா தெரியுமா? நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போறேன். அதன் மறுபக்கத்தை பார்த்த போது யோபு என்ன சொல்றான் தெரியுமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. இப்படி ஒரு பக்கம் ரொம்ப மோசமான பக்கம் இல்ல, இழப்பு நஷ்டம் வேதனை. நேற்று நம்மளை பார்த்து எழுமி நின்னவங்க இன்னைக்கு நம்மளை பார்த்து பரியாசம் பண்ற நிலைமை. தேவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் எங்களை நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களும் சரியாக, அவர் சரியா இல்ல டபுளா தருவார். எது உங்க வாழ்க்கையில் அடிச்ச பெருங்காற்று, நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்ட காரியம் இருக்குல்ல, அது நடுவிலும் கர்த்தர் தீபத்தை அணையாம காக்கிறார். என் வாழ்க்கையில பெரிய புயல் அடிச்சது உண்மை. நான் இதோட எல்லாம் போச்சுன்னு தான் நினைச்சேன். ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு தீர்க்க தரிசனமா பேசியிருக்கிறார். அது அது ஒரு பக்கம்தான். அந்த ஒரு பக்கத்தை நீ பார்த்துட்ட, அந்த ஒரு பக்கத்தை நீ பார்த்துட்ட. ஒரு பெருங்காற்று உண்டாச்சு யோபுக்கு. ரெண்டாவது, யோபு நினைச்சிருப்பான் எல்லாம் தான் போச்சே, இப்போ எதுக்கு இந்த பெருங்காற்று? இது இது உன்னை உதறி தள்ளுவதற்கான காட்டல்ல, இது உனக்கு உத்தர வருவதற்கான காற்று, இது உனக்கு உத்தர வருவதற்கான காற்று. ஆண்டவரே, அந்த மறுபக்கத்தை நான் பார்க்கணும்ப்பா அப்படி விரும்புறவங்க முடிஞ்ச அப்படி கைகளை உயர்த்து. ஒரு பக்கத்தை ரொம்ப பார்த்துட்டேன்ப்பா. அந்த 42வது அதிகாரத்தை பார்க்க வைங்க. என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, தலைமுறை வாழ்க்கையில அந்த சிறுமைப்பட்ட நாட்கள் போதும், துன்பத்தை கண்ட வருஷங்கள் போதும், அந்த மறுபக்கத்தை நான் பார்க்கணும். எனக்கு கிருபை தாங்க. நீங்க தான்ப்பா காப்பாற்றுறீங்க, நீங்க தான்ப்பா என்ன காப்பாற்றுறீங்க, நீங்க தான்ப்பா என்ன காப்பாற்றுறீங்க. அந்த மறுபக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டோம்மா, நீங்க நிக்க வைக்கிறீங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிற உள்ளங்கள், இயேசுவின் நாமத்தில் உங்களை சொல்றேன், இது மறுபக்கத்தை. யோபு கஷ்டப்பட்டதை பார்க்க 4 பேர் வந்தாங்க. அவன் நல்லா இருக்கிறத பார்க்க ஊரே வந்துச்சு. நீங்க நல்லா இருக்கிறத பார்க்க வருவாங்க. ஒரே ஒரு வார்த்தை, மறுபடியும் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தையை சொல்லி ஜெபிக்கலாம். 2 கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, எல்லாமே உங்க கையில தான் இருக்கு ஆண்டவர், எல்லாமே உங்க கையில தான் இருக்கு ஆண்டவர், எல்லாமே உங்க கையில தான் இருக்கு ஆண்டவரே. கண்ணீரோடு நிக்கிறாங்கப்பா. இந்த வார்த்தையை நல்லா இருக பிடிச்சிருங்க. எல்லாம் போச்சுன்னு பார்க்க இருக்கீங்க, ஒரு பக்கம் தான் பார்த்துருக்கிறீங்க. இந்த மறுபக்கத்தை பார்க்க தான் உங்களை உயிரோட வச்சிருக்கிறா. இது மறுபக்கம், உனக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது என்பதை நீ அறியதா? இந்த சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணி இருக்கிறோம், நம்புகிறோம். எல்லாமே உங்க கையில தான், எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. எஸ் லார்ட், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது இந்த காற்று எங்களை அழிப்பதற்கானதல்ல. கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. நல்ல கரங்களை சட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி ஆமென் ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க கிருபை மிகவும் எவ்வளவாய் நேசிக்கிறீர். இந்த மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க கிருபை செய்து எங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசினேன். நீர் நல்லவர் ஆண்டவரே. பெருங்காட்டு சுழல் காட்டு அடிக்கும் போது இதோட எல்லாம் போச்சுன்னு தான் நாங்க இருந்தோம்ப்பா. நாங்க நிர்வாணியாகவே திரும்புறோம் தான் புலம்பிட்டு இருந்தோம். ஆனா இல்ல, இது ஒரு பக்கம்தான், இதனுடைய மறுபக்கம் இருக்கிறது. உன்னுடைய முந்தின சீரை பார்க்கலோ, உனக்கு நற்சீர் உண்டாக பண்ணுகிற இதனுடைய மறுபக்கம் இருக்கிறது என்பதை இந்த நாளில எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி. அதை பார்க்க ஆவலா இருக்கிறோம். பிள்ளைங்களுக்குள்ளே அணைந்த நம்பிக்கையை திரும்பவும் பற்றி வைக்க வச்சிருக்கிறீங்க. இதன் மறுபக்கத்தை பார்க்க ஆயத்தப்படுத்தி விட்டீங்க. கர்த்தாவே, நீர் கழிகூற பண்ண போகிறதற்காய், சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காய் அநேகர் வந்து பார்க்க போறாங்க, அநேகர் வந்து பார்க்க போறாங்க. இது உண்மையா, இது அப்படிதானா என்று வந்து பார்க்கும்படிக்கு நீர் சாட்சியாய் நிறுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒவ்வொரு வரையும் இந்த ஆண்டுல இந்த திருப்தி உண்டாகும் ஆண்டுல நாங்க இதை எதிர்பார்த்திருக்கிறோம். கர்த்தாவே, அவன் சத்துருக்களுக்கு நான் வெட்கத்தை ஒடுத்து வைப்பேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அப்படியாவதாக எல்லா மகிமை கணம் மக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லுவோமே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லாம் பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

நாம் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யார் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பலனே இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பலனை பெருக பண்ணி உங்க வாழ்க்கையில இன்னும் பல படிகள் பல அடிகள் முன்னேறத்தக்கதாக என் தேவன் உங்களை பலப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் வார்த்தை உண்மை உள்ளது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தி உங்களை இன்னும் அவருக்குள்ளாக ஓடச் செய்வதற்கு ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாம் இணைந்து ஒரு பாடலை விசுவாசமா அறிக்கை செய்து பாடப்போகிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஏன் வாதை அணுகாது, ஏன் பொல்லாப்பு நேரிடாது தெரியுமா? உன்னதமான கர்த்தர் நமக்கு உறைவிடமாயிருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாயிருக்கிறார், நமக்கு தஞ்சமாயிருக்கிறார். நம்முடைய சகல பாதுகாப்பும் அவருக்குள் இருக்கிறது. ஆகவே அன்பு தேவ ஜனமே, நாம் இணைந்து பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர்.

தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏன் தெரியுமா? அவர் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். கட்டளை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க இந்த வார்த்தையை? எனக்கு அறிக்கை செய்க. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் சரீரமாகிய கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் வீட்டில் அணுகாது. எங்கள் தேவன் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அறிக்கை செய்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்க. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். அப்படி பாடணும். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த பொழுது தலைப்பிள்ளை சங்கார் நடந்த வேளையில் ஆண்டவர் சொன்னார், ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை தெளித்து நிலைக்கால்களில் பூசுங்க என்று சொன்னார். எந்த வீட்டில் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீட்டில் சங்காரதுதன் இறங்கி போக முடியவில்லை. இன்றைக்கு நான் சொல்றேன், ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற, மாசில்லாத, களங்கம் இல்லாத, ஒப்பற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த ரத்தத்தினால் நமக்கு விடுதலை உண்டு. அந்த ரத்தம் உனக்குள் பூசப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினால் மீண்டும் கொள்ளப்பட்டிருக்கிறாய். அந்த ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே உனக்கு பாதுகாப்பு உண்டு. ஆவியானவர் நமக்குள் உண்டு, ஆவி உண்டு, வசனம் உண்டு. எஸ், ஆண்டவர் தம்முடைய வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். பிசாசை வார்த்தையினாலே ஜெயித்தவர், பொல்லாத கிரியைகளை வார்த்தையினாலே ஜெயித்தவர். அதே வார்த்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதே ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆகவே நமக்குள் இருக்கிற எல்லா விதமான வாதையும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை அணுகாது. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க என்ன அணுகாது? எத்தனை பேர் அறிக்கை செய்ய இந்த வார்த்தையை சொல்லுங்க, என்ன அணுகாது? ஆமென், என்ன அணுகாது? ஹல்லேலூயா. ஒருவேளை பயத்தோடு இருக்கிற உங்க குடும்ப நண்பர்களை பார்த்து, உறுப்பினர்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை அணுகாது, உங்களை ஒண்ணும் செய்யாது, தைரியப்படுத்துங்கய்யா. பாருங்க, அந்த நாட்களில் நான் பாக்குறேன் பலர் பயமுறுத்தான் செய்யறாங்க. ஐயோ அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், அப்படி ஆயிருப்ப, ஐயோ போயிருவேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஐயோ தேராது எல்லாம். நான் சொல்றேன் ஒன்னும் இல்லைங்க, கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமென். தைரியமான வார்த்தைகளை சொல்லுங்க, தைரியமான வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க, விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யுங்க. எஸ், என் தேவன் பலப்படுத்துவார், என் தேவன் பாதுகாப்பார், உனக்கு ஒன்னும் செய்யாதியா, தைரியமாறியா, அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் சங்கார தூதன் இறங்கி போக முடியவில்லை. ஆட்டுக்குட்டியானவர் நம்ம ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறபடியினாலே சங்கார தூதன் நமக்குள் இறங்கி போக முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். வார்த்தை அறிக்கை செய்யுங்களே, எஸ், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்கி போக மாட்டேன். ஆமென் ஹல்லேலூயா. எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது கல்வாரியிலே, எனக்காக பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, பரிசுத்தரின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.

நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லமை நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலிலே தங்குவான் தங்குவான். ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாதுகாப்பை வச்சிருக்கிறார் பாருங்களேன். தேசமெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க. யார பார்த்தா ஐயோ அப்படியாமா, அது இப்படியா, அது அப்படி வந்துருமா, இத்தனை மரம் ஒரு மாதிரி இருக்குதான், அது அப்படி பண்ணிடுமா, இப்படி பண்ணிடுமா, அது என்னன்னு தெரியலங்க. நான் சொல்றேன், எதிர்மறையான காரியத்தை பேசுவதை விட்டுவிட்டு கர்த்தர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர் என்று பேசுங்க, அற்புதம் நடக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க, நல்லா ஆமேன் சொல்லுங்களேன். ஆமென். அவர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அங்க விடுதலை உண்டு, அங்க அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். நாம் இன்னொரு பாடலை நாம் இணைந்து பாட போகிறோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. அந்த கிருபைக்காய் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. சாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோவை எப்படி அந்த கிருபை தாங்கினதோ, அக்கினியின் மத்தியில் இறங்கி வந்து கிருபை தாங்கினதோ, அதே போல இன்றைக்கு நம்மை அந்த கிருபை காக்க

தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. ஹல்லேலூயா. அக்கினியின் சூளையிலே வெந்து போகாதபடிக்கு எங்களை காத்தவரே, எங்களை நடத்தினவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களை பலப்படுத்தினவரே, எங்களுக்கு ஆதரவாயிருந்த பரிசுத்தரே.

உலகத்தில் வாழ்வது உம்முடைய கிருப ராஜா, உம்முடைய கிருப ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்து வருகிறீரே, உம்முடைய கிருபையால் நடத்தி வருகிற பரிசுத்தரே.

காத்து வருகிற பரிசுத்தர், எங்களை தாங்கி வருகிற பரிசுத்தர், நடத்தி வருகிற பரிசுத்தரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லா கனம் உமக்கு கொடுக்கிறோப்பா. உம்மைத்தான் நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உம்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உம்மை போல ஒருவர் இல்லையப்பா. உம்மை போல ஒருவர் இல்லை.

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எஸ் டாடி, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். எல்லா கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திர, புகழ், மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். வா, மகிமை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.

நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு மன்றாட்டில் மனச்சிதறல், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இன் ப்ரேயர். வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபேசியர் 6:10-20. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும்

கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதி ஆகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். இன்றைய மனப்பாட வசனம் கொலோசேயர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், துதித்தலுடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். டிவோட் யுவர் செல்ஸ் டு ப்ரேயர் வித் அன் அலர்ட் மைண்ட். கடவுள் தந்துள்ள அனைத்து போராயுதங்களையும் பயன்படுத்துவதற்கான அடிப்படை சக்தி ஜெபத்திலேயே உள்ளது. நான் வாசித்த பகுதியிலே 6 படைக்கலன்களை குறித்து வாசிக்கிறோம். 7வது படைக்கலன் எந்த சமயத்திலும் வேண்டுதலோடும் ஜெபத்தோடும் என்று துவங்குகிறது. அதை சரியானபடி நாம் வியாக்கியானிக்க வேண்டுமானால் இந்த 6 ஆன்மீக படைக்கலன்களையும் நாம் சரிவர சக்தி வாய்ந்த முறையிலே பயன்படுத்த வேண்டுமானால் அதற்கான அடிப்படை ரகசியம் ஜெபத்தில்தான் இருக்கிறது. எனவேதான் நமது முழங்கால்களை முடமாக்கவும் சிந்தையை சிதறடிக்கவும் சத்துரு தன்னாலான அத்தனையும் செய்வான். ஆனாலும் அவனது தாக்குதல்களுக்கு நாம் பலியாகாமல் தாக்குதல்களை மேற்கொள்வது எப்படி என்று இன்று சுருக்கமாய் நாம் தியானிப்போம். 1வது, ஜெபத்திற்காக மிகுந்த புத்துணர்வோடு இருக்கும் நேரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். த டைம், மனம் ஆவி ஆன்மா அத்தனையும் ஜெபத்தில் ஈடுபடுகின்றன. பிதாவோடு தனித்திருக்க இயேசு அடிக்கடி அதிகாலை வேளையை தெரிந்து கொண்டார். இருட்டோடு எழுந்து அவர் ஜெபிக்க வனாந்தரமான இடத்திற்கு போய்விடுவார். சூரியன் உதிக்கும் முன்னதாகவே பல மணி நேரங்களை சைனா இன்லேண்ட் மிஷன், சீன உள்நாட்டு மிஷினரி இயக்கத்தின் ஃபவுண்டராகிய ஹட்சன் டேலர் என்பவர், 18வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர், அவர் தனி தியானத்தில் செலவிடுவாராம். அவரது காலை தியானத்தின் போது அவரை சூரியன் காண்பது அரிதாம். 2வது, ஜெபம் என்றால் அது கிருபாசனத்திற்கு நாம் செல்லும் ஒரு பயிற்சியாகும். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயே, திரும்ப சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயே அங்கு சேரும் சிலாக்கியம் நமக்கு கிடைத்துள்ளது. அந்த இரத்தத்தின் அதிகாரத்தையும் வல்லமையையும் குறித்த தெளிவான நினைவு நமக்குள் எப்பொழுதும் இருக்குமானால் சத்துருவின் சதிகளை சாதாரணமாக நாம் சங்கரிக்கலாம். இரத்தத்தின் ஆசீர்வாதங்களை வாயினால் அறிக்கையிடுகையில் அவன் நடுங்குவான். இதோ ஒரு வசனப்பகுதி வாசிக்கிறேன். எபிரேயர் 4:14-16. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணிய அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். நம்ம எல்லாருக்கும் இன்னொரு வசனமும் தெரியும், வெளிப்படுத்தல் 12:11. அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை மேற்கொண்டார்கள். ஸோ இந்த இரத்தத்தை குறித்த நினைவு நம்மை விட்டு ஜபத்திலே அகலவே கூடாது. 3வது, நமது ஜபங்கள் துதியில், பிரேஸ், ஆராதனையில், தொழுகையில், ஸ்தோத்திரத்தில் பொதிந்திருக்க வேண்டும். கடவுள் துதிகளின் நடுவில் வாசமண்ணுகிறார் என்று சங்கீதம் 22:3 வாசிக்கிறோம். இவ்விதம் அதிகமாய் நாம் தேவ பிரசன்னத்தை உணரும் போது ஜப ஆவியில் அப்படியே தொலைத்து விடுவோம். அப்படி தொலைத்து விடும் பொழுது மனச்சிதறல் எளிதில் மேற்கொள்ளப்படும். எனவேதான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது

ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் அதை பொதிந்து என்வெலப் யுவர் பிரேயர் இன் பிரைஸ் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பிலிப்பியர் 4:6 அவர் எழுதினார். அப்படியே நவநாவுகளில், அதாவது அந்நிய பாஷையில் ஜெபிப்பதும் நம்முடைய மனச்சிதறலை தவிர்க்கும். ஏனென்றால் அந்நிய பாஷையிலே நாம் ஜெபிக்கும் பொழுது அல்லது அந்நிய பாஷையிலே நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய மனது பயனற்றதாக இருக்கும், மனதிற்கு அதிகமாக புரியாது. ஆனால் இந்த மனச்சிதறலை நாம் தவிர்த்து நாம் ஆவிக்குள்ளாக ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்கு அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல கிருபையான ஒரு ஏது. 4வதாக, ஜெபத்தில் ஒரு குறி இல்லாதிருக்கும் பொழுதும் மனம் சிதற அதிக வாய்ப்பு உண்டு. எனவே ஒரு ஜெப பட்டியல் வைத்துக்கொண்டு தெளிவான ஒவ்வொரு குறிப்புக்காக நாம் ஜெபிப்பது ஒரு நல்ல முறை. ஜெபத்தில் கண்களை மூட வேண்டும் என்று வேதத்தில் எங்கும் கட்டளை இல்லை. பக்தன் ஆஸ்வால் ஜே ஸ்மித் அவர்கள் 18வது நூற்றாண்டிலிருந்து 19வது நூற்றாண்டு ஏறக்குறைய இறுதி வரைக்கும் வாழ்ந்தவர் தமது ஜெப அறையில் அங்கும் எங்கும் நடந்து கொண்டு சத்தமாக ஜெபிப்பார். சத்தங்களும் சந்தடிகளும் இல்லாத ஓர் இடத்தை ஜெபத்திற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கதவை பூட்டி ஜெபியுங்கள் என்று இயேசு சொன்னது சும்மா இல்ல. ஒருவேளை உங்களுடைய வீடு சின்ன வீடு, ஜெபத்திற்கென்று ஒரு ஜெப அறை என்று உங்களுக்கு இல்லை என்றால் ஜெப அறை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஜெபத்திற்கென்று ஒரு மூலையை தெரிந்து கொள்ள அங்கே போய் நீங்கள் முழங்காலிட்டால் யாரும் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது என்பது நிச்சயமாக இருக்கட்டும். ஜெபம் ஓர் உரையாடல். திறந்த வேதத்தோடு ஜெபிப்பதை நான் மிகவும் பயனுள்ளதாக கண்டிருக்கிறேன். அடிக்கடி வேதத்தை திறந்து வைத்துக்கொண்டு நான் முழங்கால் போட்டு வாசிப்பேன், ஜெபிப்பேன், ஜெபிப்பேன், வாசிப்பேன், வாசிப்பேன், ஜெபிப்பேன், ஜெபிப்பேன், வாசிப்பேன். இப்படித்தான் தானியேல் எரேமியா புத்தகத்தை திறந்து வைத்துக்கொண்டு உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் செய்ய போகிற எதிர்கால காரியங்கள் அவனுக்கு மிகவும் தெளிவாக விளங்கிற்று. 5வதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் மேற்சொன்ன இந்த 4 காரியங்களையும் நீங்கள் கைப்பிடித்தாலும் அப்பியாசித்து பார்த்தாலும் இன்னும் சில வேளைகளிலே மனச்சிதறல் வரலாம். சிந்தையை சிதறடிக்க உங்களுக்கு இவ்விதமான எண்ணங்கள் வருமானால் உடனே அவற்றை நீங்கள் சிறைப்பிடிக்க வேண்டும். அதை சிந்திக்க நேரம் தரவே கூடாது. சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கிறிஸ்துவின் நாமத்தில் என்ற சொற்றொடரே ஜபத்திற்கு அடித்தளமும் அதிகாரமும் ஆகும். இதை ஜப நேரம் முழுவதிலும் மறக்க வேண்டாம். ரெவரன் ஐஜே ஐயாத்துறை ஐயர் அவர்கள் 1890 முதல் 1973 முறை வாழ்ந்தவர்கள். இவர் ஒரு IMS மிஷினரி. அவர்தான் இந்த ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா என்ற பாடலை ஏற்றியவர். அவருடைய பாடலிலிருந்து நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கவி.

இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். துதித்தலுடன் ஜெபத்தில் விழிப்போடு இருங்கள். டிவோட் யுவர் செல்ஸ் டு ப்ரேயர் வித் அன் அலர்ட் மைண்ட். எங்கள் மகாபெரிய தேவனே, ஜெபிக்க அழைத்தவரே, உம்முடைய குமாரன் மூலமாக எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவரே, ஆவியானவர் மூலமாக ஜெபத்தில் நாங்கள் பலவீனமாக இருக்கிற பகுதிகளிலும் வேலைகளிலும் எங்களை பலப்படுத்துகிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான நாங்கள் இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எங்களுடைய ஜெப வாழ்க்கையை பலவீனமாக்க வேண்டும், அதை சின்ன பின்னமாக்க வேண்டும் என்று சொல்லி சத்துரு கர்த்தாவே யுகா யுகமாய் எத்தனையோ திட்டங்களையும் எத்தனையோ சதிகளையும் அவன் செய்து கொண்டு வருகிறவன். எங்களையும் அவன் விட்ட பாடில்லை, ஆனாலும் அவனுடைய தந்திரங்களையெல்லாம் நாங்கள் அறிந்து தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற திருவசன சாட்சியின் மூலமாக கிடைக்கிற நல்ல ஆலோசனைகளை கொண்டு அவனை மேற்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி தாரும். ஜபமே ஜீவன், ஜபமே ஜெயம் என்பது எங்களுடைய வாழ்க்கையின் உயிர் மூச்சாகிவிடட்டும். கர்த்தாவே, எங்களிலே ஜப வாழ்வில் குன்றி இருக்கிற எவராவது இன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தார், மற்ற காரியங்களையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு உம்மோடு பேசுகிற இந்த பரிசுத்த பரவச பழக்கமாகிய ஜபத்திற்கே எங்களை அர்ப்பணிக்க, அவர்களை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய வார்த்தையில் உள்ள தெளிவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஜபத்தை கேட்கிறவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

மகிமையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. ஆம், அவர் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அவர் சொன்னதை செய்து முடிக்க மட்டும் அவர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. அந்த உண்மை உள்ளவரை, உண்மையை காக்கிறவரை சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம், இணைந்து சொல்லுவோம்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அவர் விடுமுறைக்காக சொந்த ஊரு போனாரு. அந்த ஊர்ல அந்த ஹோட்டல் ரொம்ப பாப்புலர். அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போனாரு. தனக்கான உணவை ஆர்டர் செஞ்சுட்டு காத்திருந்தாரு. அப்போ ஜன்னல் ஓரம் ரெண்டு கண்கள் ஹோட்டலுக்குள்ள எட்டி பார்த்துச்சு. மேஜைகள்ல இருந்த உணவு பதார்த்தங்களை ஏக்கத்தோட பார்த்துச்சுது. அதை பார்த்த அவரு அந்த சின்ன பையனை உள்ள வருமாறு சைகை செஞ்சாரு. அந்த சிறுவன் உள்ள வந்தான். அவனுடைய குட்டி தங்கையும் அவன் கூட வந்தான். சிறுவன்கிட்ட என்ன வேணும்னு இவர் கேட்க அவன் அவர் முன்

அப்புறம் அவர் சாப்பிட்டுட்டு பில்லை கேட்டாரு. ஹோட்டல் ஓனர் பில்லுக்கு பதிலா ஒரு கவரை கொடுத்து அனுப்புனாரு. அதை பார்த்ததும் அவருடைய கண்கள் குளமாச்சுது. கவருக்குள்ள ஒரு பேப்பர், அதுல தொகை எதுவும் எழுதப்படல. அதுல எழுதப்பட்டிருந்த வாக்கியம் இதுதான், மனிதாபிமானத்துக்கு பில் போட எங்களிடம் இயந்திரம் இல்லை, உங்களுக்கு நல்லது நடக்கட்டும். இந்த ரெண்டு பேர்ல யார பாராட்ட? குழந்தைகளுக்கு உணவு கொடுத்தவரையா அல்லது அந்த ஹோட்டல் ஓனரையா? ரெண்டு பேரையும் தாங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவ அன்பு இருக்குது. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறதெப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். உங்ககிட்ட தேவ அன்பு இருக்குதா?

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை கிருபையாய் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இந்த வார்த்தையை கொண்டு பேசி பலப்படுத்துகிறார். கர்த்தர் தாம் சொல்லியபடி ஆசீர்வதிக்கிறவர், சொல்லிய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர். சாமுவேலுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக தேவன் விடவில்லை. எசை 55 சொல்லப்பட்டிருக்கிறது, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் திரும்பாதான். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இந்த வார்த்தை நம்மை நோக்கி வரும்போது நம்மால் ஆமென் சொல்ல முடியுமா? பல நேரத்தில் நம்மை நோக்கி சில வார்த்தைகள் வரும்போது நாம் உடனே ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக என்ன செய்வோம் என்றால் யோசிக்க ஆரம்பிப்போம், இது எப்படி சாத்தியமாகும் என்று. கொஞ்சம் உங்களால் யோசிக்க முடியுதா? இப்பொழுது நீங்கள் ஒரு நிலையில் இருக்கிறீர்கள், இதைவிட 1000 மடங்கு அதிகமாகிற நிலையை யோசிக்க முடியுமா? நிச்சயமாக நம்மால் யோசிக்க கூட முடியாது. ஆனால் நம் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரு பிள்ளை கூட ஆபிரகாமுக்கு இல்லாதிருக்கும் போதே கர்த்தர் ஆபிரகாமை கூடாரத்தை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்து நட்சத்திரங்களை என்ன சொல்லுகிறார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன என்று சொல்லி இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் என்று கர்த்தர் ஆணையிட்டார். அதன் பிறகு ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஏசா யாக்கோபு. யாக்கோபு தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் காணப்படுகிறான். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், ரூபன் முதல் பென்யமின் வரைக்கும். இப்பொழுது யாக்கோபு தன்னுடைய முதிர் வயதிலே எகிப்துக்கு குடும்பமாய் போகிறார்கள். யாக்கோபு, யாக்கோபின் 12 பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படி 70 பேர் எகிப்திலே போகிறார்கள். ஒருவனாய் இருந்தபோது கர்த்தர் வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இப்பொழுது 70 பேர் ஆகிறார்கள். யாத்திராகம் 1:10 இதை நம்மால் பார்க்க முடியும். அதன் பிறகு 430 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமும் 12:6, 600,000 புருஷர்கள் இருந்தார்களாம். 1, 2, 70 இப்பொழுது 600,000 புருஷர்கள். புருஷர்கள் மட்டும் 600,000 என்று சொல்லும்போது அவர்களுடைய மனைவிகள் பிள்ளைகள் ஏறக்குறைய 20 முதல் 30 லட்சம் பேர். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து கர்த்தர் சொன்னார், நட்சத்திரத்தை என்ன கொடுமானால் எண்ணு, இவ்வளமாய் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி அதே போல பெருக பண்ணி கொண்டிருந்தார். அப்படி பெருகின ஜனத்தை முன்னிறுத்தி இப்பொழுது மோசே மீண்டும் சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார், தம் சொல்லியபடி ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, உங்களுடைய ஆரம்பத்தை நினைத்து பாருங்கள். இதுவரை தேவன் கொண்டு வந்த அவருடைய அதிசயமான செயல்களை எண்ணி பாருங்கள். எதற்கு தெரியுமா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதற்கு நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன், உங்களோடு கர்த்தர் சொல்லிய வார்த்தை என்பது உங்கள் திராணியை தகுதியை வைத்து சொல்லுகிற வார்த்தை அல்ல, அவருடைய வல்லமையிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. அவருடைய வல்லமையான மகத்துவமான நாமத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கும் போது நான் எப்படி, இது எனக்கு எப்படி சாத்தியமாகும், எனக்கு இது எப்படி நடக்கும் என்ற கேள்விக்கு இடமில்லை. அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும்
ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதித்து உங்களை அவருடைய நாமத்தின் மகிமைக்காய் சாட்சியாய் நிறுத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அப்பா. நீர் எல்ஷடாய் தேவனாகுவரே அப்பா. உம்முடைய வார்த்தைகளை உள்ளபடியே விசுவாசிக்க ஏற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கான உங்களுடைய தலையங்கம் அதிசயங்கள் பெரியது. இதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தை சங்கீதம் 136:4. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதிசயங்கள் பெரியது. வேத புத்தகம் முழுவதுமே கர்த்தருடைய அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் நிரம்பியிருக்கிறது. அவர் செய்த அதிசயமான காரியங்களை வர்ணிக்கிறது. அவர் அதிசயமானவர் என்பதற்கு சாட்சி அளிக்கிறது. அந்த அதிசயமானவர் இன்றைக்கு நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை உங்களுக்கு செய்தருளுவார். அவர் உங்களை நேசிக்கிறார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேலர் இருந்தபோது கர்த்தர் அற்புதமாய் அவர்களை விடுவித்து சிவந்த சமுத்திரத்தை கடக்க செய்து வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தார். அங்கே எத்தனையோ அற்புதங்களை செய்தார். வானத்திலிருந்து தேவதூதர்களின் உணவாகிய மன்னா பொழிந்தது. அவர்கள் இறைச்சி சாப்பிட விரும்பின போது காடைகள் இஸ்ரவேலின் பாளையத்தில் வந்து குவிய ஆரம்பித்தது. எண்ணி முடியாத காடைகள். அவர்கள் வேண்டிய மட்டும் சாப்பிட்டார்கள். 40 வருடங்கள் வனாந்திரத்தில் நடந்தும் அவர்களுடைய கால் வீங்கவில்லை. பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உள்ளவர்களாய் விளங்கினார்கள். அதே கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் பலப்படுத்துவார், திடப்படுத்துவார், பூரண ஆரோக்கியத்தை தந்தருளுவார். கர்த்தர் மோசேயிடம், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியெங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்றார். யாத்ராகமம் 34:10. வேதம் முழுவதையும் பார்த்தால் கர்த்தர் செய்த அற்புதங்களும் உண்டு, அவருடைய தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் செய்த அற்புதங்களும் உண்டு. சாதாரண விசுவாசிகளை கொண்டும் அவர் பலத்த அற்புதங்களை செய்திருக்கிறார். உங்களை கொண்டும் அவர் அற்புதம் செய்வார். மனோவா கர்த்தருடைய பெயரை கேட்டபோது அதிசயம் விளங்கினது. நியாயாதிபதி 13:18 காணலாம். அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று எசாயா 9:6 குறிப்பிடப்படுகிறது. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று ஜோபு பக்தன் சொல்லுகிறார். ஒருமுறை ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய சகோதரன் வீட்டிலே தங்கியிருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தாராம். அவர்களுக்கு திருமணமாகி 19 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்ததாம். அந்த சகோதரிக்கு ஸ்திரீகளுக்கு வரக்கூடிய வழிபாடும் நின்று போயிட்டார். அவர்கள் கர்த்தரை விசுவாசித்தார்களாம். அவர்களுக்கு அற்புதமாய் குழந்தை உண்டாகிவிட்டது. அது குழந்தை என்று அவர்களுக்கு தெரியவில்லை. 3 மாதங்கள் கழிந்த பிறகு வயிற்றிலே ஏதோ ஒரு பிரச்சனை என்று டாக்டரிடத்திலே சென்றார்களாம். டாக்டர், குழந்தை உண்டாகி இருக்கிறீர்கள் என்று சொன்ன போது அவர்களால் நம்பவே முடியவில்லையா. நல்ல அழகான ஆண் குழந்தை பிறந்தது. வெளி தேசத்திலிருந்து அவர்கள் குழந்தையை நல்ல முறையில் வளர்த்தால் போதுமென்று வேலையை ராஜினாமா பண்ணி இந்தியாவுக்கு வந்து விட்டார்களாம். அந்த குழந்தையை பார்த்து அவருடைய இனத்தவர்களும் நண்பர்களும் இது அதிசயம் என்று சொல்லி தேவனை துதித்தார்களாம். ஆம் தேவ பிள்ளைகளே, அதிசயங்கள் செய்கிறவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சகோதரர்கள் விசுவாசித்தார்கள். தேவனுடைய பெரிய நன்மை ஈவை கண்டு கொண்டார்கள். ஆமீன். உங்களுடைய நினைவுக்காக அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். சங்கீதம் 105:2. அன்பான சகோதரரே, இப்படியாக ஆவிக்குரிய ராஜ்யத்திலே நீங்கள் வளரவும் பலனை பெற்றுக் கொள்ளவும் 24 மணி நேரங்களிலும் உங்கள் மனதுக்கு தெய்வீகமான பாடல்களும் ஆவிக்குரிய வாழ்வில் உயிரடைய செய்கின்ற தேவ சாட்சிகளையும் தேவ செய்திகளையும் நீங்கள் கேட்டு மகிழ்வதற்கு இணைய வேண்டிய எமது இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவர் என்ற தலைப்பில் சகோதரன் சந்திரன் லைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.

எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அநேக சமயங்களிலே நாங்கள் எங்கள் ஆண்டவரை குறித்து யோசிக்கும் பொழுது அவரின் ஆத்மாவுக்கு மாத்திரமே ஆண்டவர் நான் மரித்து போன பிறகு என்னை பரலோகத்திலே கொண்டு போகிற ஒரு அருமையான ஆண்டவர் என்று நாங்கள் உண்மை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு என்ற ஆண்டவராக அநேக சமயங்களிலே உண்மை நான் நினைத்துக் கொள்கிறோம். ஐயா, இது அன்றாடக வாழ்க்கையினுடைய தேவைகளுக்கும் அன்றாடக வாழ்க்கையினுடைய போராட்டங்களுக்கும் பாடினமாக தொல்லை கஷ்டங்கள் எங்கள் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, எங்கள் திருச்சபையின் வாழ்க்கையில வரும்பொழுது நாங்கள் அவற்றுக்கும் கத்தரா என்று ஒருவேளை அங்கலாய்க்கிறோம். சாமி, நீர் அன்றாடக வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் ஒரே கர்த்தர் என்பதை நான் உணர்ந்து கொள்ள கருவிதாரம். அன்றாட வாழ்க்கையில எங்களுக்கு எத்தனையோ போராட்டங்கள் உண்டு சாமி, எங்களுடைய எத்தனையோ தேவைகள் உண்டு ஆண்டவரே, எத்தனையோ பலவீனங்கள் உண்டு சாமி. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுடைய கர்த்தர் என்பதை நான் உணர்ந்து கொள்ள கருவிதாரம். ஆண்டவர் தாமே எங்களோடு தொடர்ந்து வார்த்தையின் மூலமாக நீர் பேசு. இஸ்ரவேல் மக்களை 40 வருட மனாந்தரத்திலே சாமி மோசேயும் ஆரோனும் வழிநடத்தின பொழுது அநேக சமயங்களில் முறுமுறுத்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். தங்களுக்கு உணவு இல்லாத பொழுது அவள் முறுமுறுத்தாள் என்று வாசிக்கிறோம். ஐயா, எங்களை அடிமைத்திலிருந்து மீட்ட கத்தர் எங்களை அன்றாட வாழ்க்கைக்கும் கத்தர் என்பதை அவள் அறிந்து கொள்ளாமல் போனார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஐயா, ஆமா ஆண்டவர், எங்களை அடிமைத்திலிருந்து மீட்கிற கத்தர் மாத்திரமல்ல, நீர் எங்கள் அன்றாட வாழ்க்கையின் தேவைகளுக்கும் நீர் போதுமான கர்த்தர் என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் சாமி. இஸ்ரேல் மக்களைப் போல நாங்கள் முறுமுறுக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. வாசிக்கேட்டு யாத்திராகும் 16 அதிகாரத்தை நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். 1-12 வசனங்களை நான் வாசிக்கேட்டோம். இந்த நாளுக்கு அன்பு கொடுக்கப்பட்ட பகுதி God for everyday blessing. அன்றாட வாழ்க்கையின் தேவைகளுக்கும் இந்த கர்த்தர் போதுமானவர். இஸ்ரேல் மக்கள் யாராவது 1 கொரிந்தியர் 10:11 கொடுத்த மட்டும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:11 இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. பவுல் 1 கொரிந்தியர் எழுதும் போது 10 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாத்தீங்கன்னா, அவர் இஸ்ரேல் நாட்டினுடைய வனாந்திர அனுபவத்தை குறித்து பேசிக் கொண்டு வருகிறார். வனாந்திரத்தை என்னெல்லாம் பண்ணாங்க, முறுமுறுத்தார்கள், கர்த்தருக்குள்ளதை பரிசுத்தார் சொல்லிவிட்டு இறுதியிலே 11 வசனத்திலே ஒரு முக்கியமான பஞ்ச் லைன் வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இவையெல்லாம் ஒரு திருஷ்டாந்தங்களாக திருஷ்டித்தது, உலகத்தின் முடிவு பரிந்து காலத்தில் இருக்க நமக்கு எச்சரிப்பு உண்டாகும் எழுதப்பட்டும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே வனாந்திரத்தின் ஒவ்வொரு அனுபவமும் புதிய ஏற்பாட்டில் நமக்கு விசேஷமாக கடைசி காலத்தில் நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாக்கும்படியாகவே அவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். அந்த நிகழ்ச்சி தான் வாசி கேட்ட 16 அதிகாரத்தில் யாத்திராவை சொல்லப்படுமா நிகழ்ச்சி. God for everyday blessing. That's the title I would like to give it. அவர்கள் என்ன யோசித்தார்கள், அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்த ஆண்டவர் இவர், ஆனால் அன்றாட வாழ்க்கையினுடைய தேவைகளிலே, அன்றாட வாழ்க்கையினுடைய எங்களுடைய நீட்ஸ், எவ்ரிடே நீட்ஸுக்கு இந்த கடவுள் போதுமானவரா? அவர் ஏதோ எட்டர்னல் காட் மாத்திரம்தான் யோசிக்கிறோம், அவர் என்றால் எவ்ரிடே காடா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்ம போராட்டங்களிலே we always think God is an eternal God, yes, nothing to do with my everyday needs. This passage tells us he is not only God for our eternity, he is a God for our everyday needs. So for eternity and for every day, he is the same eternal God. Most of the time, we forget this eternal truth. கடவுளை என்ன யோசிக்கிறோம், மரித்து போன பிறகு எங்களை பரலோகம் கொண்டு போறது தான் இந்த கடவுள் இருக்கிறார் ஒழியே, இந்த அன்றாட வாழ்க்கையின் போராட்டங்களிலே, தேவைகளிலே, கஷ்டங்களிலே இந்த கடவுள் பங்கேற்பாரா என்ற கேள்வி நாம் யோசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இதுதான் இஸ்ரேல் மக்கள் பண்ணிய பெரிய தவறு. இந்த தவறை நாம் செய்யக்கூடாது என்று பவுல் சொல்கிறார். இவர் திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு எச்சரிக்கும்படியாகவே இந்த பேசேஜ் கொடுக்கப்படுகிறது என்று பவுல் சொல்கிறார். So there are 3 things I would like to highlight. As we all, Thanksgiving Day is not very far from us. As we all about to be getting geared up towards the Thanksgiving Day, it's a beautiful passage that we're called upon to meditate on. What does it tell us? It's not only God for our eternity, it's a God for our everyday needs. எட்டர்னல் நீட்ஸ்க்கு மாத்திரல்ல, எவ்ரிடே நீட்ஸுக்கும் இந்த கடவுள் போதுமானவர். மீட்பின் கடவுள் மாத்திரமல்ல, மன்னாவுக்கும் இந்த கடவுள் போதுமானவர். This is the message that this passage tells us beautifully. சரி, அன்றாட வாழ்க்கையுடைய நம்முடைய தன ஆகாரம் சாப்பிடுறோம், தண்ணீர் பருகிறோம், தினம் போய் ஒர்க் பண்றோம், அதே பல காரியங்களில் எவ்ரிடே சன்ஷைன் வீர் என்ஜாயிங், எவ்ரிடே பிளெஸிங் வீர் என்ஜாயிங். இப்படி என்ஜாய் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் யோசிக்கும், 3 things I would like to highlight here.
based on this beautiful passage. யாராவது 16 அதிகாரத்தின் 2 3 வசனங்களை வாசியுங்கள். சிஸ்டர் தயசு முந்தின பகுதியை முந்தின வசனத்தை சேர்த்து முதல் பகுதி படை கடைசி பகுதி முந்தின வசனத்தை கடைசி பகுதி வாசிங்க. தேதியிலே ஏலிமுக்கும் சீனாக்கு நடுவில் இருக்கிற என்ன வனாந்திரம் போட்டிருக்கு? ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வாசிங்கன்னா wilderness of sin in போடு. S-I-N is the exact word used. In other words, in the wilderness of sin, people started sinning. Sinning, what happened? என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாகவும் போட்டிருக்கு. இஸ்ரேல் புத்திராக சபையர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் முறுமுறுத்தார்கள். அடுத்த வசனத்திலே நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் நடுவே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே தாவிலை இந்த கூட்டம். You know, first of all, the first point I would like to highlight here is the grace in everyday blessings. கர்த்தருடைய கிருபை எவ்ரிடே பிளஸிங் நம்ம பார்க்கணுங்க. கர்த்தர் நம்ம கொடுக்கிற கிருபைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களிலே கர்த்தருடைய கிருபையை முதலாவது பார்க்கணும். ஏன்னா look at the context in which manna was given. 4 வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே நோக்கி வானத்திலிருந்து we'll stop there please. Just please think with me through this beautiful passage. It says they were all mumbling and murmuring mouths. குறை முறை முறை அறிய முறுமுறுத்து கொண்டிருக்கிற வாய்களுக்கு என்ன போட்டாரா? மன்னாவை கொடுக்கிறாராம். யோசித்து பாருங்க, அடுத்த வசனம் என்ன சொல்லியிருக்கணும்? கர்த்தருக்கு விரோதமாக மோசேவுக்கும் ஆரோனுக்கும் முறுமுறுத்த மக்களுக்கு instead of giving them what? சாபம் கொடுப்பதற்கு முன்பதாக சாப்பாடு கொடுத்தாராம். That shows the grace of God. எந்த கான்டெக்ஸ்ட்ல மன்னா கொடுக்கப்பட்டு தெரியுமா? அவங்க எல்லாம் கர்த்தருக்கு ஒபீடியன்ட் இருந்துச்சு, ஆண்டவர் ஆசீர்வாதம் தரலைங்க. என்றைக்கு அழிவு அனுப்ப வேண்டிய சூழ்நிலையிலே அவர் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். This is the kind of God you and I have in this world. Every time you, anything you enjoy in everyday life, அன்றாட வாழ்க்கையில அனுபவிக்கிற சாப்பாடு, நீர், இந்த அருமையான சன்ஷைன், இந்த அருமையான நாடு, இந்த நாட்டில் உள்ள ஏர் எல்லாம் என்ஜாய் பண்ணும் போது ஒன்னே ஒன்னு மணி யோசிச்சுங்க. இட் இஸ் நாட் பிகாஸ் பேஸ்ட் ஆன் யுவர் மெரிட்ஸ் தி மன்னா இஸ் கிவன் டு யூ. இட் இஸ் பேஸ்ட் ஆன் வாட்? யுவர் டிமெரிட்ஸ். நாம் அவர் முறுமுறுக்கிற வேளையிலே மன்னாவை தருகிறாராம். அடுத்த வசனம் என்ன ரீட் பண்ணிருக்கணும்னா, அசன்ஷியலா கர்த்தர் மோசே நோக்கி வானத்தில் இருந்து என்னது என்ன செய்ய போற? இப்போ ஆங்கர், ஃபயர் ஆஃப் ஆங்கர், என்னுடைய கோபத்துடைய அக்னியை அனுப்ப போறேன்னு சொல்றதுக்கு பதில் என்ன போடுறாரா? அவள் முறுமுறுத்த அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்றார் நான் வானத்திலிருந்து அவள் என்ன செய்ய போற? அப்பத்தை தருவா. ஐயா ஆத்திரம் வர வேண்டி வேண்டியிலே கர்த்தர் அப்பத்தை தருகிறார். This is the grace of God. Absolutely the grace of God. Every time you sit at your table for everyday meal, think of the grace of God. It is not on the basis of your merits. You are blessed every single day. அன்றாட வாழ்க்கையில அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஏதோ நீ ரொம்ப நல்லவன்றதுனால ஆண்டவர் தரலீங்க, இல்ல உன்னை விட்ட இந்த உலகத்தில் யாருமே பரிசுத்தவான் இல்லைன்றதுனால உன்னை ஃபீட் பண்ணல ஆண்டவர். It is absolutely based on the grace of God. Every single one of us is blessed every single day of your life. That is exactly what is happening here. அவள் முறுமுறுத்த வாய்க்கு மன்னாவை தருகிறாராம். The mumbling and the murmuring mouths were fed with beautiful manna. மன்னாக்கு என்ன தரமா பேர் பைபிள்ல? மன்னாக்கு என்ன ஆகாரம் தெரியுமா? 78 சங்கீதத்தை எடுங்க. வெரி குட். 78 சங்கீதத்தில் 25 வசனம் வாசிங்க. 78:25 வாசிங்க. தயவுசெய்து தூதுரனை அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். எந்த கான்டெக்ஸ்ட் தெரியுமா? 17:19 வாசிங்க. 78 தங்களுக்கு இச்சைக்கேற்ற போதனத்தை கேட்டு இருதயத்தில் தேவனை பரிசுத்தப்ப. அடுத்த வசனம் தேவனுக்கு விரோதமாய் பேசி. ரைட், அந்த கான்டெக்ஸ்ட் நல்ல கவனிங்க. தி மர்மரிங் மம்ப்ளிங் மவுத்ஸ் சொல்லிவிட்டு 25 வசனம் சொல்லுகிறது, அவள் என்ன கொடுத்தாராம்? தூஷித்த மக்களுக்கு என்ன கொடுத்தாரு? தூதுரன் அப்பங்க. That shows the plain grace of God. Have you ever seen in everyday blessing there is a grace of God in it? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் நானும் எவ்ரி நாள் போஷிக்கப்பட்டிருக்கேன். எத்தனையோ பேருக்கு எவ்ரிடே ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது இது என்ன பெரிய ஆசீர்வாதம் யோசிக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, learn to see the grace of God in every day of your life. ஒவ்வொரு வாழ்க்கையை எழுதிருக்கிறீங்களே, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது. அவருடைய புலம்பல் 3:22 வசனம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபைங்க. வேற கிருபை என்ன வேணும்? அருமையாக 1 Corinthians 15:10 வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நான் இருக்கிறது தேவனுடைய. I am what I am by his grace. I am called by his grace. Galatians 1:15 Paul writes. In other words, the entire Christian life is a life of grace. C.S. Lewis, உலக பிரசித்தி பெற்ற ஆக்ஸ்போர்ட் ஜெயண்ட், ஒரு சமயம் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் ஒரு சமயம் அவருடைய ஸ்டாஃப் ரூம் உள்ள போறச்ச
நிறைய அவங்களுடைய பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து டிபேட்டிங், என்ன டிபேட் பண்றாங்கன்னா, என்ன பெரிய கிறிஸ்தவ மதத்தை அவர் கண்டுட்டாரு சிஎஸ் லூயிஸ், மற்ற மதங்கள் இல்லாதது. What is so special about this Christianity? There was a big debate going on. இவர் உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாரும் சைலண்டா வராங்க. அப்போ அவர் கேட்கிறாரு, என்னது, I could see the big sound, or what is the ruckus is all about? That's exactly expression C.S. Lewis uses. என்ன ஒரே ruckus பண்றீங்க, என்ன விஷயம், என்ன நடக்குது, பெரிய டிபேட் நடக்குதுன்னு. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, இல்ல, what is so special about Christianity that you don't find in any other religion? மற்ற ரிலிஜன்ல பண்ணாத ஒரு ஸ்பெஷாலிட்டி கிறிஸ்தவத்தில் என்னங்க பாத்தீங்க, அதுதான் நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய மைண்ட், ஒன் ஆஃப் த சிக்ஸ் கிரேட் மைண்ட்ஸ் ஆஃப் த 20th century was C.S. Lewis, one of the six minds. ஆறு மைண்ட், கிரேட்டஸ்ட் மைண்ட் 20th century சொன்னாங்க. அது ஒண்ணு வந்து C.S. Lewis உடைய மைண்ட். அப்போ இவ்வளவு பெரிய மைண்ட், நீங்க எப்படி போய் இந்த கிறிஸ்தவ மதத்தை போய் பெரிய யூனிக் தி ரிலிஜன் கண்டுபிடிச்சிட்டீங்களே, வாட் இஸ் சோ யூனிக் அபவுட் கிறிஸ்டியானிட்டி? யூ நோ வாட் இஸ் இட், யூ டிட் சே எ வேர்ட், தென் தே வர் ஆல் டாக்கிங் ஒன் இப்படி இப்படி என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில C.S. Lewis said only one single word. You know what he said? Grace. Grace is the only doctrine that is so unique to Christianity. You will never ever come across this grace in any other religion on the face of the earth. இந்த உலகத்துல எந்த மதங்களும் இல்லாத ஒரு வார்த்தை என்ன தருமா சார், நமக்குள்ள உள்ள வாசம் என்ன தருமா, கிருபை. அவருடைய கிருபை தான். This is what is so unique about Christianity. You will never ever come across this doctrine anywhere in any religion on the face of this earth. Uniqueness of Christianity is grace. It is by grace you are what you are. That is what is said here. Mumbling and the murmuring mouths were given manna. தூஷிக்க வேண்டிய நேரத்திலே தூஷித்த மக்களுக்கு என்ன கொடுத்தாரோ, தூதுண்டாபத்தை கொடுத்தாரோ. That is what David writes. தூஷித்த மக்களை பார்த்து தூஷிக்காதபடிக்கு, அவளை துன்புறுத்தாதபடிக்கு, துன்பம் தராதபடிக்கு, தூஷித்த மக்களுக்கு தூதுண்டாபத்தை கொடுக்கிற ஆண்டவர் உன்னுடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர். So கிறிஸ்தவர்கள் பிரியமானே, எவ்ரி டே பிளெஸிங் தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் ஆன் த பேஸ் ஆஃப் த மெரிட்ஸ் தே வர் கிவன் மன்னா. In spite of their weaknesses, God still blessed them as manna. That's a God you and I have. The grace epome martha. Every time you sit at your table with your children to eat, think of the grace of God. We say grace before meals. Reason is very simple. Lord, enoda thirumalla sami, enoda gnana illa, na romba nalla vedadnal idu table kudukala, unoda kirubayile inda saapada enna munnala vechirken. That is what this passage tells us, the grace. Another point I want to highlight here is not only that, one dimension adu unde, innoru dimension adu 16th adhigarathinudaye 6th adhigarathai vasinga, 12th vasanam vasinga. You know what is another point here? Ena alagana or point enna thiru solrar 6th vasanathile, appozu Mose maaravum Israel putrai nokki kathar ungale egyptesi perupada panninavar endrai eppa arivirgal appadina enna artham, ya pagalla arimudiyada, என்ன மீட் பண்ணா தெரியுமா, அவர் கொடுக்கிற ஆகாரத்தின் மூலமாக ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் உங்களுக்கு தெரியும். என்ன ட்ரூத் தெரியுமா, இஸ் எ காட் ஹூ ரிடீம்ட் யூ ஃப்ரம் ஈஜிப்ட். இன் அதர் வேர்ட்ஸ், உங்கள் ஆன்மீக அடிமைத்தனத்திலிருந்து வெளிப்படுத்தினாரே, உங்களை வெளியிலிருந்து விடுதலை கொடுத்தார் இந்த கர்த்தர். அவர் அன்றாட வாழ்க்கையின் கர்த்தர் என்பது எப்போ அறிஞ்சிக்க முடியும்னா, காலைய சாயந்தரத்தில் வந்து உங்களுக்கு இறைச்சி வரப்போது. அப்போ அடுத்த வசனம் 12th வசனம் சொல்லுகிறது, நீங்கள் காலையிலே சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடிய காலத்தில் 54 திருப்தி ஆகி நான் உங்கள் தேவனாக கர்த்தர் என்பதை அறிந்து. வாட் இஸ் மீன்ஸ் இஸ் சிம்பிளி திஸ், நாட் ஓன்லி மன்னா கிருபையின் அடிப்படையில் கொடுக்கப்படவில்லைங்க, உங்கள் மீட்பும் கிருபையின் அடிப்படையில் தரப்படுது. வை தி இஸ்ரேல்ஸ் வாஸ் சேவ்ட், எதற்காக இஸ்ரேல் மக்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார், யாரை வாசியுங்கள் உபாகம் 7th அதிகாரத்தில் 7th 8th வசனங்கள், Deuteronomy chapter 7:7-8, குயிக்கா வாசிங்க, 7:7-8. சகல ஜனங்களின் நீங்கள் திருச்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சர்வ ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள். அப்புறம் ஏன் தெரிந்துகிட்டாரா, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும், கர்த்தர் பயத்த பலத்த கையினாலும் உங்களை புறப்பட பண்ணி அடிமை திருத்தி விட உங்களை என்ன சொல்றா தெரியுமா, you know why God saved you from Egypt? Not because you are so meritorious people. உங்கள்கிட்ட ஏதோ மெரிட் இருந்ததுனால கர்த்தர் உங்களை நேசிக்கல, உங்களை ஏந்திரமா ஐயோ எழுதி நடுத்திரத்தில் விடுதலையை கொண்டு வந்தாரு, ஏதோ நீங்க ரொம்ப நல்லவங்க மற்ற எல்லா ஜனத்தை இல்ல, நீ கொஞ்சமா நேசிக்க முடியாத தகுதியிலும் ஒண்ணுமா இல்லாத பட்சத்திலும் அவர் கிருபையினாலே உங்களை நேசித்தார். இன் அதர் வேர்ட்ஸ், என்ன திரும்ப ரிமைன் பண்றாரு இந்த இடத்துல, ஐயா கிருபை ரெண்டு விதத்தில் வெளிப்பட்டதான், ஒண்ணு உங்கள் மீட்கப்பட்டதும் கிருபையின் அடிப்படையிலே, மன்னா கொடுக்கப்படுகிறதும் கிருபை. So in other words, you are saved from Egyptian bondage, all of us.
நம்ம எல்லாரையும் கர்த்தர் எகிப்தினுடைய பாவத்தின் அடிமைத்திலிருந்து மீட்டெடுத்தாரே, அது எதன் அடிப்படையில? கிருபையின் அடிப்படையில், உங்களுடைய திறமையின் அடிப்படையில் இல்ல, நீங்க ரொம்ப பக்திமான் என்பதன் அடிப்படையில் இல்ல. ரெண்டாவது, அன்றாட வாழ்க்கையில உங்களை ஃபீட் பண்றாரு, அது எதன் அடிப்படையில? அதுவும் கிருபையின் அடிப்படையில். சோ மீட்பும் சரி மன்னாவும் சரி ரெண்டுமே உங்கள் கிருபையின் அடிப்படையில் தரப்படும் ஆசீர்வாதங்கள். அதேதான் இந்த பகுதியிலே மிக அழகாக சொல்லுகிறார். சார் நம்பர் ஒன், பாயிண்ட் நம்பர் டூ, யாரா வாசியுங்கள் நான்காம் வசனத்தை. ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளும் சேர்த்துக் கொள்ள வேண்டும், அதனால் அவர்களின் நியாய பிரமாணத்தின்படி நடப்பாவளோ நடக்க மாட்டாவளோ என்று அவர்களை நான் யூ நோ வாட் இஸ் காட் டூயிங் ஹியர். சாப்பாட்டு விஷயம் சிம்பிளான மேட்டர், இட் ஆஸ் குட் ஆஸ் ஈட்டிங், ஆஸ் சிம்பிள் ஆஸ் ஈட்டிங் சொல்றோமே, அந்த மாதிரி சிம்பிளான மேட்டர். இதுல வந்து எதை கொண்டு வந்து வைக்கிறாரா? எதை கொண்டு வந்து வைக்கிறாரு? லாவ கொண்டு வந்து வைக்கிறாரு. In other words, manna and mandate of God are linked. I want to tell you another beautiful theological message for all of us. The first point is grace in everyday blessings. Number two is guidelines in everyday blessing. God's grace, God's gifts must be enjoyed within the context of God's what? Guidelines. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனைத்தையுமே கர்த்தருடைய கட்டளைக்கு உட்பட்டு தான் நம்ம அனுபவிக்கணுங்க. சோ எவ்ரிடே கர்த்தர் கொடுத்தாலும் ஜமாய்க்கிறது இல்ல. எவ்ரிடே பிளஸ்ஸிங் கூட you have to enjoy them within the discipline of God's word. என்ன சொல்றாரு? அவங்களுக்கு நான் மன்னா கொடுக்கற ரைட், ஆனா ஒரு கண்டிஷன் தெரியுமா? எல்லா பிரகாரம் மன்னாவும் சொன்னேன். Another word is saying, I'm going to give them gifts from heaven, but they're going to enjoy these gifts within the context of what? My guidelines. நான் கொடுக்கற கைட்லைன்ஸ் பிரகாரம் நீ என் ஆசீர்வாதத்தை அனுபவிச்சாதான் அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தேவடியே சோறு போடுறான்னு சொல்லிட்டு இஷ்டமா நீ சாப்பிட ஆரம்பிச்சுன்னா then you will end up in doctor's office. So what he is saying here is, my everyday gifts are to be enjoyed within the context of my guidelines. என்ன கைட்லைன்ஸ்? நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பாரளோ நடக்க மாட்டாளோ அவளை நான் நல்லா கவனிங்க. ஆன்மீக வாழ்க்கையில மட்டும் ஆண்டவர் வந்து லாபம் கொண்டு வந்து நடக்கிறே இல்லை சொல்லல, சாப்பாட்டு விஷயத்துல கூட லாபம். இன்ட்ரெஸ்டிங்லி வாட் ஐ வாண்ட் டெல் யூ அட் திஸ் பாயிண்ட் ஹியர் இஸ் இன்ட்ரெஸ்டிங். என்ன அவங்க ஆக்சுவலா பண்றாங்க அந்த இடத்துல? தேவர் யூ நோ தே ஸ்டார்டட் கிரம்பிளிங், யூ நோ தட் செவல் டைம்ஸ் ஓவர் தி கிரம்பிள் இன் தி பைபிள், பர்டிகுலர்லி இந்த இடத்துல சாப்பாட்டு விஷயத்துல கிரம்பிள் பண்ணாங்க போட்டு. எவ்ரிடே நீட்ஸ்ல ஐ வாண்ட் யூ டு டிரா யுவர் அட்டென்ஷன் டு சம்திங் ரைட். டேர்ன் அட் மீ டு என்ன ஆகும்? நம்பர்ஸ் Chapter 21 verse 5. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்ட மன்னா 21:5 வாசிங்க. மோசேக்கும் இங்க அப்பமும் இல்லையாம், அப்புறம் தண்ணீரும் இல்லை, என்ன உணவு? நல்லா கவனிங்க, ஆசீர்வாதமான உணவு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அற்பமான உணவா மாறி போச்சு. In other words, they say blessings can be boring. கொஞ்சம் இன்னைக்கு பிளஸ்ஸிங்கா இருந்ததெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போரிங்கா மாறிடுது நம்மளுக்கு ரைட். இன்னைக்கு கர்த்தரவாதி கேட்கறது ரொம்ப ஆசையா இருக்கு, வந்த புதுசுல ஏசாமிக்குள்ள வந்த உடனே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அட இதே தானே, சேம் ஓல்ட் பிளஸ்ஸிங். வாட் ஐ அம் சேயிங் இஸ் பிளஸ்ஸிங்ஸ் கேன் பி போரிங். திஸ் பீப்பிள் ஆர் சேயிங், என்ன செய்யறாங்களா, இந்த அற்ப ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வாஸ் திஸ் மிசரபிள் ஃபுட். அது முதல்ல பேர்னா தேவத்தோருடைய சாப்பாடுன்னு சொல்லப்பட்டு வர்ணிக்கப்பட்ட போது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இது தூஷணமான ஃபுட்டா மாறி போச்சான். அற்புதமா அநேக ஆசிரியம் கிறிஸ்தவர்கள் அப்படித்தாங்க. இன்றைக்கு எமர்சன் சொல்லக்கூடிய உலக அமெரிக்க தேசத்தை சேர்ந்த பெரிய பிலாசபர் ஒரு சமயம் சொன்னாரு, இஃப் த ஸ்டார்ஸ் ஷோ அப் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் வில் ஆல் பி ஸ்டாண்டிங் அவுட் சைட் வித் தர் ஃபேமிலி அண்ட் வண்டரிங் அட் த ஸ்டார்ஸ் அண்ட் மார்வலிங் அட் த ஸ்டார்ஸ் அண்ட் த பியூட்டி ஆஃப் இட் ரைட். இஃப் இட் அப்பியர்ஸ் எவ்ரி சிங்கிள் டே, வாட் வி ஆர் நோ லாங்கர் எக்ஸைட்டட் அபவுட் த ஸ்டார்ஸ் பிகாஸ் அது எவ்ரிடே வருது போது, அவ்வளவுதான். தட்ஸ் இட். சோ தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். சண்டே கம்ஸ் அண்ட் கோஸ், சோ வாட், அது பழகி போச்சு ரைட், பிகம் எ ரூட்டீன். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங் டு திஸ் பீப்பிள். ஒரு காலத்துல ஆசீர்வாதமான ஃபுட்னு சொல்லப்பட்ட ஃபுட் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அற்புதமான ஃபுட்டா மாறி போச்சு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு எச்சரிப்பாய் கொடுக்கப்படுகிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி, தட் இஸ் வை காட் கிவ் தம் கைட்லைன்ஸ். நான் கொடுக்கிற கைட்லைன்ஸ் பிரகாரம் தயவு செய்து என்னோட ஆசீர்வாதம் அனுபவிங்க. என்ன சொல்றாங்கன்னா 11 அதிகாரத்துல ஏன் அப்படி அற்பம் மாறிச்சுன்னு சொல்றதுக்கு தியோலஜியன்ஸ் பாயிண்ட் அவுட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். டர்ன் வித் மீ அகைன் டு நம்பர்ஸ் சாப்டர் 11 வெர்சஸ் 1 வாசிங்க, அப்புறம் 5-6 வாசிங்க. நம்பர்ஸ் சாப்டர் 11 வெர்சஸ் 1, யார் செவிக்கு? கர்த்தருடைய செவிகளில் பொல்லாத இருந்தது. அப்புறம் வாசிங்க 5-6 வாசிங்க. எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும்
கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். நம்ம ஊர்ல திட்டமோ சொல்றாங்க அந்த மாதிரி, இது வெங்காயம் வெள்ளைப்பூண்டு அந்த மாதிரி இப்படியெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் இப்போது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது இந்த மண்ணாவை தவிர. மூல ஈப்ரி மொழியில வெறும் இந்த மண்ணான்னு போடல, இந்த மண்ணாவை தவிர இத போய் கொடுத்திருக்காங்க அப்படி சொல்றாங்களே அந்த மாதிரி வார்த்தையா. இந்த இடத்துல தமிழ்ல வந்து அந்த எம்பசிஸ் சரியா இல்ல, இந்த மண்ணான் போட்டிருக்கு. ஆனா ஆக்சுவல் ஈப்ரூல இந்த மண்ணாவை போய் கொடுத்திருக்காருப்பா, இத போய் எப்படி சாப்பிட அந்த மாதிரி இங்க தமிழ் போட்டிருக்கான். என்ன சொல்ற நல்ல கவனிங்க, அது ஏன் சொல்றாங்க, ஏன் அற்பமா மாறிடுச்சுன்னா அது முந்தைய ஒன்றாம் வசனத்தை மேற்கோளா காட்டுற. என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய், in other words ஆசீர்வாதம் கொடுத்த ஆண்டவன் அற்பமாவின் வாழ்க்கையை தெரியும் பொழுது அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்படி தெரியும், அற்பமாய் தெரிய ஆரம்பிக்கும். எதுவும் வாழ்க்கையிலே அற்பமான ஆசீர்வாதம் யோசிக்க, அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களிலே இதுக்கு போய் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யோசிச்சீங்கன்னா, தட் மீன்ஸ் ஆண்டவருக்கு நீங்க அற்பமாய் யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவரை நாம் அற்பமாய் யோசிக்கும் போது அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் நமக்கு அற்பமாய் தெரிய ஆரம்பிக்கும். தட் இஸ் வாட் இஸ் செட் ஹியர். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இஸ் அ ப்ராப்ளம் வித் திஸ் பீப்பிள் வாஸ், என்ன சொல்றாங்கன்னா அவங்க, நாங்கள் எகிப்திலே கிரயம் இல்லாமல் என்ன அர்த்தம், காசு இல்லாத ஃப்ரீ சாப்பாடு போட்டாங்க சார், எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா, ஃப்ரீடம் இல்லாத சாப்பிட்டதை மறந்துட்டாங்க, ஃப்ரீ சாப்பாடு யோசிச்சுட்டாங்க. This is a problem, right? There were no freedom. There were no freedom until they were in bondage. Freedom illai endru yosikkala. Ana edhai yosikkiranga? Free saapadu pottaangale. Adu. In other words, I want to just catch this expression. They wanted food without freedom rather than freedom without food. I want to repeat myself. What the Israelites wanted was, give us food. No problem, no freedom. Ana enna kettaanga na, உங்களுக்கு ஃபுட் முக்கியமா ஓடிய ஃப்ரீடம் முக்கியம் இல்ல, இங்க என்ன கொடுத்தாரு, ஃப்ரீடம் கொடுத்தாரு ஃபுட் இல்ல. In other words எங்களுக்கு விடுதலை இல்லாத உணவு முக்கியமே ஓடிய உணவு இல்லாத விடுதலை எங்களுக்கு தேவையில்லை. This is what Christians are saying today. In other words we want material blessings, right? எங்களுக்கு ஏசாமி ஆன்மீக வாழ்க்கையில விடுதலை கொடுத்திருக்காரு, எங்களுக்கு தேவையில்லைங்க, ஆசீர்வாதம் கொடுத்தா போதும், அதுவே போதும். In other words we are asking for ஆண்டவரே ஃபுட் கூட ஆண்டவரே எங்களுக்கு ஃப்ரீடம் தேவையில்லை. Jesus in a sudar, I give you freedom rather than the food. Food இன்னைக்கு இருந்தாலே அழிஞ்சிடுமா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, ஆன்மீக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்கிறார். இவங்க என்ன சொல்றாங்க ஆண்டவரே, they wanting the food without the freedom rather than the freedom without the food. ஆண்டவரே உணவில்லாத விடுதலை எங்களுக்கு போதும்பா, விடுதலை இல்லாத உணவு எங்களுக்கு தேவையில்லை. That's what the problem is. கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, just have it at the back of your mind. This is the problem with Israelites. I want to tell you the grace of God in everyday blessing. I want to tell you this. Every divine dining table is a divine table. Every dining table is a divine table. Every time you sit at your dining table, there is a God's presence. The grace of God is present there. So every dining table is said to be a divine table. Israel is a periya thappu enna Lord, எங்களுக்கு வந்து பா ஃப்ரீடம் இல்லாத ஃபுட் கொடுத்துட்டு போதும், ஃபுட் இல்லாத ஃப்ரீடம் எங்களுக்கு தேவையில்லை. திஸ் இஸ் த ப்ராப்ளம், திஸ் இஸ் அவர் ப்ராப்ளம். நம்ம என்ன கேட்குறோம் ஆண்டவரே, ஆன்மீக விடுதலை எனக்கு தேவையில்லைப்பா, ஆன்மீகத்தில் அடிமையாக இருந்துக்கிறேன், சாப்பாடு மட்டும் உலக பிரிமை ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இரு. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த ப்ராப்ளம் வித் இஸ்ரேலைட்ஸ், இஸ் த ப்ராப்ளம் வித் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் தேர்ட்லி அண்ட் ஃபைனலி, ஃபர்ஸ்ட் ஐ செட் த கிரேஸ் இன் எவ்ரி டே பிளஸ்ஸிங், செகண்ட்லி த கைட்லைன்ஸ் இன் எவ்ரி டே பிளஸ்ஸிங், தேர்ட்லி அண்ட் ஃபைனலி important, another important theological point. Turn with me to the same passage, 16th chapter again. Read to me verse 7 and 10. Yeah, you know something very interesting? First time in the Bible, there is an expression used here. First time in the Bible. You know what is that expression? The glory of God. Glory of God, முதல் தடவை பைபிள் இங்க தான் வருதா தெரியுமா உங்களுக்கு, எந்த கான்டெக்ஸ்ட் தெரியுமா, மன்னா கான்டெக்ஸ்ட்ல. என்ன அர்த்தம், அன்றாட ஆசீர்வாதங்களிலே கத்தோடைய மகிமை இருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். நம்ம என்ன யோசிக்க, கத்தோட மகிமை பார்க்கணும் ஆலயத்துக்கு போகணும்னு யோசிக்கிறீங்க, இல்ல பைபிள் பண்ண ஜோம் பண்ணும், நோ, யுவர் டைனிங் டேபிள் இஸ் எ டிவைன் டேபிள், யூ சிட் அட் யுவர் டைனிங் டேபிள் அண்ட் சீ த க்ளோரி ஆஃப் காட். தே சா த க்ளோரி ஆஃப் காட் இன் தர் மன்னா, அவங்க சாப்பாட்டுல மன்னாவில மகிமையை கண்டார்களாம். ஐயா உன மன்னால மகிமை பார்க்க தெரியுமா உனக்குன்னு கேட்கிறேன், எனக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். அன்றாடு சாப்பாட்டு சாப்பிடுறோம், அந்த சாப்பாட்டுல அன்றாடு குடிக்கிற கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல can you see the glory of God? That is what they saw it. They saw the glory of God in the manna. How could that be? Let me make a theological connection here.
Turn with me to John chapter 6. வாசிக்கட்டு ஆறாம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தை 41 வாசிங்க பட்டுல. அது யார் அது? மாத்திரப்பான என்ன பேரு? எஸ் ஆம் என்ன சொல்ற? நான் தான் அந்த மண்ணா. பழைய ஏற்பாட்டிலே மோசே கொடுத்தாரு மண்ணா, அது நான் தான் அந்த மண்ணாங்கிற ரேசாமி. தன்னை மண்ணாவுக்கு ஒப்பிடுகிறார், ரைட்? இந்த ரெண்டு மண்ணால் முதல் மண்ணால் என்ன பார்த்தாங்க ஜனங்க? வாட் டிட் தே சீ? மகிமையை கண்ட, மண்ணாவிலே மகிமையை கண்டார்களாம், ரைட்? இந்த இடத்துல வாசித்தீங்கன்னா, தயவுசெய்து வாசிங்க யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்தின் 14 வசனம் வாசிங்க, 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6 வசனம் வாசிங்க. அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கும், ரைட்? 2 கொரிந்தியர் 4:6 2 கொரிந்தியர் 4:6 வாசிங்க. யாருடைய முகத்தில் உள்ள? இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தம்மையா மகிமையான அறிவாகிய ஒளியை. என்ன சொல்றாரு தெரியுமா? இயேசுவாகிய மண்ணாவில் யாருடைய மகிமையை கண்டோம்? தேவனுடைய மகிமை கண்டோம். இந்த பழைய ஏற்பாட்டில எந்த எதுல மகிமை காணுகிறோம்? வானத்திலிருந்து விழுந்த மண்ணாவிலே பார்க்கிறோம். என்ன அர்த்தம்? ரெண்டும் மண்ணாக. பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட, வானத்தில் கொடுக்கப்பட்ட மண்ணாவிலே மகிமை கண்ட மக்கள், புதிய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவாகிய மண்ணாவிலே மகிமை கண்டார்கள். தேவனுடைய மகிமை கிறிஸ்துவுக்கள் பிரியமான. This is the glory of God is reflected at your dining table, not in the church altar. We always think God is confined to the altar. He is no longer there. He is at your dining table. Every dining table is a divine table. Learn to see the glory of God at your dining table. That's what the passage is all about. So the grace in everyday blessing. Number 2, the guidelines in everyday blessing. Thirdly, another, the glory of God in everyday blessing. நீ அனுபவிக்கிற அன்றாட வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திலே கர்த்தருடைய மகிமையை காண கற்றுக்கொடுக்கணும். இஸ்ரேல் மக்களை போல நம்ம என்ன செய்யக்கூடாது தெரியுமா? They did fundamental mistake. They call discipline of dailiness. ஒருத்தர் அழகா சொல்றாரு, discipline of dailiness. அவங்க மண்ணாவை எப்படி சாப்பிட்டான்னு போட்டுருக்கு. மண்ணா வந்து நேரா எல்லாம் படுத்துட்டு உட்கார்ந்து அவங்க வாயில வந்து நேரம் மண்ணா விழுந்தா போட்டிருக்கா? மண்ணா எங்க விழுந்துச்சுங்க? வீட்டுக்கு வெளியே தான் விழுந்துச்சு. அவங்க என்ன பண்ணணும்? அன்றாடகமா தினம் தினம் போய் அதை கலெக்ட் பண்ணி வந்து சமைக்கணும். அப்பதான் மண்ணா சாப்பிட முடியுங்க. இன்னைக்கு என்ன எல்லாம் யோசிக்கிறோம்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஏதோ ஸ்பூன் ஃபீடிங் பண்ற வாழ்க்கை. God doesn't feed you that way. You got to do your work. Get up from where you are, go and collect it, and then cook it and eat it. In other words, the grace of God is available, but your faith has to put into practice before you avail the grace of God. கர்த்தருடைய கிருபையும் வாழ்க்கையில பிரதிபலிக்கப்படணும்னா, everybody works. The வேலையே செய்ய மாட்டேன், எனக்கு ஆண்டவர் மண்டை வாயில போடணும், that is not the way God operates. Every day போகணும் அப்படின்னு நடத்துறோம். Every day appropriation of God's glory in your life. அன்றாடக வாழ்க்கையில டெய்லி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு அர்த்தங்க. வாரத்தில் ஒரு நாள் சண்டேல வந்து வாழ்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்க. எவ்ரி டே இன் யுவர் ஆஃபீஸ், wherever you are, you must learn to taste the bun of Christ. Every day they go to go and collect it. Every day they go to go and labor for it. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, every time, every morning you get up, think of these 3 things of everyday blessing. Number 1 is what? Grace. Number 2, that's the guidelines. You've got to enjoy God's gifts within the framework of God's guidelines. கடவுள் கைட்லைன்ஸ் கொடுத்த அடிப்படையில் தான் வாழ்க்கை அன்றாட ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணும். மூணாவது என்னது? த க்ளோரி இன் எவ்ரி டே பிளெஸிங். மகிமையை மண்ணாவிலே காற்ற கற்றுக்கொள்ள ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக ஜெபிக்கிறோம். அன்றாட வாழ்க்கையிலே அநேக சமயங்களிலே உண்மை நாங்கள் காண தவறி போகிறோம் சாமி. எங்கள் அன்றாட நீட்ஸில் ஆண்டவரே உங்களுடைய கிருபையை காண எங்கள் கற்றுத்தாரும் சாமி. ஏதோ நாங்கள் ரொம்ப பக்தியின் அடிப்படையில் நீ எங்களை ஆசீர்வதிக்கிறது இல்லையா, உங்களுடைய கிருபையின் அடிப்படையிலே ஆசீர்வதிக்கிறீர். ரெண்டாவது சுவாமி, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு தான் அன்றாட வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் சாமி. உங்களுடைய வார்த்தையின்படியே நாங்கள் வாழ, எங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் வாழ கற்றுத்தாரும். இறுதியாக சுவாமி, உங்களுடைய மகிமையை நாங்கள் மண்ணாவிலே காண கற்றுத்தாரும் ஐயா. இதோ ஆலயத்தில் மட்டும் கர்த்தருடைய மகிமை இல்லை சாமி, எங்கள் டைனிங் டேபிள் எல்லாம் டிவைன் டேபிளாக மாற்றிருக்கிறபடி நாலு ஸ்டோத்திரம். மீட் பிரேஸ் கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.

நீங்க எப்படி தெரியுமா ஆராதிக்கணும், நீங்க ஆராதிக்கும் போது இந்த ஆராதனை சத்தத்துல பாதாள நடுங்கணும், பிசாசு நடுங்கணும். சங்கம் 95:92 வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் கர்த்தரை சத்தம் போட்டு ஆராதிப்பேன், ஒரு கம்பீர சத்தம்னு தாவீது சொல்லுவார். பாருங்க, பிசாச ஆண்டவர் எங்கேயுமே ஒரு வேலி கொடுத்துருக்கவே மாட்டார். அவன் தள்ளப்பட்டவன், அவன் மிதிக்கப்பட்டவன், அவன் காயலுக்கு கீழே அப்படின்னு சொல்லியிருப்ப. நம்ம தான் பிசாச ஓரம், ஐயோ பிசாசு, ஐயோ பிரதர் அது பிசாசு அப்படி இப்படிங்கிற. ஆண்டவர் எங்கேயுமே ஒரு நாளும் ஒரு காலத்தும் பிசாசுக்கு என்ன பண்ண சான்ஸு கொடுக்கவே இல்லை. தலைவலியில நீங்க தலை தோட்டாம போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பீங்க, அந்த தலைவலி வந்துச்சா சொல்லுவோம் பிசாசு தலைவலி கொடுத்துட்டான், அவன் சிவனே அந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பான். நீங்க சொன்ன உடனே அவன் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவான். நீங்க ஆண்டவர் சொல்ற உங்களை பார்த்து சிலருக்கு பிசாசை ஓவரா பேசாதீங்க. ஆண்டவரை பிசாசை எந்த இடத்துலயும் நின்று அதிகாரம் கொடுக்கவே இல்லை. உங்க வீட்டிலையும் உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் எந்த இடத்துலையும் பிசாசுக்கு அதிகாரமே தரக்கூடாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஒரு பாட்டை சத்தமா எங்க கூட சேர்ந்து நீங்க பாட போறீங்க, பிசாசு வீழ போறான். ஆமைன்னு சொல்லுங்க.

ரெடியா ரெடியா எங்க சேர்ந்து பாரு எல்லாரும் அல்ல அந்த வெள்ளனோட எந்திரி சத்தம் சத்தம் போடும் போதே வீட்டில் கட்டி வச்சிருக்கிற சாத்தம் வீட்டை பிடிச்சு வச்சிருக்கிற சில கிரியைகள் எல்லாம் ஓடணும் பாரு எல்லாம் சேர்ந்து ஆமா ரெடி ரெடி ரெடி ரெடி

0: ஆமென்.
1: சில நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல போகும்போது நம்மளையும் அறியாம நமக்கு ஒரு கண்ணீர் வரும். எதுக்கு அழுகிறோம்? ஏனே சிலவன் நமக்கு பண்ணது நினைச்சலாம், இல்ல இல்ல இல்ல, சிலவன் நம்மளை பேசுறது நினை, இல்ல இல்ல இல்ல, நம்மளும் அறியாம அதுதான் ஆனந்த கண்ணீர். ஆண்டவர் எனக்கு யாரும் நிக்காத போது, எந்த உறவும் என்ன நேசிக்காத போது, எந்த உதவி எனக்கு யாரும் செய்யாத போது, ஒருத்தர் வந்து நின்று செஞ்சாரு, அதை நினைக்கும் போது எனக்கு ஆனந்த கண்ணீர். அவங்கள நினைச்சலாம் அழலப்பா, உம்மை நினைச்சு என்னை அறியாம. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான் சங்கீதம் 16, அவர் சமூகத்துக்கு வந்தாலே எனக்கு நித்திய மகிழ்ச்சி, நிரந்தர பேரின்பம் உண்டு. சங்கீதம் 16 கடைசி 3-4 வசனங்கள் வாசிங்கன்னா, அவர் ஏன் வலது பார்சத்தில் தான் இருக்கிறார், என்ன பார்க்கிறார், என்ன சுமக்கிறார், அதை நினைக்கிறேன், துதிக்கிறேன். என்னோட சேர்ந்து இந்த பிரச்சனத்தோடைய ஆண்டவரை நினைச்சு அவர் சமூகத்தில் வரும்போது அவரை நினைச்சாலே உங்களுக்கே ஒரு ஒரு ஒரு தெய்வீக ஒரு தொடுதலை, ஒரு ஒரு இன்னர் ஹீலிங்கை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு தேற்றுதலை பார்ப்பீங்க. உங்களோட சேர்ந்து பாடுங்க.

அவர் சமூகத்துக்கு வந்துட்டா எனக்கு நடக்கும். அவர் சமூகத்தில் எனக்கு எல்லா ஜெயங்களும் உண்டு. அவர் சமூகத்தை ஜோம் பண்ணுங்க, அவர் சமூகத்தில் அழுங்க, அவர் சமூகத்தை எந்த யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, சிங்கத்தை கூட சொல்லுங்க, அவர் சமூகத்தை சொன்னாலே அந்த காரியம் வாங்கிக்கும்.

ஆண்டவரை நினைக்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றதை நினைக்கிறேன்னு சொல்லி ஆடாதீங்க. நிச்சயம் உங்களை அறியாம ஒரு தேவ தேற்றுதல் உங்களுக்குள்ள கடந்து வரும். நான் நம்புறேன் இயேசு கேட்க கேட்கவே அந்த சமாதானத்தை தருகிறார்.

ஏற்றுகிறான் அவர் சமூகத்தில். எனக்கு நித்திய மகிழ்ச்சி பேரின்பம் உண்டு. அவர் சமூகத்தில் காத்துருங்க, கர்த்தர் நிச்சயம் காரியங்களை வாய்க்க செய்வார்.

இப்பவே சொல்றீங்க, கர்த்தர் எனக்காக பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். பாத்தீங்களா, இந்த பக்கம் ஆமென் சத்தம் வருது, இந்த பக்கம் சத்தம் வருது. கர்த்தர் எனக்காக பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்றது மட்டும் நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நாம கொண்ட நமக்கு இருக்கிற திட்டம் நம்ம லெவலுக்குள்ளது, நம்ம மூளைக்கு அடங்கினது, நம்முடைய திராணிக்கு உட்பட்டது, நம்ம பினான்சியல பொறுத்தது, நம்ம திறமையை பொறுத்தது. நம்முடைய அப்பா நமக்கு திட்டம் வச்சார்னா அவர் லெவலுக்கு வைப்பாரு. இவ்வளவுதான் கை தட்ட நல்ல தட்டி ஆண்டுக்கு மகிமை சொல்லுங்க பாக்கலாம். பக்கத்துல பார்த்து நல்ல ஒரு ஹை ஃபை கொடு சொல்லுங்க. உங்க பிளானை விட நல்ல தட்டுக்கு பாக்கலாம். பக்கத்துல உங்க பிளானை விட அப்பா உங்களுக்காக மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிற சொல்லுங்க பாக்கலாம். ஆமே. நான் விசுவாசிக்கிறேன், நான் எப்பவுமே இந்த பாட்டை பாடல்களை பாடும்போது அதை உணர்ந்து நான் அறிக்கை செஞ்சு பாடுவேன். இந்த மாதிரி வாக்குத்தத்தமா பாடுவதுன்னு விசுவாசமா சொல்லுவேன், ஆண்டவரே எனக்காக நீங்க வச்சிருக்க திட்டம் ரொம்ப பெருசு ஆண்டவரே. ஆமாம் சொல்லுங்க பாக்கலாம். விசுவாசத்தோட பாடலாமா? புழுதியில கிடந்த நம்ம இன்னைக்கு தூக்கி நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு. என்னெல்லாம் ஒரு காலத்துல சொன்னாங்க, இதெல்லாம் புறம்போக்கு, தேராது, உருப்படாது, வரவே வராது, இதெல்லாம் தண்டமா இருக்கிறதுக்கு செத்துடலாம் அப்படின்னு சொன்னதை வச்சுதான் இன்னைக்கு கத்துரு அநேகருக்கு பயனுள்ளதா பயன்படுத்திட்டு வர்றாரு. நல்லா தான் கையை தட்டிருங்களே ஆண்டவருக்கு. ஆமே. கத்தருக்கு கொடுத்தா பெஸ்டா கொடுத்துரு. பாடலாமா? நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாகினும் என் அப்பன் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் பெரிதல்ல. பாடலாமா? அடிவான் நல்ல கை தட்டி விசுவாசத்தோட கை தட்டி பாடப்படுறோம். ஆமே.

இருக்கிற ஆண்டவரே, நீர் நல்லவரப்பா, உமை போல வேறொரு தெய்வம் இல்லையே.

0: அவரை மாத்திரம் இந்த வேளையில உயர்த்துவோம். எல்லா நாமத்திற்கு மேலான நாமமுடையவர், எல்லா முழங்கால முழங்கத்தக்க நாமமுடையவர், சர்வ வல்லவர், எல்லா நாமத்திற்கு மேலானவர். ஓ, இந்த கால வேளையிலே அந்த தேவ பிரசன்னம் உயர்ந்திருப்பதாக, தேவ மகிமை நிறைவாய் இறங்குவதாக, கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்த கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆலயம் முழுவதும் தேவ பிரசன்னத்தால் நிரம்பட்டும், தேவ பிரசன்னத்தால் நிரம்பட்டும், தேவ மகிமை நிரம்பட்டும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்திலே தேவ மகிமை நிறைவாய் இறங்கட்டும், தேவ பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும். ஹல்லேலூயா! ஆலயத்தில் கால் வைக்கும் போதே தேவ பிரசன்னத்தை உணரட்டும். ஆலயத்தில் கால் வைக்கும் போதே பிசாசுகள் அலறி ஓடட்டும். ஆலயத்தில் கால் வைக்கும் போதே சுகம் உண்டாகட்டும். இப்பொழுது தேவ மகிமை நிறைவாய், கைய தட்டி கைய தட்டி, மகிமை மகிமை மகிமை, தேவ மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா! அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். எஸ் ஜீசஸ், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற ஆண்டவரே,
1: நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், ஜீவனுள்ளவர், அற்புதங்களை செய்கிறவர், ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை அனுதினம் என்று நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஆண்டவரை, நம்முடைய வாழ்க்கையில நன்மையாய் நிரப்புகிற ஆண்டவரை நாம் பாடி ஆராதிக்கலாம். அவர் நல்லவர். ஆமென்.

உம்முடைய கிருபை எவ்வளவு பெரிது ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரிது ஆண்டவரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லப்பா. அவ்வளோ நன்மை நீங்க எங்களுக்கு செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் மனதாரமை குதிக்கிறோம், மனதாரமுக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரின் நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். எமி தேசரா

0: அப்பா நீங்க ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி சொல்ல எங்களுக்கு வார்த்தை இல்லப்பா. நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மனம் வந்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம். எங்கள் மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
1: நல்ல கிருபை.

நல்ல கரங்களை தட்டி அந்த கிருபையை பாடி கொண்டாடுவோமா? இதுவரை நம்மை காத்தவர், அக்னி போன்ற சோதனையில் நமக்கு துணையாய் நின்றவர், நம்முடைய முடி கருகாமல் புகை அணுகாமல் பாதுகாத்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பலவிதமான சோதனையிலே எங்களை பாதுகாத்த தெய்வமே, எங்களோடு இருந்த தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா? நம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை அல்லவா ஆண்டவரே? எங்களை நிர்மூலமாகாமல், நாங்கள் நிர்மூலமாகாமல் எங்களை காக்கிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமக்கே மகிமை தருகிறோம். நீர் நல்லவர் அப்பா, கனமகிமை மாட்சிமை நாங்கள் உமக்கு தருகிறோம். வழுவாமல் காக்கிற உம்முடைய மாசற்ற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமை உமக்கு தருகிறோம்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு காட்டில் பெரிய கரையான்கள் ஒன்று கூடி ஒரு புற்றை கட்டின. அந்த வேலை நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த பக்கம் வந்த பாம்பு ஒன்று கரையான்கள் கடினமாக வேலை செய்வதை பார்த்தது. பின் அவ்வப்பொழுது அங்கே வந்து அதை வேடிக்கை பார்ப்பது வழக்கமாக கொண்டது. சுமார் ஒரு வருட காலம் சென்றது. கரையான்களும் புற்றை கட்டி முடித்தன. அப்பொழுது மெதுவாக அந்த பாம்பு கரையான் புற்றுக்குள்ளே நுழைந்தது. சிறிது நேரத்தில் அது வெளியே வரும் என்று கரையான்கள் காத்திருந்தன. ஆனால் அது அங்கிருந்து வெளியேறாமல் மிக வசதியாக நீண்ட நேரம் உள்ளே அமர்வதும் அவ்வப்பொழுது வெளியே சென்று மீண்டும் வந்து அந்த கரையான் புற்றுக்குள்ளே தங்குவதுமாக இருந்தது. அடுத்தவர் உழைப்பை திருடுவது, சுயவளத்தால் ஏமாற்றி பெற்றுக்கொள்வது நியாயமல்ல என்ற உணர்வு அதற்கு இல்லை. அங்கேயே முட்டையிட்டு பல குட்டிகளோடு தொடர்ந்து தங்கி வந்தது. ஒரு நாள் அது இறை தேட வெளியே சென்றபொழுது பெரிய கழுகு வந்து அதை தூக்கிச் சென்றது. உயரமான குன்றில் உட்கார்ந்து அதை கொத்தி தின்ன ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் தான் பலவானாக இருக்கும் பொழுது பக்குவமாகவும் பிறருக்கு கெடுதல் செய்யாமலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்ற உணர்வு வந்தது. வலிமையற்ற கரையான் செய்த புற்றை திருடி எடுத்துக்கொண்டது தவறு என்பதை உணர்ந்தது. மற்றவர்களை வருத்தி அதை ரசிக்கும் குணத்தை இந்த உலகம் மறந்து போகலாம். ஆனால் காலம் வரும்பொழுது அதை உணரும் நேரம் வரும். அந்த நேரத்தில் அதை தாங்கும் சக்தி நமக்கோ நமது சந்ததிக்கோ இருக்காது. இன்று நீங்கள் பலம் பொருந்திய ஒருவராக அராஜகம், அகந்தை, கோபம் இவற்றை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கலாம். இதற்கான தண்டனை வருமுன் இப்பொழுதே மனம் திரும்புவது நல்லது. தேவன் தம்மை பரிகாசம் பண்ணவிட்டார். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்பதுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தரும் பாடம். என்ன, பின்பற்றுவோமா?

2 சாமுவேல் 17 அதிகாரம். பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதனால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்கள் எல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான். இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கு, இஸ்ரவேலருடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது. ஆகலும் அப்சலோம் அக்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியை கேட்போம் என்றான். ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து இந்த பிரகாரமாக அகித்தோப்பேல் சொன்னான், அவன் வார்த்தையின்படி செய்வோமா அல்லவென்றால் நீ சொல் என்றான். அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகித்தோப்பேல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான். மேலும் ஊசாய், உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும், வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல மனம் எரிகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். உம்முடைய தகப்பன் யுத்த வீரனுமாய் இருக்கிறார். அவர் ராக்காலத்தில் ஜனங்களோட தங்க மாட்டார். இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேறு யாதோர் இடத்திலாவது ஒளித்திருப்பார். துவக்கத்திலே தானே நம்முடையவர்களில் சிலர் பட்டார்களே, ஆனால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமை பின் செல்கிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள். அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்து கொத்த இருதயமுள்ள பலவானாய் இருக்கிறவனும் கூட கலங்கி போவான். உம்முடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இஷ்டவேளை எல்லாரும் அறிவார்கள். ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது, தான் முதல் பேசேபா மட்டும் இருக்கிற கடற்கரை மணலத்தனை திரட்சியான இஷ்டவேளை எல்லாரும் உம்மண்டையில் கூட்டப்பட்டு நீர் தானே கூட யுத்தத்துக்கு போக வேண்டும். அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எவ்விடத்திலாகிலும் நாம் அவரிடத்தில் போய் பனி பூமி மேல் இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம். அப்படியே அவரோடு இருக்கிற எல்லா மனுஷனும் ஒருவனும் அவருக்கு மீந்திருப்பதில்லை. ஒரு பட்டணத்துக்குள் புகுந்தாரேயானால் இஷ்டவேளை எல்லாரும் அந்த பட்டணத்து மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடிக்கல்லும் காணப்படாதே போகும் மட்டும் அதை இழுத்து ஆற்றிலே போடுவார்கள் என்றான். அப்பொழுது அப்சலோம் இஷ்டவேலின் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கலும் அக்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அவமாக்குறதுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். பின்பு ஊசாய் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து, இன்ன இன்னபடி அகித்தோப்பேல் அப்சலோமுக்கும் இஸ்ரவேலின் மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான். நானும் இன்னின்னபடி ஆலோசனை சொன்னேன். இப்பொழுதும் நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு அறிவிக்கும்படி செய்தி அனுப்பி, நீர் இன்று ராத்திரி வனாந்திரத்தின் வெளிகளிலே தங்க வேண்டாம். ராஜாவும் அவரோடு இருக்கிற நீர் இன்று ராத்திரி வனாந்திரத்தின் வெளிகளிலே தங்க வேண்டாம். ராஜாவும் அவரோடு இருக்கிற சகல ஜனங்களும் விழுங்கப்படாத படிக்கு தாமதம் இல்லாமல் அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்ல சொல்லுங்கள் என்றான். ஜோனாத்தானும் அகிமாசும் தாங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிறதனால் காணப்படாத படிக்கு இன்ரோகேல் அண்டை நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்கு சொன்னாள். அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அதை அறிவிக்க போனார்கள். ஒரு பிள்ளையாண்டான் அவர்களை கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான். ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பகூர் மேல் இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது. அதில் இறங்கினார்கள். வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்று வாயின் மேல் விரித்து காரியம் வெளிப்படாத படிக்கு அதன் மேல் நொய்யை பரப்பி வைத்தாள். அப்சலோமின் வேலைக்காரர் அந்த இஸ்ரவேலிடத்தில் வீட்டுக்குள் வந்து அகிமாசும் யோனாத்தானும் எங்கே என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அந்த ஸ்திரீ வாய்க்காலுக்கு அப்பாலே போய்விட்டார்கள் என்றாள். இவர்கள் தேடி காணாதே போய் எருசலேமுக்கு திரும்பினார்கள். இவர்கள் போன பிற்பாடு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி வந்து தாவீது ராஜாவுக்கு அறிவித்து தாவீதை நோக்கி, சீக்கிரமாய் எழுந்து ஆற்றை கடந்து போங்கள். இன்னபடி அகித்தோப்பேல் உங்களுக்கு விரோதமாக ஆலோசனை சொன்னான் என்றார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து ஜோர்தானை கடந்து போனார்கள். பொழுது விடுகிறதுக்குள்ளாக ஜோர்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை.
அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதை மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்கு கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது மக்னாயீமுக்கு வந்தான். அப்சலோமும் சகல இஸ்ரவேலோடும் கூட ஜோர்தானை கடந்தான். அப்சலோம் யோவாப்புக்கு பதிலாக அமாசாவை இராணுவ தலைவனாக்கினான். இந்த அமாசா நாகாசின் குமாரத்தையும் செரியாவின் சகோதரியும் யோவாப்பின் அத்தையுமாகிய அபிகாயிலை படைத்த இஸ்ரவேலனாகிய ஏத்திரா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமின் கிலியாத் தேசத்தில் பாளையம் இறங்கினார்கள். தாவீது மக்னாயீம் சேர்ந்த போது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானாகிய அமியேலின் குமாரன் மாகீரும் ரோஹிலீம் ஊரானாகிய கிலேயாத்தியன் ஆகிய பர்சிலாவும் மெத்திகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வாற்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயிற்றையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் வறுத்த சிறு பயிற்றையும் தேனையும் வெண்ணையையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதிக்கும் அவனோடு ஜனங்களுக்கும் சாப்பிடுறதுக்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே பசியும் இழப்பும் தவணமாய் இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: சகோதரன் ஷனவாஸ் ஜோன் பிரிட்டோ அவர்களின் சாட்சி பாகம் இரண்டினை இப்பொழுது கேட்போம்.
2: கல்யாணம் ஆயினதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதம் கூட கிடையாது எனக்கு வந்து ஒரு சொரியாசிஸ் வியாதின்னு சொல்லிட்டு ஒரு தோல் நோய். அந்த நோய் என்ன அப்படின்னா உச்சந்தல எங்கள் அப்பா சும்மா ஒரு விளாட்டுக்கு சொல்லுவார் டீச்சர்கிட்ட, அவன் ரெண்டு கண்ணை மட்டும் விட்டுட்டு மற்றெல்லாம் நல்லா தோலை உரிங்க அப்படிமா, ஏன்னா நான் வாழைத்தனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. கல்யாண நாயகனுக்கு ஒரு மாதம் ஒரு பையன் வந்து வயிற்றில் இருக்கான், அப்போ தான் அந்த தோல் இதுன்னு உண்டாது எனக்கு. யோபு பாத்திரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து எப்படி அந்த தோல் நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னா இருக்க என் சரீரம் முழுக்க அப்படியே அந்த தோல்லாம் நோய்பட்டு அப்படியே சீரும் சலமும் தண்ணியும் அப்படியே வந்து அப்படியே தோலை அப்படி பிச்சு இழுத்தானா அப்படியே தனியாக அந்த ஆரஞ்சு தோல் மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கு. அதுக்கப்புறம் அப்போ என்ன ஆனால் எனக்கு சுரேசன் அப்போ தெரியாது எனக்கு. அப்போ போய் ஒரு தோல் நிபுணர் ஸ்பெஷலிஸ்ட் போய் சொல்லிட்டு நம்ம தில்லனாளில் போய் பார்த்தேன். அவர் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டார். இன்ஜெக்ஷன் போட்டு விட்டோன்னே இன்னும் கொஞ்சம் பெருகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்புறமேட்டு இல்லை இல்லை இந்த அப்புறமேட்டு எல்லாம் அந்த சொந்தக்காரன் வந்தவன் போனவன் ஐடியா கொடுக்கறதா நிறைய பேர் இருப்பாங்கள்ல, இல்லை இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு சித்தா பாருங்க நாட்டு மருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு அவங்க சொல்கிறான்னு சொல்லிட்டு ஸ்கின்னை பார்த்தேன், நாட்டு மருந்து பார்த்தேன், இதை பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த மந்திரிக்கிறவங்க இதெல்லாம் வந்து தரகாவில் போய் அங்கேயும் மந்திச்சு பார்த்தேன். அவங்களும் மந்திச்சு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, உனக்கு இந்த மாதிரி சேவனெல்லாம் பண்ணியிருக்கு உனக்கு, அதனால் உனக்கு வந்து மந்திச்சு துவா பண்ணி விட்டு உனக்கு தாயத்தை கட்டி கொடுக்குறேன், அந்த தாயத்தை கட்டிக்கங்க உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலுக்கு அந்த தாயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா 3000 ரூபா அப்போ அப்போ ஏட்டா அந்த நேரத்தில் கொஞ்சம் பணம்லாம் இருந்துச்சு. அப்புறம் கழுத்தில் தாயத்து போகிறது, கையில் போகிறது, இடுப்பில் போகிறது. ஆனால் இருக்க என்ன ஆச்சுன்னா இருக்க ரொம்ப ஜாஸ்தி தான் போயிட்டுருக்கோம் இல்லையா, ஒன்றும் எதுவுமே கிடையாது. நாகூருக்கு போனோம், ஏர்வாடிக்கெல்லாம் போய் போனோம், ஒன்றுமே முடியல. லாஸ்ட் சான்ஸ் என்னோடய மிஸ்ஸஸோட தம்பி, அவன் பேர் ஹலின்னு சொல்லிட்டு கரூரில் இருக்காப்புல அந்த பையன், அந்த மிஸ்ஸஸ் ஒய்ஃப். அப்போ தான் வந்து சொன்னான், அக்கா ஏன் இந்த மாதிரி மாமாவுக்கு இப்படி ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரி ஒருத்தர் கிறிஸ்டின் ஒருத்தர் இருக்கார், அவங்க வந்து சிஎஸ்சி நோயில் எனால்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் அவங்க வந்து அந்த நோயில் எனால்ட்ரன் எனால்ட்ரனுங்கிறது வந்து பூனாவில் இருக்கார் ஃபைத் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு வல்லமையான ஊழியர். ஆண்டர் பார்த்துங்க எப்படி கொண்டு போகிறாரு. ஆனால் எனக்கு அது வரைக்கும் நான் படித்தது ஒரு ஜான் பியூட்டோ ஸ்கூலு, கிறிஸ்தவ ஸ்கூலு, என் வீட்டை சுற்றிலும் ஒரு கிறிஸ்தவர்கள். ஆனால் அவங்களோட வாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படு மோசமாக இருக்கும், நல்லா ஒரு இவங்கெல்லாம் ஒரு இது புடி குத்தாடி எல்லா பழக்கமும் இருக்கும். கிறிஸ்தவர்கள்னால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டப் எனக்கு. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு வருஷம் ஆகி கழிச்சு இருக்கிற மாற்ற அந்த கஷ்டம் பணம் எல்லாமே செலச்சு ஒன்றுமே ஒரு நன்மை எதுவுமே கிடையாது. கடைசியில் என்ன பண்ணால் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், ஏன்னா அவங்க அவ்வியாத்திரில் வந்தாங்க ரஞ்சிதபுரத்தில், அந்த பழக்கத்தில் இந்த மாதிரி அங்கே கூட்டிகிட்டு போய் நம்ம அண்ணன் மாமாவை சரி பண்ணி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போனும்போது அவருடைய அந்த அவரோட தம்பி இஎன் வெனால்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தம்பி வீடு இருக்குது. ஆனால் அந்த ஊழியர் வந்து பூனாவில் இருக்கார் அவர். அப்போது அவர் போன அவர் வந்து என்னை ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு இந்த மாதிரி மாமா தான் அவர் அப்படின்ட்டுன்னு பார்த்தார். பார்த்துட்டு என்ன பண்ணார், உடனே ஃபோன் பண்ணி அவங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் முஸ்லீம் வந்திருக்காரு, உடம்பு ஃபுல்லாக பேர்னிங், அப்படியே ரத்தமாக சலமாக வந்துட்டுருக்கு அவருக்கு, ரொம்ப சீரியஸாக இருக்கு அப்படிங்கும்போது அவர் அங்கே உட்காந்து ஃபோனில் பூனால் உட்காந்துக்கிட்டே சொல்கிறாரு, டே அவன் இன்றைக்கி வந்துட்டான்டா, இல்லைனா நாளைக்கு அவன் டெட் பாடி தான் அவனுக்கு, அவனுக்கு வந்து ஒரு விச்காஃப் பண்ணி விட்டுருக்காங்க, நல்லபடியாக அவனை வந்து கத்தில் வந்து கொண்டு வந்து நம்மளை சேர்த்துருக்காரு அப்படின்னு அவங்களுக்குள்ளே தான் பேசுகிறாங்க. பேசிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் வீடு டைரக்ஷன் இந்த மாதிரி டைரக்ஷன் இருக்கும், அவன் ரூம் வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கும், இந்த மாதிரி ஷேடோ அப்படின்னு அவர் கரெக்டாக பண்ணுறாரு. கேட்குறாரு இவரும் அவரோட தம்பியும் கேட்குறாரு, பிரதர் இந்த மாதிரி அவங்க வீடு இந்த டைரக்ஷன், ஆமாம் இந்த டைரக்ஷன், பெயிண்ட் இந்த கலருக்கு அடிச்சிருக்கா அப்படின்னு. அப்புறமேட்டு அவர் சொல்கிறாரு, இல்லை இந்த மாதிரி அவன் கழுத்தில் போட்டிருக்கான் பாரு தாவீது, அதாவது அந்த கயிறு, அந்த கயிறுலாம் கழட்டி தூக்கி எறிய சொல்லு, அதுலேயும் அவன் செஞ்சு வச்சுருக்கானுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, பிரதர் இந்த மாதிரி அண்ணன் சொல்கிறாரு, கழுத்தில் இருக்கிறது, கையில் இருக்கிறது, இடுப்பில் இருக்கிற அருணா கையெல்லாம் தூக்கிடுங்க அப்படின்றேன். எனக்கு ரொம்ப மன கஷ்டமாச்சு, அதுதால் என்னை காப்பாற்றிட்டுருங்கன்னு. இல்லை இல்லை, அதுதான் உங்களுக்கு வந்து இதாக இருக்குது, உங்களுக்கு கழட்டி வந்துடுங்க அப்படின்னு அவருக்கு முன்னாடியே கழட்டி எஞ்சிட்டேன். எஞ்சிட்டு சரி நம்ம வந்து அவருக்காக ப்ரேயர் பண்ணிக்குவோம், பேர் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி ஷானாஸ்தியம் பேர் அப்படின்னு. ஒன்றும் பயப்பட வேணாடா, அவ நாளைக்கு சாவு இன்றைக்கி வந்துட்டான், ஒன்றும் பயப்பட வேணாம்னு சொல்லி நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஆயுள் ஒன்று கொடு, ஆயுள் கொடுத்து பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண சொல்லு அப்படின்னு. அவர் கொடுத்த ஆயில் இவ்வளோ சின்ன ஆயில் தான், அந்த ஆயில் வந்து என் கைக்கு மட்டும் கூட பத்தாது. அப்புறம் அவரே சொல்லி கொடுத்தாரு, இந்த மாதிரி பிரதர் இந்த மாதிரி ஆயிலை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 1/4 லிட்டர் வாங்கிட்டு பிளட் ஆஃப் ஜீசஸ் 3 சொட்டை போட்டுட்டு நீங்கள் அதை உடம்புல அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒரு பைபிளை கொடுத்தாரு. பைபிள், நானும் ஒரு முஸ்லீம் இஸ்லாமியர், எனக்கு கொஞ்சம் இதாகிச்சு, என்ன நம்ம புண்ணாக்குறேன் நல்லா ஆக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் பைபிளை கொடுத்துக்கிட்டு என்ன என்ன மடம் மாத்திரையான அப்படின்ட்டு அவரை திட்டலை. ஆனால் மனசுக்குள்ளேயே பண்ணிட்டுருங்க, ஆஹா இது நம்மளை எங்கேயோ கொண்டு போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பைபிளை ஓப்பன் பண்ணி அவர் சொன்னார். சங்கீதம் 23:91 ஏசியா சாப்டர் சங்கீதம், அதாவது நம்மளுடைய மீனவர்கள் காயப்பட்டு அக்கிரமத்தில் நொறுக்கப்பட்டார், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தனுபோலால் குணமாகிறோம். பிரதர் இது வந்து இந்த எண்ணெயை போட்டுக்கிட்டு இதை வந்து ஒரு நாளைக்கு 4 வாட்டி சொல்லிட்டே வாங்க அப்படின்னார். அதே போல் அவங்க சொன்ன ஒரு ஒபே பண்ணி சரி என்ன தான் அப்படி சொல்லிட்டு நம்ம மருந்து மத்தெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்னோடய உடம்பு சரீரம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மூஞ்ச தவிர எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பாச்சு, பிளாக் ஆகிடுச்சு, அப்படியே ரத்தம் கொட்டுது, ரத்தம் சலம் நீர் 3 கலந்து அப்படியே காலை இப்படி கீழே தொங்க விட்டோம்னா அப்படியே 6 மாதிரி போடுவோம். சாக்கை போட்டு தான் அதில் நான் உட்கார முடியும். ரெண்டாவது உடம்புல பார்த்திங்கன்னா ஒரு சட்டை கூட போட முடியாது, அந்த கைலி தான். குளிச்சுட்டு நான் வெளியில் அப்படி வந்துட்டேன்னா உடம்பு கத கத கத கத தான் எரியும், ஃபேனு கடையில் உட்காந்து அந்த காய காய காய எரியும் அப்படியே. அதுக்கப்புறம் தான் அவன் சொன்னது சரி படித்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இது பைபிள் தால ஒரு முஸ்லீம் வீட்டில் ரெண்டாவது என்ன அப்படின்னா எப்படி வந்துச்சு எனக்கு அப்படின்னா, என் 7வது தம்பி அவன் என்ன பண்ணிட்டான், அவனோட மாமனார் ஒய்ஃபு அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, கொண்டுட்டு போய் அண்ணன் இவ்வளோ சொத்து சொன்னாங்க பார்த்தீங்களா, எங்கள் அம்மா எல்லா சொத்தும் அவன் பேரில் எழுதி கொடுக்கணும். இவங்களுக்குள்ள ஒரு என்ன ஆச்சு அப்படின்னா, அண்ணனுக்கு ஒன்றும் இல்லாமல் அவனோட மாமனார் வந்து பெரிய கிரிமினல், அது ஒரு பிளாட்டை 4 பேருக்கு விற்கிறாள், அவர் சும்மா விடுவானா, மாப்பிள்ளை நீங்கள் தான் எல்லா சொத்துக்கும் அதிபதி, உங்கள் அண்ணன்லாம் இதெல்லாம் பண்ணி விட்ருங்க விரட்டி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னன்னா இப்போ 60 அடுத்து என்ன வெட்ட முடியுமா, வெட்ட முடியாது, அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். கேரளாவில் போய்ட்டு நல்லா அழகாக என்ன பண்ணால் விச் கிராஃப்ட் ஒரே வீட்டில் தான் இருக்கும், ஒரே சாப்பாடு தான் இருக்குது, அண்ணன் என்ன பண்ணுறாரு என்ன சொல்கிறாரு எல்லாம் பார்க்குறான், நானும் தர்கா போடுறேன் எல்லாம் பண்ணுறேன் ஒன்றும் கிடையாது. கடைசியில் என்னன்னா ஆண்டவர் வந்து ஒரு ஊழியர் வீட்டுக்கு என்ன அழைச்சிட்டு போகும்போது இந்த பைபிள் எனக்கு கிடச்சிச்சு. இந்த பைபிளில் வந்து இந்த சங்கீதம் 23:91 இந்த ஏசையா 2வது சங்கீதம் 103 இதெல்லாம் நான் படிக்க என்னாச்சுன்னா ஒரே மாதம்தான், அந்த 1 வருஷத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணேன்னா ஒரே மாதத்தில் பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபுல்லாக போட்டேன், கத்துற நாமம் மகிமைப்படுவதாக. என்ன அப்படின்னா எனக்கு ஒரே மாதத்தில் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி அப்படியே ஒரு பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்னோடய சரீரம் வந்து நல்லா பளிச்சுன்னு சொல்லிட்டு வெள்ளக்காரன் மாதிரி என்னோடய உடம்பு மாறி போச்சு. அலுவலியாக கத்துறதுக்கு மகிமை உண்டாதாக. இதே அப்புறமேட்டு தான் என்னாச்சுன்னா, சரி நம்ம ஒரு 5 வேளை தொழுகிறாமே, அல்லாவே தொழுதா சுகம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நம்ம போய் அந்த தொழுகின் தேவனை நான் பாட்டுக்கு நான் தான் வணங்கிட்டுருக்கேன், ஏன் அந்த தொழுகின் தேவன் என்னை வந்து காப்பாற்றலை, என்ன பாவம் பண்ணனே, யாரையும் அக்கிரமம் பண்ணலை, யாரையும் வஞ்சிக்கலை, அபகரிக்கலை, திருடல, எதுவுமே பண்ணல, ஆனால் எதுக்கு எதுக்கு இந்த நோய், எங்கள் அம்மா அப்பா தானம் பண்ணியிருக்காங்கள, தானம் புண்ணியெல்லாம் பண்ணியிருக்காங்கள எதுக்கு அப்படின்னா, ஆனால் இதுக்கு வந்து என்னென்னா என் கூட பிறந்த தம்பியை செஞ்சது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஊழியரை வந்து நான் பார்க்கவே இல்லை, டைரெக்டாக பார்க்கவே இல்லை, அவர் ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருந்தார், ஏன்னா அவர் அடிக்கடி வெளிநாட்டுக்கெல்லாம் போவார் போவார் வருவார். அப்புறமேட்டு அந்த 1 மாதம் கொஞ்சம் நல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த பைபிளை படிக்க ஆரம்பித்தேன், படிக்க ஒரு இதாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணேன், பிளட் ஆஃப் ஜீசஸ் இயேசுன் ரத்தம் அப்படின்னா அப்போ இயேசுன் ரத்தம் எதுக்காக, ஆனால் எனக்கு அப்போ தெரியாது, அவர் எனக்காக என் பாவத்துக்காக சாபத்துக்காக முன்னோர்களுக்காக அக்கிரமத்துக்காக எனக்காக சிலுவில் அழிக்கப்பட்டார் அப்படிங்கிற சத்தியம் எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்த என்ன ஆச்சுன்னா, கடைசியில் ஒரு லவ் மேரேஜ் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, தம்பியை கொண்டுட்டு வந்து வீட்டில் போது எங்கள் மாமனார் அவங்க வீட்லேயும் தெரியும், ஆனால் தெரியாமல் பண்ணிட்டேன், பெரிய ஒரு தகராறு ஆச்சு. தகராறு ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எங்கள் மாமனார் பக்கத்தில் அவங்களுக்கு வாய்ப்பாகிடுச்சு, எதுக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க மாப்பிள்ளா, வாங்க எங்கள் வீட்டோட வந்துங்க, என்ன பெரிய சொத்தை கித்தா அப்படின்னு சொல்லிட்டு என்னை மடமாற்றி என்ன பண்ணிட்டேன், அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஒரு மாதம் வச்சுட்டு என்ன ஆச்சுன்னா, இந்த நடுவில் என் தம்பி என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் ஃபோர்ஜரி பண்ண மாமனாட்ட ஃபோர்ஜரி விளாதெல்லாம் பண்ண முடியும், மாப்பிள்ள நீங்கள் என்ன பண்ணுங்கள், மற்ற எல்லா வித்துட்டையும் ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கிடுங்க, பவர் ஆஃப் அட்டர்னின்னு சொல்லிட்டு, பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கிட்டிங்கன்னா அந்த சொத்தெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எல்லாத்திட்டையும் ஏமாற்றிட்டான், ஏமாற்றி இந்த மாதிரிலாம் கஷ்டம்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, கையெழுத்து போடுங்கன்னா மற்ற எல்லாமே எல்லாம் தம்பிச்சு என்ன படிக்காமல் அந்த அமிர்ந்துங்க பிறகு பவர் ஆஃப் அட்டர்னி அவன் என்ன பண்ணிட்டான், அப்படியே வச்சுட்டு மற்ற சொத்தையெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டான். விற்க ஆரம்பிச்சது மற்ற எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் ஐயோ ஐயோ லபோ லபோன்னு சொல்லிட்டு ஓடி வந்து போய் எல்லாம் போய் வக்கீலை போய் பார்த்துருக்காங்க. வக்கீலை போய் பார்க்கும்போது யார் யார் கழுத்து போட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் கழுத்து போட்டோம், வேறு யாருன்னா அப்போ தான் அவங்க ஞாபகம் வந்து, இல்லை இந்த மாதிரி எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் மட்டும்தான் கழுத்து போடல, அப்போனா அந்த அண்ணனை கூட்டிகிட்டு வாங்க, அவங்க அண்ணன் பேரில் போட்டால் அந்த கேஸ் நிற்கும், நீங்கள் கழுத்து போட்டு நீங்கள் அதனால் அந்த கேஸ் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு என் பேரில் அந்த கேஸ் எல்லாமே ஓடிட்டு இருந்துச்சு. இதில் என்ன அப்படின்னா, இந்த அண்ணன் கேஸை போட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் என் தம்பி, என்ன மர்டர் பண்ணுறதுக்காக, அப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஊழியர் வீட்டுக்கு, அந்த ஊழியர் வீட்டுக்கு நான் போனும்போது அந்த தேவன அன்பு பாசம் எனக்கு அப்போ தான் எனக்கு கிடச்சிச்சு. அப்பாவை இழந்தாச்சு சரி 19 வயசில், அம்மா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இழந்துட்டேன், ஏன்னா எங்கள் அம்மா வந்து எம்எல்ஏ ரொம்ப வீர், இந்த மாதிரி அம்மாவை இழந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா எனக்கு அம்மா மேலே அந்த ஒரு பாசம் இது கழிவு, இந்த அன்பு வந்து இந்த ஊழியர் வீட்டில் எனக்கு கிடைக்கிது. நல்லா சாப்பாடெல்லாம் போடுவாங்க, நல்லா ப்ரேயர் அருமையான ப்ரேயர் பண்ணுவாங்க, ப்ரேயர்னால் ப்ரேயர் அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷில் தான் ப்ரேயர் பண்ணுவாங்க, எனக்கு பாதி புரியும் பாதி புரியாது, ஆனால் என்னன்னா அந்த அன்பு தான், அந்த நம்ம சொந்தக்காரன்ட்ட கூட கிடைக்காத அந்த அன்பு இவங்கள்ட்ட கிடைக்கிது, எதுக்கு இவங்க வந்து இவ்வளோ பண்ணுறாங்க, சரி நம்ம ஏதாவது பின்னாடி காசு கீசு எதாவது புழுங்குவாங்களா அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், பிரதர் என்ன ஃபீஸ் எவ்வளோனா, இல்லை ஃபீஸ்லாம் கிடையாது, எங்களுக்கு ஆண்டர் கொடுத்த அந்த கிருபையினால தான் உங்களை நான் சுகப்படுத்துகிறோம், வேறு எதுவுமே நாங்கள் காசு எதிர்பார்க்க மாட்டோம், நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம் வாங்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம்தான் எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு இவ்வளோ பெரிய அன்பு இவ்வளோ பெரிய ஒரு வியாதியில் நம்ம சாக போகிற இடத்துல நேரத்தில் வந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இயேசுன் ரத்தத்துக்குள்ளே என்ன இருக்குது, அப்போ என்ன அந்த பைபிளில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு அந்த ஆதி ஆமத்தில் இருந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். தேவன் ஆதியில் வானத்தையும் பூமியை உண்டாக்கினான், பூமி ஒழுங்கமைச்சு வெறுமையானது, தேவ ஆவியன் ஜலத்தின் மேலே நான் தேவன் வெளிச்சம் உண்டாக்குறது அப்படியே வெளிச்சம் உண்டாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்க ஆரம்பித்தேன். படிக்க படிக்க படிக்க என்ன ஆச்சுன்னா, ஆண்டவரோட பேச ஆரம்பித்தார், வாக்குத்தத்தம் கொடுக்க ஆரம்பித்தார், அதாவது சங்கீதம் 1 வந்து சொல்லியிருக்கிற தேவனை புத்தகத்தில் பிரியம் வந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியம், அவன் நீர்க்கால் ஓரமாக நிறப்பட்ட மரத்தை போல் இருப்பான், அவன் முதிர்வதிலும் கணிந்தந்து புஷ்டியாக இருப்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன பண்ணேன்னா, அந்த பைபிளை நான் திறந்து வாசிக்க எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு ஃப்ளாஸ்கர் டீ வச்சுருப்பாங்க, அப்போ அந்த சிகரெட் படிக்கிற பழக்கம் இருக்கும், இது என்ன பண்ணுவேன்னா அந்த பைபிளை படிப்பேன், ஒரு டீயை சாப்பிடுவேன், ஒரு சிகரெட்டை குடிப்பேன். இந்த மாதிரி இருக்கும் போது தான் என்ன பண்ணார், ஆண்டவர்கிட்ட என்னோடய தப்பெல்லாம் கொஞ்சம் உணர்த்த ஆரம்பித்தார். இந்த மாதிரி ஏன் சிகரெட்டை நீ குடிக்கிற, உனக்காக தான் நான் கல்வாரியில் இருந்தேன், எதுக்கு இந்த பாவம் பண்ணுறேன். ரெண்டாவது எனக்கு பெரிய பையனும் பிறந்துட்டான், ரெண்டாவது பையனும் பிறந்துட்டான், பெரிய பையனுக்கு பிறக்கும் போது அவனுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது, ஒரே ஒரு வாரத்தில் தான் ஃபிட்ஸு வந்துச்சு. ரெண்டாவது பையன் ஃபைசல் அகமது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபைசல் அகமது ஏன் பேர் வச்சான்னா, நான் சவுதியில் இருக்கும்போது அந்த கிங்கோட பேர், அதனால் அவர் பேரை வந்து ஃபைசல் நவாஸ்னு வச்சேன். பெரிய மூத்தவன் பேர் சல்மான் நவாஸ் தான் பேர், சல்மான் நவாஸ் ஏன் அப்படின்னா அங்கே சாப்பிட்ற ஒரு ரொட்டியோட பேர் வந்து சல்மான், அதனால் அந்த ஞாபகத்துக்காக வந்து நான் சல்மான் வச்சேன். அந்த நல்லா அருமையான பிள்ளைங்க எனக்கு கொடுத்தாங்க, நல்லா அருமையான மனைவி, நீதிமொழிகள் 31 சொல்லிக்கிற மாதிரி அந்த 10 ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு நல்ல ஒரு சாலியான ஒரு நல்ல அமைதியான ஒரு பணிவான மனைவி எனக்கு கத்தை எனக்கு உண்டு பண்ணினார், அது கத்தருக்கு குரான கோடி நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம்தான் என்னாச்சு அப்படின்னா, நான் படிக்க படிக்க என்னோடய பாவத்தை சிகரெட்டு எதுக்கு, அந்த ரெண்டாவது பையன் என்ன பண்ணான்னா அவனுக்கு ஃபிட்ஸு வந்துச்சு, ஃபிட்ஸு வந்துச்சுன்னா அவன் 105 அவனுக்கு, அதாவது ஃபீவர், அந்த 105 வந்து டிகிரி அந்த ஃபீவர் வரக்கூடாதான், அந்த ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா அவனுக்கு ஃபிட்ஸு வந்துடும், அப்படியே கைய காலம்லாம் இழுக்கப்போ தான். 3 தான் அவனுக்கு அந்த 3 வயசில் இருக்கும்போது நாங்கள் அந்த சின்ன அந்த ரம்மரோ டாக்டர்னு சொல்லிட்டு அவங்க வந்து சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், அவங்க தான் பிறந்ததான் பார்த்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட கொண்டுட்டு போகும்போது அவங்க எல்லாமே விசாரிப்பாங்க, அவங்க வீட்டுக்கிட்ட சாக்கடை இருக்குதா அப்படின்ட்டு. என்ன டாக்டர், வீட்டுக்கிட்ட சுற்றினா சாக்கடை தான் இருக்கும் எல்லாமே, இல்லை அப்படி இந்த மாதிரி சாக்கடை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃபிட்ஸ் வர்றதுக்கு, வீட்டில் யாராவது ஸ்மோக் பண்ணுவாங்களா அப்படின்னு. அப்போ நான் போய் பேசினேன், ஏதாவது தப்பாக நினச்சிக்கான்னு சொல்லிட்டு, இல்லை டாக்டர் என்கிட்டலாம் அந்த இதெல்லாம் கிடையாது அப்படின்னு. இல்லை ஸ்மோக் யாராவது பண்ணுறாங்க வீட்டில், அந்த ஸ்மோக் இருந்தாலும் அது அட்டாக் ஆகும் அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் டாக்டர்கிட்ட மருந்தடிக்கிறேன் இல்லை அப்படின்ட்டு 3 வாட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலி அந்த ஃபிட்ஸ் வந்து அந்த குழந்தைகளுக்கு 3 வாட்டி தான் வரணுமா, அதுக்கு மேலே வந்துச்சுன்னா அந்த குழந்தை அவ்வளோதான் டேமேஜ். 4வது வாட்டி வரும்போது நான் டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன், ஆமாம் டாக்டர் சிகரெட்டு நான் தான் குடிப்பேன் அப்படின்னு. அதால் நான் உங்கள்கிட்ட நான் ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த சிகரெட்டுக்கு அந்த ஃபிட்ஸ் வந்தது இல்லாமல் இந்த கால் வந்து முடங்கி போச்சு, 2வது வந்து நாக்கு இழுத்து போச்சு அவனுக்கு, அப்படியே கடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி அப்போ தான் எனக்கு கொஞ்சம், நம்ம சிகரெட்டு குடிக்கிறதுனால நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 5வது வாட்டி ஃபிட்ஸ் வந்துருச்சு. 5வது வாட்டி ஃபிட்ஸ் போகும்போது இதுக்கு நடுவில் என்ன அப்படின்னா, நான் படி இந்த ஆண்டவரோட சுகத்தை கொடுத்தாரு பார்த்தீங்களா, இந்த சுகத்தை வந்து நான் நல்லா அனுபவிச்சிட்டேன். கர்த்தரோட ஒரு பிரியம், என் மேலே ஒரு பாவியாக இருந்த என்னை நேசித்து ஆண்டவர் எனக்காக கல்வாசியில் ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஆர்வம், நல்லா எனக்கு ஆர்வம் என்கரேஜ் பண்ணிட்டாங்க. 2வது அந்த வந்து சிஎஸ்சி அவங்க ஆங்கிலேண்டேன்னு இருக்க இருக்க நான் ரொம்ப நெருங்கிட்டேன், பிரதர் நான் வந்து உங்கள் இதுக்காக நான் வந்துடுறேன் பிரதர் அப்படின்னா.

அந்த தேவ ஜனங்கள் அந்த மக்கள்கிட்ட அந்த இருக்கிற அந்த சந்தோஷம், அந்த ஆட்டம் பாட்டம், அந்த கொட்டாண்டம், அந்த மகிழ்ச்சி எல்லாமே, இந்த மகிழ்ச்சியெல்லாம் நம்மகிட்ட இல்லையா, இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நாளுக்கு நாள் இதாச்சு. அப்போவே மிஸ்ஸஸ் என்ன பண்ணாங்க, என்னையா நீ முஸ்லீமாக வந்துக்கிட்டு ரைட்டு நீ போனால், அதாவது யோபு பண்டாட்டிய மாதிரி ஏன் மிஸ்ஸஸும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, நீ என்ன இருக்க இருக்க நீ அதிலே போயிட்டே இருக்க முஸ்லீம் தானா அப்படின்னு. ரெண்டாவது என்ன ஆச்சுன்னா, நான் பைபிளை வந்து வெளியரங்கமாக படிக்க முடியாது, எங்கள் மாமியார் வீட்டில் தான் பண்ண இருந்தேன். அப்போ என்னென்னா, ரூமில் சாத்திக்கு தான் நான் பைபிளை படிப்பேன். பைபிளை படிக்கும்போது சாத்தா வந்து அவங்களையும் வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ண ஆரம்பித்தான். எப்படின்னா, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா 6 மணிக்கு அந்த வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு சுப்பிரமணத்தில் தான் எங்கள் வீடு. அப்போ எங்கள் மாமியார் வந்து செந்தினபுரத்தில் இருந்துச்சு, செந்தினபுரத்துலேருந்து சுப்பிரமணத்தில் அந்த ரயிலில் போல ஏறி இறங்கி தான் நாங்கள் போனோம். 6 மணிக்கு போனோன்னா நல்லா டீ காஃபி எல்லாம் கொடுப்பாங்க, ஜப ஒர்ஷிப்லாம் நடக்கும், ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடை கொடுத்துட்டு நாங்கள் நைட்டு 10 மணிக்கு ஆயிரும். அப்போ என்னென்னா, எங்கள் மாமியாருக்கு ஒரு இதாச்சு, என்ன இவங்க கிறிஸ்டின் இது எதுக்கு போகிறாங்க வராங்க. ஆனால் தெரியும் எனக்கு வந்து இந்த மாதிரி வியாதி பலவீனம் இருக்குன்னு, ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்படலை. ரெண்டாவது, அவங்களும் உபத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இந்த மாதிரி ஏன் இங்கே இருக்கீங்க, உங்கள் வீட்டை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்களும் நடுத்தரில் அம்போன்னு விட்டாங்க. ரெண்டாவது, என் மிஸ்ஸஸ் என்ன பண்ணாங்க, ஏன் அந்த மாதிரி போனே நல்லாச்சு வந்துட வேண்டியதால அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, 5வது தடவை என் பையன், 2வது பையனுக்கு ஃபிட்ஸு வந்ததுக்கப்புறம் செந்தினபுரத்துலேருந்து நாங்கள் அப்போ நாங்கள் தனி வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் ஃபிட்ஸு வரும்போது ரயில்வே மேம்பாலம் ஏறிங்கி சுப்பிரமணியம் ரஞ்சிதபுரம் சுப்பிரமணியம் தாண்டிட்டு வரும்போது என் கை குழந்த தான் 2வது பையன். அப்போ என்ன ஆச்சுன்னா, வண்டியில் வரைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு திரும்ப ஒரு ஃபிட்ஸு வந்துச்சு. ஃபிட்ஸு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கை கால்லாம் இழுக்க ஆரம்பிச்சு. இழுக்க ஆரம்பிச்சு வண்டியில் நான் போயிட்டுருக்கேன், என் மிஸ்ஸஸ் என் வண்டியை விட்டு இறங்கி எனக்கு முன்னாடி அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாங்க, திடீர் திடீர்னு போடுறாங்க. என்னால் அது பின்னாடி உட்காந்து பொம்பளை ஓடுது அப்படின்னா, அங்கே சுமத்தில் டேவிட் இன்ஸ்டியூஷன் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் வீடாக இருந்தது. அந்த முஸ்லீம் வீட்டுக்குள்ளே யாரும் தெரியாத அந்த வீட்டுக்குள்ளே பூந்துச்சு இப்படின்னு இழுக்கிறான் 3 வயசு பையன். அப்புறமேட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, அப்போது எனக்கு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஜபம், அப்போ எனக்கு தெரியாது, இயேசுன் ரத்தம் ஜெயம், இயேசுன் ரத்தம் ஜெயம், ஆண்டவரே என் பிள்ளையை காப்பாற்றுங்க, பிள்ளையை காப்பாற்றுங்க அப்படின்னு நாக்கை கடிக்க ஆரம்பிச்சான். நாக்கை கடிக்க ஆரம்பிச்சுன்னு என்ன பண்ணால், நல்லா இதாச்சு, தூக்கி என்ன பண்ணிட்டேன், என் வரலை உள்ளே திரிஞ்சிட்டேன், இல்லைனா நாக்கு அவனுக்கு கட்டாயிருக்கும். அப்புறம் வண்டி 2 வீலர் செயின் கீழ் நான் என்ன நாக்கில் விட்டு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அது ஃபர்ஸ்ட் எய்ட் என்னென்னா, அந்த ஃபீவர் வரும்போது அந்த ஃபிட்ஸு வந்துடும். அந்த ஃபீவர் வரும்போது என்னென்னா, நல்லா அந்த தண்ணி துண்டு இருக்குல்ல, துண்டில் வந்து ஜில் வாட்டர் அது மேலே அப்ளை பண்ணிட்டோன்னா, அந்த ஹீட்டு அந்த சூடு குறைய குறைய குறைய குறைய 4 மணி நேரம். 5 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ளே போனவங்க, நாங்கள் 7 மணி ஆச்சு. அந்த அளவுக்கு அவனுக்கு 4 மணி வர வர நாங்கள் யார்ட்டும் அந்த நேரத்தில் வந்து கான்டாக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவன் நார்மல் வந்ததுக்கப்புறம் மன்னாபத்தில் வந்து கலிஃபுல்லான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர், அவரும் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு அந்த ஏரியாவில் அவர் தான். அப்புறம் அவர்கிட்ட நாங்கள் கொண்டுட்டு வரும்போது என்ன பண்ணால், அவர் சொட்டார், இந்த பையனுக்கு வந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் தான் எனக்கு, அதுக்கப்புறம் உயிர் பழகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் சொல்லிட்டார். அவர் படித்த படிப்புக்கு 9 மணின்னு அவர் டைமை குடிச்சிட்டார், 500 ரூபா ஃபீஸும் வாங்கிட்டார். இதுக்கு என்ன ஆச்சுன்னா, எங்கள் மிஸ்ஸஸ் வந்து அந்த பெட்டு உள்ளே சேர்த்தாச்சு ஆஸ்பத்திரிக்குள்ளே, மன்னார்பத்தில் இருக்குது கலிஃபுல்லாம் பக்கத்தில் உட்காந்துங்க. ஆனால் வெளியில் வந்து என்ன பண்ணால், ஒரு டெலிஃபோன் பூத் இருக்குது, அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் வரல, டெலிஃபோன் பூத்தில் வந்து ஃபோன் பண்ண அந்த மாதிரி எங்களை ரச்சிப்புகளை யார் நடத்துனாங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு, இந்த மாதிரி பையனுக்கு ஃபிட்ஸ் ஆச்சு பிரதர், டாக்டர் சொல்லிட்டாங்க 9 மணி வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அவன் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்ட்டுன்னு ப்ரேயர் பண்ணுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிகிட்ருக்கேன். அப்போ அந்த பூத்தில் ஒருத்தர் வந்து, அவரும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை தான், அவர் அப்படியே மூஞ்ச பார்த்துட்ருக்காரு. நானும் ஒரு 10 நிமிஷம் நல்லா பேசிட்டு எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஃபோனை வச்சுட்டு, என்ன பிரதர் என்ன பிரச்சனை அப்படின்னு, இல்லை இந்த மாதிரி 2வது பையன் ஃபிட்ஸ் வந்துச்சு, அட்மிட் பண்ணியிருக்கேன், டாக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு. பிரதர் நான் போய் ஆளுங்களை கூட்டிகிட்டு வட்டா ப்ரேயர் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை பிரதர், ஒன்றும் இல்லை, நான் இருக்கிறது ஆஸ்பத்திரி, அவங்க எதுவும் சொல்லாமல், இல்லை நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சூர்யா ஹோட்டல் மன்னார்புரத்தில் அந்த பக்கத்தில் தான் இப்போ, அது கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டார், கடையை அப்படியே போட்டுட்டு என்ன பண்ணிட்டார், இருக்கிற அந்த சபையில் இருக்கிற ஆளுங்கள்லாம் ஒரு 5 பேரை கூட்டிகிட்டு வந்தார். 5 பேர் வந்தோடனே நல்லா சவுண்டு சவுண்டுனா சவுண்டு அந்த மாதிரி அந்நிய பாசையில் ஒரு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு போயிட்டாங்க. எனக்காக வைத்த கலக்கு, என்னடா ஒரு முஸ்லீம் டாக்டர் இருக்கார், ஏதாவது கூப்பிட்டு என்ன இதெல்லாம் இப்படி என்ன கூத்தெல்லாம் பண்ணிட்டீங்க, ஏதாவது கேட்டான்னா என்னடா பண்ணுறேன். அப்போ சொன்னேன், ஆண்டவரே இங்கே ஜபம் பண்ணுறது அவர் காதில் விழக்கூடாது.

அதை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர்கிட்ட கேட்டேன். ஆனால் நல்லா கற்று சரியால் சாப்பிட்டு, ஆனால் அந்த ஆஸ்பத்திரியே ஒரு ஆயா வந்து அவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க தான், எல்லாம் ஜபம் பண்ணிட்டு அவங்களும் போயிட்டாங்க. போய் டாக்டர்கிட்டையும் போயிட்டு நான் 8 மணிக்கெலாம் போய் ஒரு 500 ரூபா ஃபீஸை கட்டிட்டேன். கட்டிட்டு கரெக்டாக 9 மணி இருக்கும், பையன் டெத்து, கையை தூக்கி பார்த்தா ஒன்றும் இல்லை, அப்படியே மனசு உடஞ்சி போயிட்டு வெயில வந்தேன். ஆண்டவரே, நான் சீக்கிரம் இருக்கும்போது என்னை காப்பாற்றினீங்க, என் புள்ள வந்து அழுது தான் செத்தான், என் புள்ள சிரித்து சாகலை, அவனோட சிறு அவனோட அழுகி அவனை சிரிப்பை நான் பார்க்கணும் ஆண்டார, என் மன என்னோடய மகனை வந்து நான் மனத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது ஆண்டார். வியாதி, அதாவது சங்கீதம் 43:3 சொல்கிற மாதிரி, வியாதியில் கிடக்கிற அவன் படுக்கை முழுதும் தேவன் பாட்டியும், அவன் படுக்கை முழுதும் மாட்டியாரா அப்படின்னு நான் வருஷத்தின்படி அறிக்கை பண்ணி, என் புள்ள எனக்கு உயிரோடு வேணும் ஆண்டார். அதுக்கு முன்னாடி என்னன்னா, நான் செந்திரபுரத்தில் இருக்கிற வீட்டை சுற்றிலும் எல்லாம் வந்து முஸ்லீம் தான், அவங்களுக்கு வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் வந்து அல்லாஹ் விட்டுட்டு இவன் பாட்டுக்கு அந்த மார்க்கத்துக்கு போயிட்டான், அதனால்தான் ஆண்டவர் வந்து அடிச்சிட்டாரு அப்படின்னு ரொம்ப ஒரு கிண்டல் இதெல்லாம் பண்ணாங்க. இவங்க மத்தியில் என் புள்ளையை வந்து நான் பிணமாக கொண்டு போகக்கூடாது ஆண்டவர், என் புள்ளை உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கத்தலை. ஆனால் வெளியில் அந்த ரோட்டை பார்த்து வளர்த்தி பூமி உண்டாக்கிற கத்தலை ஒத்தாசை வரும் சொல்லிக்கிறபடியா வளர்த்தி பூமியை பார்த்து கத்தட்ட நான் வந்து சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது தண்ணியில் இருக்கிற மீன் அழுவுறது கூட தெரியாது, ஆம்பில் அழுவ மாட்டான், நெஞ்சில் வச்சுட்டு தான் அவன் அழுவான். அந்த மாதிரி என் நெஞ்சில் வச்சு நான் அழுதுட்டுருக்கேன், என் பிள்ளை எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. 9:09 பையன் செத்துட்டான், 9:05, 9:10, 9:15 என் மிஸ்ஸஸ் ஓடி வந்து பின்னாடியே வந்துட்டு என் முதுகை தட்டினாங்க. ஆனால் நான் ப்ரேயர் ஃபோன் பண்ணி சொன்னால் பார்த்தீங்களா, நான் ப்ரேயர் பண்ணிக்கிறப்ப தான் ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களால் வர முடியல, ஏன்னா அவங்கள ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் என் மிஸ்ஸஸ் வந்து என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவங்க விசுவாசத்தில் இல்லை, ஆண்டவர் பாருங்கள் எப்படி கொண்டுட்டு வர்றாரு, ஏன்னா அவங்க கிண்டல் அடிக்கிறாங்க, ஏன் அதிலே போயிட்டுருக்க நீ பழையபடி முஸ்லீம் இருந்தாலும் வர வேண்டியது அப்படின்னு. ரெண்டாவது என்னன்னா, பைபிளையும் படிக்கிறேன், ஆண்டவரையும் ஏற்றுக்கிட்டேன், பள்ளி இதுக்கும் தொழில தேவனும் நான் போயிட்டுருக்கேன். அப்போ நான் ஒரு தொழிலுக்காக ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் வந்து பள்ளிவாசல் போகும்போது, அங்கே இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அதான் நம்ம பாஸ்டர்னு சொல்கிறோம்ல ஊழியர், அந்த மாதிரி அங்கே இருக்கிற அந்த முஸ்லீம் அஜரத்தை வந்து அந்த பிரசங்கம் பண்ணும் போது ஒரு வார்த்தை விட்டார். என்ன வார்த்தைனா, எனக்கு அதான் இன்சை எனக்கு கிடச்சிச்சு. அது வரைக்கும் இங்கிட்டா அங்கிட்டா இதையும் பார்ப்பேன், இந்த இதையும் படிப்பேன், பைபிளையும் படிப்பேன். ஏன்னா இதில் இந்த மார்க்கத்தில் என்ன சொல்லுதுன்னா, நல்லா வந்து நிராகரித்து போயிட்டானா அவன் காஃபீர் ஆயிடும், அவன் நரகத்தில் தான் அவனுக்கு இடம் அப்படின்னு சொல்லி ஒரு பயமுத்துல ஒரு காரியம் இருக்குது. ஆண்டர்கிட்ட கேட்குறேன், அதில் யார் அல்லான்னு சொல்கிறாங்களோ அந்த அவர் தான் நான், வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கேன், என்ன இல்லாமல் பிதாவை அல்லாத்தில் ஒருவன் வரான்னு ஆண்டவர் சொல்கிறாரில்ல, அதே போல தான் நானே அந்த தேவன்தான். என்னை தெரியாமல் அவங்க வந்து வழக்கம் செலுத்துகிறாங்க, அவங்க வந்து குருடலாக சிவடலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்போ என்னென்னா, அந்த பள்ளிவாசலில் வந்து பிரசங்கம் பண்ணும்போது உலகம் அழியும், உலகம் அழிஞ்சதுக்கப்புறம் மறுபடியாக அந்த எக்கால தூதர் அந்த ஒழிக்கும் போது இயேசு கிறிஸ்து வருவார். எங்கே? பள்ளிவாசலில் வச்சு சொல்கிறாங்க, ஒரு சர்ச்சில் கூட இந்த மாதிரி சொல்லலை. இயேசு கிறிஸ்து வந்து செத்து போன இவருக்கு முன்னாடி போன எல்லா நபிமார்களும் உயிரோடு எழுப்புவார், அப்போ அவங்களாம் எழுந்திரிப்பாங்க அப்படிங்கும்போது தான் எனக்கு அங்கே தான் பொறி தட்டுனுச்சு. அப்போ என்ன இந்த மார்க்கத்தில் எதுக்கு நான் போய் இவரை ஃபிட் பண்ணணும்? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு பள்ளிவாசலே எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு அன்னைக்கே என்ன பண்ணேன், அதை விட்டு தூக்கி வச்சுட்டு அன்னைக்கே மெய்யான தேவன் சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, என் புள்ள என்ன பண்ணால், ஆஸ்பத்திரியில் செத்து போனவன் 9:30 இருக்கும், என் மிஸ்ஸஸ் என்னாச்சுன்னா செத்து போட்டான்னு சொல்லிட்டு கட்டலில் அப்படி குனிஞ்சு அவங்க அலுவலில், ஏன்னா நாங்கள் நிறையா அழுதுட்டோம், எங்கள் அலுவலில் கூட எங்கள் கண்ணில் வந்து தண்ணீர் கிடையாது, பொறுமையாக இருந்தாங்க. அப்போ தான் அந்த செத்த குழந்தை அம்மா எழுந்திரிமா அப்படின்னு ஒரு கொடுத்தான். அந்த பையனுக்கு 3 வயசு தான் இருக்கும், அப்படி தான் எழுந்திரிச்சு பார்த்தோம். என்னடா அப்படின்னா, அம்மா அந்த மூலையில் ஜீசஸ் நிற்கிறாரம்மா, பாருங்கம்மா அவர் தான்ம்மா எழுப்பிட்டார், ஹலேலியா கத்தரோட நாம மகிமைப்பட. அப்போ தான் என் மிஸ்ஸஸ் ஒய்ஃபு, அவஹா என்னடா இது ஜீசஸ் நிற்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களும் என்னோடய வழிக்கு வரான்ட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அவங்களை வந்து ப்ரேயர் பண்ணாங்க, ஆண்டவரை நான் மட்டும் போகக்கூடாது, அந்த சுயிச்சின் ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவரே அந்த சந்தோஷ மகிமை என்னோடய பிள்ளைகளும் என்னோடய மனைவி என்னோடய குடும்பமாக வரணும் ஆண்டவரை,
எப்படி அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் குடும்பமாக அந்த யெகோவா தேவனை பின்பற்றி பிறந்தாங்களா, நான் மட்டும் இல்லை அந்த ரட்சிப்பு எனக்கு மனைவி வேணும் அல்ல என் பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா அந்த 3 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு என்னோடய மனைவியோட கண்கள் எப்படி வந்து அந்த கழுதையின் வாயில் திறக்க விட்டா பேசிச்சோ அதே மாதிரி என்னோடய பிள்ளை 3 வயசு பையன் பைசலாமல் அது அம்மா இந்த இயேசு இங்கே நிற்கிறாருமா அவர் தான்மா நிற்கிறாருமா அவர் தான்மா எழுப்பி விட்டார் அப்படிங்கும் போது என் மனைவி அப்போ தான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நார்மல் ஆச்சு. எந்த டாக்டர் அவர் படித்த படிப்புக்கு அவர் கரெக்டாக பேசிட்டார் 9 வருஷம் இருக்கலாம். ஆனால் எல்லாம் சர்வ வல்லமை நான் தேவன் எல்லா மருத்துவத்துக்கும் மத்தர் பெரிய மத்தர் அங்கே ஆண்டார இயேசு கிறிஸ்து நாமத்திலார அவர் வந்து எல்லா மத்திற்கு அந்த மருத்துவத்தை எல்லாம் மட்டுப்படுத்துகிற மாதிரி என்னை பிள்ளைய வந்து உயிரோடு எழுப்பி நாங்கள் சந்தோஷமாக வந்தோம். எல்லாம் நினச்சாங்க எல்லாம் செத்துட்டான் போயிடுவான் அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா நாங்கள் அந்த எங்களை ஆத்மா ஆதாயப்படுத்தலாம் பார்த்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு கிளம்பிவிடலாம், 10 மணிக்கு வருவோம், சாப்பாடெல்லாம் போட்டு இது பண்ணுவோம். என் தம்பி அமிர்தங்கிறவன் என்ன பண்ணான்னா அண்ணனை காலி பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் ரெண்டாவது இன்ஃபார்மேஷன் வருது எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து இங்கேருந்து எங்கே போகிறாங்க அப்படின்ட்டு வெட்டி தள்ளுறதுக்கு பிளான் பண்ணோம். நாங்கள் 10 மணிக்கு நைட்டில் அதை ரயில்வே பொன்மல பாலத்தில் நாங்கள் ஏறி செங்கல் இதுக்கு போனோம், செந்தினபுரத்துக்கு போகிறோம். போயிட்டுருக்கும் போது நான் வண்டியை நான் ஓட்டிகிட்ருக்கேன், பெரிய பையன் முன்னாடி நின்றுட்டுருக்கான், ரெண்டாவது பையன் வந்து எங்கள் மிஸ்ஸஸ் கையில் குழந்தைய வச்சுக்கும் போது பின்னாடியே வந்தவன் என்ன பண்ண இப்படி 6 ரூபா தூக்குனான் என் மிஸ்ஸஸ் பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே ஏன்னா அந்த இடத்துல வழிப்பறி எல்லாமே நடக்கும், 6 ரூபா எடுத்தாவன் ஐயோ என்ன இருந்தாங்க தான் 6 ரூபா எடுக்கிறாங்க நம்மளை அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் சர்றன் மேலே போய் எனக்கு கொஞ்சம் கராத்தனம் எனக்கு தெரியும் அட்டி கொஞ்சம் முரட்டுத்தனமாக பண்ணேன். மேலே போய் வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணேன் திரும்பி பார்க்க நான் ஒருத்தனையும் காணும் எங்கே அப்படின்னா இல்லை அந்த மாதிரி 6 ரூபா தூக்கணும் அப்படின்ட்டு. இது என்ன அப்படின்னா என் தம்பியை செட்டப் பண்ணி விட்டு அனுப்பியிருக்கான், யார் வந்து என்னை வெட்டணும்னு நினச்சி என்னை இது பண்ணணும்னா அவனே என்ன பண்ணால் எங்கள் அக்கா பையன் ஃபாருக்குன்னு சொல்லிட்டுருக்கேன் அவன்கிட்ட வந்து சொல்லியிருக்கான், டே இந்த மாதிரி உங்கள் சின்ன மாமா வந்து பெரிய மாமா வெட்டுறதுக்காக எங்களை காசை கொடுத்து எங்களை பண்ணலாம் அப்படின்னு. எவன் வெட்டான் வந்தாலும் அவனும் தூக்கி கத்த ஜெயிலில் போட்டார், எவன் வெட்டுறதுக்கு காசை கொடுத்து போனாலும் அந்த தம்பியும் ஆண்டவர் என்ன பண்ணால் ஜெயிலில் தூக்கி போட்டார். ஹலோலியா அப்போவே என்னாச்சு அப்படின்னா சரி அண்ணன்ட்டு ஏதோ ஒரு பவர் இருக்குது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எப்படியாவது ஏதாவது காரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டம் பண்ணலாம். ஆண்டவரோட தேவ சுபாவத்தை நான் அனுப்பிச்சினேன். ரோமர் 8:31 சொல்லுது தேவன் நமது பச்சத்தில் இருந்தார் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையில் ரொம்ப நான் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண இருந்தாச்சு. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணார். ரெண்டாவது என்ன அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பமாச்சு எனக்கு, அப்போ என்ன வழி நம்மளுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிற வழியும் சத்தியம் செய்யணும் நானே இருக்கேன் என்ன இல்லாமல் பிளாவன்னு இருக்கேன். அதே போல் எசைக்கல் அந்த 6:36 என்ன சொல்வது வழியில் நின்று பூர்வ பாதைகள் எது என்று விசாரித்து நலமானதை பிடித்து கொண்டு அதிலே நடவுங்கள் அப்படின்னா அதிலே நடவுங்கள் அப்படின்னா அந்த அதிலேங்கிற வார்த்தை வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அப்படியாக அதை உங்கள் ஆத்மா பலன் மிகுதியாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு மறுதளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நவமான பாதைகள் எது அப்படின்னு நல்லா அந்த பைப்பிளை நான் பெற்றுக்கொண்டதுனால இன்றைக்கி என்னோடய ரட்சிப்பு அனுபவத்தில் 26 வருஷமாக நான் சாட்சியாக இருக்கேன். கர்த்தர் என்னோடய பல வரங்கள் எனக்கு ஆவிக்கிற வரங்கள் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நானும் என் மனைவியும் எல்லாம் சேர்ந்து உன் தேவன் என் தேவன் சொல்லி அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இந்த சிகரெட்டு குடிக்கிற பழக்கம் நான் ஒரு வாட்டி நான் குடிச்சிட்டு இருக்கும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். எனக்கு மகனே உன்னோடய பாவ சாபத்துக்காக தான் நான் இந்த கல்வாரியில் இருந்தேன், எனக்காக அதை நீ விடமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம்தான் நான் என்ன பண்ணேன் எனக்கு முதல் நாள் இப்படி தான் எனக்கு வந்து நான் குடிச்சிருக்கும் போது எனக்கு இந்த ஒரு அனுபவம் கிடச்சிச்சு. ரெண்டாவது நாள் குடிக்கும் போது எனக்கு அதே மாதிரி கிடச்சிச்சு. என்ன ஆண்டவர் நீங்கள் தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு நான் தான் நான் அப்படின்னு ஏன் சரீரத்தை கெடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது கடைசியில் எனக்கு ஆண்டவரை நான் குடிச்சிட்டு போது தீர்மானம் பண்ணிட்டேன் உண்மை நான் சிகரெட்டை குடிக்க மாட்டேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வரும்போது சிகரெட்டு குடிக்கிறவன் வந்து சட்டுன்னு விடக்கூடாது, அதை வந்து அப்படியே கை கால்லாம் ஆடும் குடிக்கிறவனுக்கும் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என் மிஸ்ஸஸ்லாம் இருந்தாங்க கூப்பிட்டேன் இந்த மாதிரி வாடி ஒரு நான் குடிச்சிக்கும் மிரக்கலாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ரொம்ப ஜபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க கூப்பிட்டு சொன்னது இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரே. அப்புறம் பாக்கெட்டில் சிகரெட்டு பாக்கெட்டு ஒரு 5 சிகரெட் இருந்துச்சு எனக்கு, சிகரெட்டை எடுத்து ஒரே நசுக்கி ஆண்டவர்
நீங்கள் எனக்கு உணர்த்துனீங்க ஆண்டவரே, ஒழுமை நான் வந்து சத்தியமாக நான் சிகரெட்டை நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நசுக்கி தூக்கிட்டேன். 5 வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அந்த சிகரெட்டோட லாபமே இல்லை. ஆனால் சிகரெட்டு விட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 2 நாள் வந்து நிஜாம் பாக்கு வாங்கி சாப்பிட்டேன். நிஜாம் பாக்கு அந்த சிகரெட்டை விட்றதுக்காக அந்த வாடை எனக்கு வந்துடும், டீயை சாப்பிட்டேன்னா அது போயிடும் எனக்கு. அதை அப்புறம் தான் யோசித்தேன், சிகரெட்டை விட்டுட்டேன் இதே நான் திரும்ப நம்ம அந்த பாக்கு போடுற பழக்கம் ஆண்டவரை இதையும் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் அந்த பாக்கு போட ஆரம்பித்தேன். அந்த பாக்கையும் விட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த இஸ்லாமிய மத்தியில் ஊழல் செய்கிற தேவதாசர் இமானுவல் காஜா மதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் பாஸ்டர் எங்களை பற்றி கேள்விப்பட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு எங்களோட சாட்சி அனுபவத்தெல்லாம் கேட்டார். அப்போ தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி நானும் முஸ்லீம் பாஸ்டர் தான், நீங்கள் எப்படி ரட்சிப்பில் இது ரட்சிப்பு அனுபவம் நீங்கள் பெற்றீங்களா அப்படின்னா, இல்லை நான் பண்ணல, என்ன சபைக்கு போகிறீங்க அப்படின்னா, சபை கிடையாது இந்த மாதிரி ஒருத்தர் வீட்டில் வந்து எங்களை ஆத்மா ஆதாயப்படுத்தாங்க அது வீட்டுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்ட்டுனு. சரி இந்த மாதிரி செந்தின்புரத்தில் இது சாரி அரியமங்கலம் எஸ்ஐடியில் வந்து ஃபுல் காஸ்பல் பெண்டுகோஸ்டர் சபைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அந்த சபைக்கு போகிறீங்களா அப்படின்னாங்க. வா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாஸ்டர் வந்து அலெக்ஸ் டேனியல் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன் செய்யுவோம், நல்ல ஒரு அருமையான தேவ மனிதர். அப்போ அந்த சபையில் போய்ட்டு நாங்கள் போனோம், ஒர்ஷிப்பு எல்லாம் போனோம். ஆனால் வந்து ஞானசாரத்தை பற்றி அவங்க வந்து கம்பல் எதுவுமே பண்ணல. அப்புறம் அந்த ஒர்ஷிப் அங்கே போய் அந்த தேவ ஜனங்களோட நாங்கள் பழக பழக பழக அந்த மக்களோட அன்பு, அந்த கிறிஸ்தரோட அன்பு, உண்மையான அந்த அன்பு. என் சொந்தம் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா இருக்கும்போது வந்த சொந்தம்லாம் எங்கே போனாலும் தெரில, சீக்கிரம் என்ன சாப்பிட்டான்னு கேட்கறது கூட சொந்தம் கிடையாது. ஆனால் அந்த கிறிஸ்தர் அந்த சபை மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் சாட்சி ஒரு நல்லா கிடச்சிச்சு. அந்த மாதிரி ஒரு சொந்தம்லாம் எனக்கு கொடுத்து போகல. அதுக்கப்புறம் தான் இருக்க இருக்க இருக்க அந்த பாஸ்டர் அம்மாவும் நல்லா நல்லா அந்த ஊழியரும் நல்லா விசாரிப்போம் என்ன பண்ணுறாரு. ரெண்டாவது எனக்கு இந்த ஃபேமில் இந்த கேன்சர் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்ததுனால எனக்கு வந்து வேலையை வெயிலையும் போக முடியாது வேலைக்கும் போக முடியாது, ரொம்ப பார்த்தா ஒரு அக்லியாக இருக்கும். விசாரிக்க ஆரம்பித்தார் பிரதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு இந்த சின்ன சின்ன வேலையாக போகிறது, அதுக்கப்புறம் இந்த சபையில் இது பண்ணுறது, அதுக்கப்புறம் மிஸ்ஸஸும் வேலைக்கு போகல. வேலைக்கு போகிறாங்கன்னா இந்த இமானுவல் காஜா மீதியனோட வீட்டில் வந்து ஒரு ஊழியர் நிமித்தமாக வேலைக்கு போவாங்க. சபைனா சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு சம்பளம் மாதிரி ஊதியம் மாதிரி அதை போட்டுவிட்டு நல்லா அவங்களும் வந்து நல்லா ஒரு இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. அதுவும் எப்படி இது வந்து மார்க்கனா என்ன, ஜீசஸ் ஞாயிறு, பிதாவை தேவனை என்ன, அபிஷேகம் என்ன, ரட்சிப்புனா என்ன, வரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவங்க கரெக்டாக மிஸ்ஸஸை நல்லா வழி நடத்துகிறாங்க. என்னோடய குடும்பத்தோட தேவையெல்லாம் அவங்க சந்தித்தாங்க. அதே போல் அந்த பாஸ்டர் அலெக்சாண்டர் பாஸ்டரும் நாங்கள் சபைக்கு போகும்போது நல்ல ஒரு விசாரணை நல்லா பண்ணுவாங்க. அவரோட பசங்களும் நல்லது, நல்ல மருமகளும் நல்லா ஒரு அன்பாக நல்லா எங்களை கேட்டு இது பண்ணுவாங்க. காலங்கத்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாஸ்டர் அலெக்சாண்டர் நான் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கெலாம் வந்துடுவார். தட்டினா நாங்கள் அப்போ தான் தூங்கிட்டு இருப்போம், 5 மணிக்கு வந்து இவர் நல்லா வெளில வெட்டி வெளில வந்து நிற்பார். பயங்கரமாக இருக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு. பாஸ்டர் வரும்போது நல்ல மனுஷன் பாருங்கள், தேவனோட மனுஷன், ஒரு ஆத்மாக்காக எவ்வளோ பண்ணார். வந்துட்டு நாங்கள் என்ன கொடுப்போமோ அதான் நாங்கள் சாப்பிடுவோம், மற்ற எதுவுமே கிடையாது. வந்தோடனே என்கிட்ட தான் வந்து பேசுவார். அவங்க மருமக வந்து எங்கள் மிஸ்ஸஸ்ட்டை போய் பேசுவாங்க, உள்ளே அடுப்படிகிட்ட போய் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் என்னென்ன அடுப்படியில் என்னென்ன இருக்குது, மிளகா இருக்கா, மஞ்சள் இருக்கா, சோப்பு இருக்கா, பருப்பு இருக்கா, சோ எல்லாமே எல்லாமே என்னென்ன இல்லை என்னென்ன அப்படியே ஒரு எடுப்பாங்க. அது எடுத்துகிட்டு இந்தாங்க பிறகு அப்படின்னு வந்ததுக்கு காசை கொடுத்து பிஸ்கெட்டு கேக்கு எல்லாம் அந்த பிள்ளைங்கள்லாம் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கையில் ஒரு பெரிய சொற்பம் கையில் காசை கொடுத்துட்டு போயிடுவார். கேட்க மாட்டோம், இல்லை பர்சை வேணாம் அப்படின்னு, இல்லை பிறகு நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க வச்சிங்க அப்படின்ட்டு. அதே போல் அவங்க மருமகனும் போய் விசாரிச்சு என்ன இருக்குது என்ன கேட்பாங்க எல்லாமே. போயிட்டு என்னன்னா ஒரு பெரிய ஒரு காட்டன் பாக்ஸ் அட்டை பெட்டியில் அப்படியே வரும், மஞ்சள் பழகை, மிளகாப்பொடி, புளி, உப்பு, என்னென்ன வேணுமோ எங்கள் 2 மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு சந்தோஷ அனுபவம் தான். ஆனால் எனக்கும் அந்த ஒரு டைமில் என்னாச்சுன்னா, சரி இவங்க கொடுத்துட்டு பின்னாடி வந்து காசை கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிரதான ஒரு அன்பு தான் அவங்களுக்கு, நல்லா அந்த போஷித்தாங்க வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் பாஸ்டர்கிட்ட போய் நாங்கள் சொன்னோம், பாஸ்டர் இந்த மாதிரி நாங்கள் ஞானசாரத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு. அவங்க டக்குன்னு எதுவுமே ஞானசாரம், ஏன்னா நாங்கள் முஸ்லீம்கள்னால எதுவுமே அவங்க சொல்லலை. 1 மாதம் எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்க. எங்களுக்கு நானா சாணம் இப்படி இருக்குது, இந்த சுபாவம் இப்படி இருக்குது, நகை போடக்கூடாது, வெள்ளை ட்ரெஸ்ஸை தான் போடணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு உபதேசங்கள்லாம் சொன்னாங்க. அந்த 1 மாதத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் தான்
அந்த அந்த அலெக்ஸ்டானியல் மூலமாக பிதா குமாரன் பசுத்த ஆவினால் 2005 1999 நாங்கள் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் ஆண்டவர் இயேசுக்கு சில அன்பர் விஷயம் நாங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கடைசியான நவமானதை நான் பிடித்து கொண்டு இன்றைக்கி 25 வருஷம் ஆச்சு. ரெண்டாவது என் மனைவி பிள்ளை நானும் என் மனைவியும் 2005 ஜனவரி 14 பிதா குமாரன் பசுத்த ஆவியிலான நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்து கத்தரை சாத்தி ரெண்டாவது என் பிள்ளைங்க எல்லாமே சின்ன பிள்ளைங்க ரெண்டாவது நாங்கள் அந்த சபைக்கு ஐக்கியமாயிட்டு சபைக்கு கொஞ்சம் அப்புறமேட்டு நான் கொஞ்சம் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றமாக இருந்துச்சு. ஆனால் ரெண்டாவது என் பிள்ளைங்க எல்லாமே சின்ன பசங்க தான். அப்போ தான் பெரியவனுக்கு 5 வயசு நடக்குது, சின்னவனுக்கு 3 வயசு நடக்குது. அப்புறம் அந்த பாஸ்டர் அவங்களோட சபை ஐக்கியப்படி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 5 வருஷம்தான் ஒரு பாஸ்டர் வந்து அவர் இருப்பாங்க. எங்கள் பாஸ்டர் வந்து சென்ட்ரல் பாஸ்டர், அவர் 5 வருஷம் ஆச்சுன்னா அவங்களுக்கு வேறு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் ஒரு 5 வருஷம் இருக்கும்போது பழையபடி அவர் என்ன பண்ணிட்டாங்க, நாகர்கோவில் அந்த பக்கம் தலைமை போதகர் வந்து வினீத் சதீஷ் அவர், அவர் நல்ல அருமையான தலைமை போதகர் தான். என்ன ஆச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவர் வேறு ஊர் மாற்றலாக போயிட்டார். அப்போ தான் எங்களுக்கு எல்லா சபை மக்களும் எல்லாம் கொஞ்சம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தாய் தாப்பன் ஸ்தானத்தில் எங்களை வந்து நல்லா ஒரு விசாரிச்சு மற்ற பாஸ்டர் வந்தாலும் அந்த சத்தியம் தான் பொதிக்க போகிறாங்க. இருந்தாலும் இவங்களோட ஒரு அன்பு வந்து இப்படி எல்லாம் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்களுக்கு ஒரு மன கஷ்டமாகச்சு. ஆனால் புதுசாக வந்த ஒரு ஊழியர் அவரும் ஜோசுவான்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா குறை சொல்லக்கூடாது. கொஞ்சம் அந்த ஆடு விசா மேய்ப்பன் மாறும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் இதாக இருக்கும். எங்களுக்கு அவர் பெரிய ஒரு மனம் வத்தமாச்சு. ரெண்டாவது என்னன்னா கொஞ்சம் பக்தியில் இருக்கும்போது திரும்ப பழையபடி என் தம்பிங்கெல்லாம் இந்த விஸ்கார் பண்ண ஆரம்பித்தாங்க. திரும்ப ஒரு பாடுகள் திரும்ப வர்றது போகிறது இப்படியே இருந்துச்சு எங்களுக்கு. திரும்ப என்னாச்சுன்னா கொஞ்சம் நான் பழையபடி கொஞ்சம் படித்த படுக்கையே ஆகிட்டேனான். அப்புறம் இவங்களும் திரும்ப அந்த இம்மானுவேல் இந்த இந்தியா அசிஸ்டன் சொல்கிறாங்களே லைட் ஆஃப் லைஃப் அவங்க அந்த ஊழியம் அப்போ தான் என்ன ஆச்சுன்னா திரும்ப என்னை வீட்டில் வந்துக்கிட்டு பார்த்து போட்டு 05th அசம்பிளி திருச்சி காட்டூர் பாலாஜி நகரில் அப்போஸ்தலர் நல்ல ஒரு பிரதான ஒரு ஊழியர் ஜேம்ஸ் ராஜா ஐயா அவர்னு சொல்லிட்டு அவரோட சபைக்கு என்னை கொண்டுட்டு போய் சேர்த்தாங்க. அங்கே தான் உண்மையான சத்தியத்தை போதகத்தை நல்ல தெளிவாக எனக்கு அந்த ஒரு தேவ மனுஷ ஊழியர் அருமையான மனுஷன் அவர் அந்த சத்தியத்தை வேத வார்த்தைகளின் வழியாக அவர் ஒவ்வொன்றா பண்ணார். ஆனால் அந்த ஆண்டவுக்குள்ளே நான் வந்ததுக்கப்புறம் அந்த மன்னிப்புங்கிறது என்கிட்ட கிடையாது. சத்துருவ சிநேகன் ஆண்டவர் சொல்கிறாரு சிநேகிக்க என்னால் முடியல, மன்னிப்பு என்னால் மன்னிக்க முடியல. அந்த பக்தி அந்த பழைய அந்த சுவாத்தில் இருந்தேன். அப்போ தான் அவர் சொன்னார் அந்த அசுத்தாவி ஒரு வீட்டை விட்டு கிளம்பி சென்ற பின்பு அந்த வீடு ஜோடிக்கப்பட்டிருக்கும், திரும்ப வந்து காணும்போது அது பல இதாக அழுக்கப்பட்டிருக்கும் என்று அந்த அந்த வார்த்தையை சொல்லி இந்த மாதிரி தான் பிரதர் ஆனாசனம் எடுத்துட்டீங்க, நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மன்னிக்கணும், நீங்கள் மன்னித்தா தான் அவர் விடுதலை உண்டாகும் அப்படின்ட்டு பாச என்னால் முடியல பாச அப்படின்னு அப்போ தான் அவர் சொன்னார். ஆண்டவர் இயேசுக்கு சிலுவையில் அடிக்கும்போது அவர் அடித்த ஜனங்களே வந்து அவர் மன்னிக்கலையா, பிதாவே இவர்கள் மன்னி இவர்கள் இன்னது என்று இவர்கள் தெரியாமல் தப்பிதான் செய்வர்கள் மன்னியும் அப்படின்னு பரிந்து பேசுகிறார். அதே போல் நீங்களும் அந்த சுபாத்தில் வாங்க பிரதர், நீங்கள் அப்படி நீங்கள் மன்னித்தா தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னாங்க. ரெண்டாவது எங்கள் மாமியார் பக்கமாக எனக்கு சரி கிடையாது, ஒரு துரோகம் பண்ணாங்க, அப்படி மன்னித்தா தான் பிரதர் உங்களுக்கு ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் யார் உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்க பேரெலாம் எழுதி கொடுங்க அப்படின்னாரு. கடகடன்னு ஒரு பேப்பர் எழுதி என் கூட பிறந்தவங்க பேர் அதே போல் எங்கள் மாமியார் எல்லா பேரும் நான் எழுதி கொடுத்தேன். எழுதி வாங்கி வச்சுட்டு அப்போவே வந்து அவர் ப்ரேயர் பண்ணார், பிதாவே கத்தாவே சோத்திர ஜானஸ் பிரதர் இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்கார், இவரெல்லாம் வேசு நாமத்தினால என்னோடய சகோதரர் மன்னிக்கிறார், இவர்களை ஆசீர்வதித்து மன்னிக்கிறேன் கத்தாவே சோத்ரி பின்னாடி சொல் அவர் சொன்னார் இந்த மாதிரி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் மன்னிக்கிறேன், இவர்களுக்கு பின்பாக எழும்புகிற எல்லா டிமன் ஸ்பிரிட் ஆவியும் இயேசு நாமத்தில் முறியடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணி கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன பண்ணான்னா போங்க பிரதர், இந்த மாதிரி நீங்கள் யார் யார் உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்களெல்லாம் போய் நீங்கள் மன்னிங்க பிரதர், நீங்கள் போய் மன்னிச்சிடுங்க அப்படின்னாரு. அப்போவே எனக்கு ஒரு இதாகச்சு, சரி நல்ல ஒரு சத்தியத்தை நல்லா போதிக்கிறார எங்களோட பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வல்லமையான ஊழியர். அதே போல் நான் போயிட்டு எல்லாத்தையும் வச்சு நான் அங்கேயே ஜபம் பண்ணி வீட்டில் எல்லாம் ஜபம் பண்ணி நேராக எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் வந்தேன்.
எங்கள் மாமியாருக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, சாப்பிட முடியாமல் இந்த இடத்த தொண்டை கரைச்சிக்கிட்டு சாப்பிடவே எதுவுமே இருக்காது. நேராக சர்ச்சிருந்து நேராக எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனோம். நானும் என் மனைவியும் போயிட்டு நேராக அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன், மாமியார் என்னை வந்து மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அவங்க பண்ணாங்க. நேரடியாக அவங்ககிட்ட போய் எங்கள் மாமியார்கிட்ட நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் நான் மன்னிச்சிருங்க, உங்களையும் நான் மன்னிக்கிறேன், கர்த்தருக்குள்ளே நான் ஆசீர்வதிக்கிறேன், மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப இதாச்சு. என்னடா அவர் மாப்பிள்ள வந்து மன்னிப்பு இல்லைப்பா ஏற்பட வேண்டிய என்னப்பா தப்பு பண்ணேன் அப்படின்னா, இல்லை நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறேன், ஏதாவது நான் பண்ணேன்னா அவங்கள வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு, இல்லைப்பா என்னால் சாப்பிட முடியலப்பா தண்ணி ஒன்று இறங்கலாம் அப்படின்னு. அப்போ இந்த ப்ரேயர் ஆயில் இருந்துச்சு. அப்போவே என்ன பண்ணேன், கையை வச்சு தொண்டையில் அப்படி கையை வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த தொண்டை பகுதியில் கிரியச்சி எல்லாம் பொல்லாத அசுத்த ஆவி வாழ மண்டலத்தில் பொல்லாத சாத்தம் பிசாச ஆவி இயேசு நாமத்தில் சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வச்சு பூசி பண்ண ஒரு 5 நிமிஷம்தான் இருக்கும், அவங்க தொண்டை ரிலீஸ் ஆச்சு. ஹலேலியா கத்துட்டேன். நான் அப்போ ஒரு வரத்தை கேட்டேன், ஆண்டவரே எங்கள் அப்போ ஒரு டாக்டர், அதே போல் நானும் வந்து ஒரு ஹீலிங் பண்ணணும் அப்படிங்கும்போது தான் எனக்கு கத்தர் வந்து சுகமளிக்கும் வரத்தையும் தீர்க்கதர்ச வரத்தையும் அந்நிய பாசங்களும் வரத்தையும் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. கொடுத்து அந்த சபையில் நான் ஐக்கியமாகும் போது என்ன ஆச்சுன்னா, என்ன வந்து நல்லா அந்த சபையை போதகர் நல்லா ஒரு இன்க்ரீஸ் பண்ணார். எங்கள் சபையிலேருந்து எழுப்பி வடநாட்டு தேசத்துக்கெல்லாம் மிஷினரி போகும்போது கத்தர் வந்து என்னையும் ஒரு தெரிஞ்சு கொண்டு அவரே என்னை அனுப்பிவிட்டார். அவரோட சொந்த செலவில் பீகாரில் போய் லக்கி சராய் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து அப்போ ஆபரகம் அவரும் நாகர்கோவில்காரில் ஒரு நல்ல ஒரு ஊழியர். அந்த போயிட்டு ஒரு 10 நாள் நாங்கள் போயிருந்தோம். அந்த சபையில் பார்த்திங்கன்னா 2500 பேர் ஒரு தமிழ்நாட்டுக்காரே லக்கி சரா பீகாரில் போயிட்டு அவ்வளோ ஒரு ஆத்மாப்படுத்திருக்காரு. அவரும் வல்லமான ஊழியர். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு பிரசங்கெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் சாட்சி சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜனங்கள்லாம் வருவாங்க, உங்கள் காலை தொட்டு கும்பிடுவாங்க, உங்கள் காலை தொட்டு கூப்பிட்டா நீங்கள் எதுவுமே பண்ணிடுறாங்க, ஏன்னா உங்கள் மேலே ஒரு மரியாதை. அது நம்ம தமிழ்நாடு, அது வேறு கலாச்சாரம். இவங்க கலாச்சாரம் வந்து அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்க மரியாதை செலுத்துறது. நம்ம எப்படி குட் மார்னிங் சொல்லிட்டு கையை கொடுக்குறோம், அவங்க கலாச்சாரம் வந்து சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை பண்ணலாம் காலை தொட்டு கூப்பிடுவாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது அவங்கள கை வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்போ தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் வல்லமை சுகமளிக்கம் வரும். அப்போ ஒருத்தர் வந்து இப்படி வந்தார், கையை ஸ்ட்ரோக்கு காலு ஸ்ட்ரோக்கு, அவரால் முடியல. அப்புறம் நான் ஹிந்தியில் பேசினேன், இது எவரால் நான் இருக்கு, நான் போத்தினா பயா அப்படின்னாரு. எப்போ இருக்கணும்னா இந்த காலை எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு வருஷம் அப்படின்னு. இயேசு நாமத்தினால போகணும் கட்டையில் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு தைரியமாக கையை வச்சுட்டேன். கையை வச்சு அவங்க வந்து என்ன, நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம், அவங்க வந்து வேப்பெண்ணெய் கடுகெண்ணெய் அப்படியே ஒரு வாழை இருக்கும், அந்த எண்ணெய் எடுத்து அவங்க மேலே தேய்ச்சி விட்டு, ஒன்றும் இல்லை ஒரு வார்த்தை இது தான் சொன்னேன், இயேசு நாமத்தில் நான் சுகம் உண்டாதாக, இயேசின் கைகள் விழா கற்று குத்தப்பட்ட அந்த ரத்தத்தை பூசிக்கிறேன் தெளிக்கிறேன் நான் சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண கடைசியில் இப்படி ஆன கை நல்லாயி அவனை எனக்கு பகிர்ந்தாச்சு. என்னால் இப்படி ஒரு பெரிய மிரக்கல் இயேசு காலத்தில் நான் நடக்கிறது மாதிரி நம்ம இப்படி வந்தால் இப்போ நல்லா இருக்கானா அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரியும். எனக்குள்ளே ஒரு அபிஷேகம் இறங்குறது. அந்த அபிஷேகத்தில் அந்த ஆண்டவர் அடுத்து இது வரைக்கும் நாங்கள் நிறையா பேருக்கு சுகப்படுத்திருக்கோம், பிசாசு பிடிச்சவங்கலாம் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது என்னோடய மனைவியும் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ அவங்க ஒரு பாட்டில் கம்பெனி நம்ம திருச்சி பாரதாசன் யூனிவர்சிட்டி தாண்டி இருக்கு, அவங்க வந்து ஒரு சூப்பர்வைசராக இருக்காங்க, அவங்களும் அந்த விசுவாசத்தில் நல்லா வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஆண்டவர் கத்தர் ஒரு சுகமளிக்க வர அவங்கள்ட்ட வந்து நிறைய பேர் ஜெபம் பண்ணிக்குவாங்க, அக்கா இல்லைன்னா அவங்கள டாக்டர் தான் கூப்பிடுவாங்க, டாக்டர் அக்கா இந்த மாதிரி எங்களுக்கு தலைவலி வரும், ஏன்னா அந்த மிஷின் ஓடுறதுனால அந்த தலைவலி பாரம் இருக்கும். உடனே எண்ணெய் வச்சு எங்கள் மிஸ்ஸஸ் தலை பண்ணுவாங்க, பெரிய பெரிய இதெல்லாம் அவங்கள்ட்ட வந்திருக்கு. அதே போல் அவங்க கூட வேலை செய்கிற ஒரு செல்வ மணின ஒரு சகோதரி, அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பிசாசு வந்து ஒருத்தர் செத்து போன மனுஷன் தலை ரோட்டில் தலை நசுங்கி செத்து போயிட்டான். அவன் செத்து போனவன் இந்த சகோதரி மேலே வந்திருக்கு. அவங்களும் போய் கோயிலெல்லாம் போய் பார்த்துருக்காங்க, காடு வெட்டு அது ஆடு வெட்டு அதை வெட்டு பூஜை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகரிச்சிருக்காங்க, ஒன்றும் முடியவே முடியல. அதுக்கப்புறம் நானும் மிஸ்ஸஸும் போய் எண்ணெய் வச்சு ஜபம் பண்ணோம். ஜபம் பண்ணி இப்படி கையை வச்சு தான் ஜபம் பண்ண அந்த அம்மா அப்படியே டட்டான்னு கீழே வந்துச்சு. கீழே விழுந்தோடனே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்தான் இருக்கும், எழுந்துச்சு, அண்ணன் நல்லா இருக்குண்ணே இப்போ தான் தெளிவாக இருக்குது. ஆனால் அந்த உடம்புலேருந்து கேட்குறான், எனக்கு தலை தான் வேணும் அப்படின்னு. உனக்கு தலையும் கிடையாது வாலும் கிடையாது, இயேசு நாமத்தினால் போ அப்பால சாத்தானே அப்படின்னு தான் வார்த்தை தான். ரொம்ப ஜாஸ்தி அலட்டாலாம் ஒன்றும் பேசலை, இயேசு நாமத்தில் அந்த சகதை விட்டு போ உனக்கு
அப்படின்னு ஜபம் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே இருந்தாலும் இது வந்து கொரோனாவுக்கு முன்னாடி நல்ல சம்பவம். இது வரைக்கும் அந்த சகோதரி நல்லா தெளிவாக இருக்காங்க, போகிறாங்க. அதே போல் நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு நான் வந்துட்டேன். ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு 7வது படிக்கிற பொண்ணு, அதாவது அந்த மூளை காய்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் இதே கொரோனாவுக்கு முன்னாடிதான். என்னாச்சுன்னா ஸ்கூலுக்கு போகும்போது வாமிட்டிங் எடுத்திருக்கு. வாமிட்டிங் எடுத்து என்னாச்சுன்னா மயக்க நிலையிலே அப்படியே ஸ்டோன் ஆகி எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, லோக்கலில் இருக்கிற ஆஸ்பத்திரி எடுத்துருப்பாங்க. ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போகும்போது அங்கே டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை இது வந்து பிரெயின் இது அஃபெக்ட் ஆகிருக்கு, நீங்கள் ஜிஹெச்சு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்கு பின்னால் தான் இருக்குது. அங்கேயும் தேவனோட நாமம் மகிமைப்பட்டுச்சு. கர்த்தர் அந்த இடத்துல ஒரு நான் நினைப்பதற்கும் வேண்டதுக்கும் அதிகமாக கிரியச்ச தேவ ஆவியின் வல்லமின் படியாக அப்படின்னு ஒரு வசனம், கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே கையை மேலே வைக்கல, கையை வச்சு ஜபம் பண்ண அந்த பொண்ணுக்கு உடனே ரிலீஸ் ஆகி அப்படியே கையை காலெலாம் இதாச்சு. இத்தனைக்கும் ஐசியில் தான் வச்சதாக நல்லபடியாக இருந்துச்சு. கர்த்தரோட நாம மகிமைப்படுறதாக. ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உபாகமம் 33:29. அமெரிக்காவை சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் பாரிஸுக்கு சுற்றுலா சென்றிருந்தார். அவர் ஒரு கடைக்கு சென்று ஒரு சாதாரண விலை மலிவான ஆம்பர் நெக்லஸ் ஒன்றை வாங்கினார். அவர் தன் சொந்த ஊருக்கு திரும்பி சென்றபோது விமான நிலையத்தில் இருந்த அதிகாரிகள் அந்த நெக்லஸை பார்த்துவிட்டு மிக அதிகமாக சுங்கவரி கட்டச் சொன்னார்கள். இந்த அற்ப நகைக்கு இவ்வளவு சுங்கவரியா என்று ஆச்சரியப்பட்டு ஒரு நகை மதிப்பீட்டாளரிடம் சென்று இந்த நெக்லஸ் எவ்வளவு பெறும் என்று கணித்து சொல்லும்படி கேட்டார். அவர் அந்த நெக்லஸை ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் மூலமாக பார்த்துவிட்டு இது $25,000 பெறுமதியானது என்றார். மீண்டும் அந்த சுற்றுலா பயணி அவர் சொன்ன தொகை சரிதானா என உறுதி செய்ய இன்னொரு மதிப்பீட்டாளரிடம் சென்று அந்த நெக்லஸை காட்டினார். அந்த மதிப்பீட்டாளர் இது $35,000 பெறுமதியானது என்றார். இந்த பழைய நெக்லஸில் அப்படி என்ன விசேஷத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள்? இது ஏன் இவ்வளவு பணத்துக்கு மதிக்கப்படுகிறது என்று கேட்டார். அந்த நகை மதிப்பீட்டாளர் அந்த சுற்றுலா பயணியை தன் அருகில் வரவழைத்து அந்த நெக்லஸை தன் கையில் இருந்த மேக்னிஃபையிங் லென்ஸ் மூலமாக பார்க்கும்படி சொன்னார். அந்த சுற்றுலா பயணி அந்த நகையை மேக்னிஃபையிங் லென்ஸ் வழியாக பார்த்தபோது அதில் ஃப்ரம் நெப்போலியன் பர்னபாட் டு ஜோசஃபின் என்று எழுதப்பட்டிருந்தது. மிகவும் புகழ்பெற்ற மனிதனின் பெயர் அந்த நெக்லஸில் பொறிக்கப்பட்டிருந்தபடியால் தான் அந்த நகை சாதாரணமாயிருந்தாலும் விலையேற பெற்றதாக கணிக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாமும் அற்பமானவர்களும் சாதாரணமானவர்களுமாக இருக்கலாம். ஆனால் நாம் விலையேற பெற்றவர்கள். ஏனெனில் நம் தேவனுடைய நாமம் நம் நெற்றிகளில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நெற்றிகளில் அடையாளம் போட்டுள்ளார். ஆகவே நாம் பார்ப்பதற்கு அற்பமாயிருந்தாலும் நமது மதிப்பு அதிகம். தகுதியில்லாத நம்மை அவர் விலையேற பெற்றவர்களாய் மாற்றுகிறார். தேசத்தின் அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிப்பவர்களின் நெற்றிகளில் அவர் அடையாளம் போட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உபாகமம் 28:10 கூறப்பட்டுள்ளபடி நாம் கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்து அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தால் தேவன் நம்மை எல்லா ஜாதிகளை காட்டிலும் மேன்மையாக வைப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். மேலும் கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளதை நாம் உபாகமம் 28:10 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு தமது நாமத்தை தரித்திருக்கிறார். ஆகவே நாம் விசேஷித்தவர்கள். நாம் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் தேவன் நம்மை விலையேற பெற்றவர்களாய் மாற்றுவார்.

0: ஆசிரியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: பரிசுத்தத்தில் தேவனுடைய மகிமை என்ற தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதத்தை விட, செழிப்பை விட, மற்றும் அநேக உலகத்தின் பொருளை விட வாழ்க்கையின் பரிசுத்தம் என்பது மிகவும் முக்கியம். சபையானது உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பரிசுத்தம் என்றால் செப்பரேட்டட் ஒன், பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். உலகத்தில் இருந்து தேவாதி தேவன் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறபடியினால் இந்த பரிசுத்தமான தெய்வத்துக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். எங்கெல்லாம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை சந்தித்தாரோ, எப்பொழுதெல்லாம் தேவன் தம்மை வெளிப்படுத்தினாரோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் இடத்திலே பரிசுத்தத்தை விரும்பினார் என்கிற சத்தியத்தை இன்று நாம் பார்க்க வேண்டும். நமக்கு தேவனோடு கூட ஒரு சந்திப்பு தேவை. தேவன் நம்மை சந்திக்க வேண்டும். எப்பொழுது அவர் நம்மை சந்திக்கிறார்? நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தி நம்மை பலப்படுத்தி அவர் சந்திக்க விரும்புகிறார். ஆண்டவர் மோசேயை சந்திப்பதற்காக கூப்பிட்டார் மலையிலே. ஆனால் 6 நாட்கள் அவன் காத்திருக்க வேண்டியிருந்தது. 6 நாள் அவரே கூப்பிட்டார், மோசே நீ மாத்திரம் வா என்று. ஆனால் 6 நாள் வெளியேயே இருந்தான். காரணம், 6 நாட்கள் அவன் தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டியது அவசியம். நம்மிலே இந்த உலக வாழ்க்கையிலே வாழும்போது ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிகள் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கணும். பரிசுத்தம் ஒரே நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு சிலுவையில் மரித்த போது நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த பரிசுத்த வாழ்வு ஒவ்வொரு நாளும் நம்மில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை மறந்து கூட கூடாது. Sanctification is a process. அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மாம்சம், சோதனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது வெளிப்படும். ஆனால் அப்படியே வாழ்ந்து விடக்கூடாது. நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அந்த பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் நமக்கு வரணும். கரம் உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் ஏதோ வெதுவெதுப்பா இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து போவதற்கு என்னை அழைக்கவில்லை, என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறீர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கு தான் சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிஃபிகல்ட் ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிடைப்பார், கஷ்டமான ஒரு புருஷன் இருப்பார், கஷ்டமான மனைவி இருப்பான். இதெல்லாம் சரியாக இருந்தால் கஷ்டமான ஒரு மாமியார் வந்து சேர்ந்துருவாங்க, இல்லாட்டா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சேர்ந்துருவாங்க, இல்லாட்டா வேலை ஸ்தலத்தில் உன் அதிகாரி பயங்கரமாக இருப்பார். இவங்கெல்லாம் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தெரியாமல் கல்யாணம் கட்டிட்டனோ, தெரியாமல் போயிட்டோன்னு நினைக்காத. ஒரு நாளுக்கு கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன் வாழ்க்கையில் உன்னை நாளுக்கு நாள் பரிசுத்தப்படுத்துவார். பாஸ்டர் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் சரிதான் பாஸ்டர், ஆனால் வாழ்க்கையில் இதெல்லாம் சந்திக்கும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மைதான், உங்கள் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், உங்களை ஆண்டவர் சரியாக்குவார். பாருங்க, ஆண்டவர் உங்களோட கூட இடைபடுவார். சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார், மகனை இதுக்கு தான் அனுமதிச்சிருக்கிறேன், உன்னை பரிசுத்தப்படுத்திக்க, பொறுமையாயிரு, சகித்துக்கொள், ஒரு வாரம் ஓடும் நல்லா. அவர் திரும்ப வந்துடும். அந்த ஆட்கள் பேசினது வச்சதெல்லாம் திரும்ப வரும். இதெல்லாம் வரத்தான் செய்யும், ஆனால் விட்டுறக்கூடாது. கர்த்தாவை என் வாழ்க்கை பரிசுத்தமாக வாழணும் இந்த உலகத்தில் என்று சொல்லி நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்வது நல்லது. முதலாவது ஆண்டவர் யாத்திராவும் 19:18 வாசிக்கும் போது அக்கினி ஆக சீனாய் மலையில் இறங்கினார். வாசியுங்கள்.
2: கர்த்தர் சீனாய் மலையின் மேல்,
1: கர்த்தர் சீனாய் மலையின் மேல்
2: அக்கினியில் இறங்கினபடியால்,
1: அக்கினியில் இறங்கினபடியால்
2: அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது,
1: அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது.
2: அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று,
1: சூளையின் புகையைப் போல எழும்பிற்று,
2: மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது,
1: மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. ஒரு பரிசுத்தமான ஒரு தெய்வம், வல்லமை உள்ள தெய்வம், நியாய பிரமாணங்களை மக்களுக்கு போதிப்பதற்காக, வாழ்க்கை முறைகளை போதிக்க சீனாய் மலையிலே அன்றைக்கு இறங்கி வந்தபோது அக்கினியாக அந்த மலை மாறிற்று, புகைக்காடாய் மாறிற்று, மலை அதிர்ந்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த காரியத்தை அந்த மக்கள் பார்ப்பதற்கு முன்பு மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? 10 யாத்திராம் 19:10 வாசியுங்கள்.
2: பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து
1: வெளுக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை சந்திப்பதற்கு முன்பு அவர்களை பரிசுத்தப்படுத்து என்று சொல்லுகிற வாக்கியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். 3 காரியங்களை அவர் அங்கே காண்பிக்கிறார். 1, உன் வஸ்திரத்தை சரியாக்கு, பரிசுத்தப்படுத்து. 2, இந்த மலையின் பக்கமாக ஒருத்தர் வரக்கூடாது, தூரத்தில் நில்லுங்க. மலையை தொடுகிற ஆடு மாடானாலும் சரி, எந்த மனுஷனாலும் சரி, மரித்து போவான். அதனால அந்த தூரத்தை கீப் அப் பண்ணுங்க, தூரத்தில் நில்லு. 3, அந்த கொடும் காற்று, அக்கினி, அந்த புகை, இவைகள் எல்லாம் ஆண்டவர் வரும்போது எக்கால சத்தம் வர வர துணிக்கிறது. அவைகளெல்லாம் கேட்கும்போது ஒரு பயப்படத்தக்கவராக அவர் இருக்கிறார். பரிசுத்தத்தில் பயங்கரமானவர் அவர், பயப்படத்தக்க ஒரு தெய்வம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகினால் 3 அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில். முதல்ல வஸ்திரத்தை சரியாக்கு என்பதை நாம் பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் மகிமையினால் நிரப்பப்பட்டிருந்தவர்கள் வஸ்திரத்தை இழந்து விட்டார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் தோல் உடைகளை உண்டு பண்ணி பலியிட்டு அந்த வஸ்திரத்தை சரிப்படுத்தினதை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். 2, யாக்கோபு பெத்தேலுக்கு போ, அங்கே ஆண்டவர் உன்னை சந்தித்தார் என்று நாம் வாசிக்கும் போது, யாக்கோபு ஆதியாகமம் 35:2 அவர்கள் வஸ்திரங்களை மாற்றினார்கள். ஏல் பெத்தேல் என்று பெயரிட்ட அந்த இடத்துக்கு போகும்போது வஸ்திரங்களை மாற்றினார்கள், விக்கிரகங்களை மாற்றினார்கள். அவர்கள் பரிசுத்தமாக அந்த இடத்துக்கு போக ஆண்டவர் அழைக்கிறார். யோசேப்பு அவன் சிறைச்சாலையின் வஸ்திரத்தை தரித்திருந்தவன், அவன் வஸ்திரத்தை மாற்றி அவன் ராஜாவின் சமூகத்துக்கு போகிறதை பார்க்கிறோம். அது மாத்திர எரேமியா 52:33 வாசித்தால், யோயாக்கீம் என்னும் ஒரு ராஜா சிறையிலே இருந்தவனை அந்த பாபிலோனின் ராஜா உயர்த்தினான், அவன் வஸ்திரங்கள் மாற்றப்பட்டது. வஸ்திரங்கள் என்று சொல்லுவது எக்ஸ்டர்னல் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் எக்ஸ்டர்னல் லைஃப் சுத்தமாக இருக்கணும். அது மாத்திரம் இருந்தால் போதாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு நீதியின் வஸ்திரங்களை கத்தர் கொடுக்கிறார். நீங்கள் பரிசுத்தமான வெண்வஸ்திரத்தை தரித்திருக்க வேண்டும் என்று உள்ளான வாழ்க்கையின் பரிசுத்தத்தை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 2, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் பக்கத்தில் வராது என்று சொல்லி டிஸ்டன்ஸில் வைத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தி பலியாக மாண்டபடினால், தேவன் அந்த பலியை அங்கீகரித்தபடியினாலே திரைச்சீலை 2 கிழிந்ததுனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எவ்வளவு சமீபமாக என் பக்கத்தில் வந்தாலும் நான் வரலாம், நான் உன் பக்கத்தில் சமீபமாய் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதுக்காக 2 கைகளை வைத்து இந்த புதிய உடன்படிக்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ யாரை பிடித்து கொண்டும் போக வேண்டியதில்லை. அவர் தாமே நமக்கு வெளிப்படுகிறபடியினாலே நெருங்கி அவரோடு கூட வாழ கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைத்திருக்கிறார் என்கிற இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். 3, ஆண்டவர் வெளிப்படும் போதெல்லாம் அக்கினி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அக்கினி என்று சொல்லுவது வேறு ஒன்றுமல்ல, பரிசுத்த ஆவியின் அக்கினி. அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளில் ஒவ்வொருவரும் மேலும் அக்கினி இறங்கி வந்ததை நாம் படிக்கிறோமே. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்களை பரிசுத்த ஆவியினால் மாத்திரமல்ல அக்கினியினால அபிஷேகம் பண்ணுவேன். எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே அனலுமின்றி குளிரமின்றி தூரத்தில் இருந்த எங்களை இன்றைக்கு ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீர். வீடுகளிலே நாங்கள் இருந்து ஆராதிக்கும் போது எதை இழந்தாலும் உம்முடைய அபிஷேகத்தினுடைய ஒரு அக்கினி மாத்திரம் எங்களை விட்டு குறையவே கூடாது. சார்ல்ஸ் ஃபின்னி என்ற தேவனுடைய ஊழியரை ஆண்டவர் எழுப்புதலுக்காக பயன்படுத்தினார். அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்பொழுதெல்லாம் அந்த அக்கினியை இழந்தாரோ அன்றைக்கு தேவ சமூகத்தில் காடுகளுக்குள்ள போய் 3 நாள் ஜெபம் பண்ணி அந்த அக்கினியை பெற்றுக்கொண்டு தான் அவர் ஊழியத்துக்கு வருவாராம். இந்த அக்கினி உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். 2வது, ஆண்டவர் யாத்ராகமம் 3:5 ஆண்டவர் மோசேயை எப்படி சந்திக்கிறார் வாசியங்கள். யாத்ரா 3:5,
2: அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாத ரட்சையை கலற்றி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று
1: அவர் சொல்லுகிறார். மோசே அவனை ஆண்டவர் சந்திக்கிறார். சந்திக்கிற இடத்துல அவனை பார்த்து சொல்றார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியும் பாதரட்சியை கலற்றி போடு. அதனுடைய அர்த்தம், உன் நடையை சரிப்படுத்து. ஆண்டவர் 99 வயதில் ஆபிரகாமை சந்தித்தார். ஆபிரகாமே, நான் சர்வ வலிமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு. ஆண்டவர் அவனை சந்தித்து பேசும்போது உத்தமனாயிரு. ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில் இதற்காக அதிகம் ஜெபிக்கணும். உன்னுடைய நடைகள் சரியா இருக்குதா? உன் பார்வை, உன் நட, உன்னுடைய செயல்கள், உன் சிந்த, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பேசுகிற வார்த்தைகள் இதெல்லாம் பரிசுத்தமாயிருக்கிறதா? தேவன் உன்னை சந்தித்து அழைக்கிறார். அங்கே மோசேக்கு ஒரு பெரிய ஊழியத்தை கொடுக்கிறார். அவன் எகிப்திலே பல கலைகளையும் வித்தைகளையும் கற்றவன். ஆனால் அவனை ஆடு மேய்க்க கொண்டு வந்து அவன் தன்னில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அவனை அழைக்கும் போது சொல்லுகிறதெல்லாம், நீ பரிசுத்தமாக இருக்க இடத்துல உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு முட்செடி தீப்பிடித்து எரிகிறது, சாதாரண முட்செடி தீப்பிடித்து எரிகிறது, ஆனால் அது எரிந்து போகவில்லை. ஆண்டவர் நம்மை சாதாரணமானவர்கள், நம்மிலே ஆண்டவர் வெளிப்படும் போது நம்மிலே ஒரு தாழ்மை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் உன்னை அவர் எரிந்து போக விட மாட்டார். அற்புதம் செய்து உன்னை அழைத்து உன்னை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார். 10 வாதைகள் எகிப்துக்கு வந்த போது மோசேயினுடைய கைகளில் உள்ள கோல் அற்புதங்களை செய்தது. மோசேயினுடைய கையில் உள்ள கோல் செங்கடலை பிளந்தது. 800,000 மக்களையும் நடத்த இந்த சந்திப்பு தான் அவனுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருந்தது. கைகளை உயர்த்தி, உங்களையும் என்னையும் ஆண்டவர் சந்தித்து, நல்ல கரம் உயர்த்தி, நல்ல பால்கனியில் மேலே 2வது மாடியில் கீழே கார் பார்க்கிங் ஏரியாவில் மேலே ஆஃபீஸில் உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவர் உங்களிடத்தில் விரும்புவது உங்களை சாதாரணமாக அல்ல, உங்களை சந்தித்து உங்களை மாற்றி அமைக்க விரும்புகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து நீ இருக்கிற இடத்தில் ஒரு வல்லமையான ஒரு நல்ல ஊழியத்தை செய்ய கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறதா என்று உன்னை பிரித்தெடுத்துக்கொள். கர்த்தர் இந்த மோசேயை சந்தித்து பரிசுத்தம் என்று பேசினதை பார்க்கிறோம். வாசிக்கலாம் நீங்கள் யோசுவாவின் புத்தகம் 5:15 வாசிப்போம். யோசுவா 5:15.
2: அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு.
1: பாதத்தில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு.
2: நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார்.
1: இங்கே நாம் பார்க்கும்போது யோசுவா பயந்து கொண்டிருக்கிறான். அவன் கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும். நிறைய போராட்டங்கள், இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனத்தை நடத்தணும். அப்போ யோசுவாவுக்கு, யோசுவாவே நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திடமனதாக இருப்பான், நான் மோசையோடு இருந்தது போல உன் கூடையும் நான் இருப்பேன் சொன்ன ஆண்டவர் அவனுக்கு நேரடியான ஒரு சந்திப்பை கொடுக்கிறார். அந்த சந்திப்பு தான் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களோட பேசணும். நீங்கள் எப்பவும் ஏதோ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஏதோ ஞானஸ்தானம் எடுத்தேன், ஏதோ அந்நிய பாஷை பேசுகிறேன், ஏதோ என் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன், என் தேவைகளுக்காக இந்த உலகத்தில் கஷ்டமான இந்த நாட்களில் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்ற எண்ணத்தோடு வாழாமல் ஆண்டவருடைய சந்திப்பு உங்களுக்கு ரொம்ப அவசியம். ஆண்டவருடைய சந்திப்பு உங்களை மாற்றிவிடும். வால்டர் பக்லர் என்ற ஒரு கர்த்தருடைய தாசன் ஒருவர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் ஜபமெல்லாம் குறைந்து போய்விட்டது, அவருடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய்விட்டார். ஆனால் ஒரு தீர்மானம் எடுத்தார், ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரை சந்திப்பேன், அதிகாலையில் 3 மணிக்கு எழும்புவேன் என்று சொல்லி 3 மணிக்கு எழும்பினார். அவர் ஆண்டவரை சந்தித்தார், ஆண்டவரை பார்க்கறதுக்கு காத்திருந்தார், வேற ஒன்றுமே ஜெபம் பண்ண மாட்டார், பேசாமல் போய் அப்படியே மேலே வானத்தை பார்த்து உம்மை சந்திக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நீர் என்னை சந்திக்கணும், என் வாழ்க்கையை மாற்றணும்னு ஜெபம் பண்ணுவாராம். விடவே இல்லை. 1 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கார், 1 வருஷம் ஒரு அசைவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் காலையில் 3 மணிக்கு எழும்பி போய் உட்கார்ந்து அப்படியே ஒரு முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற போல உட்கார்ந்துருப்பார். ஆனால் ஒரு நாள் கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. 1 வருஷத்துக்கு பிறகு ஒரு காலடி தடம் சத்தம் கேட்குது. அவருடைய வாழ்க்கையில் மாற்றம், ஒரு பெரிய சந்தோஷம் வருது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய பிரசன்னம் வந்து சொல்லுது, மகனே 1 வருஷமாக நீ எனக்கு விடாமல் காத்திருந்ததை நான் பார்த்தேன், உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவரை சந்தித்து அவருடைய ஊழியத்தை முற்றிலும் மாற்றிட்டார். எத்தனை பேருக்கு அதை விசுவாசிக்கிறேன். டிஎல் ஆஸ்போன் என்ற ஒரு ஊழியர், அசம்பிளிஸ் ஆஃப் காட் மிஷினரி, இந்தியாவுக்கு வந்தார். லக்னோவில் அவர் 10 மாதம் ஊழியத்தில் ஈடுபட்டார். 1 ஆத்மா கூட ரட்சிக்கப்படலை. திரும்ப அமெரிக்காவுக்கு போனார். அவர் அங்கு போய் ஹேமன் என்ற ஒரு அம்மாவுடைய கூட்டத்தில் இயேசுவை சந்திப்பது என்ற ஊழியத்தை அதை உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தார். தன்னுடைய அறைக்குள்ளே போனார், பூட்டினார், ஒய்ஃபை பார்த்து சொன்னார், நான் வெளியே வரவே மாட்டேன், யாரும் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது, நான் ஆண்டவரை சந்திக்கும் வரைக்கும் நான் வெளியே வரமாட்டேன் என்று அந்த அறையை பூட்டி கொண்டார். அவர் 40 நாட்களுக்கு மேலே அவர் ஒன்றும் சாப்பிடாமல் ஆண்டவர் சமூகத்தில் வெறும் தண்ணீர் குடித்து அங்கே காத்திருந்த போது ஆண்டவர் அவரை சந்தித்தார், ஹீலிங் மினிஸ்ட்ரியை கொடுத்தார். மதுரைக்கு அவர் வந்தார், லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், அற்புத அடையாளங்கள் நடந்தது. அவர் மறிப்பதற்கு முன்பு ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னைக்கு வந்தார். நான் அவரை பார்க்கிறதற்கு என்னை அழைத்து விட்டார். நான் போய் பார்த்தேன் அவரை. அவர் என்னோடு அன்பாய் உட்கார்ந்து பேசினார், அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசினார். ஆண்டவர் அவர் மூலமாக பெரிய காரியத்தை செய்தார். அது வாழ்க்கையின் சந்திப்பும் வாழ்க்கையின் பரிசுத்தம்தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும். 2 கைபேற்று எங்க இருந்தாலும் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய சந்திப்பு உங்களுக்கு தேவை, பரிசுத்தம் உங்களுக்கு தேவை. இந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சந்தித்தார், ஆண்டவர் சிலரை வந்து சந்தித்தார். ஆபிரகாம் தன்னுடைய வீட்டு அந்த கூடாரத்துக்கு வெளியே உட்கார்ந்துருக்கிறான் பாருங்க. அவன் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு வழிபோக்கனை போல அவர் வந்தார். அவர் பரிசுத்தத்தை கண்டு அவன் வீட்டில் வந்து தங்கி உட்கார்ந்து சாப்பிட்டார். சோதம் குமார பட்டணம் அழிய போகுது, அங்கே போகும்போது தூதர்களை மாத்திரம் அனுப்பிட்டார். பரிசுத்தமான தெய்வம் அந்த அசுத்தமான இடத்துக்கு போகலை. கைவேர்த்தி ஆண்டவரே வழிபோக்கனை போல அவர் வருவார், உன்னை சந்திப்பார். 2வது யாக்கோபு அவர் சந்தித்த போது எப்படி சந்தித்தார்? மல்யுத்த வீரனை போல அவனோடு மல்யுத்தம் பண்ணி, யாக்கோபே நீ ஒரு எத்தனாக வாழுகிறாய், உன் பேரை மாற்றணும், நீ யார் என்பதை புரிந்து உன் பேரை மாற்றுன்னு சொல்லி அவனோட போராடின ஒரு ஆண்டவரை நீங்கள் பார்க்கிறீர்கள். 3வதாக ஆண்டவர் ஒரு எபிரேய புருஷர்களை அவர் சந்தித்தார். எங்கே சந்தித்தார் என்று நாம் பார்க்கும்போது அவர்கள் அக்கினி சூளையில் போடப்பட்ட போது உபத்திரவத்தின் மத்தியில் அந்த உபத்திரவங்களில் அவங்க போன போது அவர்கள் நடுவே 4வது ஒரு நபராக உலாவினார். உன் வாழ்க்கையில் உபத்திரவத்தின் மத்தியில் உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ஆண்டவர் மாற்றி அமைத்து உன் நடுவே உலாவி வருகிற ஒரு ஆண்டவரை நீ பார்க்க முடியும். இங்கே சேனையின் அதிபதியாய் வருகிறார். அல்லேலூயா. கை வைத்து பயந்திருக்கிற இந்த யோசுவாவை சந்திக்க பரிசுத்தமாய் நீருவோம் பாதரட்சி களத்தில் நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று சொல்லிவிட்டு அங்கே அவனோடு கூட பட்டயத்தோடு கூட வந்திருக்கிறார். ஏன் உன்னோடு கூட சேர்ந்து யுத்தம் பண்ண ஒரு சத்ரு உனக்கு முன்னால் இருக்க முடியாது. இந்த சந்திப்புக்கு பின்புதான் எரிகோ கோட்டை தானாய் விழுந்தது. ஹல்லேலூயா. 6 அடி அகலம், 20 அடி உயரமான அந்த கோட்டைகள் தானாய் விழுந்தது. 31 ராஜாக்களை ஜெயிக்க வல்லமை அவனுக்கு கிடைத்தது. சூரியனே நில், சந்திரனே நில் என்று சொல்லத்தக்கதான அதிகாரத்தை ஆண்டவர் அவன் கையிலே கொடுத்தார். யுத்தத்துக்கு போகும்போது வானத்திலிருந்து பெரிய பெரிய கற்கள் அந்த எதிரிகள் மேல் விழ வைத்தார். எப்படி இந்த சந்திப்பு தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. 2 கைகளை உயர்த்தி, உனக்கு விரோதமாய் நிற்கிற எதிரிகள், உனக்கு விரோதமாய் தடை செய்து நிற்கிற கோட்டைகள் சுவர்கள் இடிந்து விழத்தக்கதாக தேவன் உன்னை இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் தம்முடைய ஆவியின் வல்லமையினாலே சந்தித்து உன்னை மாற்ற விரும்புகிறார். எல்லாரும் கை வைத்து, இயேசுவே உம்முடைய நாமத்தினால் அந்த சந்திப்பை நான் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சந்திப்பு வர வேண்டுமானால் 3 முக்கிய காரியங்கள் தேவை. 1, டெஸ்பரேஷன், வாஞ்சை தாகம் உனக்கு இருக்கணும் ஆண்டவரை சந்திக்கணும்னு. ஒரு தகப்பன்ட்ட போய் மகன் கேட்டான், அப்பா நீங்கள் உங்கள் வல்லமையா ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறாரு, அந்த ரகசியம் என்னப்பா அப்படின்னு கேட்ட, மா மகனே இன்னும் கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் ஒரு நதியில் ஆறில் போய் இறங்கினார். மகன் பின்னால் போனான். ஏதோ அப்பா குளிக்க போகிறாரு, ஏதோ சொல்லித்தர போகிறாருன்னு சொல்லி போனார். ஆனால் அந்த நடு ஆற்றில் வந்தபோது அவன் கழுத்தை பிடிச்சி அந்த தண்ணிக்குள்ளே அமுக்கி வச்சார். இன்னும் அமுக்கிக்கிட்டே இருந்தார். அவனுக்கு மூச்சு திணறுது. அவன் தட்டிக்கிட்டி பார்த்தான், கடைசியில் ஒன்றும் முடியலை. அப்பா கையை ஓங்கி தள்ளிட்டு வெளியே வந்து அவன் மூச்சு எடுத்தான். அப்போ அப்பா சொன்னார், அப்பா இப்படி உனக்கு இந்த மூச்சு போகிற அளவுக்கு நீ ஆண்டவரை நீ தேடிப்பார், உனக்கு இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தானாக நடக்கும் என்று கற்றுக் கொடுத்தார். நம்ம வாழ்க்கையில் காலையில் எழும்ப முன்னாலே பெரிய பாடாக இருக்குது. பைபிளை வாசித்து முடிக்க முன்னாலே எந்த பைபிளை வாசிக்கணுமோ அப்படி வாசிக்கணும், மனசாட்சி குத்துதே. இல்லாட்ட பாஸ்டர் எதுவும் கேட்பாரோ, ஏதோ ஒன்றுக்கு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஒரு சாதாரணமாக இருக்கிறோம். அதல்ல, ஒரு அளவில்லாத தாகம் வேணும். 2 கை உயர்த்தி, இயேசுவே அளவில்லாத தாகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, ஒரு வாஞ்சை எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த டிவியை பார்க்குற வாஞ்சியை விட, ஒரு ஸ்போர்ட்ஸை பார்க்குற வாஞ்சியை விட, பல சாப்பாட்டுக்கு தூக்கத்து மேலே இருக்கிற வாஞ்சியை விட உம்மை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை எனக்குள்ள தாங்க. எல்லோரும் கை வைத்து கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. இந்த இடத்துக்கு வந்திருக்க வீடுகளில் உட்கார்ந்துருக்கிற நான் அதைத்தான் பார்க்க விரும்புகிறார். நியூஸை பார்க்குறேன், கொரோனா வைரஸ் எவ்வளோ பரவி இருக்குன்னு பார்க்குறேன். அதை விட பார்க்க வேண்டிய நம்முடைய ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும், ஆண்டவருடைய வல்லமையை பார்க்கணும். இந்த உலகத்துள்ள எந்த செய்தியை விட கர்த்தரை சந்திக்கணுங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குள்ளும் நமக்கு வருமானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2வது, அந்த சேனையின் அதிபதி அவன் சந்திக்கிறதுக்கு முன்னால் 5:12 வாசி, 5:2
2: அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ கருக்கான கத்தியை உண்டாக்கி திரும்ப 2 இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார்.
1: விருத்த சேதனம் பண்ணு. அப்போ 2வது, மாம்சம் வெட்டி எரியப்படணும், அதான் விருத்த சேதனம். கர்த்தரை சந்திக்கணுமா, வாஞ்சி இருக்கணும். கர்த்தரை சந்திக்கணுமா, உன் இருதயம் உன் காது விருத்த சேதனம் பண்ணப்படணும். உன் இருதயம் எதனாலேயோ நிரப்பப்பட்டிருக்கிறது. உன் காதுகள் பலவிதமான அசுத்தமான வார்த்தைகள்லாம் உன் காது குப்பத்தொட்டி மாதிரி நீ வச்சிருக்கிறியோ, அடைச்சிருக்குது குப்பைகள், அதெல்லாம் வெளியே எடுத்து சுத்தமாக்கணும். உன் காது கர்த்தருடைய சத்தம் கேட்கணும். உன் இருதயத்தில் கர்த்தரை நீ விசுவாசித்து திறந்த இருதயம் இன்றைக்கு உனக்கு தேவை. அதை சரி பண்ணிட்டா கர்த்தர் உன்னை சந்திக்க முடியும். 3வது, நீ கர்த்தரை சந்திக்கணும். 5:12
2: வாசிப்போம். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே
1: புசித்த மறுநாளிலே
2: மன்னா பெய்யாமல் ஒழிந்தது.
1: மன்னா பெய்யாமல் ஒழிந்தது.
2: அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போயிட்டு அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே
1: புசித்தார்கள். 40 வருஷமா சாப்பிட்டுகிட்டு இருந்த அந்த மன்னா நின்று போயிட்டு அது வானத்திலிருந்து எளிதா வந்துச்சு. உனக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் எளிதாக கிடைக்கும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நீனே தேடி நீனே ஆண்டவர்கிட்ட கேட்டு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் உன் கூட பேசி உன் ஆகாரம் என்னைக்கு சரியாக மாறுதோ, கடினமான அந்த ஆகாரம் நீயே கஷ்டப்பட்டு சும்மா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்துட்டு கைவீசமாக கைவீசன்று வந்துட்டு வசனத்தை ஏதோ கேட்டுட்டு மறந்து வீட்டில் போய் இருந்தால் கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியாது. நீ கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டருடைய வார்த்தையை உனக்குன்னு கேட்டு வாங்கணும். மற்றவங்க யாரோ தீர்க்க தரிசனம் சொல்கிறதுனால உன் வாழ்க்கை மாறுறதில்லை. உனக்கு ஆண்டவர் பேசணும். கரம் உயர்த்தி ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக தோத்திரம். அப்படி செய்யும்போது சேனையின் அதிபதியாய் கர்த்தர் உன்னை சந்தித்து உன்னோடு கூட யுத்தத்துக்கு வருகிற தெய்வத்தை உன் வாழ்க்கையில் நீ சந்திப்பாய். Esaiah 6:1-3 வாசிக்கும்போது இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உயர்ந்திருக்கிறத பார்க்குறோம். அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே பார்க்குறோம். கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீ இப்போ உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன், உன் வாயை நான் தொடுவேன், உன்னுடைய உதடு அசுத்தமாக இருக்குது. ஆமேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே இந்த பாடலை பாடுவோம். பரிசுத்தர் என்ற அந்த பாடலை நான் பாடுவோம். அங்கே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இந்த பாடலை பாடுவோமாக. ஆமேன்.

0: Parisuter, Parisuter, Parisuter, Parisuter,
1: Parisuter, Parisuter,
0: Parisuter, Parisuter. கை வைத்து ஆண்டவர் அவர் பரிசுத்தர். ஏசாயா ராஜாவை பார்த்து கொண்டே இருந்த உலகத்தில் உள்ள ராஜா சேனைகளின் கர்த்தராகி அவரை பார்த்தபோது அவன் கண்டது அவர் பரிசுத்தர் என்று ஓயாமல் தொழுது கொண்டிருக்கிறதை பார்த்தான். அப்பந்தான் உணர்ந்தான், ஐயோ அசுத்த உதடு உள்ள மனுஷன், கர்த்தரை சந்திக்க சந்திக்க உன் வாழ்க்கையில் உன் அசுத்தங்கள் எவ்வளவு இருக்கிறது என்று கண்டுபிடித்து பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு அக்கினி தழல் உன்னை சுத்திகரிக்கும் போது கர்த்தர் உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறத காண முடியும். இதுதான் இன்றைக்கு தேவை. கர்த்தரை நீ பார்க்கும்போது அவர் பரிசுத்த, உன்னையும் அவர் பரிசுத்தப்படுத்த அக்கினி தழலை அவர் அனுப்பி உன்னை சுத்திகரிக்கிறத பார்க்க முடியும். சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3:4-5 வாசிக்கும்போது சுத்தமான பாகையை யோசுவாவின் தலையின் மேலே வைக்கிறார். அழுக்கு வஸ்திரத்தை அவனை விட்டு மாற்றி சிறந்த வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி அவனை கொண்டு நான் உனக்கு என்னுடைய ஆலயத்தின் நடுவே உன்னை நியாயம் விசாரிக்க வைப்பேன், நீ என் நடுவே உலாவி வர்றதுக்கு உனக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவேன் என்று அந்த யோசுவாவோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய வலது பக்கத்தில் நின்று அவனை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனால் தேவன் அவனை அசட்டை பண்ணிட்டு அவன் சொல்கிற குற்றத்தை மாற்றிட்டு ஒரு பிரதான ஆசாரியராக பரிந்து பேசி அவனை முற்றிலும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவனுக்கு அவன் நடுவிலே உலாவி வருகிற ஒரு இடத்தை உண்டாக்கினது போல இன்னைக்கு உன் வாழ்க்கையில் சாத்தான் உன்னை குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் கர்த்தர் அதை கவனிக்க மாட்டார். காரணம், அவர் உனக்கு ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார், உனக்கு ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறார். அவருடைய கிருபையின் ஆவி உன்னை பரிசுத்தப்படுத்த நீ பயப்படாத. இன்னைக்கு ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து பாரு. ஆண்டவர் உன்னை மாற்றி அமைத்து உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை மேன்மைப்படுத்துகிறத நீ காண முடியும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் என்கிற இந்த அனுபவம் இல்லாமல் எந்த பாவங்களுக்குள்ள நீங்கள் கட்டுப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அழுக்குகள், வேதனைகள், மனசு வேதனையோடு இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உனக்காக பரிந்து பேசி உன்னை அக்கினி தழலால் உன்னை தொட்டு உன்னை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். ஐயா, இந்த ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் இருதயத்தை ஆண்டவர் பரிசுத்தமாக்கணும், என் வாழ்க்கை பரிசுத்தமாகணும். பல விதத்தில் சாத்தான் என் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்குறான்னு சொல்கிறவங்க கைவேத்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை ஒப்பு கொடுக்குறேன் ஐயா, என் வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறேன். எத்தனை பேர் அந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்க? கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குகிறார், உன்னை அசுத்தத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். கை வைத்தன நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்கள். எங்கே இருந்தாலும் எந்த இடத்திருந்தாலும் இயேசுக்கு ஒப்பு கொடுக்குற உங்களை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். இயேசுவே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் அங்கீகரிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இவர்களை பலப்படுத்தி தாங்கிக் கொள்ளும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
2: சங்கீதம் 27:4 வசனம், கர்த்தாவே உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன் அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்போமா, அதையே நாடுவோமா?

மகிமை ஊற்றுங்கப்பா. Lord, let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கிக் கொண்டிருக்கிறபடி உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கட்டும், தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும் மகிமை காணட்டும். இந்த பரலோக மகிமை

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறபடி அவியானவர் நிறைவை தருவாராக. ஆமென். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அது நிறைவாய் மாறும்.

அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைவான். அவன்

கிருபையை சார்ந்திருப்போம், கிருபையை பற்றி கொள்வோம், நமக்கு நியமித்திருக்கிற பாதையில ஓடுவோம். கிருபையை பெற்றுக்கொண்டு அதுதான் ஜெயமுள்ள நாட்களை நமக்கு கொடுக்கிறது, அதுதான் வெற்றி உள்ள நாட்களை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ்.

ஆமென் ஆமென் ஆமென். எப்பெல்லாம் வாழ்க்கையில உடைந்து போகிறோமோ, எப்பெல்லாம் வாழ்க்கையில சோர்ந்து போகிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. Thank you Jesus, thank you Jesus, hallelujah, hallelujah. Thank you Lord. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். Thank you Jesus.

ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது, நம்ம பாவி என்று பாராமல் நமக்காக ஜீவனை தந்தாராம். நம்ம மேல வைத்த அன்பி நிமித்தமாக ஜீவனையே கொடுத்தாராம். அந்த இயேசு எனக்கு போதும், அந்த இயேசு என் வாழ்வில் போதுமானவராய் இருக்கிறார் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அறிந்திருப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையில் நினைத்திருப்பீர்களானால், நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை அன்பை விட்டு பிரியாதபடி, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு விலகாதபடி, அவரையே பற்றி கொள்ளும்படியாக, அவரையே சார்ந்திருக்கும்படியாக, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக கர்த்தர் உமக்கு கிருபை அளித்திருக்கிறாரே. அந்த இயேசு எனக்கு போதும், அந்த இயேசு எனக்கு போதும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். இயேசு எனக்கு போதும். அவர்தான் எனக்கு ஜெயம் தருகிறவர், அவர்தான் எனக்கு வெற்றி தருகிறவர், அவர்தான் எனக்கு விடுதலை தருகிறவர், அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறவர். தேவ மனிதன் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து

நமக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஜீவனுக்கு பெயர் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியான வாக்கியத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார் என்றால் அதை விட பெரிய சந்தோஷம். நான் பெற்றிருக்கிற நித்திய ஜீவனுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. யெகோவா நேசியே, எங்கள் ஜெயக்கொடியே, உமக்கு ஆராதனை. ஒரு சரணம் மட்டும் அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம்.

தேவனுக்கு மகிமை. நம்மை அரசாளுகிற தேவனுக்கு மகிமை. நம்மளை ஆண்டு நடத்துகிற தேவனுக்கு மகிமை, மகிமை, மகிமை. உமக்கே கனம் உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆராதனை மத்தில் ஆவியானுடைய பிரசன்னத்தை, அசைவாடுதலை நாங்கள் காண்பதற்கு உதவி செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு காட்டில் பெரிய கரையான்கள் ஒன்று கூடி ஒரு புற்றை கட்டின. அந்த வேலை நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த பக்கம் அந்த பாம்பு ஒன்று கரையான்கள் கடினமாக வேலை செய்வதை பார்த்தது. பின் அவ்வப்பொழுது அங்கே வந்து அதை வேடிக்கை பார்ப்பது வழக்கமாக கொண்டது. சுமார் ஒரு வருட காலம் சென்றது. கரையான்களும் புற்றை கட்டி முடித்தன. அப்பொழுது மெதுவாக அந்த பாம்பு கரையான் புற்றுக்குள்ளே நுழைந்தது. சிறிது நேரத்தில் அது வெளியே வரும் என்று கரையான்கள் காத்திருந்தன. ஆனால் அது அங்கிருந்து வெளியேறாமல் மிக வசதியாக நீண்ட நேரம் உள்ளே அமர்வதும் அவ்வப்பொழுது வெளியே சென்று மீண்டும் வந்து அந்த கரையான் புற்றுக்குள்ளே தங்குவதுமாக இருந்தது. அடுத்தவர் உழைப்பை திருடுவது, சுயவளத்தால் ஏமாற்றி பெற்றுக்கொள்வது நியாயமல்ல என்ற உணர்வு அதற்கு இல்லை. அங்கேயே முட்டையிட்டு பல குட்டிகளோடு தொடர்ந்து தங்கி வந்தது. ஒரு நாள் அது இறை தேட வெளியே சென்றபொழுது பெரிய கழுகு வந்து அதை தூக்கிச் சென்றது. உயரமான குன்றில் உட்கார்ந்து அதை கொத்தி தின்ன ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் தான் பலவானாக இருக்கும் பொழுது பக்குவமாகவும் பிறருக்கு கெடுதல் செய்யாமலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்ற உணர்வு வந்தது. வலிமையற்ற கரையான் செய்த புற்றை திருடி எடுத்துக்கொண்டது தவறு என்பதை உணர்ந்தது. மற்றவர்களை வருத்தி அதை ரசிக்கும் குணத்தை இந்த உலகம் மறந்து போகலாம். ஆனால் காலம் வரும்பொழுது அதை உணரும் நேரம் வரும். அந்த நேரத்தில் அதை தாங்கும் சக்தி நமக்கோ நமது சந்ததிக்கோ இருக்காது. இன்று நீங்கள் பலம் பொருந்திய ஒருவராக அராஜகம், அகந்தை, கோபம் இவற்றை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கலாம். இதற்கான தண்டனை வருமுன் இப்பொழுதே மனம் திரும்புவது நல்லது. தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்பதுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தரும் பாடம். என்ன பின்பற்றுவோமா?

கலாத்தியர் அதிகாரம் 5. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாயிருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்கிறேன். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரிகை செய்கிற விசுவாசமே உதவும். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவனைத்தையும் உப்ப பண்ணும். நீங்கள் வேறு விதமாக சிந்திக்க மாட்டீர்களென்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாயிருக்கிறேன். உங்களை கலக்கிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கேதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறதென்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாத படிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியிலே புழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம்.

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. நன்றி ஆண்டவரே, எங்கள் உள்ளம் நன்றியால் நிரம்புகிறதப்பா, நன்றியால் நிரம்புகிறது ஆண்டவரே. நீ செய்ததை நினைக்கிறோம், நீ எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நினைக்கிறோம், நீ எங்கள் மேல் வைத்த அன்பை நினைக்கிறோம். நல்ல தகப்பனாய், நல்ல தாயாய், எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா, எல்லாவற்றுக்கும் மேலாய் எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை

ராஜா, மனதார நன்றி செலுத்துகிறோம், மனதார நன்றி செலுத்துகிறோம், உள்ளத்தை நாளத்தில் இருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தினீர், இனிமேலும் நடத்துவீர், இதுவரை சுமந்தீர், இனிமேலும் சுமப்பீர், இதுவரை போஷித்தீர், இனிமேலும் போஷிப்பீர், இதுவரை உயர்த்தினீர், இனிமேலும் உயர்த்துவீர், இதுவரை பாதுகாத்தீர், இனிமேலும் பாதுகாப்பீர், இதுவரை தப்பு வைத்தீர், இனிமேலும் தப்பு வைப்பீர். தேங்க்யூ ராஜா, நன்றி தகப்பனே. Hallelujah. Thank you, Father. Ullamella murugudaiya unda nanbai ninaikkile. Ullamella murugudaiya unda nanbai ninaikkile. Ethana pe solvinga en

0: இருக்குது. அவருடைய தகுதியையும் நம்ம தகுதியையும் நினைக்கணும். அப்படி நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்க கண்ணில் கண்ணீர் வந்துடும். மேவிபோசேத்து தாவீது ராஜா அழைத்து அனுப்பின போது உள்ள வந்து நிற்கும் போது ரெண்டு கால் முடமானவன், பிரமாணத்தின்படி அந்த ஏரியாவுக்குள்ளேயும் வரக்கூடாது. சப்பானி ஒருவனும் தாவீதின் கோட்டைக்குள்ள என்றாக கூடாதுங்கிற சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மேவிபோசேத்து ராஜா அரண்மனைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறான். தாவீது அவனை பார்த்து சப்பானியேன்னு கூப்பிடல, முடவனேன்னு கூப்பிடல, மேவிபோசேத்தேன்னு பேர் சொல்லி கூப்பிட்ட போது மேவிபோசேத்துக்கு உள்ளம் நன்றியால் நிரம்பி கண்களில் கண்ணீர். அவன் பார்த்து சொன்னான், செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ பெயர் சொல்லி அழைத்ததுக்கு என்னை எனக்கு உங்க கண்ணில் தயவு கிடைச்சது. பல நேரத்தில் நாம் யார் என்பதை மறக்கிறோம்.
1: உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை

நம்மை நினைக்குது. என் உள்ளம் உருகுது ஆண்டவரே, உங்க அன்பை நினைக்க இல்லை, உம்முடைய அன்பை நினைக்க இல்லை. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல

Thank you, Father. உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் தேற்றி கொண்டிருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கூட இருக்கிறீர்கிற உணர்வை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீரே, அதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. கைவிடாத எங்கள் நல்ல மேய்ப்பரே, கல்வாரி நாயகனே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 68வது சங்கீதத்தின் 9வது வசனம். சங்கீதம் 68:9. தேவனே, சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். இழைத்து போயிருக்கிற, களைத்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, தளர்ந்து போயிருக்கிற, உடைந்து போயிருக்கிற, ஆமென், உருகுலைந்து இருக்கிற அவருடைய சுதந்திரத்தை அவர் திடப்படுத்த விரும்புகிறார். அவருடைய ஜனமே அவருடைய சுதந்திரம். 1 பேதுரு 2 சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னே நாம் அவருடைய ஜனங்கள் அல்லாதிருந்தோம், இப்பொழுதோ நாம் அவருடைய ஜனங்களாயிருக்கிறோம். முன்னே நாம் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தோம், இப்பொழுதோ நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலும் அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலும் தேவன் நம்மை தம்முடைய ஜனமாக்கி இருக்கிறார், அவருடைய சுதந்திரமாக்கி இருக்கிறார். கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், தொடர்ந்து ஓட வைப்பார். கர்த்தர் திடப்படுத்துகிற காரியங்கள் அநேகம் இருந்தாலும் இந்த வேளையிலே தியானிக்கும்படியாய் ஒரு வார்த்தை கூட நான் சொல்லுகிறேன். எசேக்கியேல் 34வது அதிகாரத்திலே தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருந்தார். அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் 34:15-16 வசனங்களை வாசிக்கிறேன். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 16வது வசனம், நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன்.

ஏன் முறிவை கட்டுகிறா தெரியுமா? நீ குணமாக வேண்டியது அவசியம். ஏன் குணமாக வேண்டியது அவசியம்? நீ இன்னும் ஓட வேண்டும். நீ இன்னும் தம்முடைய ஜனத்தோடு சேர்ந்து ஓட வேண்டும். தம்முடைய மந்தையிலே சேர்த்து கொள்ளப்பட்ட அந்த மேய்ப்பனால் நீ இன்னும் வழி நடத்தப்பட வேண்டும். நல்ல மேய்ப்பன் அவர். இழைத்து போயிருக்கிற தம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்துவார். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். தேடி திரும்பி தேடி கண்டுபிடித்து திரும்ப கொண்டு வந்து நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவரின் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி நீர் இழைத்து போற உம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினே. ஹாலலூயா. கரம் பிடித்தனை வழி நடத்தும், கண்மணி போல காத்து கொள்ளும். ஹாலலூயா. கரை திரை இல்லா வாழ்வழித்து பரிசுத்த வாழ்க்கையில் பரிசுத்தமாயினை நடத்தி செல்லும். அழகான ஒரு பாடல். இந்த பாடலை நம்ம பாடி

நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நாளிலும் ஆண்டவரே இவ்வளவு நேரம் உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க உம்முடைய அன்பை நினைத்து உம்மை போற்ற உயர்த்த உம்முடைய நல்ல வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. இதை பார்த்த கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இழைத்து போவனுடைய சுதந்திரத்தை நீர் திடப்படுத்துகிறவர் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் அப்பா அப்படி திடப்படுத்தப்படுவார்களாக, இழந்த நன்மைகளை ஆண்டவர் திரும்ப பெற்றுக் கொள்வார்களாக, இழந்த ஸ்தானத்துக்கு கதை திரும்ப அழைத்து கொண்டு வருவீராக. ஆண்டவரே காயப்பட்டு ஆண்டவர் வேதனையோடு இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய காயங்களை கத்தர் கட்டுவீராக. கத்தர் ஆற்றி தேற்றி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த செபிக்கிறோம். இந்த மாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, எல்லா நன்மையினாலும் திருப்தியாக்குவீராக, கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீராக, இன்னுமோடு கிட்டி சேர கிருபை செய்வீராக. ஆண்டவர் ஒரு தீங்கும் ஒரு பொல்லாப்பும் உம்முடைய பிள்ளைகளை நெருங்காதபடி அணுகாதபடி கர்த்தாவே இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. எங்கள் தேசத்திலே சமாதானத்தை தருவீராக, சேமத்தை தருவீராக, கொள்ளை நோய் விலகும்படி செய்வீராக, வாதை நிறுத்தத்தக்கதாய் நிறுத்தி போடத்தக்கதாய் கர்த்தர் இரக்கத்தின் கரத்தை நீட்டுவீராக. உலக நாடுகள் எங்கிலும் தேவ சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே ஒரு முனை துவங்கி மறுமுனை மட்டும் அத்தனை ஜனங்களும் கர்த்தரே தேவனென உம்மை அறியத்தக்கதாய், உம்மை உயர்த்தத்தக்கதாய், உம்மை போற்றத்தக்கதாய், உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய் என் ஆண்டவர் எழுந்தருளி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபிக்கிறோம். வல்ல கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவர். அதிகமாய் உம்மை நேசிக்க, அதிகமாய் உம்மை பிரியப்படுத்த, உமக்கு பிரியமானதே செய்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உபாகமம் 33:29. அமெரிக்காவை சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் பாரிஸுக்கு சுற்றுலா சென்றிருந்தார். அவர் ஒரு கடைக்கு சென்று ஒரு சாதாரண விலை மலிவான ஆம்பர் நெக்லஸ் ஒன்றை வாங்கினார். அவர் தன் சொந்த ஊருக்கு திரும்பி சென்றபோது விமான நிலையத்தில் இருந்த அதிகாரிகள் அந்த நெக்லஸை பார்த்துவிட்டு மிக அதிகமாக சுங்கவரி கட்ட சொன்னார்கள். இந்த அற்ப நகைக்கு இவ்வளவு சுங்கவரியா என்று ஆச்சரியப்பட்டு ஒரு நகை மதிப்பீட்டாளரிடம் சென்று இந்த நெக்லஸ் எவ்வளவு பெறும் என்று கணித்து சொல்லும்படி கேட்டார். அவர் அந்த நெக்லஸை ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் மூலமாக பார்த்துவிட்டு இது $25,000 பெறுமதியானது என்றார். மீண்டும் அந்த சுற்றுலா பயணி அவர் சொன்ன தொகை சரிதானா என உறுதி செய்ய இன்னொரு மதிப்பீட்டாளரிடம் சென்று அந்த நெக்லஸை காட்டினார். அந்த மதிப்பீட்டாளர் இது $35,000 பெறுமதியானது என்றார். இந்த பழைய நெக்லஸில் அப்படி என்ன விசேஷத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள்? இது ஏன் இவ்வளவு பணத்துக்கு மதிக்கப்படுகிறது என்று கேட்டார். அந்த நகை மதிப்பீட்டாளர் அந்த சுற்றுலா பயணியை தன் அருகில் வரவழைத்து அந்த நெக்லஸை தன் கையில் இருந்த மேக்னிஃபையிங் லென்ஸ் மூலமாக பார்க்கும்படி சொன்னார். அந்த சுற்றுலா பயணி அந்த நகையை மேக்னிஃபையிங் லென்ஸ் வழியாக பார்த்தபோது அதில் ஃப்ரம் நெப்போலியன் பர்னபாட் டு ஜோசஃபின் என்று எழுதப்பட்டிருந்தது. மிகவும் புகழ்பெற்ற மனிதனின் பெயர் அந்த நெக்லஸில் பொறிக்கப்பட்டிருந்தபடியால் தான் அந்த நகை சாதாரணமாயிருந்தாலும் விலையேற பெற்றதாக கணிக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாமும் அற்பமானவர்களும் சாதாரணமானவர்களுமாக இருக்கலாம். ஆனால் நாம் விலையேற பெற்றவர்கள். ஏனெனில் நம் தேவனுடைய நாமம் நம் நெற்றிகளில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நெற்றிகளில் அடையாளம் போட்டுள்ளார். ஆகவே நாம் பார்ப்பதற்கு அற்பமாக இருந்தாலும் நமது மதிப்பு அதிகம். தகுதியில்லாத நம்மை அவர் விலையேற பெற்றவர்களாய் மாற்றுகிறார். தேசத்தின் அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிப்பவர்களின் நெற்றிகளில் அவர் அடையாளம் போட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உபாகமம் 28:10 கூறப்பட்டுள்ளபடி நாம் கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்து அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தால் தேவன் நம்மை எல்லா ஜாதிகளை காட்டிலும் மேன்மையாக வைப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். மேலும் கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளதை நாம் உபாகமம் 28:10 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு தமது நாமத்தை தரித்திருக்கிறார். ஆகவே நாம் விசேஷித்தவர்கள். நாம் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் தேவன் நம்மை விலையேற பெற்றவர்களாய் மாற்றுவார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானம் மத்தேயு 13 அதிகாரம் 3-9 வரை நாம் வாசிக்க கேட்போம். அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைகளை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமல் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100 சிலது 60 சிலது 30 பலன் தந்தது. கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார். அன்பானவர்களே, இந்த மத்தேயு 13 அதிகாரத்திலே இந்த விதைக்கிறவனுடைய உவமையை குறித்து என்னுடைய தாய்ச்சபையிலே அதிகமாய் போதித்ததை நான் கேட்டிருக்கிறேன். இந்த முகாம்கள் ஒவ்வொரு ரிட்ரீட்லையும் இதை 4 4 விதமான நிலத்தை பற்றி பேசுவார். கிட்டத்தட்ட 4 மணி நேரம், ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம். அவ்வளோ இதில் ஆழமான சத்தியங்கள் இதிலே இருக்கிறது. ஆனாலும் இந்த 13 அதிகாரத்திலே இந்த சீஷர்களிடத்தில் இதை சொல்லும்போது அவர்கள் தெரியவில்லை. அதனுடைய அர்த்தம் தெரியாததுனால திரும்ப ஆண்டவர் ரொம்ப கேஷுவலாக இருக்கும்போது இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. அவர் கொடுக்குற டெஃபினேஷனே, அவர் கொடுக்குற அர்த்தமே நமக்கு போதுமானதாக இருக்கு. ஏசாண்டவர் சீஷர்களுக்கு கொடுக்குற விளக்கம் இன்னைக்கு அதே மத்தேயு அதிகாரம் 18 பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொடுப்பார். 23 வாசனம் வரைக்கும் அதை கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா இது ஏசாண்டவர் கொடுக்குற டெஃபினேஷன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றி ஓமையை கேளுங்கள். என்னுடைய சீஷர்களுக்கு சொல்றார், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்ட, பாருங்க, அந்த வழி அருகே விதைக்கப்பட்டவனுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கிறாரு. இந்த சத்திய வசனத்தை சங்கம் பண்ணும் போது அதை கேட்டு உணராதிருக்கும் போதுன்றார். அதுதான் வழி அருகே. அவனுடைய வாழ்க்கையில அந்த இருதயம் கடினமா இருக்கிறதுனால, அந்த இருதயத்துல அந்த வார்த்தைகள் கிரிய செய்யாதனால, உணராம இருக்கிறதுனால, பிசாசானவன் வந்து அதை வழி அருகே போட்ட வசனத்தை பொறுக்கி போட்டு போனான் என்று பார்க்க. 2 கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள் வேறில்லாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான இடரல் அடைவான். பாருங்க, இந்த கற்பாறை இடத்திலே விதைக்கப்பட்டவனுக்கு என்ன சொல்றாருன்னா, வசனத்தை கேட்கறான், நல்லா டெவலப் ஆயிட்டு வருவான், ஆனா உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே. உபத்திரமும் துன்பம், இன்னைக்கு உலக பிரகாரமா பல உபத்திரங்கள் வரும். நான் ஆண்டவரை ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது என்னுடைய குடும்பத்துல பல உபத்திரம் வந்தது. நீ வேற ஜாதிக்கு போயிட்ட, வேற மதத்துக்கு போயிட்ட, ஒன்னு நாங்க ஒதுக்கி வச்சிருவோம், அப்படி இப்படின்னா சொல்லி மிரட்டினாங்க. ஆனாலும் இந்த உபத்திரமும் இந்த பிரச்சனைகளும் வரும்போது, துன்பம் வரும்போது, கடன் பிரச்சனை வந்துச்சு, பல பிரச்சனை வந்துச்சு. நான் இடல அடைஞ்சிருந்தேன்னா நிச்சயமா ஒரு நல்ல நிலத்தில் விதைத்த விதையை போல நான் மாறி இருக்கவே மாட்டேன். இந்த உபத்திரம் உனக்கு உண்டு, வரும், ஆனா அதெல்லாம் மேற்கொள்ள. அடுத்தது சொல்றாரு, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனா இருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போக அவனுக்கு பலனற்று போவான். இப்ப முள்ளுள்ள இடங்கள் வந்து பலவிதமான நெருக்கங்கள். என்னவா கவலை, உலகத்தை குறித்த ஒரு பெரிய கவலை, பணம் இல்லையே, காசு இல்லையே, இல்ல பலவிடமா வாழ முடியலையே, லக்ஸுரிஸ் வாழ்க்க முடியலையே, தாடு பண்ண முடியலையே, வீட்டுத்தனம் பண்ண முடியல, அவங்க எல்லாம் பண்றாங்க.

0: உண்மையிலே இந்த உணர்வடைந்து காரியம் எனக்கு ஒரு சங்கீதத்தில் தான் ஞாபகம் வருது. சங்கீதம் 119 சங்கீதத்தில் இப்படியாக தாவீது சொல்கிறார், உன் வசனத்தை இருதயத்தில் வைத்து வைத்தேன், பாவம் செய்யாதிருக்க என்று சொல்கிறார். அப்போ வைத்து வைத்தேன் என்று சொல்கிறார். வைத்து வைத்தேன் அப்படின்னு ஏன் சொன்னாருன்னு நான் ஆராய்ந்து பார்த்து இதை ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கேன். அது வாக்கை நான் உமக்கு விரோதமாய், 119:11 இப்படி சொல்லுது, நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உன் வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்றார். நான் ஏற்கனவே இதை குறித்து நான் விளக்கம் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு வைக்கிறதுனா என்ன, வைத்து வைக்கிறதுனா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வைக்கிறதுனா எல்லாத்தையும் நம்ம எங்கே வைக்கிறோமோ, அப்போ ஒரு 1 லட்ச ரூபா பணத்தை யாராவது உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம வீட்டில் போயிட்டு செருப்பு விடுற இடத்துல வைப்போமா, இல்லை ஹாலில் வைப்போமா, இல்லை அடுப்பாங்கரில் வைப்போமா, இல்லை டிவி மேலே வைப்போமா, இல்லை டேபிள் மேலே வைப்போமான்னாக்கா நிச்சயமாக வைக்க மாட்டோம். ஏன்னா அது 1 லட்ச ரூபா விளையாடப்பட்டு யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு. நம்ம அதை என்ன செய்வோம், பீரோவில் அறையில் இருக்கிற பீரோவில் திறந்து பீரோவில் இருக்கிற இன்னொரு உள் அறையில் இப்படி உள் லாக்கரில் வைப்போம். ஏன்னா அது சேஃப்டியாக வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்பதுக்காக. அப்போ அந்த அளவுக்கு பணத்துக்கும் நகைக்கும் அல்லது விலையேறப்பெற்ற பொருளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை உள் அறையில் பீரோவில் இருக்கிற உள் அறையில் சேஃப்டி லாக்கரில் போயிட்டு வைக்கிறோம். பயன் அடைய வேண்டும் என்று வெளியில் வச்சோம்னா பயன் இல்லாமல் போயிடும். அதே போல தான் ஆண்டுடைய வசனம் விலையேற பெற்றதுன்னு சொல்கிறோம். தேவனுடைய வசனத்தை நீ படிக்கும்போதும் சரி, அவைகளை கேட்கும்போதும் சரி, இல்லை மற்றவர்கள் சொல்லும்போதும் சரி, அந்த வசனத்தை விலையேற பெற்றதாக எடுத்து நீ உணர்வடைந்து அதை இருதயத்திலே வைத்து வைத்தாயானால் நிச்சயமாக அது உனக்கு 100, 60, 30 பலன் தருன்றார். அப்போ பாருங்க எந்த அளவுக்கு அவன் உணர்வடைகிறானோ அந்த அளவுக்கு தான் பலன். இப்போ 100 மடங்கு பலன் கொடுக்குற மாதிரி உணர்வடைந்தால் 100 மடங்கு பலன் கொடுப்போம். 60 மடங்கு பலன் கொடுக்குற மாதிரி உணர்வடைந்தால் 60 மடங்கு தான் கொடுப்போம். அப்போ உன்னுடைய உணர்வில் தான் வெற்றி இருக்கிறது. இன்றைக்கி அதை இதை சொல்லும்போது இந்த உணர்வடைந்து அப்படின்னும் போது அந்த பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு எல்லாவற்றையும் நாம் நம்முடைய இருதயத்தை பண்படுத்துவோம் என்றால் நிச்சயமாக உணர்வுள்ள இருதயமாக மாறும்லே. காந்தி இந்த ஒரு வார்த்தை மத்தியில அநேக வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம். ஆனா ஒரே ஒரு வார்த்தை, ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டுன்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டு இந்த அகிம்சை என்ற சத்தியத்தின் மூலமாக நாட்டிற்கு ஒரு பெரிய நன்மையை செய்தார், சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார், உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மகானாகவும் திகழ்ந்தார். அப்போ ஒரு வசனத்துக்கு அவரு உணர்வடைந்து அதை இருதயத்துல வைத்து வைத்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணதுனால இன்னைக்கு உலகம் முழுவதும் அவரை போற்றி புகழ்கிறோம். அதே போலதான் இன்னைக்கு விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய வேத புஸ்தகம் நம்ம கையில் இருக்கிறது. அதுல உள்ள ஒவ்வொரு எழுத்துகளும் ஒவ்வொரு வசனங்களும் விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்றதை நாம் வைத்து இருதயத்தில் வைத்து வைக்கும் போது, அதை சேஃப்டி பண்ணும் போது, உணர்வடையும் போது, ஒவ்வொரு வசனத்தையும் படித்து அதை உணரும் பொழுது நாம் பலன் கொடுக்கிறவளாய் மாறுவோம். அதுக்கு தடையா இருக்கிற பாவங்களை எல்லாம் நாம் உதறி தள்ளிவிட்டு பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு நாம் உணர்வுள்ளவர்களாய் கட்டாயம் நமக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம பலன் கொடுக்கிற நிலமாய் மாற்றுவார். காட் பிளஸ் யூ. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட என்னோடும் எங்களோடும் நீர் பேசியிருக்கிறீர். நாங்கள் உணர்வற்ற கிறிஸ்தவர்களாய் இல்லாதபடிக்கு உணர்வுள்ள கிறிஸ்தவர்களாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்போது உணர்ந்து எங்கள் இருதயத்தில் வைத்து வைத்து அதன்படியாக நாங்கள் நடந்து பலன் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் மாற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலக கவலைகளோ அல்லது ஆண்டவரே உள்ள ஐஸ்வர்யத்தின் மயக்கமோ அல்லது ஆண்டவரே உபத்திரமோ துன்பமோ ஆண்டவரே எங்களை இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடி காக்க வேண்டாம். நீர் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து பலன் கொடுக்கலை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. ஆமேன். ஏசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன்ல தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் என்பார்ல.
1: விண்ணக தந்தையின் திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு திருப்பணியும் திருத்தந்தையும், மை ஃபாதர்ஸ் பிசினஸ். வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 4:31-38 இப்படி நடக்கையில் சீடர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீடர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து

அவருடைய செயலை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்கிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காய் பலனை சேர்த்து கொள்கிறான். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கு சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 9:38. அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். Pray the Lord of the harvest to send out laborers into his harvest. திருப்பணியில் திருத்தந்தை மறக்கப்படுவது இன்று சாதாரணம். இது உங்களுக்கு சற்று வினோதமாக இருக்கலாம், ஆனால் கவனியுங்கள். பிறரை ரட்சிக்கவே நாம் ரட்சிக்கப்பட்டோம். தொலைந்து போனோரை மீட்கும் பணியில் நாம் ஒவ்வொருவரும் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். காணாமல் போன ஆட்டின் ஓமையை கூறிய பின்னர் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போகுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல என்று பிதாவை அவர் அடிக்க விட்டார். அப்படியே கிறிஸ்துவே மெய்யான திராட்சை செடி, உண்மை, ஆனால் அவரது பிதாவே திராட்சை தோட்டக்காரர் என்பதை நாம் நினைக்கிறோமா? கனி கொடுப்பது பிதாவை மகிமைப்படுத்துவதற்காகவே என்பதை உணர்கிறோமா? யோவான் 15:8 வாசிக்கிறோம், நீங்கள் போய் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவோம். எனக்கு சீஷராயிருப்பீர்கள், ஆனால் என் பிதா மகிமைப்படுவோம். நற்செயல்கள் யாவற்றின் நோக்கமுமே பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவது. எனவேதான் இயேசு சொன்னார், மனிதர் உங்கள் நற்செயல்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்றார். ஆத்துமாதாயத்தையும் நற்செய்தி பணியையும் இயேசு அறுவடைக்கு ஒப்பிட்டார். பிதாவானவரே அறுப்புக்கு எஜமான் என்றும், அவரது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்ப அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றும் இயேசு போதித்தார். எவ்வளவு தெளிவாக அவர் பிதாவை இந்த திருப்பணிக்குள்ளே கொண்டு வருகிறார் என்று பாருங்கள். ஏசாயாவின் தரிசனம் நம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். திருத்துவத்தின் மூவரின் சார்பில் பிதாவானவர்தான் அழைப்பு விடுக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று சொல்லி அங்கும் அந்த தொனி வருவது பிதாவின் உதடுகளில் இருந்துதான். இறையரசின் ஊழியத்தை குறித்து பிதாவானவர் தம்முடைய குமாரனை நாடுகளின் ரட்சிப்பிற்காக தம்மிடம் ஜெபிக்க கற்பித்தார். என்னை கேளும், குமாரனை பார்த்து சொல்கிறார், என்னை கேளும், அப்பொழுது நாடுகளை முக்க சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை முக்க சொந்தமாகவும் கொடுப்பேன். சங்கீதம் 2:8. நமது நற்செய்தி பணிகள் யாவற்றிலும் பிதாவானவரின் பரலோக அதிகாரத்தை நாம் எப்பொழுதும் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். ஒரு வசனம் வாசிக்கிறேன், வெளிப்படுத்தல் 2:26. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். பிதாவினிடத்தில் வருக அதிகாரம், சுகம் கிடைத்தல், பிசாசுகள் ஓடுதல், இவ்விதமான விளைவுகளில் மட்டும் திளைத்திருக்கும் குறுகிய பார்வைக்குள் நாம் வந்துவிடக்கூடாது. வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய பிதாவின் பரலோகத்தில் நமது பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த நித்திய காரணமே, நிரந்தரமான நித்திய காரணமே நமது களிப்பாய் இருக்க வேண்டும். அதுதான் காரணம் என்பதை நாம் எப்பொழுது மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். நாம் சிறு மந்தையாயினும் நமக்கே இறையரசை கொடுக்க பிதா பிரியமாயிருக்கிறார். ஆனால் இயேசு சொன்னார், சிறு மந்தையே பயப்படாதே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாயிருக்கிறார். எல்லாவித பய உணர்வுகளையும் நாம் களைந்துவிட்டு நமது பிதாவின் அனுமதியின்றி ஒரு குருவி கூட சாவதில்லை என்கிற தைரியமான சாட்சியுடன் நாம் முன் செல்ல வேண்டும்.
காசுக்கு ரெண்டு குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆனாலும் அவைகளில் ஒன்று கூட உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் விழாது. இயேசு கிறிஸ்து பிதாவை கொண்டு வராத இடமே கிடையாது. ஆனால் இந்த நாட்களிலே நற்செய்தி பணிகளிலே பிதாவின் பெயரே, பிதா என்று உச்சரிப்பதே மிக மிக அபூர்வமாகிவிட்டது. எனவேதான் எல்லா குழப்பங்களும் எல்லா உபதேச மாறாட்டங்களும் தலைவிரித்து ஆடுகின்றன. திருச்சபைக்கும் திருத்தந்தைக்கும் உள்ள உறவை சபை ஊழியங்களில் ஈடுபட்டுள்ளோரும், அதாவது சபை கட்டுகிறோம் என்கிற சபை போதகர்களும் மறந்துவிடக்கூடாது. நானே நல்ல மெய்ப்பன் என்றார் இயேசு. அத்துடன் தமக்கு ஆடுகளை கொடுத்தது பிதாவே என்று சேர்த்தும் சொன்னார். உங்களுக்கு தெரியுமா, யோவான் 10 அத்தியாயத்திலே 14 வசனத்திலே சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன். அதோடு நிறுத்தியிருக்கலாம், இல்லை பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலன்னு சொல்லி அங்கேயும் பிதாவை கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல 29 வசனம், அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரிய, நான் நல்ல மேய்ப்பன் பட் அந்த ஆட்டுக்குட்டிகளெல்லாம் கொடுத்தது என்னுடைய பிதா, அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து ஒருவரும் பறித்து கொண்டு போக முடியாது. பாருங்கள் எவ்வளவு முக்கியமான ஒரு உபதேச கருத்து அங்கு இருக்கிறது என்று பாருங்கள். ஊழியர்கள் எல்லாரும் நம்முடையவர்கள், விசுவாசிகள் ஊழியருக்கு சொந்தம் அல்ல, ஊழியர் விசுவாசிகளுக்கு சொந்தம், விசுவாசிகள் கிறிஸ்துவுக்கு சொந்தம், கிறிஸ்து தேவனுக்கு சொந்தம். இதுதான் 1 கொரிந்தியர் 3 நான் வாசிக்கிற தெளிவான ஒரு சத்தியம். இந்த வரிசையை மாற்றக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு. இந்த பிதா தந்தைத்துவம், தேவனது தந்தைத்துவம், த ஃபாதர்ஹுட் ஆஃப் காட், அதை நாம் எப்பொழுது மனதில் இருத்திக் கொள்வோமானால் நாம் ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்வதும் மிகவும் எளிதாகிவிடும். டாக்டர் கிளிஃபோர்ட் குமார் என்கிற தேவ ஊழியன் அருமையாக ஒரு பாடல் பாடினார். அதிலே ஒரு கவி, பரலோகில் செய்யும் உம் சித்தம் பூமியில் என்றும் நிறைவேறவே, பரனே உம் ராஜ்யமே புவிதனில் வந்திடவே, பக்தியாய் வாழ்ந்திடவே போதித்து நடத்திடுமே. அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். திருப்பணியும் திருத்தந்தையும் ஜெபிப்போம். எங்கள் திருத்தந்தையே, எங்களை நம்பி உம்முடைய திருக்குமாரன் மூலமாக உம்முடைய திருப்பணியை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பல வேளைகளிலே நாங்கள் செய்கிற காரியங்களிலேயே நாங்கள் திளைத்து, எங்களுடைய ஊழியங்களிலே வருகிற வெற்றிகளிலேயே நாங்கள் பெருமை பாராட்டி, எல்லாவற்றிற்கும் ஊற்றும் காரணமாயிருக்கிற பரமபிதாவே உம்மை நாங்கள் மறந்து விடுகிறோம். அடிக்கடி உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் பெயரை நாங்கள் உச்சரிக்கிறோம், ஆனாலும் இயேசுவினிடம் எங்களை ஆட்டுக்குட்டிகளாக ஒப்படைத்த உம்மை நாங்கள் மறந்து விடுகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய உபதேசங்களிலே நீர் இந்த திருத்தத்தை தெளிவாக கொண்டு வர எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய திராட்சை தோட்டத்திலேயே நாங்களும் வேலை செய்ய எங்களுக்கு நீர் வாய்ப்பும் அழைப்பும் கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிதாவே, உம்முடைய கையிலிருந்து எங்களை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது என்று இயேசு கொடுத்த அந்த உறுதியான வாக்கிற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவே, திருத்தந்தையே, பரமபிதாவே, அப்பா, நீர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர், நன்மையான எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து நம்மை மகிழ பண்ணுகிறவர். அவருக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. ஆதியாகமம் 19:17, அவர்களை வெளியே கொண்டு போய்விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோதோமை அழிக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். இப்பொழுது சோதோமிலே லோத்து இருக்கிறார். லோத்து அவர்களை கண்டதும் பாதத்தில் விழுந்து என் வீட்டில் வந்து தங்க வேண்டும் என்று அவர்களை வருந்தி கேட்டுக்கொள்கிறான். இப்பொழுது கர்த்தருடைய தூதர்கள் லோத்தின் வீட்டுக்கு போகிறார்கள். சோதோமை அழிக்கும் வேளை வருகிறது. சோதோம் அழிக்கப்படும் போது லோத்தும் அழிந்து போக வேண்டியவன். அவன் சோதோமிலே குடியிருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் அவன் மேல் வைத்த தயவினாலும் ஆபிரகாமுடைய ஜெபத்தினாலும் லோத்துக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. அந்த கிருபையின் வெளிப்பாடுதான் அதனுடைய 16 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். தேவனுடைய கிருபையை பார்த்தீர்களா? இந்த பட்டணத்துக்குள் இருந்தால் அழிவு, இந்த பட்டணத்திற்கு வெளியே போனால் வாழ்வு. இது அவனுக்கு தெரியப்படுத்தின பின்பும் அவனால் வெளியே போக முடியவில்லை. அவன் தாமதித்து கொண்டிருக்கிறான். நம்முடைய சுயத்தால் அநேக காரியங்களிலிருந்து வெளியே வரலாம் என்று நினைக்கிறோம், ஆனால் முடியவில்லை. நம்முடைய முயற்சி நம்மை தாமதப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கிருபை என்ன செய்கிறது? அவனை கையை பிடித்து வெளியே கொண்டு போய் விடுகிறது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு என்பது தேவன் தந்த ஈவு. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். பாவ சேற்றிலிருந்து அவர் நம்மை கையை பிடித்து தூக்கிவிட்டார். இது தேவனுடைய கிருபை. எனவே ரட்சிப்பின் மகிமை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே. இப்பொழுது அவர்கள் வெளியே கொண்டு வந்து விட்ட பின்பு அவர்களை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லி செபிக்கிறேன். வெளியே கொண்டு வந்து விட்ட பிறகு அவனுக்கு ஒரு பாதை இருக்கிறது. அவனுக்கென்று ஒரு பாதை கர்த்தர் நியமித்து, இதிலே போ, இதிலே போ. நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலே நாம் பொறுமையோடு ஓட கடவோம். அப்படி நம்மை ஓட வைக்கும் போது அவர் சொல்லுகிற அடுத்த வார்த்தை, பின்னிட்டு பாராதே. கிருபை என்னும் தருணத்தை சரியாய் பயன்படுத்துகிறவனே அந்த பர்வதத்தில், அந்த கண்மலையில வந்து நிற்க முடியும், அந்த நித்தியத்தில் வந்து நிற்க முடியும். தாமதித்து கொண்டிருக்கிறான். லோத்து சைடில் எந்த பக்கம் பார்த்தாலுமே அழிவதற்கு ஏதுவான காரியங்கள் தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் கிருபை அவனுக்கு தருணத்தை கொடுக்கிறது. ஆமேன். அவன் ஜீவன் தப்ப, அவன் வாழ்க்கை அழியாதபடி காக்கப்பட அவன் முன்னோக்கி செல்ல வேண்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடரவே தேவன் கிருபையை அனுதினமும் தந்து கொண்டிருக்கிறார். பின்னிட்டு பார்ப்பதற்கு அல்ல, கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் வாழ்வதற்கு அல்ல, கிருபை என்னும் தருணத்தை சரியாய் புரிந்து செயல்பட கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. லோத்து மீட்கப்பட்டது போலதான் லோத்தின் மனைவி மீட்கப்பட்டாள். ஆனால் அவள் பின்னிட்டு பார்த்தாள். அதன் பிறகு அவளுக்கு இலக்கை நோக்கி தொடர முடியாத காரியம் அவள் வாழ்க்கையிலே நடந்தது. கிருபையை பெற்ற பிறகும் இலக்கை நோக்கி தொடர முடியாதபடிக்கு தேவ பிள்ளைகளே, பின்னிட்டு பாராதிருங்கள். பழையன ஒளிந்தன இந்த எண்ணத்தோடு முன்னோக்கி செல்லுங்கள். பழைய காரியங்கள், தேவனை விட்டு தூரப்படுத்துகிற அடிமைப்படுத்துகிற காரியங்களை நஷ்டமென்றே எண்ணுங்கள். அது எவ்வளவு லாபமாய் தோன்றினாலும் அது நஷ்டமென்றே எண்ணுங்கள். கிருபையை விருதாவாக்காதபடி காத்துக்கொள்ள
தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியதப்பா. உங்கள் இரக்கத்தினால நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு நியமித்த பாதை, எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற இலக்கு, இதை நோக்கி தொடர எவ்விதத்திலும் பின்னிட்டு பாராதிருக்க எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்தரலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தை.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கான உங்களுடைய தலையங்கம் அதிசயங்கள் பெரியது. இதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தை சங்கீதம் 136:4. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதிசயங்கள் பெரியது. வேத புத்தகம் முழுவதுமே கர்த்தருடைய அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் நிரம்பியிருக்கிறது. அவர் செய்த அதிசயமான காரியங்களை வர்ணிக்கிறது. அவர் அதிசயமானவர் என்பதற்கு சாட்சி அளிக்கிறது. அந்த அதிசயமானவர் இன்றைக்கு நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை உங்களுக்கு செய்தருளுவார். அவர் உங்களை நேசிக்கிறார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேலர் இருந்தபோது கர்த்தர் அற்புதமாய் அவர்களை விடுவித்து சிவந்த சமுத்திரத்தை கடக்க செய்து வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தார். அங்கே எத்தனையோ அற்புதங்களை செய்தார். வானத்திலிருந்து தேவதூதர்களின் உணவாகிய மன்னா பொழிந்தது. அவர்கள் இறைச்சி சாப்பிட விரும்பின போது காடைகள் இஸ்ரவேலின் பாளையத்தில் வந்து குவிய ஆரம்பித்தது. எண்ணி முடியாத காடைகள். அவர்கள் வேண்டிய மட்டும் சாப்பிட்டார்கள். 40 வருடங்கள் வனாந்திரத்தில் நடந்தும் அவர்களுடைய கால் வீங்கவில்லை. பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனுள்ளவர்களாய் விளங்கினார்கள். அதே கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் பலப்படுத்துவார், திடப்படுத்துவார், பூரண ஆரோக்கியத்தை தந்தருளுவார். கர்த்தர் மோசேயிடம், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியெங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்றார். யாத்திராகமம் 34:10. வேதம் முழுவதையும் பார்த்தால் கர்த்தர் செய்த அற்புதங்களும் உண்டு, அவருடைய தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் செய்த அற்புதங்களும் உண்டு. சாதாரண விசுவாசிகளை கொண்டும் அவர் பலத்த அற்புதங்களை செய்திருக்கிறார். உங்களை கொண்டும் அவர் அற்புதம் செய்வார். மனோவா கர்த்தருடைய பெயரை கேட்டபோது அதிசயம் விளங்கினது. நியாயாதிபதி 13:18 காணலாம். அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று எசாயா 9:6 குறிப்பிடப்படுகிறது. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று ஜோபு பக்தன் சொல்லுகிறார். ஒருமுறை ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய சகோதரன் வீட்டிலே தங்கியிருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தாராம். அவர்களுக்கு திருமணமாகி 19 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்ததாம். அந்த சகோதரிக்கு ஸ்திரீகளுக்கு வரக்கூடிய வழிபாடும் நின்று போயிட்டான். அவர்கள் கர்த்தரை விசுவாசித்தார்களாம். அவர்களுக்கு அற்புதமாய் குழந்தை உண்டாகிவிட்டது. அது குழந்தை என்று அவர்களுக்கு தெரியவில்லை. 3 மாதங்கள் கழிந்த பிறகு வயிற்றிலே ஏதோ ஒரு பிரச்சனை என்று டாக்டரிடத்திலே சென்றார்களாம். டாக்டர், குழந்தை உண்டாகியிருக்கிறீர்கள் என்று சொன்ன போது அவர்களால் நம்பவே முடியவில்லையா. நல்ல அழகான ஆண் குழந்தை பிறந்தது. வெளி தேசத்திலிருந்து அவர்கள் குழந்தையை நல்ல முறையில் வளர்த்தால் போதுமென்று வேலையை ராஜினாமா பண்ணி இந்தியாவுக்கு வந்து விட்டார்களாம். அந்த குழந்தையை பார்த்து அவருடைய இனத்தவர்களும் நண்பர்களும் இது அதிசயம் என்று சொல்லி தேவனை துதித்தார்களாம். ஆம் தேவ பிள்ளைகளே, அதிசயங்கள் செய்கிறவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சகோதரர்கள் விசுவாசித்தார்கள். தேவனுடைய பெரிய நன்மை இவை கண்டு கொண்டார்கள். ஆமீன். உங்களுடைய நினைவுக்காக அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். சங்கீதம் 105:2. அன்பான சகோதரரே, இப்படியாக ஆவிக்குரிய ராஜ்யத்திலே நீங்கள் வளரவும் பலனை பெற்றுக் கொள்ளவும் 24 மணி நேரங்களிலும் உங்கள் மனதுக்கு இனிய தெய்வீகமான பாடல்களும் ஆவிக்குரிய வாழ்வில் உயிரடைய செய்கின்ற தேவ சாட்சிகளையும் தேவ செய்திகளையும் நீங்கள் கேட்டு மகிழ்வதற்கு இணைய வேண்டிய எமது இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அஞ்சு மாச கர்ப்பிணி ஒருத்தி ரொம்ப தொலைவுல இருந்து ரெண்டு குடம் தண்ணீரை எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள கதவு பக்கத்துல ரெண்டு குடத்தையும் வச்சுட்டு அடுத்த ரெண்டு குடத்துல தண்ணீர் எடுத்துட்டு வர போனான். அந்த நேரம் பார்த்து அவளுடைய கணவன் வேலையில இருந்து மதிய சாப்பாட்டுக்காக வீட்டுக்குள்ள வந்தான். நல்ல வெயில், பசி வேற. அவசரமா கதவை திறக்க குடம் தட்டி கீழே விழுந்தான். ரெண்டு குடம் தண்ணீரும் கொட்டிருச்சுது. அவனுக்கு மனைவி மேல ரொம்ப கோபம். இன்னும் ரெண்டு குடத்தோட உள்ள வந்த மனைவி கிட்ட கோபமா, உன்னையெல்லாம் உங்க வீட்டுல எப்படிதான் பெத்து வளர்த்தாங்களோ, உனக்கு மூளையே இல்லையான்னு கண்டபடி திட்ட, அவளும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாந்தி மயக்கத்தோட எவ்வளவு தூரத்துல இருந்து இந்த தண்ணிய கொண்டு வர்றேன் தெரியுமா, கண்ணை எங்க வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னு கேட்க, இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வார்த்தை பெருசாகி அவன் அவளை அடிச்சான். உடனே அவ, இனி ஒரு நிமிஷம் கூட இங்க நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாயும் வயிறுமா தாய் வீட்டுக்கு போயிட்டான். ஒரு சின்ன பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரிவை ஏற்படுத்திட்டு பாத்தீங்களா. இதுவே இப்படி இருந்திருந்தா, அவன் குடம் தடுக்கி கீழே விழுந்த உடனே, அடடா இப்படி கவனிக்காம ரெண்டு குடம் தண்ணியையும் கொட்டிட்டேனே, பாவம் அவா வயிற்றுல குழந்தையோட தண்ணீரை எவ்வளவு தூரத்திலிருந்து கொண்டு வந்திருக்கா, முதல் வேலையா அவ வந்த உடனே மன்னிப்பு கேட்டுட்டு நாமே ரெண்டு குடம் தண்ணி எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவ வர, அவன் தான் நினைச்சத சொல்ல அதுக்கு அவ பதறி, ஐயோ விழுந்துட்டீங்களா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே, தண்ணி போனா போகட்டுங்க, நீங்க என்ன வேணும்னா கொட்டுனீங்க, நீங்க பசியா இருப்பீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா போய் தண்ணி எடுத்துக்கிடுறேன்னு சொல்ல அவன் நெகிழ ரெண்டு பேர் மனசுக்குள்ளேயும் அளவு கடந்த பாசம் பொங்கி எழுந்தது. நம்முடைய வாழ்க்கைய நாம தான் வளமா வச்சுக்கிடணும். கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு பைபிளும் நமக்கு அறிவுறுத்துது. அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவுள்.

0: மருத்துவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 3:11-12 வசனங்களை நாம் மறுபடியும் வாசிப்போம்.
2: Proverbs chapter 3 verses 11 and 12.
1: என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார்.
2: My son, do not despise the chastening of the Lord, nor detest his correction. For whom the Lord loves, he corrects, just as a father the son in whom he delights.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே கர்த்தருடைய சிட்சையை குறித்து நாம் பல நாட்களாக நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம்.
2: By the grace of God, we are continually meditating on God's discipline for past few days.
1: முதலாவது, தேவனுடைய சிட்சைக்கும் தேவனுடைய தண்டனைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று நாம் முதலாவது தியானித்தோம்.
2: So first we meditated on the title discipline versus punishment. What is the difference between divine punishment and divine discipline?
1: இரண்டாவது நாம் கவனித்தது தேவனுடைய சிட்சையினுடைய சிட்சை யாருக்குரியது, யார் இதை பெறுகிறார்கள்.
2: Next we also learned about the candidates of God's discipline.
1: அதாவது இது தேவனுடைய சத்துருக்களுக்கு அல்ல, அவருடைய பிள்ளைகளுக்குரியது தான் சிட்சை.
2: So this discipline does not belong to enemies of God, but it belongs to the children of God.
1: அவருடைய சுவிகாரத்தை பெற்ற பிள்ளைகள்,
2: unto his adopted children,
1: மீண்டும் பிறந்த பிள்ளைகள்,
2: unto his born again children,
1: தேவனோடு உடன்படிக்கை பண்ணின பிள்ளைகள்,
2: unto his covenant children.
1: அப்போ அந்த பிள்ளைகளுக்குரியது தான் சிட்சை.
2: So this discipline belongs to his children.
1: அது மாத்திரமல்ல, மூன்றாவது நாம் கவனித்தோம் இந்த சிட்சை எதற்காக நம்மை தேடி வருகிறது.
2: So third we also saw about causes of God's discipline.
1: மூன்று காரியங்களை கவனித்தோம்.
2: We saw three things there.
1: ஏன் சிட்சை நமக்கு வருகிறது என்றால் நாம் அவருக்கு சொந்தமாய் இருக்கிறதுனால சிட்சை வருகிறது.
2: The Lord disciplines us because we are his own.
1: இரண்டாவது, ஏன் சிட்சை வருகிறது என்றால் தேவன் ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில குறித்து வைத்திருக்கிறார். அதை நாம் அடைவதற்காக நம்மை சிட்சிக்கிறார்.
2: Second, the Lord disciplines us because God has his own plan for us, and for us to attain it, the Lord disciplines us.
1: மூன்றாவது, ஏன் சிட்சை என்றால் தேவனுடைய திட்டங்கள், நோக்கங்கள் நம்மிலே இன்னும் பூரணமாய் நிறைவேறவில்லை, நாம் முற்றிலும் இன்னும் தேறவில்லை.
2: The third reason why the Lord disciplines is because the work, the plans and the purpose of God is not over yet in our life, and we have not attained perfection yet.
1: அடுத்ததாக நாம் கவனித்தோம் தேவனுடைய சிட்சை எவ்வாறு நமக்கிட்டே வருகிறது.
2: Next we saw about the characteristic of God's discipline.
1: அது அதிகாரமுள்ள சிட்சையாக இருக்கிறது.
2: So God's discipline is authoritative.
1: அந்த சிட்சை வந்து ஒரு எல்லைக்குரியதாய் தேவன் வைத்திருக்கிறார்.
2: Next God's discipline has a boundary.
1: கடைசியாக அந்த சிட்சையிலே தேவனுடைய மனதுருக்கமும் வெளிப்படுகிறது.
2: And third God's discipline is filled with compassion.
1: நேற்றைக்கு நாம் கவனித்த பொழுது தேவனுடைய சிட்சையை குறித்து நாம் படித்த பொழுது ஏன் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார் என்று நாம் கவனித்தோம்.
2: And yesterday we learned the conclusion of God's discipline.
1: இன்னொரு விதமாய் சொன்னால் அந்த சிட்சையின் முடிவு என்ன, அந்த சிட்சையின் விளைவு பலன் என்ன.
2: What is the outcome of God's discipline?
1: அதிலே மூன்று காரியங்களை கவனித்தோம்.
2: We saw three things there.
1: இந்த சிட்சையின் மூலமாய் முதலாவது தேவன் நம்மை திருத்துகிறார், அல்லது பிழைகளை தேவன் விளக்குகிறார்.
2: First God's discipline corrects our faults.
1: இரண்டாவது, இந்த சிட்சையின் மூலமாக தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார்.
2: Second God's discipline cleans us up.
1: மூன்றாவது, இந்த சிட்சையின் மூலமாக நித்திய அழிவுக்கு அல்லது நித்திய வேதனைக்கு கர்த்தர் நம்மை விலக்குகிறார்.
2: And third God's discipline covers us from eternal harm.
1: கர்த்தர் கொடுத்த இந்த வெளிப்படுத்தலுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
2: I thank God for the revelation that the Lord has given us.
1: இன்றைக்கு இந்த கர்த்தருடைய சிட்சையை குறித்த பாடத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைத்து நான் வந்திருக்கிறேன்.
2: So today I have come with the idea to conclude the study of God's discipline.
1: ஆனா நாளைக்கு எப்படி இருக்கும் தெரியாது.
2: But I don't know about tomorrow.
1: இன்றைய வரைக்கும் நான் முடிச்சிரணும்னு தான் வந்திருக்கேன்.
2: But today I have come with an idea to conclude this.
1: இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிற காரியம் தேவன் நம்மை சிட்சிக்கிறார் என்பது உண்மை, ஆனால் அந்த கர்த்தருடைய சிட்சைக்கு நாம் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும்.
2: So today I'm going to speak that it is true that the Lord disciplines us, but how should we respond to God's discipline?
1: தேவனுடைய சிட்சைக்கு நாம் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நாம் பதிலளிக்க வேண்டும்?
2: How to respond to God's discipline?
1: அதைதான் நாம் நீதிமொழிகள் 3:11 வாசிக்கிறோம்.
2: That's what we read in Proverbs 3:11.
1: என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே.
2: My son, do not despise the chastening of the Lord, nor detest his correction.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: தேவனுடைய சிட்சையை குறித்து ஒரு சில எண்ணங்களை உங்களோடு வைக்க விரும்புகிறேன்.
2: So I want to share few things about God's discipline.
1: தேவன் சிட்சிக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய சில தன்மைகளை வெளிப்படுத்துகிறது, அது சில சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது.
2: So when we say God disciplines us, he tells us few things, he tells few truths that reveal to us.
1: Number 1, முதலாவது நீங்கள் 1 Corinthians 14:33 வாசித்தால்,
2: First if you read 1 Corinthians 14:33,
1: தேவன் கலகத்திற்குரிய தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம்.
2: We read for God is not the author of confusion but of peace.
1: அப்ப முதலாவது தேவன் யார் என்றால் அவர் ஒரு ஒழுங்கின் தேவன்.
2: First God is a God of order.
1: அவர் எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்கிறார், ஒழுங்கின் தேவன்.
2: A God is a God of order.
1: இரண்டாவது நான் சொல்லுவேன், அவர் ஒழுங்கின் தேவன் மாத்திரமல்ல எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்கிற தேவன்.
2: And second I could tell you, he is not only God of order but he does everything in an orderly manner.
1: பிரசங்கி 3:11 வாசிக்கும்போது,
2: Ecclesiastes 3:11 says,
1: அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம்.
2: We read he has made everything beautiful in its time.
1: எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன்.
2: So he is the Lord who does everything in an orderly manner.
1: மூன்றாவது 1 Corinthians 14:40 வாசிக்கும் போது,
2: Third if you read 1 Corinthians 14:40,
1: சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது என்று வாசிக்கிறோம்.
2: Let all things be done decently and in order.
1: மூன்றாவது சத்தியம் என்ன?
2: What is the third truth?
1: அவர் எல்லாவற்றிலுமே ஒரு நேர்த்தியை ஒழுங்கை அவர் எதிர்பார்க்கிறார்.
2: He desires order in everything.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நான்காவது முக்கியமான சத்தியம்,
2: Fourth important truth,
1: நீதிமொழிகள் 3:11-12 வாசிக்கும் போது,
2: Proverbs 3:11-12,
1: இந்த சீர்படுத்தலை அல்லது சிட்சையை கர்த்தர் தானே செய்கிறார்.
2: So here it says God is personally involved in disciplining us.
1: நம்மை சிட்சிக்கிற வேலையை கர்த்தர் யார்கிட்டயோ கொடுத்துறது இல்ல.
2: The Lord has not vested or deputed this work to someone else.
1: அதை ஒரு தூதனிட்ட கொடுக்கல.
2: He did not give that to a messenger.
1: அது யாரோ ஒரு அந்நியன்ட்ட கொடுத்துறல.
2: He didn't deputed to some other stranger.
1: நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்பா.
2: I am really very busy.
1: யாரையாவது சிட்சிங்க.
2: So someone else disciplined him.
1: அப்படி சொல்லல.
2: He never said so.
1: சொல்லுகிறார், தான் நேசிக்கிற மகனை அவரே சிட்சிக்கிறார்.
2: So he says I discipline the son whom I love.
1: அப்ப கவனிங்க, எவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையில வந்து நேர்த்தியையும் ஒழுங்கையும் தேவன் வந்து முக்கியப்படுத்துறாரு பாருங்க.
2: So how much the Lord emphasizes on this order and discipline in our life.
1: அவர் தம் சிட்சிக்கிறதுனால அவர் நம் அருகிலே இருக்கிறார் என்பதை இதுவளவே வெளிப்படுத்துகிறார்.
2: So because of this discipline he reveals his closeness to us.
1: அவர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார்.
2: He also reveals how much he loves us.
1: இதெல்லாம் ஏன் செய்கிறார்னா, நாம் நன்றாயிருக்க வேண்டும், நம்ம பலன் பெற்றவர்களாய் நாம் பெருக வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு அதை செய்கிறார்.
2: He does all these things just for a benefit that we may be rewarded and get a good outcome out of it.
1: தேவன் பல விதங்களில் நம்மளை சிட்சிக்கிறது உண்மை.
2: It is true that the Lord disciplines us in many ways.
1: ஆனால் இந்த சிட்சை நமக்கு எப்படி பலன் அளிக்கிறது அப்படின்றதான் ரொம்ப முக்கியம்.
2: But how does this reward us or help us or benefit us is very important.
1: அநேகர் தேவனுடைய சிட்சையை பெற்றாலும் அவங்க வாழ்க்கையில எந்த மாற்றமுமே இருக்கிறது இல்ல.
2: Though many people receive God's discipline, there is no any change in their life.
1: ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனா ஒரே பாடத்திட்டம் தான், ஒரே ஆசிரியர் தான், அவர்கள் 50 பேருக்கும் பாடம் எடுக்கிறாங்க.
2: So if you go to a school, it is the same syllabus, it is same lesson and same teacher who teaches the same lesson to all the 50 students.
1: ஆனா எல்லா பிள்ளைகளும் தேறறாங்களா?
2: But is all the students get is passed?
1: இல்ல.
2: No.
1: சில கல்லூரிகளை பற்றி பள்ளிக்கூடங்களை பற்றி பெரிய பெயர் வெளியில் இருக்கும், ரொம்ப ஒழுக்கமான பள்ளி, ரொம்ப ஒழுக்கமான கல்லூரின்னு சொல்லுவாங்க.
2: So there will be a great name and reputation for certain school saying that that's the best school, it is a disciplined school.
1: ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் சேர்ற எல்லா பிள்ளைங்களுமே ஒழுக்கமானவர்களாக வெளியே வர்றாங்களா?
2: But it's a great question if all the students who join in that school or college come out in a disciplined
1: அங்கே அவர்களுக்கு வேண்டிய ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது.
2: So the discipline is actually taught to everyone over there.
1: அங்கே ஒழுக்கங்கள் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணப்படுகிறது, அங்கே கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறது.
2: Discipline is also enforced on every student there.
1: ஆனால் எல்லா பிள்ளைகளுமே அதுக்கு கட்டுப்படுறாங்களா?
2: பட் நாட் ஆல் ஸ்டூடெண்ட் இஸ் அண்டர் தட்.
1: சில பேர் அந்த பேரை வைத்திருப்பாங்க, நான் அந்த பள்ளியில் படித்தேன், அந்த கல்லூரியில் படித்தேன்னு சொல்லுவாங்களே தவிர, அந்த கல்லூரியில் படித்த பள்ளியில் படித்த வாசனையே அவங்ககிட்ட இருக்காது.
2: சம் பீப்புள் வில் கேரி த நேம் ஆஃப் த ஸ்கூல் அண்ட் காலேஜ், பட் வி கே நாட் ஈவன் ஹாவ் த ஸ்மெல் ஆஃப் தட் ஸ்கூல் ஆர் காலேஜ் இன் தேர் லைஃப்.
1: ஏன்?
2: வை?
1: ஏனென்றால் அந்த அந்த கட்டுப்பாட்டுக்கு அல்லது அந்த சிக்ஷைக்கு அவங்க தங்களை அர்ப்பணிக்கவே இல்லை.
2: இட்ஸ் பிகாஸ் தே ஹவ் நாட் சப்ஜெக்டட் டு தட் டிசிப்ளின்.
1: அது தலையின் மேல் போன ஒரு வெள்ளம் மாதிரி போயிருது.
2: இட் இஸ் லைக் எ ஃப்ளட் ஓவர் தி ஹெட்.
1: அவர்கள் எந்த விதத்திலையும் தங்களை அர்ப்பணிக்காததுனால எந்த மாற்றமும் அவர்களுக்குள்ள உண்டாகவே இல்லை.
2: சின்ஸ் தே ஹவ் நாட் சப்ஜெக்டட் ஆர் கமிட்டட் டு தட் டிசிப்ளின், தேர் இஸ் நோ சேஞ்ச் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தேர்
1: லைஃப். பொதுவாக சொல்கிறாங்க, நம்முடைய நாட்டை விட மேற்கத்திய நாடுகளில் வந்து ரோட் டிசிப்ளின், ரோட் ரூல்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதாக சொல்லுகிறார்.
2: ஜென்ரலி தே சே இன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் த ரோட் ரூல்ஸ் ஆர் மோர் ஸ்ட்ரிக்டர் தேன் இன் ஆர் கண்ட்ரி.
1: நானும் பார்த்துருக்கிறேன், ரொம்ப நேர்த்தியாக வண்டி ஓட்டுவாங்க.
2: ஈவன் ஐ ஹவ் சீன் பீப்புள் டிரைவ் வெரி பர்ஃபெக்ட்லி.
1: ஆனால் வேதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளவு சட்ட திட்டங்களை என்ஃபோர்ஸ் பண்ணி டிசிப்ளின் பண்ணுற அந்த ரோட்ல கூட அநேக பெரிய பெரிய விபத்துகள் நடக்கிறது.
2: பட் மோர் கிரீவிங் இஸ் தட் தோ தேர் ஆர் மோர் ரூல்ஸ் தட் ஆர் பீங் என்ஃபோர்ஸ் தேர், யூ கேன் ஃபைண்ட் மெனி ஆக்சிடென்ட் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் தோஸ் ரோட்ஸ்.
1: ஏன் அங்க இவ்வளவு சட்டங்கள், இவ்வளவு ஒழுங்குமுறைகளுக்கு நடுவில் ஏன் இவ்வளவு ஆபத்துகள் நடக்கிறது என்றால், அதில் இந்த சட்டங்களையும் இந்த பிரமாணங்களையும் அல்லது இந்த சிக்ஷைகளுக்கும் தங்களை ஒப்பு கொடுக்காத, கட்டுப்படுத்தாத ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு.
2: ஸோ வை டஸ் தீஸ் ஆக்சிடென்ட்ஸ் அக்கர் ஈவன் இன் ஸ்பைட் ஆஃப் என்ஃபோர்ஸிங் சச் ஹார்ட் ரூல்ஸ்? இட்ஸ் பிகாஸ் தெர் இஸ் ஆல்சோ எ க்ரௌட் அண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ டோன்ட் சப்ஜெக்ட் ஆர் கமிட் தெம்செல்வ்ஸ் டு திஸ் டிசிப்ளின் அண்ட் ரூல்ஸ்.
1: நம்ம ஊரில் மாதிரி நீங்கள் போய் உடனே போய் ரோடு பண்ண டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட முடியாது.
2: ஸோ யூ கேனாட் கெட் அ டிரைவிங் லைசன்ஸ் தேர் இமீடியட்லி லைக் ஹவு வி கெட் ஹியர்.
1: நம்ம ஊரில் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கின வச்சிருக்கவங்களை பாருங்க.
2: You ask people who have driving license in a
1: four wheeler la or car la vandu ukkandirukka kuda mattaanga.
2: So they would have not even seated in a four wheeler car.
1: Avanga oru gear a pottu vandiya ootirukka mattaanga.
2: They would have not had shifted one gear and drove the car.
1: Ana paathina heavy license vaangi vechirupanga.
2: But they would be having heavy license vehicle.
1: Eppadi pa ipdi vaangna appdin keta?
2: So how did you get that license?
1: Or thatta cars kodutha veetle kondu kuduthu poitaaru.
2: I gave money to a person and he gave me this license at home.
1: Ipdi dhaan namma oorla license.
2: That is how the license work here.
1: Ana velinaadugalla paathina appdi neenga vaanga mudiyadhu.
2: But in foreign countries you cannot get a license.
1: அதுக்கு தனியா நீங்க கோச்சிங் ட்ரெய்னிங் போணும்.
2: You have to go for a coaching and training there.
1: அது மட்டுமல்ல, நீங்க எக்ஸாம் எழுதணும்.
2: You have to write an exam.
1: நீங்க பிராக்டிகலா ஓட்டி காட்டணும்.
2: And practically you have to drive the car.
1: பல பேர் வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி லைசென்ஸே வாங்காம இருக்காங்க.
2: There are many people who fail again and again in exam who have not got their license at all.
1: அங்கலாம் பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்ல வச்சிருப்பாங்க.
2: So they have this points.
1: ஒவ்வொரு தவறு செய்யும் போது இத்தனை பாயிண்ட் மைனஸ் பண்ணுவாங்க.
2: So when you commit a mistake they will subtract such points.
1: உதாரணமா 12 பாயிண்ட் இருக்குனா இத்தனை முறை தான் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ். அந்த ஒவ்வொன்றுக்கும் பாயிண்ட் குறைஞ்சு 12 காலி ஆயிடுச்சுன்னா நீங்க திருப்பி வண்டி ஓட்ட முடியாது.
2: ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹவ் 12 பாயிண்ட்ஸ் அண்ட் இஃப் யுவர் பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் மிஸ்டேக்ஸ் அண்ட் இஃப் இட் பிகம்ஸ் நில் தென் யூ கேனாட் டிரைவ் கார் எனிமோர்.
1: திருப்பி நீங்க எக்ஸாம் எழுதணும்.
2: யூ ஹவ் டு ரைட் யுவர் எக்ஸாம் அகைன்.
1: திருப்பி டெஸ்ட்க்கு போணும்.
2: அகைன் யூ ஹவ் டு கோ ஃபார் எ டெஸ்ட்.
1: அப்புறமா தான் திருப்பி புது லைசென்ஸ் கொடுப்பாங்க.
2: ஒன்லி தென் தே வில் கிவ் எ நியூ லைசென்ஸ்.
1: இந்த மாதிரிலாம் கட்டுப்பாடுகள் அந்த நாடுகள்ல இருக்கு.
2: சோ சச் கைண்ட் ஆஃப் ரூல்ஸ் ஆக்சுவலி ப்ரிவைல் இன் தோஸ் நேஷன்ஸ்.
1: நம்ம நாட்டுல பாயிண்ட்னா என்னன்னே தெரியாது.
2: பட் இன் ஆர் கண்ட்ரி வி டோன்ட் நோ வாட் ஆர் தோஸ் பாயிண்ட்ஸ்.
1: எத்தனை ஆக்சிடென்ட் பண்ணாலும், எத்தனை முறை நீங்க தவறு செய்தாலும் காசை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம்.
2: No matter how many times you do an accident or do a mistake, you can pay money and leave.
1: ஆனா வேதனை என்னன்னா, இத்தனை ஒழுங்குமுறைகள், சட்டங்கள், இவ்வளவு கட்டுப்பாடுகள் அந்த நாடுகள்ல இருந்தா கூட அங்கேயும் பெரிய பெரிய தவறுகளை ஓட்டுநர்கள் செய்றாங்க.
2: But the problem is that though there is hard rules over there, people also commit mistakes there.
1: Yeah.
2: Why?
1: அதற்கு தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கவே இல்லை.
2: It's because they have not committed themselves wholly to that.
1: பாருங்க, சூரிய ஒளி வந்து ஒரே ஒளி தான்.
2: So sunlight is the same light for everyone.
1: ஆனா ஒவ்வொரு பொருள்ல அது வித்தியாசமான மாற்றங்களை உண்டாக்குது.
2: But it brings great change in each and everything.
1: இந்த சூரிய ஒளி பனியின் மேல பட்டுச்சுனா அது என்ன பண்ணுது, அந்த பனி அப்படியே தண்ணீரா உருக்கிறது.
2: So when this sunlight falls on the ice caps, it actually melts like water.
1: ஆனா அதே வேளையில இதே சூரிய ஒளி களிமண் மேல போய் பட்டுச்சுனா அந்த களிமண் என்ன பண்ணா உருக்காது, அதை இறுக்கமா மாத்திரும்.
2: But if it's again the same light, if it falls on clay, it will not melt it will harden it.
1: பானையை செஞ்சு கொண்டு போய் வெயில்ல வச்சாங்கன்னா நல்லா இறுக்கமாயிடும்.
2: So if you make a pot and set in sunlight, it becomes hard.
1: அதே சூரிய ஒளி தான்.
2: இட் இஸ் த சேம் சன்லைட்.
1: நிறைய வேளை கர்த்தருடைய சிக்ஷையை கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை வந்து உருக்கி அவர்களை கட்டுப்படுத்துது, கீழ்ப்படுத்துது.
2: Sometimes God's discipline also actually melts at in people and submit and make other people commit.
1: அதே வேளையில இதே சிட்சைய பெற சில பேர் இருக்கம் உள்ளவர்களா மாறிறாங்க.
2: On the other side there are also people who harden their heart because of God's discipline.
1: நம்ம எப்படி இருக்கறோ நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும்.
2: We have to analyze how we are.
1: இன்றைக்கு தேவனுடைய சிட்சைக்கு நாம் செய்ய வேண்டிய அல்லது எதிர்கொள்ள வேண்டிய மூன்று விதங்களை உங்களுக்கு சொல்கிறேன்.
2: So today I am going to tell three ways to respond to God's discipline.
1: வாசிக்கலாம் நீதிமொழிகள் 3:11 வாசிங்க.
2: Let us read Proverbs 3:11.
1: அதிலே வாசிக்கிறோம், என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே.
2: My son, do not despise the chastening of the Lord.
1: முதலாவது தேவனுடைய சிட்சைக்கு நாம் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு விதமான பதில் அல்லது அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது தேவனுடைய சிட்சையை நாம அற்பமாக எண்ணக்கூடாது.
2: First way to respond to God's discipline is don't despise God's discipline.
1: இன்னொரு விதமாய் சொன்னால் அதை அசட்டை பண்ணக்கூடாது.
2: In other words, don't despise God's discipline.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆனால் எப்படி வேதனை நம்மட்டு எதிர்பார்க்குதுன்னா, அசட்டை பண்ணாமல் அந்த சிட்சைக்கு நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறவர்களாக மாறணும்.
2: But the Bible is expecting us to submit wholly to that discipline.
1: நீங்கள் எபிரேயர் 12:9 வாசித்தால்,
2: If you read Hebrews 12:9,
1: அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா என்று வாசிக்க.
2: It says, furthermore, we have had human fathers who corrected us and we paid them respect. Shall we not much more readily be in subjection to the Father of spirits and live?
1: கர்த்தருடைய சிட்சை என்பது கொஞ்சம் வேதனையா தான் இருக்கும்.
2: God's discipline will be painful.
1: கர்த்தருடைய சிட்சை என்பது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்.
2: God's discipline will be difficult for us.
1: ஆனா அந்த சிட்சையை என்ன செய்ய கூடாதுன்னா, அசட்ட பண்ணிர கூடாது.
2: But we should not despise the discipline.
1: என்ன சொல்லுகிறது, சரீரத்தின் தகப்பன்மார்கள் சிட்சிக்கும் போது நம்ம அவங்களுக்கு பயந்து இருக்கிறோம். நம்முடைய ஆத்துமாக்களுக்காக நம்மை சிட்சிக்கிற தேவனுக்கு நாம் எவ்வளவு அடங்கி நடக்கணும்னு வாசிக்கிறோம்.
2: So here we read that we respect the human fathers who correct us, then we should also how much we should be subjected to the father who corrects our soul.
1: யோபு தேவனுடைய சிட்சையை குறித்து பேசும்போது,
2: When Job speaks about God's discipline,
1: யோபு 16:12 வாசிக்கும்போது,
2: Job 16:12 says,
1: நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு லக்காக நிறுத்தினார்னு சொல்றாரு.
2: He says, I was at ease, but he has shattered me. He has also taken me by my neck and shaken me to pieces. He has set me up for his target.
1: எப்படி இருக்கு பாருங்க.
2: How is that?
1: ஆண்டவரே சிச்ச இவ்வளவு பயங்கரமா ஒரு லைஃப்ல இருந்திருக்கு.
2: So God's discipline was so terrible in his life.
1: அந்த யோபினுடைய மனைவி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த காரியத்தை பார்க்கும்போது தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுருந்தாங்க.
2: So when Job's wife saw this, she said, curse God and die.
1: வேண்டாம், இது வேண்டாம், இந்த பாதை வேண்டாம்.
2: We don't want this path.
1: ஆனால் யோபுவ பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு மனிதனா நீங்க பார்க்கலாம்.
2: But you can see this Job submitted wholly until the end to the Lord.
1: ஏனா அவருக்கு தெரியும், கர்த்தர் என்னை சோதிக்கிறார், இந்த சோதனையின் முடிவில் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று அவர் விளம்பினார்.
2: Because you know very well that the Lord is testing me, but at the end of this test I shall come forth as gold.
1: பிரியமானவர்களே, இந்த சிட்சையை குறித்து யோசிக்கும் போது யார் நம்மை சிட்சிக்கிறார் அப்படின்றத பற்றி நாம கவனமா இருக்கணும்.
2: So when you think about this discipline, we should be very careful about who is disciplining us.
1: நம்மை சிட்சிக்கிறவர் சாதாரணமான ஒருவர் அல்ல.
2: So the one who disciplines us is not an ordinary person.
1: நம்மை சிட்சிக்கிறவர் பரம தகப்பன்.
2: Or the one who disciplines us is a great heavenly father.
1: அவர் எப்படிப்பட்டவர்?
2: How is he?
1: முதலாவது நான் சொல்லுவேன், அவர் பெரியவர்.
2: First he is a great father.
1: இரண்டாவது அவர் நல்ல தகப்பன்.
2: Second he is a good father.
1: யானிகள் உபாகமத்தின் புத்தகம் 10 அதிகாரம் 14:18 பாருங்க.
2: Deuteronomy chapter 10 verses 14-18.
1: இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள்.
2: Indeed, heaven and the highest heavens belong to the Lord your God, also the earth with all that it is in it.
1: ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூரும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடி சகல ஜனங்களுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார்.
2: The Lord delighted only in your fathers to love them and he chose their descendants after them, you above all people, as it is this day.
1: ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள்.
2: Therefore circumcise the foreskin of your heart and be stiff neck no longer.
1: நம்முடைய தேவன் யார்?
2: Who is our God?
1: பெரியவர்.
2: He is a great God.
1: அவர் நம்மை சிட்சிக்கிறார்.
2: He is the one who disciplines us.
1: அவருக்கு முன்பாக சிட்சையை நம்ம கையாளக்கூடிய சிறந்த வழி என்னன்னா, அவருக்கு முன்பாக இருதயத்தை கடினப்படுத்தாம பிடரியை நாம கடினப்படுத்தாம அவருக்கு முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்கிறதுக்கு பாருங்க, அதுதான் சிறந்த வழி தேவனுடைய சிட்சையை கையாள்ற.
2: So the best way to handle God discipline is by submitting ourselves wholly to the Lord and not remaining stiff neck before God.
1: நான் கடினப்படுத்தாம நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்?
2: So why do I don't stiff neck myself but submit wholly?
1: ஏன் செய்யறேன்னா, அது நன்மையாக எனக்கு முடியும். என்னை சிட்சிக்கிறவர் நல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
2: It's because it always ends as a benefit to me and I also believe the one who disciplines is a good father.
1: நீதிமொழிகள் 29:1 சொல்கிறது.
2: Proverbs 29:1 says,
1: அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான்னு போடுறது.
2: He who is often rebuked and hardens his neck will suddenly be destroyed and that without remedy.
1: எபிரேயர் 3:7 வாசிக்கும்போது,
2: Hebrews 3:7 onwards,
1: ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்திரத்திலே கோபம் மூட்டினது போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிரங்கள்னு போடுறேன்.
2: It says therefore as the Holy Spirit says, today if you hear his voice do not harden your hearts as in the rebellion in the days of trial in the wilderness.
1: சொல்லுவேன், தேவனுடைய சிட்சையை நாம் உண்மையாகவே பலன் பெறுகிற ஒரு சிட்சையாக மாற்ற வேண்டுமானா, முதலாவது சிட்சையை நாம அற்பமாக எண்ணி அசட்ட பண்ணவே கூடாது.
2: So first of all, if you want to make the God's discipline a benefited one to us, first you should not despise God's discipline.
1: சில பிள்ளைங்க இருக்கிறாங்க, சிட்சையை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது.
2: So certain children will look at this discipline as what do you say and what should I do that.
1: நான் எதுக்குமே கட்டுப்பட மாட்டேன்.
2: So I will not be subjected to anything.
1: எப்பவுமே எதிர்த்து தான் நிப்பேன்.
2: I will always oppose and resist.
1: என் இருதயத்தை நான் கடினப்படுத்திட்டேன்.
2: I have hardened my heart.
1: பாருங்க, ஒரு சைனீஸ் proverb ஒன்னு சொல்லுது, you can take a horse to the water but you cannot make it drink. ஒரு குதிரையை வந்து தண்ணீட்ட கொண்டு போயிடலாமா, ஆனா அது என்ன செய்ய முடியாதுனா குடிக்க வைக்க முடியாது. அதுடைய இருதயம் கடினப்பட்டுருச்சு அப்படின்னா நீங்க அதை வளைக்கவே முடியாது.
2: If its heart is hardened then you cannot bend it anymore.
1: ஞானி சொல்றாரு, கர்த்தர் உன்னை ரொம்ப அன்போடு சிட்சிக்கிறார்ப்பா, ஆனால் அந்த சிட்சையை பார்த்து நீ அசட்டையா எண்ணிராத.
2: But here the wise man says the Lord is disciplining you but do not despise that God's discipline.
1: இது ஒரு அற்பமான காரியம் நினைக்காத.
2: Don't consider it to be a despising thing.
1: உன்னை சிட்சிக்கிறவர் யார் தெரியுமா?
2: You know who is the one who is disciplining you?
1: வானத்தையும் பூமியையும் படைத்தவர்.
2: He is the maker and creator of heaven and earth.
1: உன்னை சிட்சிக்கிறவர் யார் தெரியுமா?
2: Who is the one who is disciplining you?
1: உண்மையாக உன்னை நேசித்து சிட்சிக்கிறவர்.
2: He is the one who loves you truly and disciplines you.
1: அந்த சிட்சையை நீ அற்பமாக விலையில்லாத ஒன்றாய் நீ எடுத்துறாத.
2: Do not despise or consider it to be invaluable.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: தேவனுடைய சிட்சையை நாம் முதலாவது எப்படி கையாளணும்னா அற்பமாக எண்ணக்கூடாது.
2: First way to respond to God's discipline is don't despise God's discipline.
1: சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிப தம்பி என்னை பார்க்க வந்திருந்தான்.
2: Some years ago a young boy came to see me.
1: அவனுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருந்தார்.
2: He had a very good father.
1: ரொம்ப ஒரு ஆவிக்குரிய மனிதன்.
2: He was a spiritual man.
1: தேவனை ரொம்ப நேசித்தவர்.
2: He loved the Lord so much.
1: அவர் தன்னுடைய குடும்பத்தையும் ரொம்ப நேசித்தார்.
2: He also loved his family very much.
1: தன்னுடைய பிள்ளைகளை ரொம்ப சீராக ரொம்ப சட்டத்தின்படி ஒழுங்கின்படி நேர்த்தியா நடத்தணும்னு ஆசைப்பட்டு அவர்களுக்கு எத்தனையோ ஆலோசனைகளை தந்தார்.
2: He want to bring up his children in a disciplined manner, his family in a very good manner and perfect way. Therefore he also gave many counsels and rules for the
1: அந்த
2: family.
1: அந்த பிள்ளைகள் எல்லாரும் அந்த தகப்பனுடைய சட்டத்திற்கு ஒழுங்குக்கு அவருடைய சிட்சைக்கு கட்டுப்பட்டு அந்த பிள்ளைகள் ரொம்ப கீழ்ப்படிதலோடு வளர்ந்து வந்தார்.
2: And all his children came up or they grew up and submitted wholly to his rules and obedient to his father.
1: அவர்கள் நல்ல பிள்ளைகளாய் வளர்ந்தார்.
2: And they grew up as very good children.
1: அந்த வீட்ல ஒரே ஒரு பையன், அவன் அப்பாவுடைய வார்த்தை கீழ்ப்படியவே மாட்டான்.
2: But there was one boy in that home who never obeys the words of his father.
1: அவருடைய தகப்பனார் என்னிடத்துல பலமுறை வந்து அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன்.
2: His father came to me and complained about him many times.
1: நானும் அவனிடத்துல சொல்லியிருக்கிறேன், அப்பா அவங்க சொல்றதை கேளுப்பான்னு சொல்லியிருக்கேன்.
2: Even I have advised him, just listen to your father's words.
1: கேட்கவே மாட்டான்.
2: But he will not obey at all.
1: அவன் எப்பொழுதும் அவர் அப்பா என்ன சொல்றாரோ அதுக்கு எதிரடியாவே செய்வான்.
2: So he always does just the opposite to what his father
1: says. அவரை மதிக்கவே மாட்டான்.
2: He will never respect him.
1: வீட்டார் எல்லாரும் அவரை கனப்படுத்தும் போது இவன் மாத்திரம் எதிர்த்து பேசும்.
2: When all the members of his family honor him, he will always oppose him.
1: தன்னுடைய தகப்பனுக்கு ஒன்றுமே தெரியாது என்று அவன் நினைத்துக் கொள்வான்.
2: He thinks thinks that the father doesn't know anything.
1: ஒரு நாள் அவர் தகப்பனார் திடீரென்று ஹார்ட் அட்டாக்ல மரித்து போனார்.
2: So one day his father suddenly died because of a cardiac arrest.
1: இந்த குடும்பம் ரொம்ப சிரமத்திற்குள்ளே சென்றது.
2: So this family went into a great trouble.
1: ஆனால் கர்த்தர் கிருபையாக குடும்பத்தை கட்டி எழுப்பினார்.
2: But graciously the Lord again built that house.
1: பல மாதங்கள் கழித்து அந்த பையன் சந்திக்க வந்தான்.
2: After many months that boy came to meet me.
1: அவன் பேசி கொண்டிருக்கும் முகமெல்லாம் கண்ணீரா இருந்தது.
2: So as he was speaking he was shedding tears.
1: அவன் சொன்னான், "Today I realize எங்க அப்பா வந்து ஏன் என்னை இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா நடத்துறாருன்னு இப்போதான் நான் ரியலைஸ் பண்றேன்."
2: So only today I realize why my father treated me so strictly.
1: நான் யோசிக்க யோசிக்க நான் எவ்வளவு அவரை வேதனைப்படுத்திட்டேன்னு இன்னைக்கு தான் நான்
2: உணர்றேன். So as I think about it I realize how much I caused pain to him.
1: எவ்வளவு ஒரு நல்ல தகப்பன் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்தாரு.
2: So how good was my father whom the Lord gave me.
1: நான் எவ்வளவு அவருடைய வார்த்தைகளை அசட்ட பண்ணி பரிகாசம் பண்ணிட்டேன்.
2: How much I despised his words and mocked at him.
1: ஒருவேளை என்னுடைய கீழ்படியாமையின் வேதனையினாலே அவர் மரிச்சிட்டாரான்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லி வருத்தப்பட்டான்.
2: I'm not sure whether because of the pain that I caused because of this obedience he died.
1: நான் சொல்லுவேன், ஒரு நல்ல தகப்பனாக நம்முடைய தேவன் நம்மை சிட்சிக்கிறத ஒரு நாள் நம்ம அசட்ட பண்ணவே கூடாது.
2: So I tell you as a good father when a God disciplines us we should not despise him.
1: நான் சொல்லுவேன், கர்த்தருடைய சத்தம் நமக்கு நேராய் வரும்போது அவர் நம்மை சிட்சிக்கும் போது அன்பினால் வருகிற கடினமான வார்த்தைகளை கூட நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
2: So the Lord also decides when the words of God comes to us with loving words to discipline us in a hard manner we should accept that and that is what God
1: desires. நாம் விளங்கிக்கொள்ளணும்.
2: We have to understand.
1: நன்மை என்றால் என்ன என்று முழுவதுமாய் அறிந்தவர் நம்முடைய தகப்பன் தான்.
2: Our father is the only father of God who knows what is good to us.
1: நாம சில வேளையில தீமையை கூட நன்மை நினைச்சுடுவோம்.
2: Sometimes we consider evil to be good to us.
1: ஆனால் நம்முடைய தேவனோ நன்மை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார்.
2: But our God knows what is good to us.
1: இரண்டாவது, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தின் நன்மைக்காகவே செய்கிறார்.
2: Second, he does everything for a good who love him.
1: அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணு.
2: So he is a God who never looks at evil.
1: நான் சொல்லுவேன், அப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கும்போது அவருடைய சிட்சையிலையும் நிச்சயமா எனக்கு தீமை இல்லை, எனக்கு நன்மைதான் இருக்கிறது என்று நான் விசுவாசித்து அந்த சிட்சையை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன்.
2: So when we have such a God then I believe that even the discipline of God is always for my good and I accept that discipline.
1: முதலாவது என்ன செய்யக்கூடாது?
2: First what we are not supposed to do?
1: தேவனுடைய சிட்சையை அற்பமாக எண்ணக்கூடாது.
2: First don't despise God's discipline.
1: இரண்டாவது, அதே வசனத்தை வாசித்தீங்கன்னா நீதிமொழிகள் 3:11 பாருங்க.
2: Read the same verse Proverbs 3:11.
1: இரண்டாவது பகுதி, நான் தமிழிலே அந்த அர்த்தத்தை நான் முக்கியப்படுத்துகிறேன்.
2: I want to emphasize the meaning in Tamil.
1: அதை வாசி, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே.
2: Nor detest his correction.
1: ஆங்கிலத்துல வந்து வேற விதமா இருக்கு, நான் திருப்பி அதை விளக்குறேன்.
2: So it is somewhat different in English. I will explain you later.
1: ஆனால் வேதம் சொல்கிறது இரண்டாவது, அவருடைய சிட்சையினாலே சோர்ந்து போக கூடாது.
2: So second, don't be discouraged by God's discipline.
1: அப்ப கர்த்தருடைய சிட்சை நம்மள சோர்வுறவாக்குமா?
2: So will God's discipline discourage us?
1: நிச்சயமா சோர்வுக்குள்ள கொண்டு வரும்.
2: Yes, it will surely discourage us.
1: பொதுவாகவே பாருங்க, நாம செய்யறத நல்லதுன்னு இன்னொருத்தர் சொல்லிட்டா நம்மளுக்கு உற்சாகம் வந்துடும்.
2: So generally when someone encourages or say it is good whatever we done we will be encouraged because of that.
1: ஆனா நம்ம செய்யறது தப்புன்னு யாராவது சொன்னாங்கன்னா யாருக்கானாலும் சரி அது ஒரு சோர்வை கொண்டு வரும்.
2: But if someone says what we do is wrong then it will surely discourage us.
1: இது சரியில்லை நீ மாற்றி செய்யன்னு சொன்னா நமக்கு ஹியூமன் ஈகோ இருக்கு பாருங்க, நம்முடைய அந்த கர்வம் இருக்கு பாருங்க, அந்த பெருமை அது வந்து நம்மளை சும்மா விடாது, நாம வந்து சோர்ந்து போய்டுவோம்.
2: So when someone says this is not right just change it then that human ego that we have that will surely make us to be discouraged.
1: சில பேர் பாத்தீங்களா, அவங்க செஞ்சிட்டு இருக்கிற ஒரு வேலையை இப்படி செய்யாதீங்க இப்படி மாத்தி செய்யுங்கன்னா நீயே செய்யப்போ எனக்கு வேணாம்.
2: So we have some people when you say don't do this way just change it this way they will say no I won't do this you yourself can do it.
1: அவங்களால கொஞ்சம் கூட மாத்தி செய்யவே முடியாது.
2: They cannot change even a bit.
1: My way or the highway அப்படிவா. My way is the highway. நான் எந்த வழியில போறனோ அதான் சரியான.
2: So they say my way is the highway.
1: அத தப்புன்னு சொல்லிரவே கூடாது.
2: We should not say that is wrong.
1: மாற்றி கொள்ள சொல்லிர கூடாது.
2: We should not say just change it.
1: சோர்ந்து போய்டுவாங்க.
2: They will be discouraged.
1: அவங்க நினைப்பாங்க நான் என்ன செஞ்சாலும் இப்படி தான் பண்றீங்க.
2: They will think whatever I do you say the same always.
1: அவங்க எதையுமே நீ மாற்றிக்கொள் திருத்திக்கொள் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது.
2: So therefore there is no chance of changing or changing to them.
1: கர்த்தரும் பாருங்க நிறைய வேளையில நம்ம போகிற பாதையில இப்படி இருக்காதப்பா இப்படி செய்யாதப்பா இதுதான் வழி அப்படின்னு நம்மகிட்ட பேசிட்டே இருக்கும்போது சிலர் என்ன ஆயிடும்னா நம்முடைய கர்வம் இருக்கு பாருங்க நம்ம பாதையை கர்த்தர் அங்கீகரிக்கலன்ன உடனே நிறைய வேளை என்ன வந்துரும்னா சோறு வந்துரும்.
2: சோ ஈவன் இன் ஆர் லைஃப் when the Lord says don't take this path, don't choose this path, don't go this path, just change it, then we have the human ego because of which we will be discouraged.
1: நிறைய வேளையில இதே தானா எப்ப பார்த்தால் இத செய்யாத அத செய்யாதன்னு சொல்வாங்களா?
2: சோ இட் இஸ் ஆல்வேஸ் தி சேம் திங், டோன்ட் டு திஸ் டோன்ட் டு தட்.
1: என்ன இது எப்ப பார்த்தாலும் கடிந்து கொள்றாரு.
2: வாட் இஸ் இஸ் ஆல்வேஸ் இஸ் ரெபுக்கிங் மீ.
1: எப்ப பார்த்தால் அவர் சிட்சிக்கிறாரு.
2: ஆல்வேஸ் இஸ் டிசிப்ளினிங் மீ.
1: நமக்கு என்ன சோறு வந்துரும்.
2: We will be totally discouraged.
1: செய்து என்ன கண்டா போங்க.
2: See what did I get by doing this?
1: எவ்வளவு நாள் தான் இப்படி செய்றது?
2: So how many days can I do this?
1: எவ்வளவு நாள் தான் கட்டுப்பட்டு இருக்கு?
2: How many days I can be subject?
1: எனக்குன ஒரு ஒரு சுதந்திரம்லாம் கிடையாதா?
2: So don't I have my own freedom?
1: எல்லாத்துலயே இப்படி சிட்சித்தா இப்படி?
2: So how is this possible if he disciplines in everything?
1: பெர்ஃபெக்ட்டா இருந்தா தான் வாழ முடியுமா?
2: So can we live only if we are perfect?
1: மற்றவங்க எல்லாம் இப்படி வாழ்றாங்க.
2: So how other people are living?
1: கர்த்தர் என்னையே சும்மா குட்டிட்டே இருக்காரு.
2: Why the Lord is often buffeting me?
1: நிறைய வேளை நமக்கு என்ன வந்துருனா சோறு வந்துரும்.
2: Many times we ourselves will be discouraged.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆனால் வேதம் சொல்லுகிறது சோர்ந்து போகாமல் அதுல தொடர்ந்து சகித்து முன்னேறுபா.
2: But the Bible says don't be discouraged but endure in it continually.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி.
2: So our Lord Jesus Christ is a great example to us.
1: நீங்கள் எபிரேயர் 12 அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: if you read Hebrews chapter 12 first 3 verses,
1: வேதம் சொல்கிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கடவோம்.
2: Therefore we also, since we are surrounded by so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which so easily ensnares us, and let us run with endurance the race that is set before us, looking unto Jesus, the author and finisher of our faith.
1: நாம எப்படி ஓடணும்னு மாத்திரம் அந்த வசனம் சொல்லல.
2: So the verse not only says how we are supposed to run.
1: அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா தமிழ்ல இரண்டாவது வசனம்,
2: the second verse in Tamil,
1: அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார்.
2: Who for the joy that was set before him endured the cross, despising the shame, and has sat down at the right hand of the throne of God.
1: மூன்றாம் வசனம் பாருங்க.
2: Verse 3 says,
1: ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்க.
2: For consider him who endured such hostility from sinners against himself, lest you become weary and discouraged in your souls.
1: நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யலனா சோர்ந்து போகவே இல்ல.
2: Our God is not discouraged.
1: சோர்ந்து போகவே
2: இல்ல. He was not discouraged.
1: அவர் வந்து தேவனுடைய சிட்சையினால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்.
2: He learned obedience because of the discipline of God.
1: தேவன் அவரை கட்டுப்படுத்தி ஒப்பு கொடுத்த பாதை வந்து கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார்.
2: So because in the path which the father committed him or subjected him, he also learned obedience
1: there. அந்த பாதையில அவர் சோர்ந்து போகவே இல்லை.
2: He was not discouraged in that path.
1: எவ்வளவோ தீமை சகிக்க வேண்டியிருந்தது.
2: He had to endure so much of shame.
1: எவ்வளவோ பாடுகளை அவர் சகிக்க வேண்டியதா இருந்தது.
2: He has to endure so much of suffering.
1: எத்தனையோ அவமானத்தை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது.
2: He has to encounter great many shames.
1: ஆனால் வேதம் சொல்கிறது அவர் கொஞ்சம் கூட சோர்ந்து போகவே இல்லை.
2: But the Bible says he was not discouraged at all.
1: அதை கடைசி வரைக்கும் சகித்தார்.
2: He endured until the end.
1: தேவன் தனக்காய் வைத்திருந்த பாதைக்கு கடைசி வரைக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார்.
2: He committed wholly to the path which the Father has set for him.
1: அதனால தான் பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் தேவனுடைய கீழ்ப்படுதல், இயேசுவினுடைய கீழ்ப்படுதலை கொடுத்து வாசிக்கும்போது அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை ஒப்பு கொடுத்தார்னு வாசிக்கு.
2: So that is what when you read in Philippians about the obedience of God, it says he humbled himself and became obedient unto death, even the death of cross.
1: சிலுவையின் மரணம் பரியந்தம் ஒப்பு கொடுத்தார்.
2: He was obedient until even the death of cross.
1: எத்தனையோ சோர்வு நடுவுல வந்தது.
2: He had to encounter so much of discouragement in the big
1: அந்த கடினமான பாதையில தனக்கு துணை செய்யிறதுக்கு கூட வர்றதுக்கு யாருமே வரல.
2: There was no one to accompany him and support him in that way, in the path of suffering.
1: ஒரு சீஷன் கூட அவரோட ஒரு மணி நேரம் கூட விழிச்சிருக்கல.
2: Not even a single disciple was ready to watch with him for 1 hour.
1: பிதாவானவர் அவரை நொறுக்க சித்தமான போது அவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லாவிட்டாலும் தனியாக நின்று கடைசி வரைக்கும் சகித்து சோர்ந்து போகாமல் தேவனுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்திருந்தார்.
2: When the father purposed to break and oppress him, he committed, he submitted himself until the end and endured until the end.
1: விளைவை பார்த்தால் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை அவரை கொடுத்து எல்லா முழங்கால்களையும் தேவன் முடங்கும்படி செய்தார்.
2: So the outcome was that the Lord gave him a name which is above every name, and that at the name every knee shall bow.
1: இன்றைய காலையில கர்த்தருடைய சிட்சையினால யாராவது ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா?
2: So is there someone who is discouraged because of God's discipline today?
1: இந்த காலை உங்களை பார்த்து நான் சொல்லுவேன்,
2: this morning I tell to you,
1: கர்த்தருடைய பூரண கிரியை உங்களில் நிறைவேறி முடிய மட்டும் சோர்ந்து போகாதீங்க.
2: Don't be discouraged until the perfect work of God is done in your life.
1: கர்த்தர் எதையுமே தீமைக்காக ஆரம்பிக்க மாட்டார்.
2: The Lord doesn't commence beginning anything for our evil.
1: நம்மை அழிக்கும்படி தேவன் ஒரு சிட்சையும் கொண்டு வர மாட்டார்.
2: The Lord will not send any kind of discipline just to destroy us.
1: அந்த சிட்சையின் முடிவிலே நீங்கள் உண்மையாக கர்த்தரை துதிப்பீர்கள், தேவனுக்கு நன்றி உள்ளவங்களா இருப்பீங்க.
2: At the end of the discipline you will surely worship, praise God, and you will be grateful to God.
1: இவ்வளவு தூரம் சகிச்சிட்டு வந்துட்டீங்க.
2: You have endured so far.
1: நான் சொல்லுவேன், முடிவு வரைக்கும் நிலைச்சிருங்க.
2: I tell you, remain until the end.
1: அவருடைய சிட்சையை கண்டு சோர்ந்து போகாதீங்க.
2: Don't be discouraged by God's discipline.
1: அவர் நம்மை ஒடுக்குகிறார், நொறுக்குகிறார் என்றால் அதுல தேவன் ஒரு புதிய காரியத்தை உருவாக்குவதற்கு ஒரு திட்டம் இல்லாம நம்மளை ஒடுக்க மாட்டார்.
2: So if the Lord is oppressing and crushing us, the Lord will not do that without any new plan in that.
1: நம்ம இடத்துல ஒரு நிறைவான பலனை அவர் எதிர்பார்க்கிறார்.
2: The Lord is expecting a perfect reward in our life.
1: நிச்சயமாகவே இது நீதியின் பலன், பரிசுத்தத்திற்கான பலனை நமக்கு கொண்டு வரும் என்று அறிந்துதான் நம்மை தேவன் சிட்சிக்கிறார்.
2: And the Lord is disciplining us knowing that it will bring you a yield of righteousness and a reward of righteousness in our life.
1: சோர்ந்து போகாமல் முன்னேறுங்க.
2: So don't be discouraged but go forward.
1: கடைசியாக கர்த்தருடைய சிட்சையை குறித்து நாம் வாசிக்கும் போது எப்படி இதை கையாள வேண்டும் என்றால்,
2: So the third way to respond to God's discipline,
1: அதே வசனத்தை ஆங்கிலத்தில் முக்கியப்படுத்துறேன், நீதிமொழிகள் 3:11.
2: So Proverbs 3:11, I want to emphasize in English.
1: தமிழிலே அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே என்று எழுதியிருக்கிறது.
2: So in Tamil it says, do not be discouraged when the Lord corrects you.
1: ஆனால் ஆங்கிலத்தில் வந்து do not detest his correction போட்டிருக்கு. அதாவது ஆண்டவருடைய சிட்சையை வெறுத்து விடாதே.
2: So in English it says, nor detest his correction.
1: வெறுத்து விடாதே.
2: Don't detest his correction.
1: ஏன் வெறுத்துற கூடாது?
2: Why we should not detest?
1: இது முடிவில உனக்கு நீதியின் கனியை கொடுத்தாலும் இன்றைக்கு எப்படி இருக்கும்னா அது வேதனையா தான் இருக்கும்.
2: Though it gives you a peace, a yields a peaceable fruit of righteousness at the end, it is always a painful at the current state.
1: இன்றைக்கு அது வேதனையா இருக்கும்.
2: So presently today it might be painful.
1: அதனா பின்னால பெரிய பலன் உண்டா?
2: But later you will get a great reward.
1: நீதிமொழிகள் 12:11 பாருங்க.
2: Proverbs
1: எபிரேயர் 12:11.
2: Hebrews 12:11.
1: எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும்.
2: Now no chastening seems to be joyful for the present but painful.
1: ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும்.
2: Nevertheless afterward it yields a peaceable fruit of righteousness to those who have been trained by it.
1: அப்போ என்ன செஞ்சிராத அப்படின்னா இதை வெறுத்துறாதப்பா.
2: Therefore you don't detest it.
1: அதுல ரொம்ப அழகான வார்த்தை அதுல இருக்கு. தமிழ்ல வந்து அதில் பழகினவர்களுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு.
2: So in Tamil it says who have been acquainted or trained by it.
1: ஆனால் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. நீங்கள் Hebrews 12:11 எபிரேயர் 12:11 வாசிக்கும் போது those who have been trained by it னு போட்டிருக்கு. அதுல பயிற்சி பெற்றவர்களுக்கு அது என்ன கொடுக்கும்னா சமாதான பலனை கொடுக்கும்.
2: But in English it says who have been trained by it, to those who have been trained by it, it gives a peaceable fruit of.
1: அந்த டிசிப்ளின ஆண்டவர்ட்ட வாங்குறதுக்கே ஒரு தனி ட்ரெய்னிங் இருக்கு போல இருக்கு.
2: So it means that we have a separate exclusive training to get God's discipline.
1: நம்ம மைண்டை நாமளே ட்ரெயின் பண்ணிக்கணும்.
2: We have to train our mind by ourselves.
1: நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர் நம்ம ட்ரெயின் ஆயிடணும்.
2: We have to get trained to know how our God
1: இப்படிதா சிச்சிப்பாரு.
2: He will only discipline this
1: way. இப்படிதா கடிந்து கொள்வாரு.
2: He will rebuke only in this way.
1: ஒரு சில பேர் வந்து சில பெற்றோர் வந்து கடினமாக சிட்சிக்கும் போது அவங்க நண்பர்கள் பக்கத்துல இருந்தா சில பேர் சொல்லுவாங்க, எப்படிதான் நீ இவற்றை சகிச்சிட்டு இருக்க, இப்படிதான் பேசுவார் அவங்க அப்பா.
2: So if certain parents when they discipline their children, their friends who are beside them, they will say, how are you able to endure this? This is how your father speak.
1: இந்த மாதிரி பேசுறாரு.
2: Why is he speaking in this way?
1: அம்மா இந்த மாதிரி திட்டுறாங்க.
2: Why she is calling like this?
1: இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்காங்களே.
2: Why she is so strict?
1: சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, இப்படிதான் அவங்க.
2: So certain children say they are of such sort.
1: இத்தனை வருஷமா இருந்து நான் பழகிட்டேன்.
2: So I'm just trained to this, used to it.
1: அவங்க ஸ்டைலே இப்படிதான்.
2: Their style is the same.
1: அதே வேளை நம்முடைய தேவனுடைய ஸ்டைல் நம்ம பழகிக்கணும்.
2: So we should also be trained to God's style.
1: Training ஆயிடணும்.
2: So we should be trained to it.
1: சகிச்சுக்கொள்ள பழகிரணும்.
2: So we should be trained to endure.
1: கர்த்தர் இப்படி தான் கடிந்து கொள்வார்.
2: So this is how the Lord disciplines us.
1: கர்த்தர் இப்படி தான் கண்டிப்பா.
2: This is how the Lord will detest us.
1: கர்த்தர் இப்படி தான் வந்து ஆண்டவர் புத்தி சொல்லுவார்.
2: This is how the Lord will counsel us.
1: கர்த்தர் இப்படி தான் தண்டிப்பா.
2: So this is how the Lord will punish us.
1: இதுல நம்ம ட்ரெயின் ஆயிடணும்.
2: So we should get the training.
1: நாம பழகி விடுவோமானால்
2: So once we are trained in that
1: na solva nama verukave mattom
2: we will never detest God
1: namakku theriyum idu dhaan kartrude vali
2: so we know this is the way of God
1: idu dhaan kartrude vidham
2: this is the way of the style of God
1: ah mudivula eppadi irukum na idu miganda palanai kondu
2: but at the end that will give a great fruit
1: sangeetha 141:5 paarungala
2: psalm 141 verse 5
1: neethiman ennai dayavai kutti ennai kadindu kollattum adu en thalaikku ennai pola irukum என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை
2: let the righteous strike me it shall be a kindness and let him rebuke me it shall be as excellent oil let my head not refuse it
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா
2: glory be to the name of the lord
1: என்ன அழகா இருக்கு பாருங்க
2: how beautiful it is
1: இந்த குட்டுதலை வந்து பழகி பழகி பழகி இப்போது வலியா இல்லையா எண்ணெயா மாறிடுச்சான்
2: so as he got used to that striking or buffeting it is not painful now it has become an oil to him
1: நான் சொல்லுவேன் தேவனுடைய சிட்சையை நீங்க வெறுக்காதீங்க
2: I tell you don't detest God's discipline
1: and the sitchaila palayirunga
2: but get used or be trained in that
1: adula payirchi petrunga
2: be trained in that
1: and the sitchaya neenga veruthu vendan solliradinga
2: don't refuse by saying or detesting God's discipline
1: na solven mudhal murai kathar namai sitchikkum bodu namu konja vedaniya da irukum
2: first time when the lord disciplines us it will be painful to us
1: ana adude palan mel neengal nokkama kanna vechitinga nu sonna இது பழக்கமாயிடும்
2: but if you are focused on the reward of it then that becomes a training to you
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா
2: glory be to the name of the lord
1: இதனால் வரும் பலன் என்னன்னு நீங்க பார்த்துட்டீங்கனா இது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியும்
2: so if you look at the reward that you get because of this then this will not be a pain to you
1: நீங்க பாருங்க இந்த விளையாட்டு வீரர்கள் வந்து they go through strict training அவங்க ரொம்ப டிசிப்ளின் பண்ணி அவங்கள கொண்டு போவாங்க
2: so these athletes they go through strict training
1: நிறைய பேர் பாதியிலே ஓடியே போயிடுவாங்க
2: சம் பீப்புள் வில் லிவ் ஆஃப் தி வே
1: வேண்டாம் இதுவே வேண்டாம் அப்படி
2: ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ட்ரெயினிங்
1: ஆனா சில பேர் சகிச்சிட்டு கொஞ்சம் அந்த போராட்டத்துல கொஞ்சம் நின்று பிடிப்பாங்க
2: சோ சம் பீப்புள் எண்டியூர் அண்ட் ஸ்ட்ரகிள் அண்ட் ரிமைன் தட் ஸ்ட்ரகிள்
1: ஆனா எப்போ அந்த சிட்சைக்கு அவங்க தங்களை பழக்கப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொன்னா
2: பட் வென் வில் தே கெட் யூஸ் டு தட் ட்ரெயினிங் அண்ட் அக்செப்ட் இட்
1: அவங்க ஒரு விளையாட்டுக்கு போயிட்டு முதல் வெற்றி எடுக்கிறாங்க பாருங்க
2: when they get the first success in a race
1: அதுக்கு அப்புறமா இந்த வேதனை ஒரு வேதனையாவே தெரியாது
2: so after that they will not consider this pain to be a pain at all
1: அந்த வெற்றி அவங்க ரசிச்சிட்டாங்க அப்படினா அடடா இவ்ளோ கஷ்டமோ இந்த நன்மை வர்றதுக்கு தான் இருக்கா அப்படினு கண்டுபிடிச்சிட்டாங்கனா அதுக்கப்புறமா என்ன ட்ரைனிங் என்ன டிசிப்ளின் கொடுத்தாலும் வரவேற்று விடுவாங்க
2: இஃப் தேவ் டேஸ்டட் தட் சக்சஸ் அண்ட் இஃப் தே நோ திஸ் ட்ரைனிங் திஸ் பெயின் இஸ் ஜன் ஒன்லி ஃபார் திஸ் ரிவார்ட் தென் தே வில் அக்செப்ட் வாட் எவர் ட்ரைனிங் ஆர் பெயின் தே கெட்
1: அந்த பரிசை பார்த்த உடனே அந்த புகழ்ச்சியை பெற்ற உடனே அந்த நன்மையை ருசிச்ச உடனே அவங்களுக்கு தெரியும் இந்த வேதனைலாம் பெரிய வேதனையே கிடையாதுன்னு அனுபவிப்பாங்க
2: சோ ஒன்ஸ் தே ரிசீவ் தட் பிரைஸ் ஒன்ஸ் தே டேஸ்ட் தட் அப்ரிசியேஷன் ஒன்ஸ் தே கெட் ஆல் தி ஃபேம் தென் தே வில் நோ தட் திஸ் பெயின் இஸ் நாட் அட் ஆல் எ பெயின்
1: நான் உங்களுக்கு சொல்றேன் சில வேளையில டிசிப்ளின் வந்து கஷ்டமா இருக்கும் ஆனா கொஞ்சம் பொறுத்து பாருங்க அதனோட கனிகளை நீங்க புசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் இந்த டிசிப்ளின் வந்து உங்களுக்கு பழகிரும்
2: ஐ டெல் யூ திஸ் டிசிப்ளின் மைட் பி ஹார்ட் அட் தி பிகினிங் பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டேஸ்டிங் அண்ட் ஈட்டிங் தி ஃப்ரூட் ஆஃப் வாட் எவர் தென் தட் பிகம்ஸ் எ ட்ரெய்னிங் அண்ட் யூ கெட் யூஸ்ட் டு இட்
1: நீங்க சோர்ந்தே போக மாட்டீங்க
2: யூ வில் be discouraged at all
1: romba varshangalukku munbaga
2: many years ago
1: naan vande cricket la romba aarvama irundhen
2: I was much interested in cricket
1: sirva idla na solradhu
2: when I was a child
1: appo oru naal enga school la vande indha cricket kaga training kuduttirundanga
2: so once they were giving training in a school for cricket
1: sanga school mudicha odne cricket eduthu cricket ku velaadanum
2: so after school hours we have to play cricket
1: அப்ப நான் வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருந்தேன்
2: so I was batting then
1: ஒரு முறை நான் பேட் பண்ணும்போது ஒரு விதமா தப்பா பேட் பண்ணேன்னு நினைக்கிறேன்
2: so once as I was batting I batted in a wrong way
1: அப்போ அவர் வந்து சொன்னாரு இப்படி பண்ண கூடாது இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தார்
2: the trainer taught me you should not do this way you should have to do that way
1: ஆனா நான் திரும்ப அதே தப்பு பண்ணேன் போல இருக்கு
2: but I think I repeated the same mistake
1: எனக்கு புரியல
2: I did not understand
1: அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா என்னை திருப்பி வர சொல்லிட்டு அங்க எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் முன்னாடி வச்சு நிக்க சொல்லி பின்னாடி ஒரு அடி அடிச்சாரு என்ன பேட் வச்சு
2: சோ ஹி கால் மீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் ஹி பெட் மீ அட் மை பேக் வித் அ பேட்
1: அன்னைக்கு தான் நான் கரெக்ட் கடைசியாக கிரிக்கெட் பேட்டை தொட்டது.
2: ஸோ தட் இஸ் த லாஸ்ட் டே வென் ஐ டச் மை கிரிக்கெட் பேட்.
1: அவ்வளோதான், க்ளவுஸை கட்டி போட்டு எல்லாம் கட்டி போட்டு போயா, நீங்களும் நீயும் ஒன்றும் கிரிக்கெட் ஒன்று போயான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.
2: தட்ஸ் ஆல் ஐ த்ரூ ஆல் த க்ளவுஸ் அண்ட் எவ்ரி திங் அண்ட் ஐ கேம் ஐ டோன்ட் நோட் ஆல் திஸ் கிரிக்கெட் அண்ட் ஐ கேம் பேக்.
1: எனக்கு அந்த ட்ரைனிங் வந்து எனக்கு பிடிக்கல.
2: ஐ டி நாட் லைக் த ட்ரைனிங்.
1: எனக்கு தோளில் தட்டி கொடுக்குறது எனக்கு இஷ்டமாக இருந்துச்சு.
2: ஐ லைக் ஒன்லி பீப்பிள் பேட்டிங் ஆன் மை பேக்.
1: இன்னைக்கு வரைக்கும் அந்த கிரிக்கெட் மேட்சை நான் பார்க்க மாட்டேன்.
2: ஸோ அன்டில் டுடே ஐ டோன்ட் வாட்ச் கிரிக்கெட் அட் ஆல்.
1: எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது.
2: ஐ டோன்ட் லைக் இட்.
1: அன்னைக்கு வாங்கின ஒரு அடி தான்,
2: ஜஸ்ட் ஒன் பீட்டிங் விச் ஐ ரிசீவ் தட் டே.
1: ஏன்னா எனக்கு கிரிக்கெட் அப்படின்னா எனக்கு கைத்தட்டலும் எனக்கு பாராட்டு தான் பிடிச்சிருந்தது தவிர அந்த ஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் எனக்கு பிடிக்கல.
2: இட்ஸ் பிகாஸ் வென் தே சே கிரிக்கெட் ஐ ஜஸ்ட் லைக் தி அப்ளாட்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் பட் நாட் தி ஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங்.
1: நான் அதே வேளையில் என்னோட நிறைய பேர் அதுல அந்த ட்ரைனிங்ல தான் போனாங்க.
2: ஸோ அட் த சேம் டைம் தேர் ஆர் மெனி அதர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் இன் தட் சேம் ட்ரைனிங்.
1: அவங்க சிறந்த வீரர்களா மாறிட்டாங்க.
2: தே பிகேம் தி பெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ்.
1: அவங்க நல்லா தேர்ச்சி பெற்றாங்க.
2: தே காட் ட்ரெயின்ட் இன் தட் வெரி வெல்.
1: தேவன் நம்ம சிட்சிக்கும் போது சிலதுல கொஞ்சம் வேதனையா தான் இருக்கும்.
2: When the Lord disciplines us, it might be hard and painful to us.
1: ஆனா நான் என்ன பார்க்கலனா இனி வரும் பலனை நான் பார்க்கல.
2: But I did not look at the reward that is yet to come.
1: அதனால எல்லாம் வேண்டான்னு விட்டுட்டேன்.
2: Therefore I refused and said no.
1: உங்களுடைய வாழ்க்கையில இனி வரும் பலன் மேல நீங்க கண்ணை வச்சிட்டீங்கனா நிச்சயமா சொல்லுவேன், இந்த கர்த்தரங்களை நடத்துகிற பாதையை பற்றி நீங்க வந்து வெறுக்கவே மாட்டீங்க, அதை எதிர்க்கவே மாட்டீங்க.
2: So in your life, if you set your eyes upon the reward that is yet to come, then you will never detest this God's discipline on this path.
1: இந்த வேதனை ஒரு வேதனையாவே தெரியாது.
2: This pain will not appear to be a pain at all.
1: இந்த பாடு உங்களுக்கு ஒரு பாடாவே தெரியாது.
2: This suffering will not seem to be a suffering to you.
1: ஆண்டவரே, உம்முடைய சிட்சைக்கு என்னை அர்ப்பணிக்க கிருபை தா.
2: Lord, give me grace to commit myself to your discipline.
1: இன்றைக்கு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரி.
2: Today our Lord Jesus Christ is an example to us.
1: நீங்கள் எபிரேயர் 5 அதிகாரம் 8 முதல் 10 பாருங்க.
2: If you read Hebrews chapter 5 8 to 10.
1: அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார்.
2: Though he was a son, yet he learned obedience by the things which he suffered, and having been perfected, he became the author of eternal salvation to all who obey him, called by God as high priest according to the order of Melchizedek.
1: ஒண்ணு விளங்கி கொள்ளணும் நீங்க.
2: You have to understand one thing.
1: நம்மள மட்டும் தான் ஆண்டவர் பாடுபடுத்துறாருன்னு நினைக்காதீங்க.
2: It's not that only the Lord is disciplining only us.
1: இந்த பாடுபட்டது முதலாவது யாரனா தம்முடைய செல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பாடு வழியா தான் கர்த்தர் நடத்தினார்.
2: First the Lord led his own beloved son through this suffering.
1: ஏதோ நம்மள ஒரு அடிமை மாதிரி நடத்துறாரு நினைக்காதீங்க.
2: Don't think the Lord is actually treating you like a slave.
1: இந்த ட்ரீட்மென்ட் வந்து ஆண்டவர் தன்னுடைய குமாரனுக்கு கொடுக்காமடல.
2: It's not that the Lord has not given this treatment to his son.
1: இயேசுவை குறித்து வாசிக்கிறோம், அவர் பட்ட பாடுகளினாலே, அவர் குமாரனாகவே இருந்தாலும் அவர் பட்ட பாடுகளினாலே தான் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார்.
2: So we read about Jesus, though he was a son, yet he learned obedience by the things which he suffered.
1: அதுல விளைவு என்ன?
2: What is the end of it?
1: அவர் பூரணரானார்.
2: He became perfect.
1: அவர் பூரணரானார்.
2: He became perfect.
1: அவர் பூரணரான பின்பு அவருக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ஜீவனை அடைவதற்கு அவர் காரணமானார்.
2: So after he became perfect, he became the author or the reason of eternal salvation to all who obey him.
1: நான் சொல்லுவேன், இயேசுவுக்கு அந்த பாடுகள் இருக்குமானால் இயேசு அதை சகித்திருப்பாரானா, நமக்கும் இருக்கு, நாமும் சகிக்கணும்.
2: So I tell you, if Jesus had the suffering and Jesus would have endured that suffering, then we will also have the suffering.
1: இன்றைக்கு ஆண்டவரே, நீர் என்னை சிட்சிக்கும் போது அதை நான் அந்த சிட்சையின் பலனை நான் இழந்து போகாதபடி என்னை பாதுகாத்துக்கொள்.
2: Today we have to pray, Lord, Lord, when you discipline me, Lord, I should keep myself that I may not lose that reward of discipline.
1: இன்றைக்கு ஆண்டவர் நம்மள ஒரு ஸ்கூலுக்குள்ள கொண்டு வர்றாரு.
2: Today the Lord is bringing us into a school.
1: இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ட்ரெய்னிங் சென்டருக்குள்ள கொண்டு வர்றாரு.
2: The Lord is bringing us into a training center today.
1: ஒவ்வொருத்தரும் தீர்மானிக்கணும்.
2: Everyone should take a decision.
1: இந்த ட்ரெய்னிங்கை விட்டு நான் வெளியே வரும்போது,
2: when I come out of this training,
1: நான் பட்டம் வாங்காம வெளியே வர போறது இல்ல.
2: I should not come out without getting the degree.
1: நான் பலன் வாங்காம வெளியே வர போறது இல்ல.
2: I will not come out without receiving the reward.
1: பரிசு வாங்காம வெளியே வர மாட்டேன்.
2: I will not come out without receiving the prize.
1: பாதியில ஓடி வர மாட்டேன்.
2: I will not come out half the way.
1: கடைசி வரைக்கும் நிலைத்திருந்து பலனை ருசிக்க போறேன்.
2: I will remain until the end and I will taste the reward.
1: அதற்கு நான் என்ன செய்ய கூடாது?
2: What should I not do for that?
1: முதலாவது,
2: first,
1: தேவனுடைய சிட்சையை அற்பமா நினைக்க கூடாது.
2: First, don't despise God's discipline.
1: கர்த்தர் நமக்காக மிகப்பெரிய ஒரு மகிமையை வைத்திருக்கிறார்.
2: The Lord has set a great glory for us.
1: ஆகவே நான் தேவனுடைய சிட்சையை அற்பமா எண்ண மாட்டேன்.
2: Therefore, I will not despise God's discipline.
1: இரண்டாவது,
2: Second,
1: கர்த்தருடைய சிட்சையில நான் சோர்ந்து போக மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும்.
2: We should take a decision that I will not be discouraged by God's discipline.
1: என்ன வந்தாலும் சரி.
2: No matter whatever comes.
1: நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் இயேசுவை நோக்கி பார்ப்பேன்.
2: Whenever I'm discouraged, I will look unto Jesus.
1: என்னுடைய இயேசு சகித்தார்.
2: My Jesus endured.
1: என்னுடைய இயேசு பலன் பெற்றார்.
2: My Jesus received the reward.
1: அவர் என்னோடு கூட எனக்கு முன்னால போறாரு.
2: And he is coming along with me and before me.
1: அதனால அவரை பார்த்துட்டே நான் போயிடுவேன்.
2: Therefore I will look at him and walk the way.
1: மூன்றாவது,
2: Third,
1: தேவனுடைய சிட்சையை நான் வெறுக்க மாட்டேன்.
2: I will not detest God's discipline.
1: வேண்டாம்னு சொல்ல மாட்டேன்.
2: I will not refuse and say no.
1: மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளுவேன்.
2: But I will accept it wholeheartedly.
1: அதனால தேவனுடைய பலனை நான் பெறுவேன்.
2: And because of which I will receive the reward of God.
1: தீர்மானத்தின் கால்ல எடுங்க.
2: Take this decision this
1: morning. அற்பமா எண்ண மாட்டேன்.
2: I will not despise.
1: சோர்ந்து போக மாட்டேன்.
2: I will not be discouraged.
1: வெறுக்க மாட்டேன்.
2: I will not detest.
1: இப்படி நாம் இருப்போமானால்,
2: If we be so,
1: இந்த சிட்சை நமக்குள்ளே மிகுந்த பலனை கொண்டு வரும்.
2: That discipline will bring a great reward in our life.
1: கர்த்தர் தம்முடைய சிட்சையினால் நம்மை உருவாக்குவாராக, நம்மை உயர்த்துவாராக, நம்மை உன்னதங்களில் உட்கார வைப்பாராக.
2: May the Lord shape us, form us and exalt us and set us on high places by his discipline.
1: ஜெபமனோமா.
2: Shall we pray?
1: Hallelujah. Hallelujah. என்னை உருக்கும், என்னை நொறுக்கும், என்னை உருவாக்கும் ஜீவனுள்ள தேவனே, ஆவியானவரே, உம்முடைய பூரண கிரியை எனக்குள்ளே நிறைவேற்றும்.
2: Spirit of the living God, do your entire and perfect working in me, Lord. Break me, melt me, mold me and shape me, Lord.

0: பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: Our holy father, we thank you with a grateful heart.
0: நீர் ஒழுங்கின் தேவன்.
1: Lord, you are God of order, Lord.
0: எங்களை சீர்படுத்துகிற தேவன்.
1: You are the Lord who disciplines us.
0: எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துகிறவர்.
1: Lord, you are the one who does everything beautiful in your time.
0: உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களையும் உமக்கு பிரியமானபடி உம்மை போல எங்களை மாற்ற வேண்டும் என்பது உம்முடைய வைராக்கிய வாஞ்சை ஆண்டவர்.
1: Lord, your passion and zeal is that you have to make your children who are we like you, Father.
0: ஆண்டவரே, எங்களில் எத்தனையோ பிள்ளைகள் கரைகள் திரைகள் இருக்கிறது என்பதை நீர் அறிவீர்.
1: Lord, you know that we have so much of blemish, wrinkles and many flaws and faults, Lord.
0: திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினால் எங்களை நீர் சுத்திகரிக்கிறதற்கு நீர் உண்மை உள்ளவராய் இருப்பதற்காக நன்றி.
1: Lord, thank you, Lord, that you are faithful to wash us by your word through baptism, Lord.
0: சில வேளை ஆண்டவரே, அந்த சுத்திகரிப்பும் சீர்படுத்தலும் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறதப்பா.
1: Lord, sometimes the cleansing and Lord disciplining is really hard and painful for us.
0: ஆனால் அதிலே சோர்ந்து போகாமல் இருக்க கிருபை தா.
1: But Lord, give us grace that we not be discouraged in it.
0: அதை அற்பமாய் அசட்டை பண்ணாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்.
1: Lord, help us that we may not despise it, Lord.
0: ஆண்டவரே, அந்த சிச்சையை வெறுத்து விடாதபடி, ஆண்டவரே, அதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதபடி எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்து.
1: Lord, establish and make our heart stable that we not detest it and say no to it by refusing.
0: உம்முடைய சிச்சையினால் எங்களை உருவாக்கும்.
1: Lord, shape us by your discipline.
0: உம்முடைய சிச்சையினால் எங்களை உயர்த்தும்.
1: Lord, exalt us by your discipline.
0: உம்முடைய சிச்சையினால் அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாக.
1: Lord, make us a blessing to many through your discipline.
0: சிச்சையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை தந்து ஆசீர்வாதம்.
1: Lord, give us a heart to accept your discipline and bless us.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.

ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த உலகத்தோடு நான் வாழ்வதை பார்க்கிலும் எனக்காக உயிரை விட்ட என் உயிரான இயேசுவோடு வாழும் ஒரே நாள் போதும்.

செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் நீர் என்னை பிரிவதில்லை. வாக்களித்தவர் நீர் சொன்னதை நான் மறந்தாலும் தேவனே நீர் மறப்பதில்லை.

கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், நான் உயிர் வாழ்ந்தால் என் இயேசுக்காய் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன். ஒருவேளை நான் மரித்தாலும் அவருக்காக சாட்சியாய் மரிக்க விரும்புகிறேன். நான் இருந்தாலும் இறந்தாலும் உமக்காக தான் ஆண்டவரே.

அப்பா, என் முதல் அன்பு நீங்க தான். கடைசி வரைக்கும் என் முதல் அன்பு நீங்க தான்ப்பா. என் கைப்பிடித்து துணையாக வந்தீர். கடைசி வரைக்கும் என் கைப்பிடித்தே நீர் இருந்தீர் ராஜா. உம்மை இன்றும் என்றும் என்றென்றும் நேசிக்கிறேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சங்கீதம் 51:12 வசனம். வயல் ஒன்றில் டிராக்டர் ஒன்று பழுதான நிலையில் பல வருடங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பல ஆண்டுகள் மிக நல்ல முறையில் அதன் உரிமையாளருக்கு அந்த டிராக்டர் உபயோகமாக இருந்தது. எனவே அதை அப்படியே போட்டுவிடாமல் அந்த டிராக்டரை பழுது நீக்க வேண்டும் என நினைத்து நல்ல மெக்கானிக் ஒருவரிடம் அது ஒப்படைக்கப்பட்டது. அவர் வந்து அதை ஓட்டி பார்த்தார். ஆனால் அது ஸ்டார்ட் ஆகவே இல்லை. டிராக்டர் பெல்ட்களில் விரிசல் ஏற்பட்டிருந்தது. வயர்கள் கட்டாகி கிடந்தன. டயர்களில் காற்றே இல்லை. மேலும் என்ஜினிலும் பல பழுதுகள் இருந்தன. இத்தனை பழுதுகள் அதில் இருந்த போதிலும் அவர் இனி இது பயன்படாது, ஆகவே இதை சரி செய்ய வேண்டாம் என்று நிராகரித்து விடாமல் அதில் இருந்த பழுதுகளை ஒவ்வொன்றாக நீக்க ஆரம்பித்தார். அதன் பின்பு அந்த டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தார். புதிதாக வாங்கின வண்டியை போல வேகமாக ஓட ஆரம்பித்தது. இப்போது வயலில் உழுவதற்காக இரும்பு கலப்பையை இழுத்துச் செல்லும் அளவுக்கு அது புதிதாக மாறிவிட்டது. அதில் இருந்த பழுதுகள் நீக்கப்பட்டவுடன் மீண்டும் அது தனது வேலையை திறம்பட செய்ய ஆரம்பித்தது. ஆம் பிரியமானவர்களே, இந்த டிராக்டரை போல நாமும் ஒருவேளை தேவ உறவிலிருந்து துண்டிக்கப்பட்டு பயன்பட முடியாத நிலையிலே இருக்கலாம். ஆனால் நம்முடைய சிருஷ்டிகராம் தேவனின் கையில் நம்மை அர்ப்பணித்தால் அவர் மீண்டும் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி பயன்படுத்துவார். தாவீது பத்சேபாளுடன் பாவம் செய்த பின்பு தேவ உறவிலிருந்து முழுவதுமாக விலகினார். சுமார் ஓராண்டுக்கும் மேலாக தேவ உறவிலிருந்து துண்டிக்கப்பட்டார். ஆனால் தொடர்ந்து அப்படியே இருந்து விடாமல் தேவனோடு தனக்கு இருந்த உறவை புதுப்பிக்க ஆசைப்பட்டு தேவனிடம் மன்றாடினார். தேவனே, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று ஜெபித்தார். தேவன் தாவீதின் ஜெபத்தை கேட்டு அவருடைய பாவத்தை முழுவதும் மன்னித்தார். மீண்டும் தேவனில் களிகூற உதவி செய்தார். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற நபராக தாவீதை மாற்றினார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் அநேக நாட்களாக ஜெபிக்காமல் வேதம் வாசிக்காமல் கவனக்குறைவாக இருந்ததாலேயோ அல்லது பாவத்தினாலேயோ தேவ சமூகத்தை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தொடர்ந்து அப்படியே இருந்து விடாமல் தாவீது ஜெபித்ததைப் போல நாமும் ஜெபித்தால் தேவன் நம்மை மீண்டும் அவருடைய உறவுக்குள்ளே கொண்டு வருவார். நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்ற மீண்டும் தேவன் நமக்கு உதவி செய்வார்.

காத்து கொண்டு நடத்துறீங்கப்பா. கிருபையாய் நடத்தினீர். அடைக்கலமே அடைக்கலமே லோராபா ஷம்பா லகதா ரிகதா ஓ ரகபன சந்தரபல கரபல ஓஷியலதரியாத்தரே. மகிமை மகிமை மகிமை மகிமை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே அடைக்கலமே. மகிமையானவைகளை செய்தவரே மகிமையானவைகளை செய்தவரே மகிமையானவைகளை செய்தவரே லோரா பாலபோ ஷபல பல பல பல பௌதர பலபோ சந்தரா அடைக்கலமே அடைக்கலமே. உமது அடிமையப்பா அடிமையப்பா உமை எந்தென்று நாங்கள் உயர்த்துகிறோம் உண்மையை வாழ்த்துகிறோம். எங்களை விடுவித்தவரே எங்களை மீட்டு கொண்டவரே பல கதரா அடைக்கலமே ஒவ்வொரு வீடுகளிலும் அவர் உயர்த்துகிற சத்தம் எழும்பட்டும். ஒவ்வொரு இருக்கிற இடங்களில் அவர் மகிமைப்படுத்துகிற சத்தம் எழும்பட்டும். கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. குழியில் விழாதபடி என்னை காத்துக்கொண்டு நடத்தினார். என் கரத்தை பற்றி கொண்டு நடத்தினார். என் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓரா பாபா பாபா ஷபல பல பௌதர பல கர பல சந்தரா. பாவங்களை பாராது என்னை பற்றி கொண்டவர் ஹல்லேலூயா. சாபங்களை நீக்கினவர் அவர். என் தேவனே ஒருவரே என்னை மீட்டெடுத்தவர் என்னை ரட்சித்தவர் என்னை விடுதலையாக்கினவர். அவருக்கே கனமும் மகிமையும் என்றென்றும் உண்டாவதாக. விட்டு கொடுக்காமல் நடத்தினவர் அவர். ஒருவருக்கே மகிமை அவர் ஒருவருக்கே மகிமை அவர் ஒருவருக்கே மகிமை என் தேவாதி தேவன் ஒருவருக்கே.

இம்மட்டு நடத்தின விக்னேஸ்வரே, இனிமேலும் நடத்துகிறவரே, எங்கள் தேவைகளை சந்தித்தவரே, இனிமேலும் சந்திப்பவரே, எங்களை நேர்வழியாய் நடத்துகிறவரே, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், நேர்வழியாய் நடத்தினீரப்பா, கிருபையா எங்களை கொண்டு செல்லுகிறீரப்பா.

ஹல்லேலூயா. உங்க சத்தம் கேட்கணும், இருக்கிற இடத்துல சத்தத்தை உயர்த்தி உங்க அன்பு ரபா ஷகதரா பாலா கதரா கிருபையாய் நடத்துகிறீங்க ஆண்டவரே. உடைய நேசத்தினால் எங்களை நடத்துகிறவரே, அன்பினால் எங்களை நடத்துகிறவரே.

கைகளை தட்டி இருக்கிற இடத்துல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமாய், கர்த்தருக்கே மகிமாய். அவர் ஒருவரே நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் ஒருவரே நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் ஒருவரே நடத்தி கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர், ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில ருசிக்க பண்ணுகிறார். ஹாலேலூயா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஹாலேலூயா, ஹாலேலூயா, அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமே. உண்மையாய் ஆராதிக்கிறவர்களுக்குள்ளே நிச்சயம் தெய்வ பயம் இருக்கும். உண்மையா எனக்குள்ள ஆராதனை எழும்பினாலே எனக்குள்ள தெய்வ பயம் குறைந்து இருக்கிறது என்று அர்த்தம். ஹாலேலூயா. உண்மையாய் ஆராதிங்கள். கர்த்தர் மகிமையானவைகளை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து தேவனுடைய நன்மையினாலே அவர் நம்மை குறைவில்லாமல் நடத்துவாராக. சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. நல்ல கரங்களை தட்டி ஹாலேலூயா சேர்ந்து சொல்லு. உண்மை ஆராதிக்க

அர்ப்பணித்து சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரப சகல தரியா தரா தேவனுக்கு பயப்படுகிற

உந்த பரிசுத்த ஆவியார், உந்த பரிசுத்த ஆவியார், நீரென்றெல்லாம் மகிமையானதல்லவாப்பா. ஒன்றுக்கு உதவாத மண் பாண்டத்துக்குள்ள அந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை வைத்திருக்கிறீர். இது மகிமையான செயலாண்டவரே.

கைகளை தட்டி விடுதலையோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்து சபையே. மகிமையானவைகளை கர்த்தர் செய்திருக்கிறார், மகிமையானவைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருக்கு பயந்திருங்கள். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு குறைவில்லை. அவர் நடத்துவார், அவர் நடத்துவார். அதிசயமாய் நம்மை நடத்துகிற தேவன். நல்ல கைகளை தட்டி விடுதலையோடு அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளோடு மகிமையானதை செய்தவரே, ஓ பயந்து ஆராதிக்கிறப்பா, பயபக்தியோடு ஆராதிக்கிறப்பா, பயந்தோடு தொழுது கொள்கிறோமப்பா. ஓ ரபா பாபா பாஷபல பல பகுதர பலக தெரியாந்தர் ரிகன சந்தரல ரகதரியாதரலர். ஓ மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை. அப்பா, உமக்கு பயந்திருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கும் மறுப்புத்திற்கு முன்பாய் உமை நம்பி இருக்கிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எத்தனை பெரிதாய் இருக்கிறது ராஜா. ஓ ரபா ஷகதா ரபலா கதரியா. ஓ நல்லவரே, உமை நன்றியோடு உயர்த்துகிறோம், உமை நன்றியோடு வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை முன்குறித்து என்னை அழைத்து நடத்துகிறார். எவ்வளவு மகிமையான செயல் இது, எவ்வளவு ஆச்சரியமான செயல் இது. ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்து வாழுகிறவர்களை குறைவில்லாமல் நடத்துகிற நல்ல தகப்பன். எத்தனை பேர் இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றியோடு சொல்ல முடியும், அப்பா உம்மை அறிகிற அறிவை எனக்கு நீ தந்ததற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மை சொந்தமாய் கொள்ளும் பாக்கியத்தை நீர் தந்ததற்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த ஆராதனையில, இந்த வருடத்தில், இந்த முதல் மாதத்தில் நாங்கள் நன்றியோடு விசுவாசத்தோடு சொல்லுகிறோம், உம்மையை நம்பி வாழ்வோம்ப்பா, உம்மையை சார்ந்து வாழ்வோம்ப்பா. இந்த உலகத்தில் வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. நீர் மாத்திரம் எங்களோடு இருந்தால் போதும், நீர் மாத்திரம் எங்களோடு இருந்தால் போதும். இந்த வருடத்தில் எந்த சூழ்நிலை எங்களால் தாண்ட முடியுமாண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தைகளே, கர்த்தருக்கு பயந்திருங்க. அப்படியே உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே.

ஒரு காரியத்தை நிமித்தம் மறுத்துவ தேவனுக்கு பயந்திருந்த போது வேதம் சொல்கிறது அந்த குடும்பங்களை தழைக்க பண்ணினார் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிதான காரியங்க. ஒரு காரியத்திற்காய் அவர்கள் பயந்திருந்த போது அந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமானார். எப்பொழுதும் அவரை சார்ந்திருக்கிற குடும்பங்களே, எப்பொழுதும் அவரை சார்ந்திருக்கிற உள்ளமே, என் ஆண்டவர் இந்த உலகத்திலே உன்னை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டா. என் ஆண்டவர் இந்த உலகத்திலே உன்னை தலைகுனிந்து போக விடவே மாட்டா. எந்த சூழ்நிலைக்கும் அவர் தான் எனக்கு தஞ்சம் என்று உறுதியாய் பிடித்து கொண்டு வாழ்ந்திருக்கிற உள்ளமே, என் ஆண்டவர் உன்னை தலைக்க பண்ணுகிற நாட்கள் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. அவர் போதும் என்று வாழுகிறார்.

என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்னுடைய தேவனோ நீர்தானையா, என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து

சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி நீங்க போதோ, நீங்க போதோ எனக்கு. உண்மையா சொல்லுங்க சபையே, உள்ளத்திலிருந்து வார்த்தை எழும்பட்டு சகோதரா, உள்ளத்திலிருந்து எழும்பட்டு சகோதரி, உன் குடும்பத்திலிருந்து எழும்பட்டு இந்த வார்த்தை, நீங்க போதப்பா, எங்களுக்கு நீங்க போதாண்டவரே, எங்கள் தேவன் நீரே. ராபா ஷாகாபா.

பயந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். நீங்க போதோ, நீங்க போதோ. ஆண்டவரே, உமக்கு பயந்து நடக்க கிருபை தாங்கப்பா, உமக்கு பயந்து வாழ கிருபை தாங்கப்பா, உம்மை பிரியப்படுத்தி வாழ கிருபை தாங்கப்பா. போதோ ஆண்டவரே, மனுஷனை பிரியப்படுத்தினது போதோ, உலகத்தை பிரியப்படுத்தினது போதோ, உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. நீங்க போதோ, நீங்க போதோ. ரபா கபலதரா ரிகபா சந்தரா. இனியும் நான் நன்மைகளை இழக்க கூடாதப்பா, இனி என் வாழ்க்கையில ஒரு குறைவு வந்துடக்கூடாதப்பா, இனிய என் வாழ்க்கையில ஒரு தாழ்வு வந்துடக்கூடாதப்பா, இனிய என் ஒரு வாழ்க்கையில தோல்வி வந்துடக்கூடாதப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ்ந்து

கர்த்தருக்கு பயப்படுகிறவர் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதை என் வாழ்க்கையிலிருந்து காண்பித்து கொடுங்கப்பா, என் குடும்பத்திலிருந்து காண்பித்து கொடுங்கப்பா. இந்த ஆண்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அப்படியே மாறுவதாக, அப்படியே மாறுவதாக. அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லத்தக்கதான சாட்சிகள் இந்த தேசத்தில் எங்களை குறித்து எழுப்பட்டு. தழைக்கப்படுகிறவரே, தழைக்கப்படுகிறவரே, பிள்ளைகளை தழைக்கப்படுங்கப்பா.

கைகளை தட்டி தேவனுக்கு பயத்தோட மகிமை செலுத்துக. நல்ல கரங்களை தட்டி அவருக்கு பிரியமாய் வாழ, அவருக்கு சித்தப்படி நடக்க, அவருடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். அவர் என்னை நடத்துவா. தமக்கு பயந்துகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்பதை என் வாழ்விலே கர்த்தர் காண்பித்துக் கொடுப்பா. என் வாழ்க்கை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவா. Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் நல்லவர். Hallelujah. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து அவனை ஆசீர்வதிப்பான். Hallelujah. தலைமுறை தலைமுறையாய் அவன் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவான். கர்த்தருக்கு பயந்தவருடைய குடும்பங்களை அவர் தழைக்க பண்ணுவார். வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுக பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் இந்த சாட்சியோடு நிறுத்துவாராக. அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான். கர்த்தர் அவர் குடும்பத்தை தழைக்க பண்ணினார் என்று அன்றைக்கு அந்த மருத்துவச்சிகளை குறித்து சொல்லப்பட்டது போல என் குடும்பத்தை குறித்து கர்த்தர் சொல்ல வைப்பாராக. மற்றவர்கள் என்னை குறித்து சொல்லுவார்களாக. ஹல்லேலூயா.

2 சாமுவேல் 17 அதிகாரம். பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதனால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்கள் எல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான். இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கு, இஸ்ரவேலருடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது. ஆகலும் அப்சலோம் அக்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியை கேட்போம் என்றான். ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து இந்த பிரகாரமாக அகித்தோப்பேல் சொன்னான், அவன் வார்த்தையின்படி செய்வோமா அல்லவென்றால் நீ சொல் என்றான். அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகித்தோப்பேல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான். மேலும் ஊசாய், உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும், வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல மனம் எரிகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். உம்முடைய தகப்பன் யுத்த வீரனுமாய் இருக்கிறார். அவர் ராக் காலத்தில் ஜனங்களோட தங்க மாட்டார். இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேறு யாதோர் இடத்திலாவது ஒளித்திருப்பார். துவக்கத்திலே தானே நம்முடையவர்களில் சிலர் பட்டார்களே, ஆனால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமை பின் செல்கிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள். அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்து கொத்த இருதயமுள்ள பலவானாய் இருக்கிறவனும் கூட கலங்கி போவான். உம்முடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இஷ்டவேளை எல்லாரும் அறிவார்கள். ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது, தான் முதல் பேசேபா மட்டும் இருக்கிற கடற்கரை மணலத்தனை திரட்சியான இஷ்டவேளை எல்லாரும் உம்மண்டையில் கூட்டப்பட்டு நீர்தானே கூட யுத்தத்துக்கு போக வேண்டும். அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எவ்விடத்திலாகிலும் நாம் அவரிடத்தில் போய் பனி பூமி மேல் இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம். அப்படியே அவரோடு இருக்கிற எல்லா மனுஷனும் ஒருவனும் அவருக்கு மீந்திருப்பதில்லை. ஒரு பட்டணத்துக்குள் புகுந்தாரேயானால் இஷ்டவேளை எல்லாரும் அந்த பட்டணத்து மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடிக்கல்லும் காணப்படாதே போகும் மட்டும் அதை இழுத்து ஆற்றிலே போடுவார்கள் என்றான். அப்பொழுது அப்சலோம் இஸ்ரவேலின் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனை பார்க்கலும் அக்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபமாக்குறதுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். பின்பு ஊசாய் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து, இன்ன இன்னபடி அகித்தோப்பேல் அப்சலோமுக்கும் இஸ்ரவேலி மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான். நானும் இன்னின்னபடி ஆலோசனை சொன்னேன். இப்பொழுதும் நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு அறிவிக்கும்படி செய்தி அனுப்பி, நீர் இன்று ராத்திரி வனாந்திரத்தின் வெளிகளிலே தங்க வேண்டாம். ராஜாவும் அவரோடு இருக்கிற நீர் இன்று ராத்திரி வனாந்திரத்தின் வெளிகளிலே தங்க வேண்டாம். ராஜாவும் அவரோடு இருக்கிற சகல ஜனங்களும் விழுங்கப்படாத படிக்கும் தாமதம் இல்லாமல் அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்ல சொல்லுங்கள் என்றான். ஜோனாத்தானும் அகிமாசும் தாங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிறதனால் காணப்படாத படிக்கு இன்ரோகேல் அண்டை நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்கு சொன்னாள். அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அதை அறிவிக்க போனார்கள். ஒரு பிள்ளையாண்டான் அவர்களை கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான். ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பகூர் மேல் இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது. அதில் இறங்கினார்கள். வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்று வாயை மேல் விரித்து காரியம் வெளிப்படாத படிக்கு அதன் மேல் நொய்யை பரப்பி வைத்தாள். அப்சலோமின் வேலைக்காரர் அந்த இஸ்ரவேலிடத்தில் வீட்டுக்குள் வந்து அகிமாசும் ஜோனாத்தானும் எங்கே என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அந்த இஸ்திரி வாய்க்காலுக்கு அப்பாலே போய்விட்டார்கள் என்றாள். இவர்கள் தேடி காணாதே போய் எருசலேமுக்கு திரும்பினார்கள். இவர்கள் போன பிற்பாடு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி வந்து தாவீது ராஜாவுக்கு அறிவித்து தாவீதை நோக்கி, சீக்கிரமாய் எழுந்து ஆற்றை கடந்து போங்கள், இன்னபடி அகித்தோப்பேல் உங்களுக்கு விரோதமாக ஆலோசனை சொன்னான் என்றார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து ஜோர்தானை கடந்து போனார்கள். பொழுது விடுகிறதுக்குள்ளாக ஜோர்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை.
அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதை மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது மக்னாயீமுக்கு வந்தான். அப்சலோமும் சகல இஸ்ரவேலரோடும் கூட ஜோர்தானை கடந்தான். அப்சலோம் யோவாப்புக்கு பதிலாக அமாசாவை ராணுவ தலைவனாக்கினான். இந்த அமாசா நாகாசின் குமாரத்தையும் செரியாவின் சகோதரியும் யோவாப்பின் அத்தையுமாகிய அபிகாயிலை படைத்த இஸ்ரவேலனாகிய ஏத்திரா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமின் கிலியாத் தேசத்தில் பாளையம் இறங்கினார்கள். தாவீது மக்னாயீம் சேர்ந்த போது அம்மோன் புத்திரின் தேசத்தை ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானாகிய அமியேலின் குமாரன் மாகீரும் ரோஹிலின் ஊரானாகிய கிலேயாத்தியன் ஆகிய பர்சிலாவும் மெத்திகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வாற்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயிற்றையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் வறுத்த சிறு பயிற்றையும் தேனையும் வெண்ணையையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதிக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுறதுக்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே பசியும் இழப்பும் தவணமாய் இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களுக்காய் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நீண்ட நாள் தடைப்பட்டவைகளை அவர் தம் வல்லமையினால் தடைகளை நீக்கி எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல தடைகள், போராட்டங்கள், மனக்காயங்கள் போன்றவற்றால் சிக்குண்டு செய்வது அறியாத தேவனை நோக்கி அநேக நாட்கள் கண்ணீரோடு காத்திருக்கிற உங்களின் காத்திருப்புகளுக்கு சத்துருவின் சதியினால் தந்திரமாய் பிடிக்கப்பட்டு வியாதியினாலும் நிந்தைகள், அவமானங்கள், இழப்புகள் போன்றவற்றினால் அடிமையாக்கப்பட்டு வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவன் பதில் செய்வார் என்று விசுவாசத்துடனும் உறுதியுடனும் காத்திருக்கிறவர்களுக்கும் இன்றைக்கு கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்து உங்களை மீட்டு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் இரண்டு நிலைகளில் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி அற்புதங்களை, அதிசயங்களை செய்து ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறார். தானியேலின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அங்கே தானியேலை பாபிலோனுக்கு அடிமையாக சிறைப்பிடித்து போகப்பட்டதையும் அடிமையாக்கப்பட்ட அவ்விடத்தில் தானியேல் சந்தித்த சோதனைகள், வேதனைகள் எண்ணற்றவைகள். உண்ணுகிற உணவில் சோதனை, வணங்குகிற வழிபாட்டில் சோதனை, ஞானத்தில் சோதனை, திறமைக்கு சோதனை. இப்படியாக தானியேல் அடிமையாக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட நிலையிலும் தன்னை எந்த விதத்திலும் தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு, தேவனுக்கு விரோதமாக பாவங்களை செய்யாதபடிக்கு, அக்கினி சூளையானாலும் சிங்கத்தின் கெபியானாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்ற உறுதியோடும் விசுவாசத்தோடும் 3 தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிட்டான். தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. அவன் ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக உயர்த்தப்பட்டான் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சத்ருவானவன் உங்களை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடி பல வழிகளில் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் இன்றைக்கு கர்த்தர் அவைகளின் சதி திட்டங்களை முறியடிக்கிறார். எங்கெல்லாம் நீங்கள் வெக்கப்பட்டீர்களோ, எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டீர்களோ, அந்த இடங்களிலெல்லாம் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறபடியினால் இன்றைக்கு உங்களையும் அப்படியாகவே உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். 2, தந்திரங்களை அபத்தமாக்குகிறார். யோபுவின் புஸ்தகத்தை வாசிக்கையில் அங்கே யோபுவை குறித்து பார்ப்போமானால், யோபு சாத்தானால் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு தந்திரமான காரியங்களில் வஞ்சிக்கப்பட்டு வீடு, வாசல், குடும்பம், உறவு, பிள்ளைகள், ஆஸ்திகள் எல்லாவற்றையும் இழந்து இறுதியில் தன் சரீரம் முழுவதும் பருக்களால் தாக்கப்பட்டு வியாதியினால் தாங்க முடியாத துயரத்தில் நண்பர்களாலும் மனைவியாலும் நிந்தையை சுமந்து தூஷிக்கப்பட்டு காணப்படுகிறான். ஆனால் யோபு இறுதி வரையில் தான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறபடியினால் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்ற உறுதியோடும் விசுவாசத்தோடும் இருந்தபடியால் அவன் இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திருப்பிக் கொண்டான். தந்திரக்காரனாகிய சாத்தானின் தந்திரங்களை, காரியங்களை நடக்கக்கூடாதபடிக்கு அவனின் உபாயங்களை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டார். யோபுவை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் சத்ருவானவன் தந்திரமாய் பல வழிகளில் உங்களின் ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஏதோ ஒரு வழியில் கெடுத்து கொண்டும், நஷ்டங்களை, இழப்புகளை, வியாதிகளை கொடுத்தும், உறவுகளை பிரிந்து சமாதானத்தை இழந்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் கவலையும் கொடுத்து அதன் ஊடாய் கடந்து போகிறவர்களாய் எப்படி இதிலிருந்து மீள்வது என்றும், அநேகரின் தூஷண வார்த்தைகளால் மனமுடைந்து போய் ஆறுதல் இல்லாமல் காணப்படுவீர்களானால் உங்களின் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி இவற்றை தந்திரமாய் சூறையாடிய சத்ருவின் தந்திரத்தின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கும்
அவனுடைய உபாயங்களை அபத்தமாக்குகிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களின் கூடாரத்தில் சமாதானத்தையும் உங்களின் வாசஸ்தலங்களில் குறைவையும் காண ஒட்டாமல் சந்தானத்தை பெருக பண்ணி உங்களுடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல சுதந்திரிக்கும்படி செய்து ஆசிர்வதிக்கிறார். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகளை குறித்து பயத்தோடும் கலக்கத்தோடும் என்னமாய் முடியுமோ என்று கலங்கிக் கொண்டும் எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டு தடைக்கற்களாகவும் சோதனை மேல் சோதனையாக கோலியாத்தை போல் அடிக்கடி வந்து வந்து காணப்பட்டு கலங்கடிக்க பண்ணுவதால் செய்வதறியாது இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் தடைகளை விலக்கி போட்டும் சத்ருவின் தந்திரங்களை அவமாக்கியும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இன்றைய நாளில் காணும்படி செய்து உங்களை நிறைவாய் ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாதவர்களாயும் இப்படிப்பட்ட வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடும் கண்ணீர் கவலையோடும் யார் என்னை மீட்பார், எப்பொழுது விடுதலை என்று பல கேள்விகளோடும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களின் வாழ்க்கையிலும் எண்ணி முடியாத அற்புதங்களை அதிசயங்களை செய்து ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அத

கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு தேவனுடைய வசனத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. விசேஷமா இன்றைக்கு சங்கீதங்களின் புத்தகம் 118:6 வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார். கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் அருகில் இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு துணையாய் நின்று கொண்டிருக்கிறார். நான் நடந்தாலும் படுத்தாலும் எழுந்திருந்தாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் என்னோடு இருக்கிறபடினாலே நான் பயப்பட மாட்டேன். இந்த நாளிலே இந்த வசனத்தை நாம் அறிக்கை செய்வோம். நிச்சயமாகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்மோடு கூட நம்முடைய ஆண்டவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சீஷர்கள் ஆண்டவர் பரமேறி போகிற போது கலங்கினார்கள். நாம் என்ன செய்ய போகிறோம் என்று அவர்கள் நினைத்த போது, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் தைரியப்படுத்தினார். அதே போல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகி நம்மை தைரியப்படுத்துகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அந்த நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகிறோம். என் ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் பயப்பட மாட்டேன். இந்த நம்பிக்கை உள்ள ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தை இன்றைக்கு நம்முடைய நாவில் இருந்து புறப்படட்டும். தாவீது அடிக்கடி தன்னுடைய சங்கீதங்களிலே மிக தெளிவாய் சொல்வார். 139 சங்கீதத்திலே வாசிக்கும் போது, கர்த்தர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். அவர் நம்ம பக்கத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உணர்வு. அவருடைய அனுபவங்கள், தாவீதினுடைய அனுபவங்கள் இந்த வசனங்களில் இருக்கிறது. என் ஆண்டவர் என் பக்கத்திலேயே இருக்கிறார். அவர் சொல்கிறார், என் நாவில் சொல் பரவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கும் ஒரு கரத்தை என் மேல் வைக்கிறேன். எவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய சாட்சி இல்லை. அவர் முன்பும் பின்பும் நடந்தாலும் படுத்தாலும் எழுந்தாலும் அவர் சூழ்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே நாம் கலங்க வேண்டாம். ஒருவேளை நாம் நம்முடைய நினைவுகளில் வருகிறது என்ன, என் ஆண்டவர் என் பட்சத்தில் இருந்தார், எனக்கு ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த போராட்டம், என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் எனக்கு ஏன் இந்த கலக்கம். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். அப்படியானால் உலகத்திலே நாம் சில பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் வழியாய் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனால் அவைகள் நம்மை மேற்கொள்ளாது. ஏனென்றால் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நிச்சயம் சொல்லி பாருங்கள். தாவீது அதுதான் விசுவாச வார்த்தையை சொல்வார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்தி

போவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வுக்குள்ளாய் நாம் கடந்து வந்து ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நான் எந்த சூழ்நிலை கண்டும், எந்த மனுஷனை கண்டும், எந்த பிசாசின் கிரியைகளை கண்டும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சாட்சி நான் கேள்விப்பட்டேன். ஒரு சகோதரி ஊழியத்தை நிமித்தமாய் ஒரு தூர கிராமத்திற்கு, பட்டணத்திலிருந்து தூரமான ஒரு கிராமத்திற்கு கடந்து போய் ஊழியம் முடித்தார்கள். அவர்கள் திரும்பி வருகிற வழியிலே அவர்களுக்கு அவர்கள் வரவேண்டிய அந்த பேருந்து நின்றுவிட்டது, வரவில்லை. இந்த சகோதரி கலங்கினார்கள், நடந்தே வந்தார்கள், வழி தெரியவில்லை. அப்பொழுது ஒரு உணர்வு வந்தது, என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறபடினால் நான் ஏன் பயப்பட வேண்டும்? அப்பொழுது அந்த சகோதரி அந்த விசுவாசத்தோடு கூட அப்படி நடந்தே அந்த பட்டணத்திற்கு வந்தார்கள். அடுத்த நாளிலே அவர்களை சந்தித்த சிலர் சொன்ன சாட்சி தான் மிக முக்கியமானது. அம்மா, நேற்று நிரவு நீங்கள் தனியாய் நடந்து வந்தீர்கள், ஆனால் உங்கள் கூடவே ஒருவர் மிக அழகாய் நடந்து வந்தாரே, உங்களை பாதுகாப்போடு கூட அழைத்து கொண்டு வந்தாரே, அவர் யார்? அவருடைய முகமெல்லாம் பிரகாசமா இருந்தது, அவர் யார் என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் இந்த சகோதரிக்குள் உணர்வு வந்தது, என்னோடு கூட நடந்து வந்தது என் இயேசு, என்னோடு கூட அந்த இருட்டான பாதையிலே நடந்து வந்தது என் ஆண்டவராகிய இயேசு. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நாம் இதை அறிக்கை செய்வோம். இந்த நாளிலே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். விசுவாசத்தோடு சொல்லுவோம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ஒருவேளை நீங்கள் பயப்படுவீர்களானால், ஏதோ ஒரு சூழ்நிலை கண்டு பயப்படுவீர்களானால், மோசே மறித்து போன பிற்பாடு யோசுவாவை பார்த்து, யோசுவா 1:5 ஆண்டவர் சொல்வார், பயப்படாதே, மோசையோடு நான் இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். அதை நிரூபித்து காண்பித்தார். அதனால் தான் யோசுவா சொல்வார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு பரிசுத்தவான்களை தைரியப்படுத்தின இயேசு இன்றைக்கு நம்மை தைரியப்படுத்துகிறார். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நான் விசுவாசத்தோடு சொல்லுவோம், என் குடும்பத்தோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். நான் விசுவாசத்தோடு சொல்லி இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே நாங்கள் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நடந்தாலும் படுத்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். யார் எங்களுக்கு எதிராக நிற்க முடியும்? எந்த சூழ்நிலை, எந்த பிசாசு எதிராக நிற்க முடியும்? நீர் ஒருவர் எங்கள் கூட இருந்தாலே அதுவே போதும். நீர் இப்பொழுது நாங்கள் விசுவாசிக்க முடியும், எங்களோடு கூட இருக்கிறீர். இதை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இருக்கிறீர். இன்றைக்கு அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.

எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவர் என்ற தலைப்பில் சகோதரன் சந்திரன் லைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.

எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அநேக சமயங்களிலே நாங்கள் எங்கள் ஆண்டவரை குறித்து யோசிக்கும் பொழுது அவர் என் ஆத்மாவுக்கு மாத்திரமே ஆண்டவர், நான் மரித்து போன பிறகு என்னை பரலோகத்திலே கொண்டு போகிற ஒரு அருமையான ஆண்டவர் என்று நாங்கள் உண்மை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கென்று ஆண்டவராக அநேக சமயங்களிலே உண்மை நான் நினைத்துக் கொள்கிறோம். ஐயா, நீ அன்றாடக வாழ்க்கையினுடைய தேவைகளுக்கும் அன்றாடக வாழ்க்கையினுடைய போராட்டங்களுக்கும் பாடினோண்டமாக தொல்லை கஷ்டங்கள் எங்கள் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, எங்கள் திருச்சபையின் வாழ்க்கையில வரும்பொழுது நாங்கள் அவற்றுக்கும் கத்தரா என்று ஒருவேளை அங்கலாய்க்கிறோம். சாமி, நீர் அன்றாடக வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் ஒரே கர்த்தர் என்பதை நான் உணர்ந்து கொள்ள கருவிதாரம். அன்றாட வாழ்க்கையில எங்களுக்கு எத்தனையோ போராட்டங்கள் உண்டு சாமி, என்னுடைய எத்தனையோ தேவைகள் உண்டு ஆண்டவரே, எத்தனையோ பலவீனங்கள் உண்டு சாமி. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுடைய கர்த்தர் என்பதை நான் உணர்ந்து கொள்ள கருவிதாரம். ஆண்டவர் தாமே எங்களோடு தொடர்ந்து உடைய வார்த்தையின் மூலமாக நீர் பேசு. இஸ்ரவேல் மக்களை 40 வருட மனாந்திரத்திலே சாமி மோசேயும் ஆரோனும் வழி நடத்தின பொழுது அநேக சமயங்களில் முறுமுறுத்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். தங்களுக்கு உணவு இல்லாத பொழுது அவள் முறுமுறுத்தாள் என்று வாசிக்கிறோம். ஐயா, எங்களை அடிமைத்திலிருந்து மீட்ட கத்தர், எங்களை அன்றாட வாழ்க்கைக்கும் கத்தர் என்பதை அவள் அறிந்து கொள்ளாமல் போனார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஐயா, ஆமா ஆண்டவர், எங்களை அடிமைத்திலிருந்து மீட்கிற கத்தர் மாத்திரமல்ல, நீர் எங்கள் அன்றாட வாழ்க்கையின் தேவைகளுக்கும் நீர் போதுமான கத்திருப்பதை உணர்ந்து கொள்ள எங்கள் கிருபை தாரும் சாமி. இஸ்ரேல் மக்களைப் போல நாங்கள் முறுமுறுக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளும் மீட்பரேஸ் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. வாசி கேட்டு யாத்திராகும் 16 அதிகாரத்தை நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். 1-12 வசனங்களை நான் வாசி கேட்டோம். இந்த நாளுக்கான கொடுக்கப்பட்ட பகுதி God for everyday blessing. அன்றாட வாழ்க்கையின் தேவைகளுக்கும் இந்த கத்தர் போதுமானவர்.

இஸ்ரவேல் மக்கள் யாராவது ஒன்று கொரிந்தியர் 10 பதினோராம் வசனத்தை கொடுத்த மட்டும் ஆசைங்க. 1 கொரிந்தியர் 10 பதினோராம் வசனத்தை, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. பவுல் 1 கொரிந்தியர் எழுதும் போது 10 வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் இஸ்ரேல் நாட்டினுடைய வனாந்திர அனுபவத்தை குறித்து பேசிக் கொண்டு வருகிறார். வனாந்திரத்தை என்னெல்லாம் பண்ணாங்க, முருமுறுத்தார்கள், கர்த்தருக்குள்ளதை பரிசுத்த பரிசுத்தார் சொல்லிவிட்டு இறுதியிலே 11 வசனத்திலே ஒரு முக்கியமான பஞ்ச் லைன் வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இவையெல்லாம் ஒரு திருஷ்டாந்தங்களாக திருஷ்டித்தது, உலகத்தின் முடிவு பரிந்து காலத்தில் இருக்க நமக்கு எச்சரிப்பு உண்டாகும் எழுதப்பட்டும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே வனாந்திரத்தின் ஒவ்வொரு அனுபவமும் புதிய ஏற்பாட்டில் நமக்கு விசேஷமாக கடைசி காலத்தில் நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாக்கும்படியாகவே அவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். அந்த நிகழ்ச்சி தான் மாசி கேட்ட 16 அதிகாரத்தில் யாத்திராவை சொல்லப்படுமா நிகழ்ச்சி. God for everyday blessing. That's the title I would like to give it. அவர்கள் என்ன யோசித்தார்கள், அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்த ஆண்டவர் இவர், ஆனால் அன்றாட வாழ்க்கையினுடைய தேவைகளிலே, அன்றாட வாழ்க்கையினுடைய எங்களுடைய நீட்ஸ், எவ்ரிடே நீட்ஸுக்கு இந்த கடவுள் போதுமானவரா? அவர் ஏதோ எட்டர்னல் காட் மாத்திரம்தான் யோசிக்கிறோம், அவர் என்றால் எவ்ரிடே காடா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்ம போராட்டங்களிலே we always think God as an eternal God, yes, nothing to do with my everyday needs. This passage tells us he is not only God for our eternity, he is a God for our everyday needs. So for eternity and for every day, he is the same eternal God. Most of the time, we forget this eternal truth. கடவுளை என்ன யோசிக்கிறோம், மரித்து போன பிறகு எங்களை பரலோகம் கொண்டு போறதுதான் இந்த கடவுள் இருக்கிறார் ஒழிய, இந்த அன்றாட வாழ்க்கையின் போராட்டங்களிலே, தேவைகளிலே, கஷ்டங்களிலே இந்த கடவுள் பங்கேற்பாரா என்ற கேள்வி நாம் யோசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இதுதான் இஸ்ரேல் மக்கள் பண்ணி பெரிய தவறு. இந்த தவறை நாம் செய்யக்கூடாது என்று பவுல் சொல்கிறார். இவர் திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு எச்சரிக்கும்படியாகவே இந்த பேசேஜ் கொடுக்கப்படுது என்று பவுல் சொல்கிறார். So there are three things I would like to highlight. As we all, Thanksgiving Day is not very far from us. As we all about to be getting geared up towards the Thanksgiving Day, it's a beautiful passage that we're called upon to meditate on. What does it tell us? He's not only God for our eternity, he's a God for our everyday needs. எட்டர்னல் நீட்ஸுக்கு மாத்திரல்ல, எவ்ரிடே நீட்ஸுக்கும் இந்த கடவுள் போதுமானவர். மீட்பின் கடவுள் மாத்திரமல்ல, மன்னாவுக்கும் இந்த கடவுள் போதுமானவர். This is the message that this passage tells us beautifully. சரி, அன்றாட வாழ்க்கையுடைய நம்முடைய தன ஆகாரம் சாப்பிடுறோம், தண்ணீர் பருகிறோம், தினம் போய் ஒர்க் பண்றோம், அதே பல காரியங்களில் எவ்ரிடே சன்ஷைன் வீர் என்ஜாயிங், எவ்ரிடே பிளெஸிங் வீர் என்ஜாயிங். இப்படி என்ஜாய் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் யோசிக்கும், த்ரீ திங்ஸ் ஐ லைக் டு ஹைலைட் ஹியர் பேஸ்ட் ஆன் திஸ் பியூட்டிஃபுல் பாசேஜ். யாராவது 16 அதிகாரத்தின் 2-3 வசனங்களை வாசிங்க. சிஸ்டர் தயசு முந்தின பகுதியை, முந்தின வசனத்தை சேர்த்து, முந்தின பகுதி படை கடைசி பகுதி, முந்தின வசனத்தை கடைசி பகுதி வாசிங்க. தேதியிலே ஏலிமுக்கும் சீனாக்கு நடுவில் இருக்கிற என்ன வனாந்திரம் போட்டிருக்கு, ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வாசிங்கன்னா wilderness of sin in போடு, SIN is the exact word used. In other words, in the wilderness of sin people started sinning. What happened, enna pannanga murumurthaagan potirukku israel putraga sabaiyar ellarum moseyekkum aaronukkum murumurthaagal. Adutha vasanathile naangal irachi paathrangal nende ukkandu appathai thiruthiyai saapitta egipthesathile taavile inda kootam, you know, first of all, the first point I would like to highlight here is the grace in everyday blessings. கர்த்தருடைய கிருபை எவ்ரிடே பிளஸ்ஸிங் நம்ம பார்க்கணுங்க. கர்த்தர் நம்ம கொடுக்கிற கிருபைகள் எல்லாம், ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களிலே கர்த்தருடைய கிருபையை முதலாவது பார்க்கணும். ஏன்னா look at the context in which manna was given. 4 வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே நோக்கி வானத்திலிருந்து, we'll stop there, please think with me through this beautiful passage. It says they were all mumbling and murmuring mouths. குறை முறை முறை அறிய முறுமுறுத்து கொண்டிருக்கிற வாய்களுக்கு என்ன போட்டாரா, மன்னாவை கொடுக்கிறாராம். யோசித்து பாருங்க, அடுத்த வசனம் என்ன சொல்லியிருக்கணும், கர்த்தருக்கு விரோதமாக மோசேவுக்கும் ஆரோனுக்கும் முறுமுறுத்த மக்களுக்கு இன்ஸ்ட் ஆஃப் கிவிங் தம் வாட், சாபம் கொடுப்பதற்கு முன்பதாக சாப்பாடு கொடுத்தாராம். தட் ஷோஸ் த கிரேஸ் ஆஃப் காட். எந்த கான்டெக்ஸ்ட்ல மன்னா கொடுக்கப்பட்டு தெரியுமா,
அவங்க எல்லாம் கர்த்தருக்கு ஒபீடியன்ட்டே இருந்துச்சு, ஆண்டவர் ஆசீர்வாதம் தரலைங்க. என்றைக்கு அழிவு அனுப்ப வேண்டிய சூழ்நிலையிலே அவர் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். This is the kind of God you and I have in this world. Every time you, anything you enjoy in everyday life, அன்றாட வாழ்க்கையில அனுபவிக்கிற சாப்பாடு, நீர், இந்த அருமையான சன்ஷைன், இந்த அருமையான நாடு, இந்த நாட்டில் உள்ள ஏர் எல்லாம் என்ஜாய் பண்ணும் போது ஒன்னே ஒன்னு யோசிச்சுங்க, இட் இஸ் நாட் பிகாஸ் பேஸ்ட் ஆன் யுவர் மெரிட்ஸ் தி மன்னா இஸ் கிவன் டு யூ, இட் இஸ் பேஸ்ட் ஆன் வாட் யுவர் டிமெரிட்ஸ். நாம் அவர் முறுமுறுக்கிற வேலையிலே மன்னாவை தருகிறாராம். அடுத்த வசனம் என்ன ரீட் பண்ணிருக்கணும்னா, அசன்ஷியலா கர்த்தர் மோசே நோக்கி வானத்தில் இருந்து என்னது என்ன செய்ய போற, இப்போ ஆங்கர் ஆஃப் ஃபயர் ஆஃப் ஆங்கர், என்னுடைய கோபத்துடைய அக்னியை அனுப்ப போறேன்னு சொல்றதுக்கு பதில் என்ன போடுறாரா, அவள் முறுமுறுத்த அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்றார் நான் வானத்திலிருந்து அவள் என்ன செய்ய போற, அப்பத்தை தருவா. ஐயா ஆத்திரம் வர வேண்டி வேண்டியிலே கர்த்தர் அப்பத்தை தருகிறார். This is the grace of God. Absolutely the grace of God. Every time you sit at your table for everyday meal, think of the grace of God. It is not on the basis of your merits. You are blessed every single day. அன்றாட வாழ்க்கையில அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஏதோ நீ ரொம்ப நல்லவன்றதுனால ஆண்டவர் தரலீங்க, இல்ல உன்னை விட்டு இந்த உலகத்தில் யாருமே பரிசுத்தவான் இல்லைன்றதுனால உன்னை ஃபீட் பண்ணல ஆண்டவர். It is absolutely based on the grace of God. Every single one of us is blessed every single day of your life. That is exactly what is happening here. அவள் முறுமுறுத்த வாய்க்கு மன்னாவை தருகிறாராம். The mumbling and the murmuring mouths were fed with beautiful manna. மன்னாக்கு என்ன தரமா பேர் பைபிள்ல, மன்னாக்கு என்ன ஆகாரம் தெரியுமா, 78 சங்கீதத்தை எடுங்க. வெரி குட். 78 சங்கீதத்தில் 25 வசனம் வாசிங்க, 78-25 வாசிங்க. தயவுசெய்து தூதுரனை அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். எந்த கான்டெக்ஸ்ட் தெரியுமா, 17-19 வாசிங்க, 78. தங்களுக்கு இச்சைக்கேற்ற போதனத்தை கேட்டு இருதயத்திலே தேவனை பரிசுத்தப் அடுத்த வசனம் தேவனுக்கு விரோதமாய் பேசி, ரைட், அந்த கான்டெக்ஸ்ட் நல்ல கவனிங்க. தி மர்மரிங் மம்ப்ளிங் மவுத்ஸ் சொல்லிவிட்டு 25 வசனம் சொல்லுகிறது, அவள் என்ன கொடுத்தாராம், தூஷித்த மக்களுக்கு என்ன கொடுத்தாரு, தூதுரன் அப்பங்க. That shows the plain grace of God. Have you ever seen in everyday blessing there is a grace of God in it? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் நானும் எவ்ரி நாள் போஷிக்கப்பட்டிருக்கேன். எத்தனையோ பேருக்கு எவ்ரிடைய ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது இது என்ன பெரிய ஆசீர்வாதம் யோசிக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, learn to see the grace of God in every day of your life. ஒவ்வொரு வாழ்க்கையை எழுதிருக்கிறீங்களே, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது, அவருடைய புலம்பர் 3:22 வசனம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபைங்க, வேற கிருபை என்ன வேணும். அருமையாக 1 Corinthians 15:10 வசனத்திலே பவுல் சொல்கிறார், நான் இருக்கிறது தேவனுடைய, I am what I am by his grace, I am called by his grace. Galatians 1:15 Paul writes. In other words, the entire Christian life is a life of grace. C.S. Lewis, உலக பிரசித்தி பெற்ற ஆக்ஸ்போர்ட் ஜெயண்ட், ஒரு சமயம் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் ஒரு சமயம் அவருடைய ஸ்டாஃப் ரூம் உள்ள போறச்ச நிறைய அவங்களுடைய பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இது டிபேட்டிங், என்ன டிபேட் பண்றாங்கன்னா, என்ன பெரிய கிறிஸ்தவ மதத்தை அவர் கண்டுட்டாரு சிஎஸ் லூயிஸ், மற்ற மதங்கள் இல்லாதது, வாட் இஸ் சோ ஸ்பெஷல் அபவுட் திஸ் கிறிஸ்டியானிட்டி, தேர் வாஸ் எ பிக் டிபேட் கோயிங் ஆன். இவர் உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாரும் சைலண்ட் ஆகுறாங்க. அப்போ அவர் கேட்கிறாரு, என்னது, ஐ குட் சி தி பிக் சவுண்ட், வாட் இஸ் தி ரக்கஸ் இஸ் ஆல் அபவுட், தட்ஸ் எக்ஸாக்ட்லி எக்ஸ்பிரஷன் சிஎஸ் லூயிஸ் யூசஸ், என்ன ஒரே ரக்கஸ் பண்றீங்க, என்ன விஷயம், என்ன நடந்து பெரிய டிபேட் நடக்குன்னு. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, இல்ல, வாட் இஸ் சோ ஸ்பெஷல் அபவுட் கிறிஸ்டியானிட்டி தட் யூ டோன்ட் ஃபைண்ட் இன் எனி அதர் ரிலிஜன், மற்ற ரிலிஜன்ல பண்ணாத ஒரு ஸ்பெஷாலிட்டி கிறிஸ்துவ மதத்தில் என்னங்க நீங்க பாத்தீங்க, அதுதான் நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய மைண்ட், ஒன் ஆஃப் தி சிக்ஸ் கிரேட் மைண்ட்ஸ் ஆஃப் தி 20th சென்ச்சுரி வாஸ் சிஎஸ் லூயிஸ், ஒன் ஆஃப் தி சிக்ஸ் மைண்ட்ஸ், 6 மைண்ட் கிரேட்டஸ்ட் மைண்ட் 20th சென்ச்சுரின்னு சொன்னாங்க. அது ஒண்ணு வந்து சிஎஸ் லூயிஸ் உடைய மைண்ட் தான். அப்போ இவ்வளவு பெரிய மைண்ட் நீங்க எப்படி போய் இந்த கிறிஸ்தவ மதத்தை போய் பெரிய யூனிக் ரிலிஜன் கண்டுபிடிச்சிட்டீங்களே, வாட் இஸ் சோ யூனிக் அபவுட் கிறிஸ்டியானிட்டி, யூ நோ வாட் இஸ் இட், யூ டிட் சே எ வேர்ட், தென் தே வர் ஆல் டாக்கிங் ஒன் எப்படி எப்படி என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில சீரியஸ்லி ஹி செட் ஒன்லி ஒன் சிங்கிள் வேர்ட், யூ நோ வாட் இஸ் இட், கிரேஸ். கிரேஸ் இஸ் தி ஒன்லி டாக்ட்ரின் தட் இஸ் சோ யூனிக் டு கிறிஸ்டியானிட்டி, யூ வில் நெவர் எவர் கம் அக்ராஸ் திஸ் கிரேஸ் இன் எனி அதர் ரிலிஜன் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தி எர்த். இந்த உலகத்துல எந்த மதங்களும் இல்லாத ஒரு வார்த்தை என்ன தருமா சார், நமக்குள்ள உள்ள வாசம் என்ன தருமா, கிருபை. அவருடைய கிருபை தான். This is what is so unique about Christianity. You will never ever come across this doctrine anywhere in any religion on the face of this earth. Uniqueness of Christianity is grace. It is by grace you are what you are. That is what is said here. Mumbling and the murmuring mouths were given manna.
தூஷிக்க வேண்டிய நேரத்திலே தூஷித்த மக்களுக்கு என்ன கொடுத்தாரா? தூதுவினாபத்தை கொடுத்தாரா? தட் இஸ் வாட் டேவிட் ரைட்ஸ். தூஷித்த மக்களை பார்த்து தூஷிக்காதபடிக்கு, அவளை துன்புறுத்தாதபடிக்கு, துன்பம் தராதபடிக்கு தூஷித்த மக்களுக்கு தூதுவினாபத்தை கொடுக்கிற ஆண்டவர் உன்னுடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர். சோ கிறிஸ்துவுக்குள் புரியுமாலே, எவ்ரி டே பிளெஸ்ஸிங் தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் ஆன் தி பேஸ் ஆஃப் தி மெரிட்ஸ் தே வர் கிவன் மன்னா. In spite of their weaknesses, God still blessed them as manna. That's a God you and I have. The grace you have to remember. Every time you sit at your table with your children to eat, think of the grace of God. We say grace before meals. Reason is very simple. Lord, enoda thirum illa sami, enoda nyana illa, na romba nalla vendadnal idu table kudukala, unga kirubiyile indha saapada enna munnala vechirken. அப்படின்னு ஒரு பிளஸிங் என்ன அறிய முடியாதா? என்ன மீட் பண்ணா தெரியுமா? அவர் கொடுக்கிற ஆகாரத்தின் மூலமாக ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் உங்களுக்கு தெரியும். என்ன ட்ரூத் தெரியுமா? இஸ் எ காட் ஹூ ரிடீம்ட் யூ ஃப்ரம் ஈஜிப்ட். இன் அதர் வேர்ட்ஸ், உங்களை ஆன்மீக அடிமைத்தனத்திலிருந்தே வெளிப்படுத்தினாரே, உங்களை வெளியிலிருந்து விடுதலை கொடுத்தார் இந்த கர்த்தர். அவர் அன்றாட வாழ்க்கையின் கர்த்தர் என்பது எப்போ அறிஞ்சிக்க முடியும்னா, காலைய சாயந்தரத்தில் வந்து உங்களுக்கு இறைச்சி வரப்போது. அப்போ அடுத்த வசனம் 12 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் காலையிலே சாயங்காலத்தில் இறைச்சியை பிசித்து விடிய காலத்தில் அப்பத்தினால் திருப்தி ஆகி நான் உங்கள் தேவனாக கர்த்தர் என்பதை அறிந்து. வாட் இஸ் மீன்ஸ் இஸ் சிம்பிளி திஸ், நாட் ஓன்லி மன்னா கிருபையின் அடிப்படையில் கொடுக்கப்படவில்லைங்க, உங்கள் மீட்பும் கிருபையின் அடிப்படையிலே தரப்படுது. வை தி இஸ்ரேல்ஸ் வாஸ் சேவ்ட், எதற்காக இஸ்ரேல் மக்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? யாரை வாசியுங்கள் உபாகம் 7:7-8 வசனங்கள், Deuteronomy chapter 7:7-8, குயிக்கா வாசிங்க. 7:7-8, சகல ஜனங்களின் நீங்கள் திருச்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சர்வ ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள். அப்புறம் ஏன் தெரிந்துகிட்டாரா? கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும், கர்த்தர் பலத்த கையினாலும் உங்களை புறப்பட பண்ணி அடிமை திருத்தி விட உங்களை என்ன சொல்றா தெரியுமா? You know why God saved you from Egypt? Not because you are so meritorious people. உங்கள்கிட்ட ஏதோ மெரிட் இருந்ததுனால கர்த்தர் உங்களை நேசிக்கல. உங்களை ஏந்திரமா ஐயோ எழுதி நடுத்தரத்தில் விடுதலையை கொண்டு வந்தாரு, ஏதோ நீங்க ரொம்ப நல்லவங்க மற்ற எல்லா ஜனத்தை இல்ல, நீ கொஞ்சமா நேசிக்க முடியாத தகுதியிலும் ஒண்ணுமா இல்லாத பட்சத்திலும் அவர் கிருபையினாலே உங்களை நேசித்தார். இன் அதர் வேர்ட்ஸ், என்னத்தனமா ரிமைன் பண்றாரு இந்த இடத்துல? ஐயா, கிருபை ரெண்டு விதத்தில் வெளிப்பட்டதான். ஒண்ணு, உங்கள் மீட்கப்பட்டதும் கிருபையின் அடிப்படையிலே, மன்னா கொடுக்கப்படுகிறதும் கிருபை. சோ இன் அதர் வேர்ட்ஸ், யூ ஆர் சேவ்ட் ஃப்ரம் எகிப்தியன் பாண்டேஜ். ஆல் ஆஃப் அஸ், நம்ம எல்லாரையும் கர்த்தர் எகிப்தினுடைய பாவத்தின் அடிமைத்திலிருந்து மீட்டெடுத்தாரே, அது எதன் அடிப்படையில? கிருபையின் அடிப்படையில், உங்களுடைய திறமையின் அடிப்படையில் இல்ல, நீங்க ரொம்ப பக்திமான் என்பதன் அடிப்படையில் இல்ல. ரெண்டாவது, அன்றாட வாழ்க்கையில உங்களை ஃபீட் பண்றாரு, அது எதன் அடிப்படையில்? அதுவும் கிருபையின் அடிப்படையில். சோ மீட்பும் சரி மன்னாவும் சரி, ரெண்டுமே உங்கள் கிருபையின் அடிப்படையில் தரப்படும் ஆசீர்வாதங்கள். அதேதான் இந்த பகுதியிலே மிக அழகாக சொல்லுகிறார். சார் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, யாரா வாசியுங்கள் 4 வசனத்தை, ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளும் சேர்த்துக் கொள்ள வேண்டும், அதனால் அவர்களின் நியாய பிரமாணத்தின்படி நடப்பாவளோ நடக்க மாட்டாவளோ என்று அவர்களை நான். You know what is God doing here? சாப்பாட்டு விஷயம் சிம்பிளான மேட்டர். It is as good as eating, so as simple as eating சொல்றோமே, அந்த மாதிரி சிம்பிளான மேட்டர். இதுல வந்து எதை கொண்டு வந்து வைக்கிறாரா? எதை கொண்டு வந்து வைக்கிறாரு? லாவ கொண்டு வந்து வைக்கிறாரு. In other words, manna and mandate of God are linked. I want to tell you another beautiful theological message for all of us. The first point is grace in everyday blessings. Number 2 is guidelines in everyday blessing. God's grace, God's gifts must be enjoyed within the context of God's what? Guidelines. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனைத்தையுமே கர்த்தருடைய கட்டளைக்குட்பட்டு தான் நாம் அனுபவிக்கணுங்க. So every day கர்த்தர் கொடுத்தாலும் ஜமாய்க்கிறது இல்லை. Every day blessing a kudo, you have to enjoy them within the discipline of God's word. Enna solraaru avangalukku na manna kudukra right, ana or condition nethrama ella prakaram manna avan solranu. Another way to say, I'm going to give them gifts from heaven, but they're going to enjoy these gifts within the context of what? My guidelines.
நான் கொடுக்கிற கைட்லைன்ஸ் பிரகாரம் நீ என் ஆசீர்வாதத்தை அனுபவிச்சாதான் அது அவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தேவடியே சோறு போடுறான்னு சொல்லிட்டு இஷ்டமா நீ சாப்பிட ஆரம்பிச்சுன்னா தென் யூ எண்ட் அப் இன் டாக்டர்ஸ் ஆபீஸ். So what he is saying here is, my everyday gifts are to be enjoyed within the context of my guidelines. என்ன கைட்லைன்ஸ்? நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பாரளோ நடக்க மாட்டாளோ என்ன வழி நான் நல்லா கவனிங்க. ஆன்மீக வாழ்க்கையில் மட்டும் ஆண்டவர் லாபம் கொண்டு வந்து நடக்கிறே இல்லை சொல்லல, சாப்பாட்டு விஷயத்துல கூட லாபம். இன்ட்ரெஸ்டிங்லி வாட் ஐ வாண்ட் டெல் யூ அட் திஸ் பாயிண்ட் ஹியர் இஸ் இன்ட்ரெஸ்டிங். என்ன அவங்க ஆக்சுவலா பண்றாங்க அந்த இடத்துல, they were, you know, they started grumbling, you know that several times over they grumbled in the Bible, particularly in the idathila saapadu vishayathila grumble pannaanga pottu everyday needs la. I want you to draw your attention to something, right? Turn with me to ennagum Numbers chapter 21 verse 5. konja naalik appuram enna aachina inda aashirvadama kodukapatta manna 21 5 vaasinga moseyukkum inge appamum illaya appuram thanneerum illai என்ன உணவு? நல்லா கவனிங்க, ஆசீர்வாதமான உணவு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அற்புதமான உணவா மாறி போச்சு. In other words, they say blessings can be boring. கொஞ்சம் இன்னைக்கு பிளஸ்ஸிங்கா இருந்ததெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போரிங்கா மாறிடுது நம்மளுக்கு, ரைட்? இன்னைக்கு கர்த்தரவாதிக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, வந்த புதுசுல ஏசாமிக்குள்ள வந்த உடனே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அட இதே தானே, சேம் ஓல்ட் பிளஸ்ஸிங். What I am saying is blessings can be boring. These people are saying, enna seiraangala inda arpa angle translation was this miserable food. Adu modala perna devathurudiye saapadun sollapattu varnikkapatta podu konja naalikku apparama idu dooshyamana food a mari pocha arpama aneega aasiram krishnamarkale apdi thanga indriki emerson sollakudiye america desathai senda periya philosopher or samayam sonnaru, if the stars show up once in a blue moon, we'll all be standing outside with our family and wondering at the stars and marveling at the stars and the beauty of it, right? If it appears every single day, what? We are no longer excited about the stars. Because it's every day varudhu, podu, avladhaan, that's it. So that's what is happening here. Sunday comes and goes, so what? Adhu palagi pochu, right? Became a routine. That is exactly what is happening to these people. Oru kaalathil aasirvaadamaana food nu sollapatta food, கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அற்புதமான ஃபுட்டா மாறி போச்சோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு எச்சரிப்பாய் கொடுக்கப்படுகிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. This is exactly, that is why God give them a guidelines. நான் கொடுக்கிற கைட்லைன்ஸ் பிரகாரம் தயவு செய்து என்னோட ஆசீர்வாதம் அனுபவிங்க. என்ன சொல்றாங்கன்னா 11 அதிகாரத்தில், ஏன் அப்படி அற்புதமா மாறிச்சுன்னு சொல்றதுக்கு தியோலஜியன்ஸ் பாயிண்ட் அவுட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். Turn with me again to Numbers chapter 11 verses 1 வாசிங்க, அப்புறம் 5-6 வாசிங்க. Numbers chapter 11 verse 1, யார் செவிக்கு? கர்த்தருடைய செவிகளில் பொல்லாத இருந்தது. அப்புறம் வாசி 5-6 வாசிங்க, எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். நம்ம ஊர்ல திட்டும் போது சொல்றாங்க அந்த மாதிரி, இது வெங்காயம் வெள்ளைப்பூண்டு அந்த மாதிரி இப்படியெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் வாசி, இப்போது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது இந்த மண்ணாவை தவிர. மூளை ஈப்ரி மொழியில வெறும் இந்த மண்ணான்னு போடல, இந்த மண்ணாவை தவிர இதை போய் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்றாங்களே அந்த மாதிரி வார்த்தையா இந்த இடத்துல தமிழ்ல வந்து அது எம்பசிஸ் சரியா இல்ல, இந்த மண்ணான்னு போட்டுருக்கு. ஆனா ஆக்சுவல் ஈப்ரூல இந்த மண்ணாவை போய் கொடுத்துருக்காருப்பா, இதை போய் எப்படி சாப்பிட அந்த மாதிரி இங்க தமிழ் போட்டிருக்கான். என்ன சொல்ற நல்ல கவனிங்க, அது ஏன் சொல்றாங்க, ஏன் அற்புதமா மாறிடுச்சுன்னா அது முந்தைய 1-1 வசனத்தை மேற்கோளா காட்டுறேன். என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் நெதர்ஸ் ஆசீர்வாதம் கொடுத்த ஆண்டவன் அற்புதமாவின் வாழ்க்கையை தெரியும் பொழுது அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்படி தெரியும், அற்புதமாய் தெரிய ஆரம்பிக்கும். எதுவும் வாழ்க்கையிலே அற்புதமான ஆசீர்வாதம் யோசிக்க கொடுத்த ஆசீர்வாதங்களிலே இதுக்கு போய் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யோசிச்சீங்கன்னா, தட் மீன்ஸ் ஆண்டவருக்கு நீங்க அற்புதமாய் யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவரை நாம் அற்புதமாய் யோசிக்கும் போது அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் நமக்கு அற்புதமாய் தெரிய ஆரம்பிக்கும். தட் இஸ் வாட் இஸ் செட் ஹியர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, is a problem with these people was, enna solranga na avanga naangal egyptile kiraiyum illamal nena artham kaas illada free saapadu potanga sir evlo nalla anchi theriyuma freedom illada saapadu maranditaanga free saapadu yosichitaanga. This is a problem, right? There were no freedom under, they were in bondage. Freedom illai endra yosikkala ana edhai yosikkranga, free saapadu potangale adu. In other words, I want to just catch this expression. They wanted food without freedom,
rather than freedom without food. I want to repeat myself. What the Israelites wanted was, give us food, no problem, no freedom. ஆனா என்ன கேட்டாங்கன்னா, உங்களுக்கு food முக்கியமா ஓடிய freedom முக்கியம் இல்ல. இங்க என்ன கொடுத்தாரு, freedom கொடுத்தாரு, food இல்ல. In other words, எங்களுக்கு விடுதலை இல்லாத உணவு முக்கியமே ஒழிய உணவு இல்லாத விடுதலை எங்களுக்கு தேவையில்லை. This is what Christians are saying today. In other words, we want material blessings, right? எங்களுக்கு ஏசாமி ஆன்மீக வாழ்க்கையில விடுதலை கொடுத்திருக்காரு, எங்களுக்கு தேவையில்லைங்க, ஆசீர்வாதம் கொடுத்தா போதும், அதுவே போதும். In other words, we are asking for ஆண்டவரே food கூட ஆண்டவரே எங்களுக்கு freedom தேவையில்லை. Jesus என்ன சொல்றாரு, I give you freedom rather than the food. Food இன்னைக்கு இருந்த நாளைக்கு அழிஞ்சிடுமா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, ஆன்மீக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்கிறார். இவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவரே, they wanting the food without the freedom rather than the freedom without the food. ஆண்டவரே உணவில்லாத விடுதலை எங்களுக்கு போதும்பா, விடுதலை இல்லாத உணவு எங்களுக்கு தேவையில்லை. That's what the problem is. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, just have it at the back of your mind. This is the problem with Israelites. I want to tell you the grace of God in everyday blessing. I want to tell you this. Every divine dining table is a divine table. Every dining table is a divine table. Every time you sit at your dining table, there is a God's presence. The grace of God is present there. So every dining table is said to be a divine table. Israelites panna periya thappu enna, Lord, engalukku vandu pa freedom illada food kuduthiru podum. Food illada freedom engalukku thevalla. This is the problem. This is our problem. என்ன கேட்கிறான் ஆண்டவரே, ஆன்மீக விடுதலை எனக்கு தேவையில்லப்பா, ஆன்மீகத்தில் அடிமையா இருந்துக்கிறேன், சாப்பாடு மட்டும் உலக பிரியமா ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இரு. This is exactly the problem with Israelites, is the problem with all of us. And thirdly and finally, first I said the grace in everyday blessing, secondly the guidelines in everyday blessing, and thirdly and finally another important theological point. Turn with me to the same passage, 16th chapter again. Read to me verse 7 and 10. Yeah, you know something very interesting? First time in the Bible, there is an expression used here. First time in the Bible. You know what is that expression? The glory of God. Glory of God, முதல் தடவை பைபிள் இங்க தான் வருதா தெரியுமா உங்களுக்கு? எந்த கான்டெக்ஸ்ட் தெரியுமா? மன்னா கான்டெக்ஸ்ட்ல. என்ன அர்த்தம்? அன்றாட ஆசீர்வாதங்களிலே கர்த்தருடைய மகிமை இருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். நம்ம என்ன யோசிச்சு கர்த்தருடைய மகிமை பார்க்கணும் ஆலயத்துக்கு போகணும்னு யோசிக்கிறீங்க? இல்ல பைபிள் பண்ண ஜோம் பண்ண? No. Your dining table is a divine table. You sit at your dining table and see the glory of God. They saw the glory of God in their manna. அவங்க சாப்பாட்டுல மன்னாவிலே மகிமையை கண்டார்களாம். ஐயா உன மன்னால மகிமை பார்க்க தெரியுமா உனக்குன்னு கேட்கிறேன். எனக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். அன்றாடு சாப்பாட்டு சாப்பிடுறோம், அந்த சாப்பாட்டுல அன்றாடு குடிக்கிற கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல can you see the glory of God? That is what they saw it. They saw the glory of God in the manna. How could that be? Let me make a theological connection here. Turn with me to John chapter 6. வாசிக்கிட்டு ஆறாம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தை 41 வாசிங்க பட்டுல. அது யார் அது? மார்த்தனப்பன்ன என்ன பேரு? ஏசம் என்ன சொல்றார்? நான் தான் அந்த மண்ணா. பழைய ஏற்பாட்டிலே மோசே கொடுத்தாரு மண்ணா, அது நான் தான் அந்த மண்ணாங்கிறார் ஏசாமி. தன்னை மண்ணாவுக்கு ஒப்பிடுகிறார், ரைட்? இந்த ரெண்டு மண்ணால் முதல் மண்ணால் என்ன பார்த்தாங்க ஜனங்க? வாட் டிட் தே சீ? மகிமையை கண்ட, மண்ணாவிலே மகிமையை கண்டார்களாம், ரைட்? இந்த இடத்துல வாசித்தீங்கன்னா, தயவுசெய்து வாசிங்க யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்தின் 14 வசனம் வாசிங்க, 2 Corinthians 4 அதிகாரம் 6 வசனம் வாசிங்க. அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கும், ரைட்? 2 Corinthians 4:6 2 Corinthians 4:6 வாசிங்க. யாருடைய முகத்தில் உள்ள? இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தம்மையா மகிமையான அறிவாகிய ஒளியை. என்ன சொல்றாரு தெரியுமா? இயேசுவாகிய மண்ணாவில் யாருடைய மகிமையை கண்டோமோ, தேவனுடைய மகிமை கண்டோம். இந்த பழைய ஏற்பாட்டில் எந்த எதுல மகிமை காணுகிறோம்? வானத்திலிருந்து விழுந்த மண்ணாவிலே பார்க்கிறோம். என்ன அர்த்தம்? ரெண்டும் மண்ணாவ. பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட வானத்தில் கொடுக்கப்பட்ட மண்ணாவிலே மகிமை கண்ட மக்கள், புதிய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவாகிய மண்ணாவிலே மகிமை கண்டார்கள். தேவனுடைய மகிமை கிறிஸ்துவுக்குள் பிரியமானது. This is the glory of God is reflected on your dining table, not in the church altar. We always think God is confined to the altar. He is no longer there. He is at your dining table. Every dining table is a divine table. Learn to see the glory of God at your dining table. That's what the passage is all about. So the grace in everyday blessing. Number two, the guidelines in everyday blessing. Thirdly, another, the glory of God in everyday blessing. நீ அனுபவிக்கிற அன்றாட வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திலே கர்த்தருடைய மகிமையை காணன்னு கற்றுக்கொடுக்கிறேன்.
இந்த இஸ்ரேல் மக்களை போல நம்ம என்ன செய்யக்கூடாது தெரியுமா? They did fundamental mistake called discipline of dailiness. ஒருத்தர் அழகா சொல்றாரு, discipline of dailiness. அவங்க மன்னாவை எப்படி சாப்பிட்டான்னு போட்டுருக்கு, மன்னா வந்து நேரா எல்லாம் படுத்துட்டு உட்கார்ந்து அவங்க வாயில வந்து நேரம் மண்ணா விழுந்தா போட்டிருக்கா? மண்ணா எங்க விழுந்துச்சுங்க? வீட்டுக்கு வெளியே தான் விழுந்துச்சு. அவங்க என்ன பண்ணணும், அன்றாடகமா தினம் தினம் போய் அதை கலெக்ட் பண்ணி வந்து சமைக்கணும், அப்பதான் மண்ணா சாப்பிட முடியுங்க. இன்னைக்கு என்ன எல்லாம் யோசிக்கிறோம்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஏதோ ஸ்பூன் ஃபீடிங் பண்ற வாழ்க்கை. God doesn't feed you that way. You got to do your work. Get up from where you are, go and collect it, and then cook it and eat it. In other words, the grace of God is available, but your faith has to put into practice before you avail the grace of God. கர்த்தருடைய கிருபையும் வாழ்க்கையில பிரதிபலிக்கப்படணும்னா, everybody works. The வேலையை செய்ய மாட்டேன், எனக்கு ஆண்டவர் மண்டை வாயில போடணும், that is not the way God operates. Every day போகணும் அப்படின்னு நடத்துறோம். Every day appropriation of God's glory in your life. அன்றாடக வாழ்க்கையில டெய்லி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு அர்த்தங்க. வாரத்தில் ஒரு நாள் சண்டேல வந்து வாழ்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்க. எவ்ரி டே இன் யுவர் ஆஃபீஸ், வேர் எவர் யூ ஆர், யூ மஸ்ட் லேர்ன் டு டேஸ்ட் த பன் ஆஃப் கிரைஸ்ட் எவ்ரி டே. எவ்ரி டே தே கோ டு கோ அண்ட் கலெக்ட் இட். எவ்ரி டே தே கோ டு கோ அண்ட் லேபர் ஃபார் இட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவளே, எவ்ரி டைம் எவ்ரி மார்னிங் யூ கெட் அப், திங்க் ஆஃப் தீஸ் த்ரீ திங்ஸ் ஆஃப் எவ்ரி டே பிளஸிங். நம்பர் ஒன் இஸ் வாட்? கிரேஸ். நம்பர் டூ, that's the guidelines. You got to enjoy God's gifts within the framework of God's guidelines. கடவுள் கைட்லைன்ஸ் கொடுத்த அடிப்படையில் தான் வாழ்க்கை அன்றாட ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம். மூணாவது என்னது? The glory in everyday blessing. மகிமையை மன்னாவிலே காற்ற கற்றுக்கொள்ள ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக ஜெபிக்கிறோம். அன்றாட வாழ்க்கையிலே அநேக சமயங்களிலே உண்மை நாங்கள் காண தவறி போகிறோம் சாமி. எங்கள் அன்றாட நீட்ஸில் ஆண்டவரே உங்களுடைய கிருபையை காண எங்கள் கற்றுத்தாரும் சாமி. ஏதோ நாங்கள் ரொம்ப பக்தியின் அடிப்படையில் நீ எங்களை ஆசீர்வதிக்கிறது இல்லையா, உங்களுடைய கிருபையின் அடிப்படையிலே ஆசீர்வதிக்கிறீர். ரெண்டாவது சுவாமி, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு தான் அன்றாட வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் சாமி. உங்களுடைய வார்த்தையின்படியே நாங்கள் வாழ எங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் வாழ கற்றுத்தாரும். இறுதியாக சுவாமி, உங்களுடைய மகிமையை நாங்கள் மன்னாவிலே காண கற்றுத்தாரும் ஐயா. ஏதோ ஆலயத்தில் மட்டும் கர்த்தருடைய மகிமை இல்லை சாமி, எங்கள் டைனிங் டேபிள் எல்லாம் டிவைன் டேபிளாக மாற்றிருக்கிறபடி நாலு ஸ்டோத்திரம். மீட்பரேஸ் கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒரு காட்டில் பெரிய கரையான்கள் ஒன்று கூடி ஒரு புற்றை கட்டின. அந்த வேலை நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த பக்கம் வந்த பாம்பு ஒன்று கரையான்கள் கடினமாக வேலை செய்வதை பார்த்தது. பின் அவ்வப்பொழுது அங்கே வந்து அதை வேடிக்கை பார்ப்பது வழக்கமாக கொண்டது. சுமார் ஒரு வருட காலம் சென்றது. கரையான்களும் புற்றை கட்டி முடித்தன. அப்பொழுது மெதுவாக அந்த பாம்பு கரையான் புற்றுக்குள்ளே நுழைந்தது. சிறிது நேரத்தில் அது வெளியே வரும் என்று கரையான்கள் காத்திருந்தன. ஆனால் அது அங்கிருந்து வெளியேறாமல் மிக வசதியாக நீண்ட நேரம் உள்ளே அமர்வதும் அவ்வப்பொழுது வெளியே சென்று மீண்டும் வந்து அந்த கரையான் புற்றுக்குள்ளே தங்குவதுமாக இருந்தது. அடுத்தவர் உழைப்பை திருடுவது, சுயவளத்தால் ஏமாற்றி பெற்றுக்கொள்வது நியாயமல்ல என்ற உணர்வு அதற்கு இல்லை. அங்கேயே முட்டையிட்டு பல குட்டிகளோடு தொடர்ந்து தங்கி வந்தது. ஒரு நாள் அது இறை தேட வெளியே சென்றபொழுது பெரிய கழுகு வந்து அதை தூக்கிச் சென்றது. உயரமான குன்றில் உட்கார்ந்து அதை கொத்தி தின்ன ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் தான் பலவானாக இருக்கும் பொழுது பக்குவமாகவும் பிறருக்கு கெடுதல் செய்யாமலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்ற உணர்வு வந்தது. வலிமையற்ற கரையான் செய்த புற்றை திருடி எடுத்துக்கொண்டது தவறு என்பதை உணர்ந்தது. மற்றவர்களை வருத்தி அதை ரசிக்கும் குணத்தை இந்த உலகம் மறந்து போகலாம். ஆனால் காலம் வரும்பொழுது அதை உணரும் நேரம் வரும். அந்த நேரத்தில் அதை தாங்கும் சக்தி நமக்கோ நமது சந்ததிக்கோ இருக்காது. இன்று நீங்கள் பலம் பொருந்திய ஒருவராக அராஜகம், அகந்தை, கோபம் இவற்றை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கலாம். இதற்கான தண்டனை வருமுன் இப்பொழுதே மனம் திரும்புவது நல்லது. தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்பதுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தரும் பாடம். என்ன, பின்பற்றுவோமா?

சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் எனக்காக பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். பாத்தீங்களா இந்த பக்கம் ஆமென் சத்தம் வருது, இந்த பக்கம் சத்தம் வருது. கர்த்தர் எனக்காக பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார்னு சொல்றது மட்டும் நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நாம கொண்ட நமக்கு இருக்கிற திட்டம் நம்ம லெவலுக்குள்ளது, நம்ம மூளைக்கு அடங்கினது, நம்முடைய திராணிக்கு உட்பட்டது, நம்ம பினான்சியல பொறுத்தது, நம்ம திறமையை பொறுத்தது. நம்முடைய அப்பா நமக்கு திட்டம் வச்சார்னா அவர் லெவலுக்கு வைப்பாரு. இவ்வளவுதான் கை தட்ட நல்ல தட்டி ஆண்டுக்கு ஒரு மகிமை சொல்லுங்க பாக்கலாம். பக்கத்துல பார்த்து நல்ல ஒரு ஹைஃபை கொடு சொல்லுங்க. உங்க பிளான விட நல்ல தட்டுக்கு பாக்கலாம். பக்கத்துல உங்க பிளான விட அப்பா உங்களுக்காக மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிற சொல்லுங்க பாக்கலாம். ஆமே. நான் விசுவாசிக்கிறேன், நான் எப்பவுமே இந்த பாட்டை பாடல்களை பாடும்போது அதை உணர்ந்து நான் அறிக்கை செஞ்சு பாடுவேன். இந்த மாதிரி வாக்குத்தத்தமா பாடுவதுன்னு விசுவாசமா சொல்லுவேன். ஆண்டவரே எனக்காக நீங்க வச்சிருக்க திட்டம் ரொம்ப பெருசு ஆண்டவரே. ஆமா சொல்லுங்க பாக்கலாம். விசுவாசத்தோட பாடலாமா? புழுதியில கிடந்த நம்ம இன்னைக்கு தூக்கி நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு. என்னெல்லாம் ஒரு காலத்துல சொன்னாங்க, இதெல்லாம் புறம்போக்கு, தேராது, உருப்படாது, வரவே வராது, இதெல்லாம் தண்டமா இருக்கிறதுக்கு செத்துடலாம் அப்படின்னு சொன்னதை வச்சுதான் இன்னைக்கு கத்துரு அநேகருக்கு பயனுள்ளதா பயன்படுத்திட்டு வர்றாரு. நல்லா தான் கையை தட்டிருங்களே ஆண்டவருக்கு. ஆமா கத்தருக்கு கொடுத்தா பெஸ்டா கொடுத்து பாடலாமா? நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் என் அப்பன் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் பெரிதல்ல பாடலாமா? அடிவான் நல்ல கை தட்டி விசுவாசத்தோட கை தட்டி பாடப்படுறோம். ஆமே.

ஆண்டவரே, நீர் நல்லவரப்பா. உமை போல வேறொரு தெய்வம் இல்லையே.

0: கர்த்தர் எல்லா நாமத்திற்கும் மேலானவர். ஓ, இந்த காலை வேளையிலே அந்த தேவ பிரசன்னம் உயர்ந்திருப்பதாக, தேவ மகிமை நிறைவாய் இறங்குவதாக, கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்த கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆலயம் முழுவதும் தேவ பிரசன்னத்தால் நிரம்பட்டும், தேவ பிரசன்னத்தால் நிரம்பட்டும், தேவ மகிமை நிரம்பட்டும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்திலே தேவ மகிமை நிறைவாய் இறங்கட்டும், தேவ பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும். ஹல்லேலூயா! ஆலயத்தில் கால் வைக்கும் போதே தேவ பிரசன்னத்தை உணரட்டும். ஆலயத்தில் கால் வைக்கும் போதே பிசாசுகள் அலறி ஓடட்டும். ஆலயத்தில் கால் வைக்கும் போதே சுகம் உண்டாகட்டும். இப்பொழுது தேவ மகிமை நிறைவாய் கைய தட்டி, கைய தட்டி அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். எஸ் ஜீசஸ், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஆண்டவரே.
1: நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், ஜீவனுள்ளவர், அற்புதங்களை செய்கிறவர், ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை அனுதினம் என்று நம்முடைய வாழ்க்கையில செய்த ஆண்டவரை, நம்முடைய வாழ்க்கையில நன்மையாய் நிரப்புகிற ஆண்டவரை நாம் பாடி ஆராதிக்கலாம். அவர் நல்லவர். ஆமென்.

0: அப்பா நீங்க ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி சொல்ல எங்களுக்கு வார்த்தை இல்லப்பா. நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மனமு வந்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம். எங்கள் மனதார் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
1: பல கிருபை.

நல்ல கரங்களை தட்டி அந்த கிருபையை பாடி கொண்டாடுவோமா? இதுவரை நம்மை காத்தவர், அக்னி போன்ற சோதனையில் நமக்கு துணையாய் நின்றவர், நம்முடைய முடி கருகாமல் புகை அணுகாமல் பாதுகாத்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பலவிதமான சோதனையிலே எங்களை பாதுகாத்த தெய்வமே, எங்களோடு இருந்த தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா? நம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை அல்லவா ஆண்டவரே? எங்களை நிர்மூலமாகாமல், நாங்கள் நிர்மூலமாகாமல் எங்களை காக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபைக்காக உமை துதிக்கிறோம், உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமக்கே மகிமை தருகிறோம். நீர் நல்லவர் அப்பா, கன மகிமை மாட்சிமை நாங்கள் உமக்கு தருகிறோம். வழுவாமல் காக்கிற உம்முடைய மாசற்ற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமை உமக்கு தருகிறோம்.

கலாத்தியர் அதிகாரம் 5. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாயிருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்கிறேன். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடே காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரிகை செய்கிற விசுவாசமே உதவும். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவனைத்தையும் உப்ப பண்ணும். நீங்கள் வேறு விதமாக சிந்திக்க மாட்டீர்களென்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாயிருக்கிறேன். உங்களை கலக்கிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கேதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறதென்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாத படிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம்,

நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியிலே புழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அணுதின தியானம்.
2: இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உபாகமம் 33:29. அமெரிக்காவை சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் பாரிஸுக்கு சுற்றுலா சென்றிருந்தார். அவர் ஒரு கடைக்கு சென்று ஒரு சாதாரண விலை மலிவான ஆம்பர் நெக்லஸ் ஒன்றை வாங்கினார். அவர் தன் சொந்த ஊருக்கு திரும்பி சென்றபோது விமான நிலையத்தில் இருந்த அதிகாரிகள் அந்த நெக்லஸை பார்த்துவிட்டு மிக அதிகமாக சுங்கவரி கட்ட சொன்னார்கள். இந்த அற்ப நகைக்கு இவ்வளவு சுங்கவரியா என்று ஆச்சரியப்பட்டு ஒரு நகை மதிப்பீட்டாளரிடம் சென்று இந்த நெக்லஸ் எவ்வளவு பெறும் என்று கணித்து சொல்லும்படி கேட்டார். அவர் அந்த நெக்லஸை ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் மூலமாக பார்த்துவிட்டு இது $25,000 பெறுமதியானது என்றார். மீண்டும் அந்த சுற்றுலா பயணி அவர் சொன்ன தொகை சரிதானா என உறுதி செய்ய இன்னொரு மதிப்பீட்டாளரிடம் சென்று அந்த நெக்லஸை காட்டினார். அந்த மதிப்பீட்டாளர் இது $35,000 பெறுமதியானது என்றார். இந்த பழைய நெக்லஸில் அப்படி என்ன விசேஷத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள்? இது ஏன் இவ்வளவு பணத்துக்கு மதிக்கப்படுகிறது என்று கேட்டார். அந்த நகை மதிப்பீட்டாளர் அந்த சுற்றுலா பயணியை தன் அருகில் வரவழைத்து அந்த நெக்லஸை தன் கையில் இருந்த மேக்னிஃபையிங் லென்ஸ் மூலமாக பார்க்கும்படி சொன்னார். அந்த சுற்றுலா பயணி அந்த நகையை மேக்னிஃபையிங் லென்ஸ் வழியாக பார்த்தபோது அதில் ஃப்ரம் நெப்போலியன் பர்னபாட் டு ஜோசஃபின் என்று எழுதப்பட்டிருந்தது. மிகவும் புகழ்பெற்ற மனிதனின் பெயர் அந்த நெக்லஸில் பொறிக்கப்பட்டிருந்தபடியால் தான் அந்த நகை சாதாரணமாக இருந்தாலும் விலையேற பெற்றதாக கணிக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாமும் அற்பமானவர்களும் சாதாரணமானவர்களுமாக இருக்கலாம். ஆனால் நாம் விலையேற பெற்றவர்கள். ஏனெனில் நம் தேவனுடைய நாமம் நம் நெற்றிகளில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நெற்றிகளில் அடையாளம் போட்டுள்ளார். ஆகவே நாம் பார்ப்பதற்கு அற்பமாக இருந்தாலும் நமது மதிப்பு அதிகம். தகுதியில்லாத நம்மை அவர் விலையேற பெற்றவர்களாய் மாற்றுகிறார். தேசத்தின் அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிப்பவர்களின் நெற்றிகளில் அவர் அடையாளம் போட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உபாகமம் 28:10 கூறப்பட்டுள்ளபடி நாம் கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்து அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தால் தேவன் நம்மை எல்லா ஜாதிகளை காட்டிலும் மேன்மையாக வைப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். மேலும் கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளதை நாம் உபாகமம் 28:10 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு தமது நாமத்தை தரித்திருக்கிறார். ஆகவே நாம் விசேஷித்தவர்கள். நாம் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் தேவன் நம்மை விலையேற பெற்றவர்களாய் மாற்றுவார்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும்

உச்சந்தலை வர எங்கள் அப்பா சும்மா ஒரு விளாட்டுக்கு சொல்லுவார் டீச்சர்கிட்ட, அவன் ரெண்டு கண்ணை மட்டும் விட்டுட்டு மற்றெல்லாம் நல்லா தோலை வரீங்க அப்படிமா, ஏன்னா நான் வாழைத்தனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. கல்யாண எனக்கு ஒரு மாதம் ஒரு பையன் வந்து வயிற்றில் இருக்கான், அப்போ தான் அந்த தோல் இதுன்னு உண்டாது எனக்கு. யோபு பாத்திரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து எப்படி அந்த தோல் நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னா, இருக்க இருக்க இருக்க இருக்க என் சரீரம் முழுக்க அப்படியே அந்த தோல்லாம் நோய்பட்டு அப்படியே சீரும் சலமும் தண்ணியும் அப்படியே வந்து அப்படியே தோலை அப்படி பிச்சு இழுத்தானா அப்படியே தனியாக அந்த ஆரஞ்சு தோல் மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கு. அதுக்கப்புறம் அப்போ என்ன ஆனால் எனக்கு சுரேசன் அப்போ தெரியாது எனக்கு, அப்போ போய் ஒரு தோல் நிமிட ஸ்பெஷலிஸ்ட்டு போய் சொல்லிட்டு நம்ம தில்லனாளில் போய் பார்த்தேன். அவர் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டார், இன்ஜெக்ஷன் போட்டு விட்டோன்னே இன்னும் கொஞ்சம் பெருகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்புறமேட்டு இல்லை இல்லை இந்த அப்புறமேட்டு எல்லாம் அந்த சொந்தக்காரன் வந்தவன் போனவன் ஐடியா கொடுக்குறதான் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, இல்லை இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு சித்தா பாருங்கள் நாட்டு மருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு அவங்க சொல்கிறான்னு சொல்லிட்டு ஸ்கின்னை பார்த்தேன், நாட்டு மருந்து பார்த்தேன், இதை பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த மந்திரிக்கிறவங்க இதெல்லாம் வந்து தரகால போய் அங்கேயும் மந்திச்சு பார்த்தேன், அவங்களும் மந்திச்சு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, உனக்கு இந்த மாதிரி சேவனெல்லாம் பண்ணியிருக்கு உனக்கு, அதனால் உனக்கு வந்து மந்திச்சு துவா பண்ணி விட்டு உனக்கு தாயத்தை கட்டி கொடுக்குறேன், அந்த தாயத்தை கட்டிக்கோங்க உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலுக்கு அந்த தாயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா 3000 ரூபா அப்போ அப்போ ஏட்ட அந்த நேரத்தில் கொஞ்சம் பணம்லாம் இருந்துச்சு. அப்புறம் கழுத்தில் தாயத்துக்கு போகிறது, கையில் போகிறது, இடுப்பில் போகிறது. ஆனால் இருக்க இருக்க என்ன ஆச்சுன்னா, இருக்க இருக்க ரொம்ப ஜாஸ்தி தான் போயிட்டுருக்கோம் இல்லையா, ஒன்றும் எதுவுமே கிடையாது. நாகூருக்கு போனோம், ஏர்வாடிக்கெல்லாம் போய் போகணும், ஒன்றுமே முடியல. லாஸ்ட் சான்ஸ் என்னோடய மிஸ்ஸஸோட தம்பி, அவன் பேர் ஹலின்னு சொல்லிட்டு கரூரில் இருக்காப்புல அந்த பையன், அந்த மிஸ்ஸஸ் ஒய்ஃப். அப்போ தான் வந்து சொன்னான், அக்கா ஏன் இந்த மாதிரி மாமாவுக்கு இப்படி ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரி ஒருத்தர் கிறிஸ்டின் ஒருத்தர் இருக்கார், அவங்க வந்து சிஎஸ்சி நோயல் எனால்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேண்டர்கள் அவங்க வந்து அந்த நோயல் எனால்ட்ரன் எனால்ட்ரனுங்கிறது வந்து பூனாவில் இருக்கார் ஃபைத் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு வல்லமையான ஊழியர். ஆண்டர் பார்த்துங்க எப்படி கொண்டு போகிறாரு. ஆனால் எனக்கு அது வரைக்கும் நான் படித்தது ஒரு ஜான் பியூட்டோ ஸ்கூலு, கிறிஸ்தவ ஸ்கூலு, என் வீட்டை சுற்றிலும் ஒரு கிறிஸ்தவர்கள். ஆனால் அவங்களோட வாழ்க்கைலாம் பார்த்தீங்கன்னா படு மோசமாக இருக்கும், நல்லா ஒரு இவங்கெல்லாம் ஒரு இது புடி குத்தாடி எல்லா பழக்கமும் இருக்கும், கிறிஸ்தவர்கள்னால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டப் எனக்கு. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஒரு வருஷம் ஆகி கழிச்சு இருக்கிற மகத்த அந்த கஷ்டம் பணம் எல்லாமே செலச்சு ஒன்றுமே ஒரு நன்மை எதுவுமே கிடையாது. கடைசியில் என்ன பண்ணால், இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், ஏன்னா அவங்க அவ்வையா திருவிழா இருந்தாங்க ரஞ்சிதபுரத்தில், அந்த பழக்கத்தில் இந்த மாதிரி அங்கே கூட்டிகிட்டு போய் நம்ம அண்ணன் மாமாவை சரி பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போனும்போது அவருடைய அந்த அவரோட தம்பி ஈஎன் வெனால்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தம்பி வீடு இருக்குது, ஆனால் அந்த ஊழியர் வந்து பூனாவில் இருக்கார் அவர். அப்போது அவர் போன அவர் வந்து என்னை ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு இந்த மாதிரி மாமா தான் அவர் அப்படின்ட்டுன்னு பார்த்தார். பார்த்துட்டு என்ன பண்ணார், உடனே ஃபோன் பண்ணி அவங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் முஸ்லீம் வந்திருக்காரு, உடம்பு ஃபுல்லாக பேர்னிங், அப்படியே ரத்தமாக சலமாக வந்துட்டுருக்கு அவருக்கு, ரொம்ப சீரியஸாக இருக்கு அப்படிங்கும் போது அவர் அங்கே உட்காந்து ஃபோனில் பூனால் உட்காந்துக்கிட்டே சொல்கிறாரு, டே அவன் இன்றைக்கி வந்துட்டான்டா, இல்லைன்னா நாளைக்கு அவன் டெட் பாடி தான் அவனுக்கு, அவனுக்கு வந்து ஒரு விச் கிராஃப்ட் பண்ணி விட்டுருக்காங்க, நல்லபடியாக அவனை வந்து கத்தலை வந்து கொண்டு வந்து நம்மளை சேர்த்துருக்காரு அப்படின்னு அவங்களுக்குள்ள தான் பேசுகிறாங்க. பேசிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் வீடு டைரக்ஷன் இந்த மாதிரி டைரக்ஷன் இருக்கும், அவன் ரூம் வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கும், இந்த மாதிரி ஷேடோ அப்படின்னு அவர் கரெக்டாக பண்ணுறாரு. கேட்குறாரு இவரும் அவரோட தம்பியும் கேட்குறாரு, பிரதர் இந்த மாதிரி அவங்க வீடு இந்த டைரக்ஷன், ஆமாம் இந்த டைரக்ஷன், பெயிண்ட் இந்த கலருக்கு அடிச்சிருக்கு அப்படின்னு. அப்போமேட்டு அவர் சொல்கிறாரு, இல்லை இந்த மாதிரி அவன் கழுத்தில் போட்டிருக்கான் பாரு தாவிது, அதாவது அந்த கயிறு, அந்த கயிறுலாம் கட்டி தூக்கி எறிய சொல்லு, அதுலேயும் அவன் செஞ்சு வச்சுருக்கானுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, பிரதர் இந்த மாதிரி அண்ணன் சொல்கிறாரு, கழுத்தில் இருக்கிறது, கையில் இருக்கிறது, இடுப்பில் இருக்கிற அருணா கையெல்லாம் தூக்கிடுங்க அப்படின்ற. எனக்கு ரொம்ப மன கஷ்டமாச்சு, அதுதால் என்னை காப்பாற்றிட்டுருக்கேன்னு, இல்லை இல்லை அதெல்லாம் அவங்களுக்கு வந்து இதாக இருக்குது, உங்களுக்கு கழட்டி வஞ்சிருங்க அப்படின்னு அவருக்கு முன்னாடியே கழட்டி அஞ்சிட்டேன். எஞ்சிட்டு சரி நம்ம வந்து அவருக்காக ப்ரேயர் பண்ணிக்குவோம், பேர் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி ஷானாஸ்தியம் பேர் அப்படின்னு. ஒன்றும் பயப்பட வேணாடா, அவள் நாளைக்கு சாவு இன்றைக்கி வந்துட்டான், ஒன்றும் பயப்பட வேணான்னு சொல்லி நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம், ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆயுள் ஒன்று கொடு, ஆயுள் கொடுத்து பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண சொல்லு அப்படின்னு. அவர் கொடுத்த ஆயில் இவ்வளோ சின்ன ஆயில் தான், அந்த ஆயில் வந்து என் கைக்கு மட்டும் கூட பத்தாது. அப்புறம் அவரே சொல்லி கொடுத்தாரு, இந்த மாதிரி பிரதர் இந்த மாதிரி ஆயில் கொடுத்துட்டு

நீங்கள் ஒரு 4 லிட்டர் வாங்கிட்டு பிளட் ஆஃப் ஜீசஸ்னு 3 சொட்டை போட்டுட்டு நீங்கள் அதை உடம்புல அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒரு பைபிளை கொடுத்தாரு. பைபிள், நானும் ஒரு முஸ்லீம் இஸ்லாமியர், எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு, என்ன நம்ம புண்ணாக்குறேன் நல்லா ஆக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் பைபிளை கொடுத்துக்கிட்டு என்ன என்ன மடம் மாத்திரையான அப்படின்ட்டு அவரை திட்டல. ஆனால் மனசுக்குள்ளேயே பண்ணிட்டுருக்காங்க, ஆஹா இது நம்மளை எங்கேயோ கொண்டு போகிறானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் பைபிளை ஓப்பன் பண்ணி அவர் சொன்னார், சங்கீதம் 23:91 ஏசியா சாப்டர், சங்கீதம், அதாவது நம்மளுடைய மீது காயப்பட்டு அக்கிரமத்தில் நொறுக்கப்பட்டார், சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தனுபோலால் குணமாகிறோம். பிரதர், இதை வந்து இந்த எண்ணெயை போட்டுக்கிட்டு இதை வந்து ஒரு நாளைக்கு 4 வாட்டி சொல்லிட்டே வாங்க அப்படின்னார். அதே போல் அவங்க சொன்ன ஒரு ஒபே பண்ணி, சரி என்ன தான் அப்படி சொல்லிட்டு நம்ம மருந்து மாத்திரம்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்னோடய உடம்பு சரீரம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மூஞ்ச தவிர எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பாகிச்சு, பிளாக் ஆகிடுச்சு, அப்படியே ரத்தம் கொட்டுது, ரத்தம் சலம் நீர் 3 கலந்து அப்படியே காலை இப்படி கீழே தொங்க விட்டோம்னா அப்படியே 6 மாதிரி போகிறோம். சாக்கை போட்டு தான் அதில் நான் உட்கார முடியும். ரெண்டாவது என் உடம்புல பார்த்திங்கன்னா ஒரு சட்டை கூட போட முடியாது, அந்த கைலி தான். குளிச்சுட்டு நான் வெளியில் அப்படி வந்துட்டேன்னா உடம்பு கத கத கத கத தான் எரியும், ஃபேனு கடையில் உட்காந்து அதை காய காய காய எரியும் அப்படியே. அதுக்கப்புறம் தான் அவன் சொன்னது, சரி படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பைபிள் தலை ஒரு முஸ்லீம் வீட்டில். ரெண்டாவது என்ன அப்படின்னா, எப்படி வந்துச்சு எனக்கு அப்படின்னா, என் 7வது தம்பி அவன் என்ன பண்ணிட்டான், அவனோட மாமனார் ஒய்ஃபு அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, கொண்டுட்டு போய் அண்ணன் இவ்வளோ சொத்து சொன்னாங்க பார்த்தீங்களா, எங்கள் அம்மா எல்லா சொத்தும் அவன் பேரில் எழுதி கொடுக்கணும். இவங்களுக்குள்ள ஒரு என்ன ஆச்சு அப்படின்னா, அண்ணனுக்கு ஒன்றும் இல்லாமல் அவனோட மாமனார் வந்து பெரிய கிரிமினல், அது ஒரு பிளாட்டை 4 பேருக்கு விற்கிறாள், அவர் சும்மா விடுவானா, மாப்பிள்ளை நீங்கள் தான் எல்லா சொத்துக்கும் அதிபதி, உங்கள் அண்ணன்லாம் இதெல்லாம் பண்ணி விட்ருங்க விரட்டி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னன்னா, இப்போ 60 அடுத்து என்ன வெட்ட முடியுமா, வெட்ட முடியாது, அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். கேரளாவில் போய்ட்டு நல்லா அழகாக என்ன பண்ணால், விச் கிராஃப்ட் ஒரே வீட்டில் தான் இருக்கும், ஒரே சாப்பாடு தான் இருக்குது, அண்ணன் என்ன பண்ணுறாரு என்ன சொல்கிறாரு எல்லாம் பார்க்குறான், நானும் தர்கா போடுறேன் எல்லாம் பண்ணுறேன் ஒன்றும் கிடையாது. கடைசியில் என்னன்னா, ஆண்டவர் வந்து ஒரு ஊழியர் வீட்டுக்கு என்னை அழைச்சிட்டு போகும்போது இந்த பைபிள் எனக்கு கிடச்சிச்சு. இந்த பைபிளில் வந்து இந்த சங்கீதம் 23:91 இந்த ஏசையா, 2வது சங்கீதம் 103 இதெல்லாம் நான் படிக்க படிக்க என்ன ஆச்சுன்னா, ஒரே மாதம்தான், அந்த 1 வருஷத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணேன்னா, ஒரே மாதத்தில் பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஃபுல்லாக போட்டேன், கத்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. என்ன அப்படின்னா, எனக்கு ஒரே மாதத்தில் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி அப்படியே ஒரு பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்னோடய சரீரம் வந்து நல்லா பளிச்சுன்னு சொல்லிட்டு வெள்ளக்காரன் மாதிரி என்னோடய உடம்பு மாறி போயிடுச்சு. அலுவலியாக கத்தருக்கு மகிமை உண்டாதாக. இதே அப்புறமேட்டு தான் என்ன ஆச்சுன்னா, சரி நம்ம ஒரு 5 வேளை தொழுகிறாமே, அல்லாவை தொழுதா சுகம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு, நம்ம போய் அந்த தொழுகின் தேவனை நான் பாட்டுக்கு நான் தான் வணங்கிட்டுருக்கேன், ஏன் அந்த தொழுகின் தேவன் என்னை வந்து காப்பாற்றலை, என்ன பாவம் பண்ணலை, யாரையும் அக்கமம் பண்ணலை, யாரையும் வஞ்சிக்கலை, அபகரிக்கலை, திருடல, எதுவுமே பண்ணலை, ஆனால் எதுக்கு எதுக்கு இந்த நோய், எங்கள் அம்மா அப்பா தானம் பண்ணியிருக்காங்கள, தானம் புண்ணியெல்லாம் பண்ணியிருக்காங்கள, எதுக்கு அப்படின்னா, ஆனால் இதுக்கு வந்து என்னென்னா, என் கூட பிறந்த தம்பியை செஞ்சது எனக்கு தெரியாது, ஆனால் அந்த ஊழியரை வந்து நான் பார்க்கவே இல்லை, டைரெக்டாக பார்க்கவே இல்லை, அவர் ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருந்தார், ஏன்னா அவர் அடிக்கடி வெளிநாட்டுக்கெல்லாம் போவார் போவார் வருவார். அப்புறமேட்டு அந்த 1 மாதம் கொஞ்சம் நல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த பைபிளை படிக்க ஆரம்பித்தேன், படிக்க ஒரு இதாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணேன், பிளட் ஆஃப் ஜீசஸ் இயேசுன் ரத்தம் அப்படின்னா, அப்போ இயேசுன் ரத்தம் எதுக்காக, ஆனால் எனக்கு அப்போ தெரியாது, அவர் எனக்காக என் பாவத்துக்காக சாபத்துக்காக முன்னோர்களுக்காக அக்கிரமத்துக்காக எனக்காக சிலுவில் அழிக்கப்பட்டார் அப்படிங்கிற சத்தியம் எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்த என்ன ஆச்சுன்னா, கடைசியில் ஒரு லவ் மேரேஜ் சொன்னோம் பார்த்திங்கன்னா, தம்பியை கொண்டு வந்து வீட்டில் குறையும் போது எங்கள் மாமனார் அவங்க வீட்லேயும் தெரியும், ஆனால் தெரியாமல் பண்ணிட்டேன், பெரிய ஒரு தகராறாச்சு. தகராறு ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எங்கள் மாமனார் பக்கத்தில் அவங்களுக்கு வாய்ப்பாகிடுச்சு, எதுக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க மாப்பிள்ள, வாங்க எங்கள் வீட்டோட வந்துங்க, என்ன பெரிய சொத்தை கித்தா அப்படின்னு சொல்லிட்டு என்னை மடமாற்றி என்ன பண்ணிட்டேன், அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. 1 மாதம் வச்சுட்டு என்ன ஆச்சுன்னா, இந்த நடுவில் என் தம்பியை என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் ஃபோர்ஜரி பண்ண மாமனாட்ட ஃபோர்ஜரி வேலைதெல்லாம் பண்ண முடியும், மாப்பிள்ளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மற்ற எல்லாத்துட்டையும் ஒரு கையெழுத்தை மட்டும் வாங்கிடுங்க, பவர் ஆஃப் அட்டர்னின்னு சொல்லிட்டு, பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கிட்டிங்கன்னா அந்த சொத்தெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எல்லாத்துட்டையும் ஏமாற்றிட்டான், ஏமாற்றி இந்த மாதிரிலாம் கஷ்டம்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது, கையெழுத்து போடுங்கன்னா மற்ற எல்லாமே எல்லாம் தம்பிச்சு என்ன என்ன படிக்காமல்
அந்த அமிர்தங்க பிறகு பவர் ஆஃப் அட்டன்ஷன். அவன் என்ன பண்ணிட்டான், அப்படியே வச்சுட்டு மற்ற சொத்தையெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டான். விற்க ஆரம்பிச்சது மற்ற எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் ஐயோ ஐயோ லபோ லபோன்னு சொல்லிட்டு ஓடி வந்து போய் எல்லாம் போய் வக்கீலை போய் பார்த்துருக்காங்க. வக்கீலை போய் பார்க்கும்போது யார் யார் கழுத்து போட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் கழுத்து போட்டாங்க. வேறு யாருன்னா அப்போ தான் அவங்க ஞாபகம் வந்து, இல்லை இந்த மாதிரி எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் மட்டும்தான் கழுத்து போடல. அப்போனா அந்த அண்ணனை கூட்டிகிட்டு வாங்க, அவங்க அண்ணன் பேரில் போட்டால் அந்த கேஸ் நிற்கும், நீங்கள் கழுத்து போட்டு நீங்கள் அதனால் அந்த கேஸ் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு என் பேரில் அந்த கேஸ் எல்லாமே ஓடிட்டு இருந்துச்சு. இதில் என்ன அப்படின்னா, இந்த அண்ணன் கேஸை போட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க என் தம்பி, என்ன மர்டர் பண்ணுறதுக்காக. அப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஊழியர் வீட்டுக்கு, அந்த ஊழியர் வீட்டுக்கு நான் போனும்போது அந்த தேவன அன்பு பாசம் எனக்கு அப்போ தான் எனக்கு கிடச்சிச்சு. அப்பாவை இழந்தாச்சு சரி 19 வயசில், அம்மா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இழந்துட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து எம்எல்ஏ ரொம்ப வீர. இந்த மாதிரி அம்மாவை இழந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எனக்கு அம்மா மேலே அந்த ஒரு பாசம் இது கழிவு, இந்த அன்பு வந்து இந்த ஊழியர் வீட்டில் எனக்கு கிடைக்கிது. நல்லா சாப்பாடெல்லாம் போடுவாங்க, நல்லா ப்ரேயர், அருமையான ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர்னால் ப்ரேயர் அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷில் தான் ப்ரேயர் பண்ணுவாங்க. எனக்கு பாதி புரியும் பாதி புரியாது. ஆனால் என்னன்னா, அந்த அன்பு தான், அந்த நம்ம சொந்தக்காரன்ட்ட கூட கிடைக்காத அந்த அன்பு இவங்கள்ட்ட கிடைக்கிதா, எதுக்கு இவங்க வந்து இவ்வளோ பண்ணுறாங்க, சரி நம்ம ஏதாவது பின்னாடி காசு கீசு எதாவது புழுங்குவாங்களா அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், பிரதர் என்ன ஃபீஸ் எவ்வளோனா, இல்லை ஃபீஸ்லாம் கிடையாது, எங்களுக்கு ஆண்டர் கொடுத்த அந்த கிருபினால தான் உங்களை நான் சுகப்படுத்துகிறோம், வேறு எதுவுமே நாங்கள் காசு எதிர்பார்க்க மாட்டோம், நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம் வாங்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம்தான் எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு இவ்வளோ பெரிய அன்பு, இவ்வளோ பெரிய ஒரு வியாதியில் நம்ம சாவ போகிற இடத்துல நேரத்தில் வந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இயேசுன் ரத்தத்துக்குள்ளே என்ன இருக்குது, அப்போ என்ன அந்த பைபிளில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு அந்த ஆதி ஆமத்தில் தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். தேவன் ஆதியில் வானத்தையும் பூமியை உண்டாக்கினான், பூமி ஒழுங்கமைச்சு வெறுமையானது, தேவ ஆவியம் ஜலத்தின் மேலே ஆடினான், தேவன் வெளிச்சம் உண்டாக்குறது அப்படியே வெளிச்சம் உண்டாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்க ஆரம்பித்தேன். படிக்க படிக்க படிக்க என்ன ஆச்சுன்னா, ஆண்டவரோட பேச ஆரம்பித்தார், வாக்குத்தத்தம் கொடுக்க ஆரம்பித்தார். அதாவது சங்கீதம் 1 வந்து சொல்லியிருக்கிற தேவனை தேவனை புத்தகத்தில் பிரியம் வந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியம், அவன் நீர்க்கால் ஓரமாக நிறப்பட்ட மரத்தை போல் இருப்பான், அவன் மூதிரி அதிலும் கணிந்தந்து புஷ்டியாக இருப்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன பண்ணேன்னா, அந்த அந்த பைபிளை நான் திறந்து வாசிக்க, எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு ஃப்ளாஸ்கர் டீ வச்சுருப்பாங்க, அப்போ அந்த சிகரெட் படிக்கிற பழக்கம் இருக்கும். இது என்ன பண்ணுவேன்னா, அந்த பைபிளை படிப்பேன், ஒரு டீயை சாப்பிடுவேன், ஒரு சிகரெட்டை குடிப்பேன். இந்த மாதிரி இருக்கும்போது தான் என்ன பண்ணார், ஆண்டவர்கிட்ட என்னோடய தப்பெல்லாம் கொஞ்சம் உணர்த்த ஆரம்பித்தார். இந்த மாதிரி ஏன் சிகரெட்டை நீ குடிக்கிற, உனக்காகலாம் நான் கல்வாரியில் இருந்தேன், எதுக்கு இந்த பாவம் பண்ணுறேன். ரெண்டாவது எனக்கு பெரிய பையனும் பிறந்துட்டான், ரெண்டாவது பையனும் பிறந்துட்டான். பெரிய பையனுக்கு பிறக்கும் போது அவனுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது, ஒரே ஒரு வாரத்து தான் ஃபிட்ஸு வந்துச்சு. ரெண்டாவது பையன் ஃபைசல் அகமது அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு ஃபைசல் அகமதுன்னு ஏன் பேர் வச்சான்னா, நான் சவுதியில் இருக்கும்போது அந்த கிங்கோட பேர், அதனால் அவர் பேரை வந்து ஃபைசல் நவாஸ்ன்னு வச்சேன். பெரிய மூத்தவன் பேர் சல்மான் நவாஸ் தான் பேர். சல்மான் நவாஸ் ஏன் அப்படின்னா, அங்கே சாப்பிட்ற ஒரு ரொட்டியோட பேர் வந்து சல்மான், அதனால் அந்த ஞாபகத்துக்காக வந்து நான் சல்மான்னு வச்சேன். நல்லா அருமையான பிள்ளைங்க எனக்கு கொடுத்தாங்க, நல்லா அருமையான மனைவி. நீதிமொழிகள் 31 சொல்லிக்கிற மாதிரி அந்த 10 ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு நல்ல ஒரு சாலியான ஒரு நல்ல அமைதியான ஒரு பணிவான மனைவி எனக்கு கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணினார். அது கர்த்தருக்கு குறான கோடி நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம்தான் என்னாச்சு அப்படின்னா, நான் படிக்க படிக்க என்னோடய பாவத்தை சிகரெட்டு எதுக்கு, அந்த ரெண்டாவது பையன் என்ன பண்ணனா, அவனுக்கு ஃபிட்ஸு வந்துச்சு. ஃபிட்ஸு வந்துச்சு, அவன் 105 அவனுக்கு, அதாவது ஃபீவரு, அந்த 105 அந்த ஃபீவர் வரக்கூடாதான். அந்த ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா அவனுக்கு ஃபிட்ஸு வந்துடும், அப்படியே கைய காலம்லாம் இழுக்க போகிறான். 3 தான் அவனுக்கு. அந்த 3 இருக்கும்போது நாங்கள் அந்த சின்ன அந்த ரம்மரோ டாக்டர்னு சொல்லிட்டு அவங்க வந்து சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், அவங்க தான் பிறந்தது தான் பார்த்தாங்க. அப்புறம் அவங்ககிட்ட கொண்டுட்டு போகும்போது அவங்க எல்லாமே விசாரிப்பாங்க, அவங்க வீட்டுக்கிட்ட சாக்கடை இருக்குதா அப்படின்ட்டு. என்ன டாக்டர், வீட்டுக்கிட்ட சுற்றினா சாக்கடை தான் இருக்கேன் எல்லாமே, இல்லை அப்படி மாதிரி சாக்கடை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃபிட்ஸு வர்றதுக்கு, வீட்டில் யாராவது ஸ்மோக் பண்ணுவாங்களா அப்படின்னு. அப்போ நான் போய் பேசினேன், ஏதாவது தப்பாக நினச்சிக்கான்னு சொல்லிட்டு, இல்லை டாக்டர் என்றெல்லாம் அந்த இதெல்லாம் கிடையாது அப்படின்னு. இல்லை ஸ்மோக் யாராவது பண்ணுறாங்க வீட்டில், அந்த ஸ்மோக் இருந்தாலும் அது அட்டாக் ஆகும் அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் டாக்டர்கிட்ட மறந்துடிக்கிறேன், இல்லை அப்படின்ட்டு 3 வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலாக அந்த ஃபிட்ஸ் வந்து அந்த குழந்தைகளுக்கு 3 தான் வரணுமா, அதுக்கு மேலே வந்துச்சுன்னா அந்த குழந்தை அவ்வளோதான் டேமேஜ். 4வது வரும்போது நான் டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன், ஆமாம் டாக்டர் சிகரெட்டு நான் தான் குடிப்பேன் அப்படின்னு.
அதால் நான் உங்கள்கிட்ட நான் ஆரம்பத்திலேருந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த சிகரெட்டு அந்த ஃபிட்ஸு வந்தது இல்லாமல் இந்த கால் வந்து முடங்கி போச்சு, ரெண்டாவது வந்து நாக்கு இழுத்து போச்சு அவனுக்கு, அப்படியே கடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நம்ம சிகரெட்டு குடிக்கிறதுனால நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அஞ்சாவது வாட்டி ஃபிட்ஸு வந்துருச்சு. அஞ்சாவது வாட்டி ஃபிட்ஸு போகும்போது இதுக்கு நடுவில் என்ன அப்படின்னா, நான் படி இந்த ஆண்டவரோட சுகத்தை கொடுத்தாரு பார்த்தீங்களா, இந்த சுகத்தை வந்து நான் நல்லா அனுபவிச்சிட்டேன். கர்த்தரோட ஒரு பிரியம், என் மேலே ஒரு பாவியாக இருந்த என்னை நேசித்த ஆண்டவர் எனக்காக கல்வாரியில் ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஆர்வம், நல்லா எனக்கு ஆர்வம் என்கரேஜ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது அந்த வந்து சிஎஸ்சி அவங்க ஆங்கிலேண்டேன்னு இருக்க இருக்க நான் ரொம்ப நெருங்கிட்டேன். பிரதர் நான் வந்து உங்கள் இதுக்க நான் வந்துடுறேன் பிரதர் அப்படின்னா அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் மதமும் மாற்ற மாட்டோம், எதுவும் சொல்ல மாட்டோம். எங்களோட ஊழியம் வந்து ஒரு சமாரியர் மாதிரி, அதாவது அடிப்பட்டு சத்திரத்தில் இருந்தால் எப்படி அந்த பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான், அது நாங்கள் பண்ண மாட்டோம் பிரதர் அது அப்படின்னாங்க. அவங்கள்ட்டே ஒரு அஞ்சு வருஷம் நான் அப்படியே போயிட்டுருந்தேன் ஒரு தேவ அன்பு. ஆனால் என் மிஸ்ஸஸும் வருவாங்க, என் பச்சாங்கலாம் ரொம்ப சின்ன 3 வயசு 2 வயசு தான் அந்த மாதிரி தான் இருக்கும் இதில். ஆனால் அவங்க சர்ச்சில் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அந்த மக்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு இது எனக்கு ரொம்ப இதாச்சு. எங்கள் முஸ்லீமோட உறவுன்ட்டு அந்த கிடைக்காத ஒரு அன்பு, அந்த தேவ ஜனங்கள் அந்த மக்கள்கிட்ட அந்த இருக்கிற அந்த சந்தோஷம், அந்த ஆட்டம் பாட்டம், அந்த கொட்டாண்டம், அந்த மகிழ்ச்சி எல்லாமே, இந்த மகிழ்ச்சியெல்லாம் நம்மகிட்ட இல்லையா, இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நாளுக்கு நாள் இதாச்சு. அப்போவே மிஸ்ஸஸ் என்ன பண்ணாங்க, என்னையா நீ முஸ்லீமாக இருந்துக்கிட்டு ரைட்டு நீ போனால், அதாவது யோபு பண்டாட்டிய மாதிரி என் மிஸ்ஸஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீ என்ன இருக்க இருக்க நீ அதிலேயே போயிட்டே இருக்க முஸ்லீம் தான் அப்படின்னு. ரெண்டாவது என்ன ஆச்சுன்னா, நான் பைபிளை வந்து வெளியரங்கமாக படிக்க முடியாது, எங்கள் மாமியார் வீட்டில் தான் பண்ணியிருந்தேன். அப்போ என்னென்னா ரூமில் சாத்திக்க தான் நான் பைபிளை படிப்பேன். பைபிளை படிக்கும்போது சாத்தா வந்து அவங்களையும் வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ண ஆரம்பித்தான். எப்படின்னா, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா 6 மணிக்கு அந்த வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு சுப்பிரமணியத்தில் தான் எங்கள் வீடு. அப்போ எங்கள் மாமியார் வந்து செந்தினபுரத்தில் இருந்துச்சு, செந்தினபுரத்துலேருந்து சுப்பிரமணியத்தில் அந்த ரயிலில் போல ஏறி இறங்கி தான் நாங்கள் போனோம். 6 மணிக்கு போனோன்னா நல்லா டீ காஃபி எல்லாம் கொடுப்பாங்க, ஜப ஒர்ஷிப்லாம் நடக்கும், ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடை கொடுத்துட்டு நாங்கள் நைட்டு 10 மணிக்கு ஆயிரும். அப்போ என்னென்னா எங்கள் மாமியாருக்கு ஒரு இதாச்சு, என்ன இவங்க கிறிஸ்டின் வீட்டுக்கு எதுக்கு போகிறாங்க வராங்க. ஆனால் தெரியும் எனக்கு வந்து இந்த மாதிரி வியாதி பலவீனம் இருக்குன்னு, ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்படலை. ரெண்டாவது அவங்களும் உபத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா அந்த மாதிரி ஏன் இங்கே இருக்கீங்க, உங்கள் வீட்டை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்களும் நடுத்தரில் அம்போன்னு விட்டாங்க. ரெண்டாவது என் மிஸ்ஸஸ்ஸும் என்ன பண்ணாங்க, ஏன் அந்த மாதிரி போனேன் நல்லாச்சு வந்துட வேண்டியதால் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அஞ்சாவது தடவை என் பையன், ரெண்டாவது பையனுக்கு ஃபிட்ஸு வந்ததுக்கப்புறம் செந்தினபுரத்துலேருந்து நாங்கள் அப்போ நாங்கள் தனி வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் ஃபிட்ஸு வரும்போது ரயில்வே மேம்பாலம் ஏறிங்கி சுப்பிரமணியம் ரஞ்சிதபுரம் சுப்பிரமணியம் தாண்டிட்டு வரும்போது என் கை குழந்தை தான் ரெண்டாவது பையன். அப்போ என்ன ஆச்சுன்னா, வண்டியில் வரைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு திரும்ப ஒரு ஃபிட்ஸு வந்துச்சு. ஃபிட்ஸு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கை கால்லாம் இழுக்க ஆரம்பிச்சு. இழுக்க ஆரம்பிச்சு வண்டியில் நான் போயிட்டுருக்கேன், என் மிஸ்ஸஸ் என் வண்டியை விட்டு இறங்கி எனக்கு முன்னாடி அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாங்க, திடீர் திடீர்னு போடுறாங்க. என்னால் அது பின்னாடி உட்காந்த பொம்பளை ஓடுது அப்படின்னா, அங்கே சுமத்தில் டேவிட் இன்ஸ்டியூஷன் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் வீடாக இருந்தது. அந்த முஸ்லீம் வீட்டுக்குள்ளே யாரும் தெரியாத நான் வீட்டுக்குள்ளே பூந்துச்சு இப்படின்னு இழுக்கிறான் 3 வயசு பையன். அப்புறமேட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, அப்போது கொஞ்சம் நான் எனக்கு தெரிஞ்ச ஜெபம், அப்போ எனக்கு தெரியாது இயேசுன் ரத்தம் ஜெயம், இயேசுன் ரத்தம் ஜெயம், ஆண்டவரே என் பிள்ளையை காப்பாற்றுங்க, பிள்ளையை காப்பாற்றுங்க அப்படின்னு நாக்கை கடிக்க ஆரம்பிச்சிட்டான். நாக்கை கடிக்க ஆரம்பிச்சுன்னு என்ன பண்ண, நல்லா இதாச்சு, தூக்கி என்ன பண்ணிட்டேன் என் வரலை உள்ளே திணிச்சிட்டேன், இல்லைனா நாக்கு அவனுக்கு கட்டாயிருக்கும். அப்புறம் வண்டி டூவில் செயின் கீவ் நல்லா நாக்கில் விட்டு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அது ஃபர்ஸ்ட் எய்ட் என்னென்னா, அந்த ஃபீவர் வரும்போது அந்த ஃபிட்ஸ் வந்துடும். அந்த ஃபீவர் வரும்போது என்னென்னா, நல்லா அந்த தண்ணி துண்டு இருக்குல்ல, துண்டில் வந்து ஜில் வாட்டர் அது மேலே அப்ளை பண்ணிட்டோன்னா அந்த ஹீட்டு அந்த சூடு குறைய குறைய குறைய குறைய 4 மணி நேரம். 5 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ளே போனவங்க நாங்கள், 7 மணி ஆச்சு அந்த அளவுக்கு அவனுக்கு 4 மணி வர வர நாங்கள் யார்ட்டையும் அந்த நேரத்தில் வந்து கான்டாக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவன் நார்மல் வந்ததுக்கப்புறம் மன்னாபுரத்தில் வந்து கலிஃபுல்லான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர், அவரும் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு அந்த ஏரியாவில் அவர் தான். அப்புறம் அவர்கிட்ட நாங்கள் கொண்டுட்டு வரும்போது என்ன பண்ணால், அவர் சொட்டார், இந்த பையனுக்கு வந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் தான் அவனுக்கு, அதுக்கப்புறம் அவன் உயிர் பழகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் சொல்லிட்டார். அவர் படித்த படிப்புக்கு 9 மணின்னு அவர் டைமை குடிச்சிட்டார், 500 ரூபா ஃபீஸை வாங்கிட்டார்.
இதுக்கு என்ன ஆச்சுன்னா, எங்கள் மிஸ்ஸஸ் வந்து அந்த பெட்டு உள்ளே சேர்த்தாச்சு ஆஸ்பத்திரிக்குள்ளே, மன்னார்பத்தில் இருக்குது கலிஃபோர்னியா. பக்கத்தில் உட்காந்துங்க, நான் வெளியில் வந்து என்ன பண்ணேன், ஒரு டெலிஃபோன் பூத் இருக்குது, அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் வரல, டெலிஃபோன் பூத்தில் வந்து ஃபோன் பண்ண, இந்த மாதிரி எங்களை ரச்சிப்புகளை யார் நடத்துனாங்களோ அவங்கள்ட்ட போய்ட்டு, இந்த மாதிரி பையனுக்கு ஃபிட்ஸ் ஆச்சு பிரதர், டாக்டர் சொல்லிட்டாங்க 9 மணி வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அவன் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்ட்டுன்னு ப்ரேயர் பண்ணுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிகிட்ருக்கேன். அப்போ அந்த பூத்தில் ஒருத்தர் வந்து, அவரும் ரச்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளை தான், அவர் அப்படியே மூஞ்சியை பார்த்துட்ருக்காரு. நானும் ஒரு 10 நிமிஷம் நல்லா பேசிக்கிட்டு எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஃபோனை வச்சுட்டு, என்ன பிரதர் என்ன பிரச்சனை அப்படின்னு, இல்லை இந்த மாதிரி 2வது பையன் ஃபிட்ஸ் வந்துச்சு, அட்மிட் பண்ணியிருக்கேன், டாக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு. பிரதர் நான் போய் ஆளுங்களை கூட்டிகிட்டு வட்டா ப்ரேயர் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை பிரதர், ஒன்றும் இல்லை, நான் இருக்கிறது ஆஸ்பத்திரி, அவங்க எதுவும் சொல்லாமல், இல்லை நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சூர்யா ஹோட்டல் மன்னார்புரத்தில் அந்த பக்கத்தில் தான் இப்போ, அது கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டார், கடையை அப்படியே போட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு, இருக்கிற அந்த சபையில் இருக்கிற ஆளுங்கள்லாம் ஒரு 5 பேரை கூட்டிகிட்டு வந்தார். 5 பேர் வந்தோடனே நல்லா சவுண்டு, சவுண்டுனா சவுண்டு, அந்த மாதிரி அந்நிய பாசையில் ஒரு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு போயிட்டாங்க. எனக்காக வைத்த கலக்கு, என்னடா ஒரு முஸ்லீம் டாக்டர் இருக்கார், ஏதாவது கூப்பிட்டு என்ன இதெல்லாம் இப்படி என்ன கூத்தெல்லாம் பண்ணிட்டீங்க, ஏதாவது கேட்டாலும் என்னடா பண்ணுறேன். அப்போ சொன்னால், ஆண்டரே இங்கே ஜபம் பண்ணுறது அவர் காதில் விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர்கிட்ட கேட்டேன். ஆனால் நல்லா கற்று சரியான சாப்பிட்டு, ஆனால் அந்த ஆஸ்பத்திரியே ஒரு ஆயா வந்து அவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க தான், எல்லாம் ஜபம் பண்ணிட்டு அவங்களும் போயிட்டாங்க. போய் டாக்டர்கிட்டையும் போயிட்டு நான் 8 மணிக்கெலாம் போய் ஒரு 500 ஃபீஸை கட்டிட்டேன். கட்டிட்டு கரெக்டாக 9 மணி இருக்கும், பையன் டெத்து, கையை தூக்கி பார்த்தா ஒன்றும் இல்லை, அப்படியே மனசு உடஞ்சி போயிட்டு வெயில வந்தேன். ஆண்டவரே, நான் சீக்கிரம் இருக்கும்போது என்னை காப்பாற்றினீங்க, என் புள்ள வந்து அழுது தான் செத்தான், என் புள்ள சிரித்து சாகலை, அவனோட சிறு அவனோட அழுகி அவனை சிரிப்பை நான் பார்க்கணும் ஆண்டார, என் மன என்னோடய மகனை வந்து நான் மனத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது ஆண்டார. வியாதி, அதாவது சங்கீதம் 43:3 சொல்கிற மாதிரி, வியாதியில் கிடக்கிற அவன் படுக்கை முழுதும் தேவன் பாட்டியார், அவன் படுக்கை முழுதும் மாட்டியாரா அப்படின்னு நான் வருஷத்தின்படி அறிக்கை பண்ணி, என் பிள்ளை எனக்கு உயிரோடு வேணும் ஆண்டார். அதுக்கு முன்னாடி என்னன்னா, நான் செந்திரபுரத்தில் இருக்கிற வீட்டை சுற்றிலும் எல்லாம் வந்து முஸ்லீம் தான், அவங்களும் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவன் வந்து அல்லாஹ் விட்டுட்டு இவன் பாட்டுக்கு அந்த மார்க்கத்துக்கு போயிட்டான், அதனால தான் ஆண்டவர் வந்து அடிச்சிட்டாரு அப்படின்னு ரொம்ப ஒரு கிண்டல் இதெல்லாம் பண்ணாங்க. இவங்க மத்தியில் என் பிள்ளைய வந்து நான் பிணமாக கொண்டு போகக்கூடாது ஆண்டவர், என் பிள்ளை உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கத்தலை. ஆனால் வெளியில் அந்த ரோட்டை பார்த்து வளர்த்தி பூமி உண்டாக்கிற கத்தலை ஒத்தாசை வரும் சொல்லிக்கிறபடியா, வளர்த்தி பூமி பார்த்து கத்தட்ட நான் வந்து சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது தண்ணியில் இருக்கிற மீன் அழுவது கூட தெரியாது, ஆம்பில் அழுவ மாட்டான், நெஞ்சில் வச்சுட்டு தான் அவன் அழுவான். அந்த மாதிரி என் நெஞ்சில் வச்சு நான் அழுதுட்டுருக்கேன், என் பிள்ளை எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. 9:09 பையன் செத்துட்டான், 9:05, 9:10, 9:15 என் மிஸ்ஸஸ் ஓடி வந்து பின்னாடி வந்துட்டு என் முதுகை தட்டினாங்க. ஆனால் நான் ப்ரேயர் ஃபோன் பண்ணி சொன்னால் பார்த்தீங்களா, நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் பிரதர், ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க, ஜாக்கிரதை, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களால் வர முடியல, ஏன்னா அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் என் மிஸ்ஸஸ் வந்து என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவங்க விசுவாசத்தில் இல்லை, ஆண்டவர் பாருங்கள் எப்படி கொண்டுட்டு வர்றாரு, ஏன்னா அவங்க கிண்டல் அடிக்கிறாங்க, ஏன் அதிலே போயிட்டுருக்க, நீ பழையபடி முஸ்லீம் தான் வர வேண்டியது அப்படின்னு. 2வது என்னன்னா, பைபிளையும் படிக்கிறேன், ஆண்டவரையும் ஏற்றுக்கிட்டேன், பள்ளி இதுக்கும் தொழில தேவனும் நான் போயிட்டுருக்கேன். அப்போ நான் ஒரு தொழிலுக்காக ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் வந்து பள்ளிவாசல் போகும்போது, அங்கே இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அதான் நம்ம பாஸ்டர்னு சொல்கிறோம்ல ஊழியர், அந்த மாதிரி அங்கே இருக்கிற அந்த முஸ்லீம் அஜரத்தை வந்து அந்த பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தை விட்டார். என்ன வார்த்தைனா, எனக்கு அதான் இன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. அது வரைக்கும் இங்கிட்டா அங்கிட்டா இதையும் பார்ப்பேன், இந்த இதையும் படிப்பேன், பைபிளையும் படிப்பேன், ஏன்னா இதில் இந்த மார்க்கத்தில் என்ன சொல்லுதுன்னா, நல்லா வந்து நிராகரித்து போயிட்டான்னா அவன் காஃபீர், அவன் நரகத்தில் தான் அவனுக்கு இடம் அப்படின்னு சொல்லி ஒரு பயமுத்துற ஒரு காரியம் இருக்குது. ஆண்டர்கிட்ட கேட்குறேன், அதில் யார் அல்லான்னு சொல்கிறாங்களோ அந்த அவர் தான் நான், வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கே, என்ன இல்லாமல் பிதாவை அல்லாத்தில் ஒருவன் வரான்னு ஆண்டவர் சொல்கிறாரில்ல, அதே போல தான் நானே அந்த தேவன் தான். என்னை தெரியாமல் அவங்க வந்து வழக்கம் செலுத்துகிறாங்க, அவங்க வந்து குருடலாலும் சிவடலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்போ என்ன, நான் அந்த பள்ளிவாசலில் வந்து பிரசங்கம் பண்ணும்போது உலகம் அழியும், உலகம் அழிஞ்சதுக்கப்புறம் மறுபடியாக அந்த
எக்கால தூதர் அந்த ஒழிக்கும் போது இயேசு கிறிஸ்து வருவார். எங்கே பள்ளியாசில் வச்சு சொல்கிறாங்க, ஒரு சர்ச்சில் கூட இந்த மாதிரி சொல்லலை. இயேசு கிறிஸ்து வந்து செத்து போன இவருக்கு முன்னாடி போன எல்லா நபிமாரையும் உயிரோடு எழுப்புவார், அப்போ அவங்களாம் எழுந்திரிப்பாங்க அப்படிங்கும்போது தான் எனக்கு அங்கே தான் பொறி தட்டுனுச்சு. அப்போ என்ன இந்த மார்க்கத்தில் எதுக்கு நான் போய் இவரை ஃபிட் பண்ணணும், அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு பள்ளிவாசலே எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு அன்னைக்கே என்ன பண்ணேன், அதை விட்டு தூக்கி வச்சுட்டு அன்றைக்கே மெய்யான தேவன் சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, என் பிள்ளை என்ன பண்ணால், ஆஸ்பத்திரியில் செத்து போனவன் 9:30 இருக்கும், என் மிஸ்ஸஸ் என்னாச்சுன்னா செத்து போட்டான்னு சொல்லிட்டு கட்டலில் இப்படி குனிஞ்சு அவங்க அளவில், ஏன்னா நாங்கள் நிறையா அழுதுட்டோம், எங்கள் அளவில் கூட எங்கள் கண்ணில் வந்து தண்ணீர் கிடையாது, பொறுமையாக இருந்தாங்க. அப்போ தான் அந்த செத்த குழந்தை அம்மா எழுந்திரிமா அப்படின்னு ஒரு கொடுத்தான். அந்த பையனுக்கு 3 வயசு தான் இருக்கும். அப்படி தான் எழுந்திரிச்சு பார்த்தோம், என்னடா அப்படின்னா, அம்மா அந்த மூலையில் ஜீசஸ் நிற்கிறாரம்மா பாருங்கம்மா, அவர் தான்ம்மா எழுப்பிட்டார், ஹலேலியா கத்தோட நாம மகிமைப்பட. அப்போ தான் என் மிஸ்ஸஸ் ஒய்ஃபு, அவஹா என்னடா இது ஜீசஸ் நிற்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களும் என்னோடய வழிக்கு வரச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அவங்க வந்து ப்ரேயர் பண்ணாங்க, ஆண்டவரை நான் மட்டும் போகக்கூடாது, அந்த சுயிச்சின் ரச்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவரே அந்த சந்தோஷம் மகிமை என்னோடய பிள்ளைகளும் என்னோடய மனைவி என்னோடய குடும்பமாக வரணும். ஆண்டவரை எப்படி அன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்கள் குடும்பமாக அந்த யெகோவா தேவனை பின்பற்றி பிறந்தாங்களா, நான் மட்டும் இல்லை அந்த ரட்சிப்பு எனக்கு மனைவி வேணும், ஆண்டவர் என் பிள்ளைகளும் ரசிக்கப்படணும் அப்படின்னா, அந்த 3 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு என்னோடய மனைவியோட கண்கள் எப்படி வந்து அந்த கழுதையின் வாயில் திறக்க விட்டா பேசிச்சோ, அதே மாதிரி என்னோடய பிள்ளை 3 வயசு பையன் பைசலாமல் அது அம்மா இந்த இயேசு இங்கே நிற்கிறாருமா, அவர் தான்மா நிற்கிறாருமா, அவர் தான்மா எழுப்பி விட்டார் அப்படிங்கும் போது என் மனைவி அப்போ தான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நார்மல் ஆச்சு. எந்த டாக்டர் அவர் படித்த படிப்புக்கு அவர் கரெக்டாக பேசிட்டார், 9 வருஷம் இருக்கலாம், ஆனால் எல்லாம் சர்வ வல்லமை நான் தேவன், எல்லா மருத்துவத்துக்கும் மத்தர் பெரிய மத்தர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவர் வந்து எல்லா மத்துக்கு அந்த மருத்துவத்தை எல்லாம் மட்டுப்படுத்துகிற மாதிரி என்னை பிள்ளைய வந்து உயிரோடு எழுப்பி நாங்கள் சந்தோஷமாக வந்தோம். எல்லாம் நினச்சாங்க எல்லாம் செத்துட்டான் போயிடுவான் அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த எங்களை ஆத்மா ஆதாயப்படுத்தலாம் பார்த்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு கிளம்பிவிடலாம், 10 மணிக்கு வருவோம், சாப்பாடெல்லாம் போட்டு இது பண்ணுவோம். என் தம்பி அமிர்தங்கிறவன் என்ன பண்ணான்னா, அண்ணனை காலி பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் ரெண்டாவது இன்ஃபார்மேஷன் வருது எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து இங்கேருந்து எங்கே போகிறாங்க அப்படின்ட்டு வெட்டி தள்ளுறதுக்கு பிளான் பண்ணோம். நாங்கள் 10 மணிக்கு நைட்டில் அதை ரயில்வே பொன்மல பாலத்தில் நாங்கள் ஏறி இதுக்கு போனோம், செந்தினபுரத்துக்கு போகிறோம். போயிட்டுருக்கும்போது நான் வண்டியை ஓட்டிகிட்ருக்கேன், பெரிய பையன் முன்னாடி நின்றுட்டுருக்கான், ரெண்டாவது பையன் வந்து எங்கள் மிஸ்ஸஸ் கையில் குழந்தைய வச்சுக்கும் போது பின்னாடியே வந்தவன் என்ன பண்ண, இப்படி 6 ரூபா தூக்கினான் என் மிஸ்ஸஸ் பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே ஏன்னா அந்த இடத்துல வழிப்பறி எல்லாமே நடக்கும், 6 ரூபா எடுத்தாவன், ஐயோ என்ன இருந்தாங்க தான் 6 ரூபா எடுக்கிறாங்க நம்மளை அப்படின்னாங்க. நான் என்ன பண்ண, கொஞ்சம் சர்றன் மேலே போய், எனக்கு கொஞ்சம் கராத்தனம் எனக்கு தெரியும், அடி கொஞ்சம் முரட்டுத்தனமாக பண்ணேன், மேலே போய் வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணேன், திரும்பி பார்க்க நான் ஒருத்தனையும் காணும் எங்கே அப்படின்னா, இல்லை அந்த மாதிரி 6 ரூபா தூக்கணும் அப்படின்ட்டு. இது என்ன அப்படின்னா, என் தம்பியை செட்டப் பண்ணி விட்டு அனுப்பியிருக்கான், யார் வந்து என்னை வெட்டணும்னு நினச்சி என்னை இது பண்ணணும்னா, அவனே என்ன பண்ணால் எங்கள் அக்கா பையன்ட்ட ஃபாருக்குன்னு சொல்லிட்டுருக்கேன், அவன்கிட்ட வந்து சொல்லியிருக்கான், டே இந்த மாதிரி உங்கள் சின்ன மாமா வந்து பெரிய மாமா வெட்டுறதுக்காக எங்களை காசை கொடுத்து எங்களை பண்ணலாம் அப்படின்னு. எவன் வெட்டான் வந்தானே அவனும் தூக்கி கத்த ஜெயிலில் போட்டார், எவன் வெட்டுறதுக்கு காசை கொடுத்து போனாலும் அந்த தம்பியும் ஆண்டவர் என்ன பண்ணால் ஜெயிலில் தூக்கி போட்டார். ஹலோ இல்லையா, அப்போவே என்னாச்சு அப்படின்னா, சரி அண்ணன்ட்டு ஏதோ ஒரு பவர் இருக்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எப்படியாவது ஏதாவது காரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டம் பண்ணோம். ஆண்டவோட தேவ சுபாத்தை நான் அனுப்பிச்சினேன். ரோமர் 8:31 சொல்லுது, தேவன் நமது பச்சத்தில் இருந்தார் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையில் ரொம்ப நான் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணதாச்சு, என் நாமத்தினால் எதை கட்டாலும் செய்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணார். ரெண்டாவது என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பமாச்சு எனக்கு, அப்போ என்ன வழி நம்மளுக்கு, ஆண்டவர் என்ன சொல்கிற, வழியும் சத்தியம் செய்யணும் நானே இருக்கேன், என்ன இல்லாமல்னு பிளாவன்னு இருக்கேன். அதே போல் எசைக்கல் அந்த 6:36 என்ன சொல்றது,
வழியில் நின்று பூர்வ பாதைகள் எது என்று விசாரித்து நலமானதை பிடித்து கொண்டு அதிலே நடவுங்கள் அப்படின்னா, அதிலே நடவுங்கள் அப்படின்னா அந்த அதிலேங்கிற வார்த்தை வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அப்படியாக அதை உங்கள் ஆத்மா பலன் மிகுதியாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு மறுதளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நவமான பாத்தைகள் எது அப்படின்னா நல்லா அந்த பைப்பிளை நான் பிற்று கொண்டதுனால இன்றைக்கி என்னோடய ரட்சிப்பு அனுபவத்தில் 26 வருஷமாக நான் சாட்சியாக இருக்கேன். கர்த்தர் என்னோடய பல வரங்கள் எனக்கு ஆவிக்கிற வரங்கள் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நானும் என் மனைவியும் எல்லாம் சேர்ந்து உன் தேவன் என் தேவன் சொல்லி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த சிகரெட் குடிக்கிற பழக்கம் நான் ஒரு வாட்டி நான் குடிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். எனக்கு மகனே உன்னோட பாவ சாபத்துக்காக தான் நான் இந்த கல்வாரியில் இருந்தேன், எனக்காக அது நீ விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம்தான் நான் என்ன பண்ணேன், எனக்கு முதல் நாள் இப்படி தான் எனக்கு வந்து நான் குடிச்சிருக்கும் போது எனக்கு இந்த ஒரு அனுபவம் கிடச்சிச்சு. ரெண்டாவது நாள் குடிக்கும் போது எனக்கு அதே மாதிரி கிடச்சிச்சு. என்ன ஆண்டவர் நீங்கள் தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு, நான் தான் நான் அப்படின்னு ஏன் உன் சரீரத்தை கெடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது கடைசியில் எனக்கு ஆண்டவரை நான் குடிச்சிருக்கும் போது தீர்மானம் பண்ணேன், உண்மை நான் சிகரெட்டை குடிக்க மாட்டேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. குடிச்சிட்டு வரும்போது சிகரெட்டு குடிக்கிறவன் வந்து சட்டுன்னு விடக்கூடாது, அதை வந்து அப்படியே கை காலெலாம் ஆடும், குடிக்காதவனுக்கும் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என் மிஸ்ஸஸ்லாம் இருந்தாங்க, கூப்பிட்டேன் இந்த மாதிரி வாடி ஒரு நான் குடிச்சிக்கும் மிரக்கலாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ரொம்ப ஜபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கூப்பிட்டு சொன்னது இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரே. அப்புறம் பாக்கெட்டில் சிகரெட்டு பாக்கெட் ஒரு 5 சிகரெட் இருந்துச்சு எனக்கு, சிகரெட்டை எடுத்து ஒரே நசுக்கி ஆண்டவர் நீங்கள் எனக்கு உணர்த்தினீங்க ஆண்டவர் உளுமை நான் வந்து சத்தியமாக நான் சிகரெட்டை நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நசுக்கி தூக்கிட்டேன். 15 வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அந்த சிகரெட்டோட லாபமே இல்லை. ஆனால் சிகரெட்டு விட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 2 நாள் வந்து நிஜாம் பாக்கு வாங்கி சாப்பிட்டேன். நிஜாம் பாக்கு அந்த சிகரெட்டை விட்றதுக்காக அந்த வாடை எனக்கு வந்துடும், டீயை சாப்பிட்டேன்னா அது போயிடும் எனக்கு. அப்புறம் தான் யோசித்தேன் சிகரெட்டை விட்டுட்டேன்னா இதே நான் திரும்ப நம்ம அந்த பாக்கு போடுற பழக்கம் ஆண்டவரை இதே நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் அந்த பாக்கு போட ஆரம்பித்தேன். அந்த பாக்கையும் விட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த இஸ்லாமியர் மத்தியில் ஊழல் செய்கிற தேவதாசர் இமானுவல் காஜா மதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் பாஸ்டர் எங்களை பற்றி கேள்விப்பட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு எங்களோட சாட்சி அனுபவத்தெல்லாம் கேட்டார். அப்போ தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி நானும் முஸ்லீம் பாஸ்டர் தான், நீங்கள் எப்படி ரட்சிப்பில் இது ரட்சிப்பு அனுபவம் நீங்கள் பெற்றீங்களா அப்படின்னா, இல்லை நான் பண்ணல, என்ன சபைக்கு போகிறீங்க அப்படின்னா, சபை கிடையாது இந்த மாதிரி ஒருத்தர் வீட்டில் வந்து எங்களை ஆத்மா ஆதாயம் பார்த்தாங்க அது வீட்டுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்ட்டுன்னு. சரி இந்த மாதிரி செந்தினிபுரத்தில் இது சாரி அரியமங்கலம் எஸ்ஐடியில் வந்து ஃபுல் காஸ்பல் பெண்டுகோஸ்டர் சபைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அந்த சபைக்கு போகிறீங்களா அப்படின்னாங்க. வா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாஸ்டர் வந்து அலெக்ஸ் டேனியல் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன் சிஇஓ, நல்ல ஒரு அருமையான தேவ மனிதர். அப்போ அந்த சபையில் போயிட்டு நாங்கள் போனோம், ஒர்ஷிப்பு எல்லாம் போனோம். ஆனால் வந்து ஞானசாரத்தை பற்றி அவங்க வந்து கம்பல் எதுவுமே பண்ணல. அப்புறம் அந்த ஒர்ஷிப் அங்கே போய் அந்த தேவ ஜனங்களோட நாங்கள் பழக பழக பழக அந்த மக்களோட அன்பு, அந்த கிறிஸ்தவோட அன்பு, உண்மையான அந்த அன்பு. என் சொந்தம் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா இருக்கும்போது வந்த சொந்தம்லாம் எங்கே போனாலும் தெரில, சீக்கிரம் என்ன சாப்பிட்டான்னு கேட்கறது கூட சொந்தம் கிடையாது. ஆனால் அந்த கிறிஸ்தவ அந்த சபை மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் சாட்சி ஒரு நல்லா கிடச்சிச்சு. அந்த மாதிரி ஒரு சொந்தம்லாம் எனக்கு கொடுத்து போகல. அதுக்கப்புறம் தான் இருக்க இருக்க இருக்க அந்த பாஸ்டர் அம்மாவும் நல்லா நல்லா அந்த ஊழியரும் நல்லா விசாரிப்போம் என்ன பண்ணுறாரு. ரெண்டாவது எனக்கு இந்த ஃபேமில் இந்த கேன்சர் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்ததுனால எனக்கு வந்து வேலையை வெயிலையும் போக முடியாது வேலைக்கும் போக முடியாது, ரொம்ப பார்த்தா ஒரு அக்லியாக இருக்கும். விசாரிக்க ஆரம்பித்தார் பிறந்தார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு இந்த சின்ன சின்ன வேலையாக போகிறது, அதுக்கப்புறம் இந்த சபையில் இது பண்ணுறது, அதுக்கப்புறம் மிஸ்ஸஸும் வேலைக்கு போகல. வேலைக்கு போகிறாங்கன்னா இந்த இமானுவல் காஜா மீதியனோட வீட்டில் வந்து ஒரு ஊழியர் நிமித்தமாக வேலைக்கு போவாங்க. சபைனா சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு சம்பளம் மாதிரி ஊதியம் மாதிரி அதை போட்டுவிட்டு நல்லா அவங்களும் வந்து நல்லா ஒரு இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. அதனும் எப்படி இது வந்து மார்க்கனா என்ன, ஜீசஸ் நாயர் பிதாவே தேவன என்ன, அபிஷேகம் என்ன, ரட்சிப்புனா என்ன, வரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவங்க கரெக்டாக மிஸ்ஸஸை நல்லா வழி நடத்துகிறாங்க. என்னோடய குடும்பத்தோட தேவையெல்லாம் அவங்க சந்தித்தாங்க. அதே போல் அந்த பாஸ்டர் அலெக்சாண்டர் பாஸ்டரும் நாங்கள் சபைக்கு போகும்போது நல்ல ஒரு விசாரணை நல்லா பண்ணுவாங்க. அவரோட பசங்களும் நல்லது, நல்ல மருமகளும் நல்லா ஒரு அன்பாக நல்லா எங்களை கேட்டு இது பண்ணுவாங்க. காலங்கத்தால் என்ன பண்ணுவாருன்னா அந்த பாஸ்டர் அலெக்சாண்டர் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கெல்லாம் வந்துடுவார். தட்டினா நாங்கள் அப்போ தான் தூங்கிட்டு இருப்போம், 5 மணிக்கு வந்து இவர் நல்லா வெளில வெட்டி வெளில வந்து நிற்பார். பயங்கரமாக இருக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு.
பாஸ்டர் வரும்போது நல்ல மனுஷன் பாருங்கள், தேவனோட மனுஷன், ஒரு ஆத்மாக்காக எவ்வளோ பண்ணார். வந்துட்டு நாங்கள் என்ன கொடுப்போமோ அதான் நாங்கள் சாப்பிடுவோம், மற்ற எதுவுமே கிடையாது. வந்தனே என்கிட்ட தான் வந்து பேசுவார். அவங்க மருமகன் வந்து எங்கள் மிஸ்ஸஸை போய் பேசுவாங்க, உள்ளே அடுப்படிகிட்ட போய் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் என்னென்ன அடுப்படியில் என்னென்ன இருக்குது, மிளகா இருக்கா, மஞ்சள் இருக்கா, சோப்பு இருக்கா, பருப்பு இருக்கா, சோ எல்லாமே எல்லாமே என்னென்ன இல்லை என்னென்ன அப்படியே ஒரு எடுப்பாங்க. அது எடுத்துகிட்டு இருந்தாங்க பிரதர் அப்படின்னு வந்ததுக்கு காசை கொடுத்து பிஸ்கெட்டு கேக்கு எல்லாம் அந்த பிள்ளைங்கள்லாம் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கையில் ஒரு பெரிய சொற்பம் கையில் காசை கொடுத்துட்டு போயிடுவார். கேட்க மாட்டோம், இல்லை பர்சை வேணாம் அப்படின்னு, இல்லை பிரதர் நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க வச்சிங்க அப்படின்ட்டுன்னு. அதே போல் அவங்க மருமகனும் போய் விசாரித்து என்ன இருக்குது என்ன கேட்பாங்க எல்லாமே. போயிட்டு என்னன்னா ஒரு பெரிய ஒரு காட்டன் பாக்ஸ் அட்டை பெட்டியில் அப்படியே வரும், மஞ்சள் பழகை, மிளகாப்பொடி, புளி, உப்பு, என்னென்ன வேணுமோ எங்கள் 2 மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு சந்தோஷ அனுபவம் தான். ஆனால் எனக்கும் அந்த ஒரு டைமில் என்னாச்சுன்னா, சரி இவங்க கொடுத்துட்டு பின்னாடி வந்து காசை கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிரதான ஒரு அன்பு தான் அவங்களுக்கு, நல்லா அந்த போஷித்தாங்க வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் பாஸ்டர்கிட்ட போய் நாங்கள் சொன்னோம், பாஸ்டர் இந்த மாதிரி நாங்கள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு. அவங்களுக்கு டக்குன்னு எதுவுமே ஞானஸ்தானம், ஏன்னா நாங்கள் முஸ்லீம்கள்னால எதுவுமே அவங்க சொல்லலை. 1 மாதம் எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்க. எங்களுக்கு ஞானஸ்தானம்னா இப்படி இருக்குது, இந்த சுபாவம் இப்படி இருக்குது, நகை போடக்கூடாது, வெள்ளை ட்ரெஸ்ஸை தான் போடணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு உபதேசங்கள்லாம் சொன்னாங்க. அந்த 1 மாதத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த இப்போ ஞானஸ்தான் அதாவது அலெக்ஸ்டானியல் மூலமாக பிதா குமாரன் பசத்து ஆவினால 2005 1999 நாங்கள் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் ஆண்டவர் இயேசுக்கு சில அன்பர் விஷயம் நாங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கடைசியான நவமானதை நான் பிடித்து கொண்டு இன்றைக்கி 25 வருஷம் ஆச்சு. 2வது என் மனைவி பிள்ளை, நானும் என் மனைவியும் 2005 ஜனவரி 14 பிதா குமாரன் பசத்து ஆவியிலான நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்து கத்தரை சாத்தி, 2வது என் பிள்ளைங்க எல்லாமே சின்ன பிள்ளைங்க, 2வது நாங்கள் அந்த சபைக்கு ஐக்கியமாயிட்டு சபைக்கு கொஞ்சம் அப்புறமேட்டு நான் கொஞ்சம் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றமாக இருந்துச்சு. ஆனால் 2வது என் பிள்ளைங்க எல்லாமே சின்ன பசங்க தான். அப்போ தான் பெரியவனுக்கு 5 வயசு நடக்குது, சின்னவனுக்கு 3 வயசு நடக்குது. அப்புறம் அந்த பாஸ்டர் அவங்களோட சபை ஐக்கியப்படி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 5 வருஷம்தான் ஒரு பாஸ்டர் வந்து அவர் இருப்பாங்க. எங்கள் பாஸ்டர் வந்து சென்ட்ரல் பாஸ்டர், அவர் 5 வருஷம் ஆச்சுன்னா அவங்களுக்கு வேறு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் ஒரு 5 வருஷம் இருக்கும்போது பழையபடி அவர் என்ன பண்ணிட்டாங்க, நாகர்கோவில் அந்த பக்கம் தலைமை போதகர் வந்து வினீத் சதீஷ் அவர், அவர் நல்ல அருமையான தலைமை போதகர் தான். என்ன ஆச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவர் வேறு ஊர் மாற்றலாக போயிட்டார். அப்போ தான் எங்களுக்கு எல்லா சபை மக்களும் எல்லாம் கொஞ்சம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தாய் தாப்பன் ஸ்தானத்தில் எங்களை வந்து நல்லா ஒரு விசாரிச்சு, மற்ற பாஸ்டர் வந்தாலும் அந்த சத்தியம் தான் பொதிக்க போகிறாங்க, இருந்தாலும் இவங்களோட ஒரு அன்பு வந்து இப்படி எல்லாம் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்களுக்கு ஒரு மன கஷ்டமாகச்சு. ஆனால் புதுசாக வந்த ஒரு ஊழியர் அவரும் ஜோசுவான்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா குறை சொல்லக்கூடாது, கொஞ்சம் அந்த ஆடு விசாரி மேய்ப்பர் மாறும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் இதாக இருக்கும். எங்களுக்கு அவர் பெரிய ஒரு மன வாத்தமாச்சு. 2வது என்னன்னா கொஞ்சம் பக்தியில் இருக்கும்போது திரும்ப பழையபடி என் தம்பிங்கெல்லாம் இந்த விஸ்கலர் பண்ண ஆரம்பித்தாங்க. திரும்ப ஒரு பாடுகள் திரும்ப வர்றது போகிறது இப்படியே இருந்துச்சு எங்களுக்கு. திரும்ப என்னாச்சுன்னா கொஞ்சம் நான் பழையபடி கொஞ்சம் படித்தா படுக்கையே ஆகிட்டேனா. அப்புறம் இவங்களும் திரும்ப அந்த இம்மானுவல் லிலியா சிஸ்டன் சொல்கிறாங்களே லைட் ஆஃப் லைஃப் அவங்க அந்த ஊழியம், அப்போ தான் என்னாச்சுன்னா திரும்ப என்னை வீட்டில் வந்துக்கிட்டு பார்த்துட்டு ஜியோல் ஃபைத் அசம்பிளி திருச்சி காட்டூர் பாலாஜி நகரில் அப்போஸ்தலர் நல்ல ஒரு பிரதான ஒரு ஊழியர் ஜேம்ஸ் ரோஜா ஐயா அவருன்னு சொல்லிட்டு அவரோட சபைக்கு என்னை கொண்டுட்டு போய் சேர்த்தாங்க. அங்கே தான் உண்மையான சத்தியத்தை போதகத்தை நல்ல தெளிவாக எனக்கு அந்த ஒரு தேவ மனுஷன் ஊழியர் அருமையான மனுஷன் அவர் அந்த சத்தியத்தை வேத வார்த்தைகள் வழியாக அவர் ஒவ்வொன்றா பண்ணார். ஆனால் அந்த ஆண்டவுக்குள்ளே நான் வந்ததுக்கப்புறம் அந்த மன்னிப்புங்கிறது என்கிட்ட கிடையாது. சத்துருவ சிநேகன் ஆண்டவர் சொல்கிறாரு, சிநேகிக்க என்னால் முடியல, மன்னிப்பு என்னால் மன்னிக்க முடியல. அந்த பக்தி அந்த பழைய அந்த சுவாத்தில் இருந்தேன். அப்போ தான் அவர் சொன்னார், அந்த அசுத்தாவி ஒரு வீட்டை விட்டு கிளம்பி சென்ற பின்பு அந்த வீடு ஜோடிக்கப்பட்டிருக்கும், திரும்ப வந்து காணும்போது அது பல இதாக அழுக்கப்பட்டிருக்கும் என்று அந்த அந்த வார்த்தையை சொல்லி இந்த மாதிரி தான் பிரதர்
ஆனாசனம் எடுத்துட்டீங்க, நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மன்னிக்கணும், நீங்கள் மன்னித்தா தான் அவர் விடுதலை உண்டாகும் அப்படின்ட்டு பாசே என்னால் முடியல பாசே அப்படின்னு அப்போ தான் அவர் சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கும்போது அவர் அடித்த ஜனங்களே வந்து அவர் மன்னிக்கலையா, பிதாவே இவர்கள் மன்னி இவர்கள் இன்னது என்று இவர்கள் தெரியாமல் தப்பிதான் செய்வர்கள் மன்னியும் அப்படின்னு பரிந்து பேசுகிறார். அதே போல் நீங்களும் அந்த சுபாவத்தில் வாங்க பிறதர், நீங்கள் அப்படி நீங்கள் மன்னித்தா தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னாங்க. ரெண்டாவது எங்கள் மாமியார் பக்கமே எனக்கு சரி கிடையாது, ஒரு துரோகம் பண்ணாங்க, அப்படி மன்னித்தா தான் பிரதர் உங்களுக்கு ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் யார் உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்க பேரெலாம் எழுதி கொடுங்க அப்படின்னாரு. கடகடன்னு ஒரு பேப்பர் எழுதி என் கூட பிறந்தவங்க பேர் அதே போல் எங்கள் மாமியார் எல்லா பேரும் நான் எழுதி கொடுத்தேன். எழுதி வாங்கி வச்சுட்டு அப்போவே வந்து அவர் பிரேயர் பண்ணார், பிதாவே கத்தாவே சொத்திர ஜானஸ் பிரதர் இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்கார், இவரெல்லாம் வேசு நாமத்தினால என்னோடய சகோதரர் மன்னிக்கிறார், இவர்களை ஆசீர்வதித்து மன்னிக்கிறேன் கத்தாவே சோத்ரி பின்னாடி சொல் அவர் சொன்னார், இந்த மாதிரி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் மன்னிக்கிறேன், இவர்களுக்கு பின்பாக எழும்புகிற எல்லா டிமன் ஸ்பிரிட் ஆகியும் இயேசு நாமத்தில் முறியடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணி கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன பண்ணான்னா, போங்க பிரதர் இந்த மாதிரி நீங்கள் யார் யார் உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்களெல்லாம் போய் நீங்கள் மன்னிங்க பிரதர், நீங்கள் போய் மன்னிச்சிடுங்க அப்படின்னார். அப்போவே எனக்கு ஒரு இதாகச்சு, சரி நல்ல ஒரு சத்தியத்தை நல்லா போதிக்கிறார எங்களோட பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வல்லமையான ஊழியர். அதே போல் நான் போயிட்டு எல்லாத்தையும் வச்சு நான் அங்கேயே ஜபம் பண்ணி வீட்டில் எல்லாம் ஜபம் பண்ணி நேராக எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் வந்தேன். எங்கள் மாமியாருக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, சாப்பிட முடியாமல் இந்த இடத்த தொண்டை கடிச்சிக்கிட்டு சாப்பிடவே எதுவுமே இருக்காது. நேராக சர்ச்சிருந்தேன், நேராக எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனேன். நானும் என் மனைவியும் போயிட்டு நேராக அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன், மாமியார் என்னை வந்து மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அவங்க பண்ணாங்க. நேரடியாக அவங்ககிட்ட போய் எங்கள் மாமியார்ட்ட நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் நான் மன்னிச்சிருங்க, உங்களையும் நான் மன்னிக்கிறேன், கர்த்தருக்குள்ள நான் ஆசீர்வதிக்கிறேன் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப இதாச்சு. என்னடா அவர் மாப்பிள்ளை வந்து மன்னிப்பு இல்லைப்பா ஏற்பட வேணும், என்னப்பா தப்பு பண்ணேன் அப்படின்னாங்க. இல்லை நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறேன், ஏதாவது நான் பண்ணேன்னா அவங்கள வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு. இல்லைப்பா என்னால் சாப்பிட முடியலப்பா, தண்ணி ஒன்று இறங்கல அப்படின்னு. அப்போ இந்த பிரேயர் ஆயில் இருந்துச்சு. அப்போவே என்ன பண்ணேன், கையை வச்சு தொண்டையில் இப்படி கையை வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த தொண்டை பகுதியில் கிரியச்சை எல்லாம் பொல்லாத அசுத்த ஆவி வாழ மண்டலத்தில் பொல்லாத சாத்தம் பிசாசம் ஆவி இயேசு நாமத்தில் சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வச்சு பூசி பண்ண ஒரு 5 நிமிஷம்தான் இருக்கும், அவங்க தொண்டை ரிலீஸ் ஆச்சு. ஹலேலியா கத்துட்டேன். நான் அப்போ ஒரு வரத்தை கேட்டேன், ஆண்டவரே எங்கள் அப்பா ஒரு டாக்டர், அதே போல் நானும் வந்து ஒரு ஹீலிங் பண்ணணும் அப்படிங்கும் போது தான் எனக்கு கத்தர் வந்து சிவமளிக்கும் வரத்தையும் தீர்க்கதர்சன வரத்தையும் அந்நிய பாசங்களும் வரத்தையும் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. கொடுத்து அந்த சபையில் நான் ஐக்கியமாகும் போது என்ன ஆச்சுன்னா, என்ன வந்து ஒரு நல்லா அந்த சபையை போதகர் நல்லா ஒரு இன்க்ரீஸ் பண்ணார். எங்கள் சபையிலேருந்து எழுப்பி வடநாட்டு தேசத்துக்கெல்லாம் மிஷினரி போகும்போது கத்தர் வந்து என்னையும் ஒரு தெரிஞ்சு கொண்டு அவரே என்னை அனுப்பிவிட்டார். அவரோட சொந்த செலவில் பீகாரில் போய் லக்கி சராய் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து அப்போ ஆபரகம் அவரும் நாகர்கோவில்காரில் ஒரு நல்ல ஒரு ஊழியர். அந்த போயிட்டு ஒரு 10 நாள் நாங்கள் போயிருந்தோம். அந்த சபையில் பார்த்திங்கன்னா 2500 பேர் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் லக்கி சரா பீகாரில் போயிட்டு அவ்வளோ ஒரு ஆத்மா படுத்திருக்காரு. அவரும் வல்லமையான ஊழியர். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு பிரசங்கெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் சாட்சி சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜனங்கள்லாம் வருவாங்க, உங்கள் காலை தொட்டு கும்பிடுவாங்க, உங்கள் காலை தொட்டு கூப்பிட்டா நீங்கள் எதுவுமே பண்ணிடுறாங்க, ஏன்னா உங்கள் மேலே ஒரு மரியாதை, அது நம்ம தமிழ்நாடு அது வேறு கலாச்சாரம், இவங்க கலாச்சாரம் வந்து அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்க மரியாதை செலுத்துறது, நம்ம எப்படி குட் மார்னிங் சொல்லிட்டு கையை கொடுக்குறோம், அவங்க கலாச்சாரம் வந்து சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை பண்ணால் காலை தொட்டு கூப்பிடுவாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, ரெண்டாவது அவங்கள கை வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்போ தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் வல்லமை சிவமளிக்கம் வரும். அப்போ ஒருத்தர் வந்து இப்படி வந்தார், கையை ஸ்ட்ரோக்கு காலு ஸ்ட்ரோக்கு, அவரால் முடியல. அப்புறம் நான் ஹிந்தியில் பேசினேன், இது எவ்வளோ நாள் இருக்கு, நான் போத்தி நான் பயா அப்படின்னாரு. எப்போ இருக்குன்னா இந்த காலை எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு வருஷம் அப்படின்னு. ஏசு நாமத்தினால போகணும் கட்டையில் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு தைரியமாக கையை வச்சுட்டேன். கையை வச்சு அவங்க வந்து என்ன நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம், அவங்க வந்து வேப்பெண்ணெய் கடுகெண்ணெய் அப்படியே ஒரு வாழை இருக்கும், அந்த எண்ணெய் எடுத்து அவங்க மேலே தேய்ச்சி விட்டு ஒன்றும் இல்லை ஒரு வார்த்தை இது தான் சொன்னேன், இயேசு நாமத்தெல்லாம் சுகம் உண்டாதாக இயேசுன் கைகள் விழா கற்று கொடுத்தப்பட்ட அந்த ரத்தத்தை பூசிக்கிறேன் தெளிக்கிறேன் சொல்லிட்டு பிரேயர் பண்ண கடைசியில் இப்படி ஆன கை நல்லாயி
அவனை எனக்கு பகீன் ஆச்சு. என்னால் இப்படி ஒரு பெரிய மிரக்கல் இயேசு காலத்தில் நடக்கிறது மாதிரி நம்ம நான் இப்படி வந்தால் இப்போ நல்லா இருக்கானா அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிய எனக்குள்ளே ஒரு அபிஷேகம் இறங்குறது. அந்த அபிஷேகத்தில் அந்த ஆண்டவர் அடுத்து இது வரைக்கும் நாங்கள் நிறைய பேருக்கு சுகப்படுத்திருக்கோம், பிசாசு பிடிச்சவங்களாம் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது என்னோடய மனைவியும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அவங்க ஒரு பாட்டில் கம்பெனி நம்ம திருச்சி பாரதாசன் யூனிவர்சிட்டி தாண்டியே இருக்கு. அவங்க வந்து ஒரு சூப்பர்வைசராக இருக்காங்க. அவங்களும் அந்த விசுவாசத்தில் நல்லா வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஆண்டவர் கத்தர் ஒரு சுகமளிக்க வர அவங்கள்ட்ட வந்து நிறைய பேர் ஜெபம் பண்ணிக்குவாங்க. அக்கா இல்லைன்னா அவங்கள டாக்டர் தான் கூப்பிடுவாங்க. டாக்டர் அக்கா இந்த மாதிரி எங்களுக்கு தலைவலி வரும், ஏன்னா அந்த மிஷின் ஓடுறதுனால அந்த தலைவலி பாரம் இருக்கும். உடனே எண்ணெய் வச்சு எங்கள் மிஸ்ஸஸ் தலை பண்ணுவாங்க. பெரிய பெரிய இதெல்லாம் அவங்கள்ட்ட வந்திருக்கு. அதே போல் அவங்க கூட வேலை செய்கிற ஒரு செல்வம் அணிந்த ஒரு சகோதரி, அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பிசாசு வந்து ஒருத்தர் செத்து போன மனுஷன் தலை ரோட்டில் தலை நசுங்கி செத்து போயிட்டான். அவன் செத்து போனவன் இந்த சகோதரி மேலே வந்திருக்கு. அவங்களும் போய் கோயிலெல்லாம் போய் பார்த்துருக்காங்க. காடு வெட்டு அது ஆடு வெட்டு அதை வெட்டு பூஜை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ஒன்றும் முடியவே முடியல. அதுக்கப்புறம் நானும் மிஸ்ஸஸும் போய் எண்ணெய் வச்சு ஜபம் பண்ணோம். ஜபம் பண்ணி இப்படி கையை வச்சு தான் ஜபம் பண்ண அந்த அம்மா அப்படியே டட்டான்னு கீழே வந்துச்சு. கீழே விழுந்தோடனே ஒரு அஞ்சுலேருந்து 10 நிமிஷம் தான் இருக்கும். எழுந்திரிச்சு அண்ணன் நல்லா இருக்குண்ணே, அப்போ தான் தெளிவாக இருக்குது. ஆனால் அந்த உடம்புலேருந்து கேட்குறான், எனக்கு தலை தான் வேணும் அப்படின்னு. உனக்கு தலையும் கிடையாது வாலும் கிடையாது, ஏசு நாமத்தினால போ அப்பால சாத்தானே அப்படின்னு தான் வார்த்தை தான். ரொம்ப ஜாஸ்தி அலட்டாலாம் ஒன்றும் பேசலை. ஏசு நாமத்தில் அதை சகதை விட்டு போ உனக்கு அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே இருந்தாலும் இது வந்து கொரோனாவுக்கு முன்னாடி நல்ல சம்பவம். இது வரைக்கும் அந்த சகோதரி நல்லா தெளிவாக இருக்காங்க போகிறாங்க. அதே போல் நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு நான் வந்துட்டேன். ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு 7வது படிக்கிற பொண்ணு, அதாவது இந்த மூளை காய்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு இது இதே கொரோனாவுக்கு முன்னாடிதான். என்னாச்சுன்னா ஸ்கூலுக்கு போகும்போது வாமிட்டிங் எடுத்திருக்கு. வாமிட்டிங் எடுத்து என்னாச்சுன்னா மயக்க நிலையிலே அப்படியே ஸ்டோன் ஆகி எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, லோக்கலில் இருக்கிற ஆஸ்பத்திரி எடுத்துருப்பாங்க. ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போகும்போது அங்கே டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை இது வந்து பிரெயின் இது அஃபெக்ட் ஆகிருக்கு, நீங்கள் ஜிஹெச் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்கு பின்னால் தான் இருக்குது. அங்கேயும் தேவனோட நாமம் மகிமைப்பட்டுச்சு. கத்து அந்த இடத்துல ஒரு நான் நினைப்பதற்கும் வேண்டதுக்கும் அதிகமாக கிரியச்ச தேவ ஆவியின் வல்லமின் படியாக அப்படின்னு ஒரு வசனத்தம் கத்த தமது வசனம் அனுப்பி குணமாக்கி எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே கையை மேலே வைக்கல, கையை வச்சு ஜபம் பண்ண அந்த பொண்ணுக்கு உடனே ரிலீஸ் ஆகி அப்படியே கையை காலெலாம் இதாச்சு. இத்தனைக்கும் ஐசியில் தான் வச்சதாக நல்லபடியாக இருந்துச்சு. கத்தரோட நாம மகிமைப்படுறதாக ஆமென்.

நம்முடைய துருத்திலே வைத்து நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. திகைத்து போன நேரத்திலே, கலங்கி நிற்கிறதான நேரத்திலே எங்களை ஆதரிக்கும் எங்கள் தகப்பனே, எங்களுக்கு ஆதரவாய் வரும் எங்கள் இரட்சகரே, எங்களை இரட்சிக்கும்படியாய் இந்த உலக

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: அஞ்சு மாச கர்ப்பிணி ஒருத்தி ரொம்ப தொலைவுல இருந்து ரெண்டு குடம் தண்ணீரை எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள கதவு பக்கத்துல ரெண்டு குடத்தையும் வச்சிட்டு அடுத்த ரெண்டு குடத்துல தண்ணீர் எடுத்துட்டு வர போனான். அந்த நேரம் பார்த்து அவளுடைய கணவன் வேலையில இருந்து மதிய சாப்பாட்டுக்காக வீட்டுக்குள்ள வந்தான். நல்ல வெயில், பசி வேற. அவசரமா கதவை திறக்க குடம் தட்டி கீழே விழுந்தான். ரெண்டு குடம் தண்ணீரும் கொட்டிருச்சுது. அவனுக்கு மனைவி மேல ரொம்ப கோபம். இன்னும் ரெண்டு குடத்தோட உள்ள வந்த மனைவி கிட்ட கோபமா, உன்னையெல்லாம் உங்க வீட்டுல எப்படிதான் பெத்து வளர்த்தாங்களோ, உனக்கு மூளையே இல்லையான்னு கண்டபடி திட்ட, அவளும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாந்தி மயக்கத்தோட எவ்வளவு தூரத்துல இருந்து இந்த தண்ணிய கொண்டு வர்றேன் தெரியுமா, கண்ணை எங்க வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னு கேட்க, இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வார்த்தை பெருசாகி அவன் அவளை அடிச்சான். உடனே அவ, இனி ஒரு நிமிஷம் கூட இங்க நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாயும் வயிறுமா தாய் வீட்டுக்கு போயிட்டான். ஒரு சின்ன பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரிவை ஏற்படுத்திட்டு பாத்தீங்களா. இதுவே இப்படி இருந்திருந்தா, அவன் குடம் தடுக்கி கீழே விழுந்த உடனே, அடடா இப்படி கவனிக்காம ரெண்டு குடம் தண்ணியையும் கொட்டிட்டேனே, பாவம் அவா வயிற்றுல குழந்தையோட தண்ணீரை எவ்வளவு தூரத்திலிருந்து கொண்டு வந்திருக்கா, முதல் வேலையா அவ வந்த உடனே மன்னிப்பு கேட்டுட்டு நாமே ரெண்டு குடம் தண்ணி எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவ வர, அவன் தான் நினைச்சத சொல்ல அதுக்கு அவ பதறி, ஐயோ விழுந்துட்டீங்களா, உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே, தண்ணி போனா போகட்டுங்க, நீங்க என்ன வேணும்னா கொட்டுனீங்க, நீங்க பசியா இருப்பீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா போய் தண்ணி எடுத்துக்கிடுறேன்னு சொல்ல, அவன் நெகிழ ரெண்டு பேர் மனசுக்குள்ளேயும் அளவு கடந்த பாசம் பொங்கி எழுந்தது. நம்முடைய வாழ்க்கைய நாம தான் வளமா வச்சுக்கிடணும். கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு பைபிளும் நமக்கு அறிவுறுத்துது. அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவுள்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்.

0: ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: பரிசுத்தத்தில் தேவனுடைய மகிமை என்ற தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதத்தை விட, செழிப்பை விட, மற்றும் அநேக உலகத்தின் பொருளை விட வாழ்க்கையின் பரிசுத்தம் என்பது மிகவும் முக்கியம். சபையானது உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பரிசுத்தம் என்றால் செப்பரேட்டட் ஒன், பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். உலகத்தில் இருந்து தேவாதி தேவன் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறபடியினால் இந்த பரிசுத்தமான தெய்வத்துக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். எங்கெல்லாம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை சந்தித்தாரோ, எப்பொழுதெல்லாம் தேவன் தம்மை வெளிப்படுத்தினாரோ, அப்பொழுதெல்லாம் அவர்களிடத்திலே பரிசு